நேரம் 5:44. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ் ஜானகி அவர்களின் குரலில்

நேரம் 5:53. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 தொடர்ந்து கேட்கலாம்.

கிழக்கு வாசலில் அருணோதயன் கண் விழிக்கும் அதிகாலை 5:54. விடியலுக்கு தயாராகும் அதிகாலை காற்றில் வானம்பாடியாய் சிறகை விரிக்கிறது. உங்கள் அன்புள்ள ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. உங்கள் நேரங்களில் அன்புடன் பயணிப்பதற்கு அன்பு வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 9 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 14 2026 அக்டோபர் மாதம் முதல் நாள் வியாழக்கிழமையில் குமரி FM 101 இன்றைய நிகழ்ச்சியில் நான் RJ கலைமகள் பாலசுப்ரமணி. வந்தே மாதரம்

0: சில கணப்பொழுதில் 6 மணிக்கு செல்கிறது நேரம். கேட்போம் இனி சென்னை வானொலி நிலையத்திலிருந்து செய்தி சுருக்கம். இணைந்திருங்கள், இது உங்கள் நாகர்கோவில் வானொலி.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தொலைபேசி வாயிலாக விவாதித்தார். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் 100வது தின கொண்டாட்டத்தில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேருவதற்காக இந்திய குடிமக்கள் தாமாக முன்வந்து தங்களுடைய குடியுரிமையை இழக்க வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். உலகத்திறன் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாய விலைக்கடைகளில் EKYC மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாமக்கல்லில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வாலிபால் பிரிவில் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஸ்குவாஷ் அரையிறுதி ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியாவையும், மகளிர் பிரிவில் ஹாங்காங்கையும் எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:02. காலை நேர மகிழ்ச்சியில் உங்களுடன் இணைந்துள்ளது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி அவர் சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். வடசேரி உழவர்சந்தை காய்கறி விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். 8:00 சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 8:30 இன்டர்நேஷனல் காஃபி டே உலக

0: காஃபி தினத்தையொட்டி மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குநர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் ஆற்றும் உரை. நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி 8:50 3 in 1, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை. 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை. 11:02 குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா. லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடன் கல்லூரி கலாட்டா. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் எப்போது பல் மருத்துவரின் ஆலோசனைகளை பெற வேண்டும் குறித்து ஆலோசனைகளை வழங்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள்நாயகி ராஜ் அவர்கள். 12:55 திரை இசை. பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. சொந்தத்தை தாண்டி உங்கள் மனதில் நிற்கும் ஒரு முதியவர் பெண்களுக்கான நேரலை. 1:55 திரை இசை. 2:15 உலக முதியோர் தினம் உரை வழங்குகிறார் பள்ளி முதல்வர் எம் வி அமலாதேவி அவர்கள். 2:30 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:20 சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. குடும்ப நல சட்டங்கள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் பங்களிக்கிறார் பதிலளிக்கிறார் முழகுமூடு வழக்குரைஞர் ஜார்ஜ் பிலிஜின் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will participate in the centenary celebrations of the Union Public Service Commission UPSC at Bharat Mandapam in New Delhi today. He will also address the gathering on the occasion. The program will mark the culmination of year-long celebrations that commenced on 1st October last year, commemorating 100 years since the establishment of the UPSC in 1926. Mr. Modi will also release a UPSC centenary commemorative coin, a commemorative stamp and a book titled 100 Landmark Judgments Shaping the Policies of UPSC and Public Service Commissions in India. The Cabinet Committee on Economic Affairs, CCEA, yesterday approved an increase in the minimum support prices, MSPs, for all mandated rabi crops for the marketing season 2027-28. Briefing the media in New Delhi after the Union Cabinet meeting, Information and Broadcasting Minister Ashwani Vaishnaw said the decision has been taken to ensure remunerative prices for farmers for their produce. He said the highest absolute increase in MSP has been announced for safflower at 675 rupees per quintal, followed by rapeseed and mustard at 413 rupees per quintal. The minister said the MSP for lentil or masoor has been increased by 390 rupees per quintal, barley by 136 rupees per quintal, gram by 83 rupees per quintal and wheat by 25 rupees per quintal. The minister said the CCEA has also approved the implementation of the Intelligent Traffic Management System, ITMS, project by the Delhi Police at an estimated cost of over 1,789 crore rupees, inclusive of taxes. Mr. Vaishnaw said the Union Cabinet also approved the Green Energy Corridor GEC Phase 3 scheme. Defence Minister Rajnath Singh will attend the 279th Annual Day of the Defence Accounts Department, DAD, in New Delhi today. On the occasion, the Defence Minister is scheduled to launch various IT initiatives of DAD. These include the integration of the Indian Army Financial Information System with the department's Saksham platform, the revamped National Compilation System for the Ministry of Defence and Payment Routing, an integrated system management platform for introducing Treasury single account payments in the Ministry of Defence. New Delhi will host a textile conclave today to discuss emerging technologies in the textile sector. Addressing a press conference in New Delhi, National General Secretary of Laghu Udyog Bharti Om Prakash Gupta informed the conclave will bring together 400 micro and small industries associated with the textile sector from across the country. The India Meteorological Department, IMD, has

0: Forecast heavy rainfall along with thunderstorms and lightning over coastal Karnataka, Kerala, Mahe, interior Karnataka, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The IMD predicted similar conditions in Nagaland, Manipur, Mizoram and Tripura today. The IMD said Rayalaseema, interior Karnataka, Orissa, Arunachal Pradesh, Assam and Meghalaya are likely to witness thunderstorms accompanied by gusty winds and lightning. In men's cricket, India crushed the West Indies by 8 wickets in the second ODI of the three-match series at Barsapara Cricket Stadium in Guwahati last night, taking an unassailable 2-0 lead. Put into bat, West Indies posted their highest ever ODI total of 405/7. India comfortably chased down the target in 43.3 overs, losing only 2 wickets. India enjoyed its most successful day at the ongoing Asian Games in Japan so far, winning 4 gold medals yesterday. India's medal tally has risen to 60, including 10 gold, 21 silver and 29 bronze medals. The country completed a hat-trick of gold medals in compound archery, with the women's team, mixed team and men's team all finishing on top. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது உடல், மனம், உணர்ச்சி நல்வாழ்வை சமநிலையில் வைத்திருப்பதாகும். முறையான உணவு, உடற்பயிற்சி, மன அமைதி மூலம் மட்டுமே நாம் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைய முடியும். சத்தான சமச்சீர் உணவு தேவை. நம் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள், புரதங்கள், நார்ச்சத்து ஆகியவை நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பழங்கள், பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள், கீரை ஆகியவற்றை உண்ண வேண்டும். துரித உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். தினமும் போதுமான அளவு, குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் அருந்துவது உடலின் நச்சுக்களை வெளியேற்றி ஆற்றலை அதிகரிக்கும். உடலின் சீரான இயக்கத்திற்கும் மன அமைதிக்கும் தினமும் 7 முதல் 8 மணி நேர ஆழ்ந்த உறக்கம் மிகவும் அவசியம். தியானம், பிடித்தமான பொழுதுபோக்குகள், நேர்மறை எண்ணங்கள் மூலம் மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கலாம். சரிவிகித உணவை தினமும் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. ஒரு சில உணவுகள் மனதுக்கும் பயன் தரக்கூடியவை. ஒமேகா 3 என்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் மனச்சோர்வை குறைக்கின்றன. எனவே ஒமேகா 3 அதிகமுள்ள மீன்கள், ஆளிவிதை, சியாவிதை, அக்ரூட் பருப்புகளை உணவில் சேர்க்கலாம். புத்தகம் வாசித்தல், தியானம், தோட்டங்களில் செடிகளை பராமரித்தல், செல்ல பிராணிகளுடன் விளையாடுதல் போன்றவற்றுக்கும் சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள். இவை மன அழுத்தத்தை குறைத்து உங்களை புத்துணர்ச்சியுடன் வைக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதை உள்ளடக்கியுள்ளது. வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு வீட்டிலேயே உணவு சமைத்து உண்பதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது. இதனால் உடல்நல பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு குறைவதுடன் வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன. தமிழ் இலக்கியம் வெறும் காவியங்களையும் அழகியலையும் மட்டும் பேசாமல் மனிதன் எவ்வாறு நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்வியல் நெறிகளையும் ஆரோக்கிய செய்திகளையும் மிக ஆழமாக பதிவு செய்துள்ளது. வள்ளுவர் மருந்து என்ற தனி அதிகாரத்திலே ஆரோக்கியத்திற்கான பொன்னான விதிகளை கூறியுள்ளார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் என்பது குறள். முன் உண்ட உணவு நன்றாக செரித்ததை அறிந்து அடுத்த வேளை உணவை உண்டால் உடம்பிற்கு மருந்து என்ற ஒன்றே தேவையில்லையாம். அளவுக்கு மீறி உண்டால் வாதம், பித்தம், கபம் ஆகியவை மிகுந்து நோய் உண்டாகும். பசி எடுத்த பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். இது நல்ல செரிமானம், உடல் நலம், நீண்ட ஆயுள், ஆகிய நன்மைகளை தருகிறது.

0: பசியுடன் சாப்பிடும்போது எந்த உணவும் மிகச் சுவையாக இருக்கும். பசி இல்லாமல் சாப்பிடுவது உடலுக்கு நச்சாக மாறும். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் என்பது தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தில் கூறப்படும் பிரபல மூலிகை பாடல் வரிகளாகும். இதனை உண்டு வந்தால் என்றும் இளமையோடு வாழலாம் என்பது சித்தர் வாக்கு. திரிகடுகம், ஏலாதி என்பன 3-6 மூலிகைகளின் கூட்டு போல உடல் நோயை நீக்கி மனதையும் ஆரோக்கியமாக வைக்கும் கருத்துக்களை பேசுகிறது. ஆசாரக்கோவை தினசரி வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய சுகாதார முறைகளை மிக தெளிவாக விளக்குகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று முதல் உங்கள் உடலையும் மனதையும் நேசிக்க தொடங்குங்கள். வரும் நாட்கள் ஆரோக்கியமான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ். வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: நேரம் காலை 6:15 ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய தொடக்கம். இனிய தொடக்கங்களுடனும் உங்களுடனும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ குமரி எஃப்எம் 101. சிந்தை சிதறும் மனிதனை சீர்படுத்த முப்பாலும் தந்து அதற்கு அப்பாலும் சிந்திக்க வைத்தான் அவன். தேனிக்குடி கீரனாரின் குரல் பற்றிய செய்தியோடு குமரி எஃப்எம் 101 இப்போது குரல் அமுதம்.

0: குணத்தில் சிறந்து நிற்கும் பண்பே சான்றோர்க்கு அழகு தருவது. பிறவகை சிறப்புகள் எப்படி இருந்தாலும் அவை உரிய அழகை தரமாட்டா. குறள் எண் 982, அதிகாரம் சான்றாண்மை.
1: குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் என் நலத்துள்ளதூம் அன்று.
0: குணத்தில் சிறந்து நிற்கும் பண்பே சான்றோர்க்கு அழகு தருவது. பிறவகை சிறப்புகள் எப்படி இருந்தாலும் அவை உரிய அழகை தரமாட்டா. குறள் எண் 982, அதிகாரம் சான்றாண்மை.
2: குறளமுதம் கேட்டோம் குமரி எஃப்எம் 101. நேரத்தை தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது காலை 6:17. இன்றைய புதிய நாள் புதிய உற்சாகத்துடன் உங்க கூட ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இது நம்ம ஊர், நம்ம நாகர்கோவிலின் அடையாளம். அருள் நெறி காட்டும் இனிய காலை, இறையுணர்வு மலரும் பொலிவான வியாழன், மெய்ஞானம் மனதில் ஒளியேற்றும் நேரம். அருளின் பாதையில் நம் பயணம் தொடர பயணிப்போம் குமரி பண்பலை 101 பக்தி மாலையில். முதலில் KS சித்ரா குரல்.

0: இனிய காலை நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவில் இருந்து பக்தி மாலை. இனி வாணி ஜெயராம் குரல்.
1: கிளாம்பரதனம் விஷ்ணு சசிபர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. அகஜானன பத்மாக்ஷம் கஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தமுபாஸ்மஹே. வக்ரதுண்ட மகாகாயாம் சூர்யகோடி சமப்ரபாம் துர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் ராம்.

இது இறைவனை நினைத்திடும் இனிய நேரம். குமரி எஃப்எம் 101 பக்தி மாலை நேரம். நேரம் காலை 6:28. இனி எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல்.

இறையருளோடும் இனிய பக்தி பாடல்களோடும் இணைந்துள்ளோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 பக்தி மாலையில் நிறைவாக நாகூரியம் ஹனிஃபா பாடிய பாடல்.

0: அருள் ஒளி வழியில் அன்பின் மொழியில் இறைவன் புகழ் பாடியது குமரி எஃப்எம் 101 பக்தி மாலை. இந்த நாள் இனிய நாளாகவும் வெற்றிகள் கிடைக்கவும் வாழ்த்துகிறது நாகர்கோவில் ரேடியோ.
1: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
2: ட்ரீட்டா? எதுக்கு?
1: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
2: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
1: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
2: ஆமா பாஸ்,
1: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
2: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
1: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
2: காற்று மாசை குறைப்போம்,
1: பசுமையை காப்போம்,
2: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
1: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கும் நாகர்கோவில் ரேடியோவில் இன்று மாலை நேர ஒலிபரப்பு பற்றிய ஒரு சின்ன அறிவிப்பு. மாலை 5:30 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இரவு 7:00 இன்னிசை நேரம், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி உழவர் அனுபவம், மாடித் தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள்.

0: அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 கடித வழி நேயர்விருப்பு பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 நாடக மலர், 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு, 10:20 நிலாமுற்றம் நேரலை. உங்கள் நாகர்கோவில் ரேடியோவை உங்கள் மொபைல் போனில் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியை டவுன்லோட் செய்து தொடர்ந்து கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவு குறித்து தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின்போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்த பேச்சுகளின்போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து வட்ட வழங்கல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் இகேஒய்சி பணியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலைக் கடைகளுக்கு பொருட்களை வாங்கச் செல்லும்போது கைவிரல் ரேகை மற்றும் கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் தங்களுடைய தகவல்களை விரைந்து பதிவேற்றம் செய்யுமாறு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உலக திறன் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முகமது சலாம் என்பவருக்கும், சிறப்பு பதக்கங்களை வென்ற ராகுல், அர்ஜுன், சுரேந்திரன், ஜாய் தாஸ் ஆகியோருக்கும் தமது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் கூறியுள்ளார். மாநில அரசின் திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் பயிற்சி பெற்ற 12 போட்டியாளர்களில் 5 போட்டியாளர்கள் சிறப்பான சாதனைகளை படைத்து பெருமை சேர்த்துள்ளதாகவும், இது திறன் சார்ந்த துறைகளில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காந்தி ஜெயந்தியை ஒட்டி பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி இன்றிரவு மணி 11:55 தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கு இன்று மாலை மணி 4:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில்கள் வரும் 4ஆம் தேதி இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இரத்த தானம் செய்வதன் முக்கியத்துவத்தை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து அதை ஊக்குவிப்பதை இந்நாளின் நோக்கமாகும். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் 1% மக்களுக்கு தேவைப்படும் இரத்த அலகுகள் இருப்பை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள தகுதியுடைய அனைவரும் தன்னார்வமாக இரத்த தானம் செய்து உயிர்காக்கும் உன்னத சேவையில் பங்கேற்குமாறு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடி.

0: மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: நவராத்திரி பண்டிகையையொட்டி கொலு பொம்மைகளின் விற்பனை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடங்கியுள்ளது. தூத்துக்குடியில் பல்வேறு வடிவங்களில் ஆயிரக்கணக்கான கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த ஆண்டு நவராத்திரி அக்டோபர் 11 தேதி தொடங்கி 9 நாட்கள் நடைபெறுகிறது. இதையொட்டி தூத்துக்குடி சிவன் கோவில் அருகே உள்ள பல்வேறு பகுதிகளில் கொலு பொம்மை விற்பனை நடைபெற்று வருகிறது. ஆன்மீகத்தை விளக்கும் தெய்வங்களின் சிலைகள், கலை கலாச்சாரத்தை விளக்கும் பல்வேறு பொம்மைகள் இந்த கொலு விற்பனையில் இடம்பெற்றுள்ளன. தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், காஞ்சிபுரம், பண்ருட்டி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களிடமிருந்து இந்த பொம்மைகள் மொத்தமாக வாங்கி வரப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன. 50 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையிலும், 5 அங்குலம் முதல் 2.5 அடி உயரம் வரையிலும் பல்வேறு வகையான பொம்மைகள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மண், காகித கூழ் உள்ளிட்ட பொருட்களால் உருவாக்கப்படும் இந்த கொலு பொம்மைகள் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கைவினை கலையையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு பாலமாக விளங்குகின்றன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், தேனி, தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச்செய்திகள். அமெரிக்காவில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டொம்னஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சார்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஜிம்பாப்வேயில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பயணிகளும் 2 விமானிகளும் உயிரிழந்தனர். ரஷ்ய ராணுவத்தில் சேருவதற்காக இந்திய குடிமக்கள் தாமாக முன்வந்து தங்களுடைய குடியுரிமையை இழக்க வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். நாமக்கல்லில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மற்றும் பத்மநாபபுரம் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்தவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகை விரதத்தை ஒட்டி வெள்ளி மயில் வாகனத்தில் உற்சவர் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குவஹாத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 43.3 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் கேப்டன் சுப்மன் கில் 133 பந்துகளில் 223 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ரோஹித் சர்மா 101 ரன் எடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியது. 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் நியூ சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வியட்நாமுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் இந்தியா 15-12, 15-9 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியாவுக்கு 1 பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவு குறித்து தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். தமிழகத்தில் நியாய விலைக்கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமழையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் காலை 6:55. நம்பிக்கை விதைத்த மனத்தில் மகிழ்ச்சி பூக்கும், உழவர் விதைத்த விதை உலகை காக்கும். இனிய சிந்தனையோடு காலை நேர பயணத்தில் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101 இணைந்துள்ளோம். இன்று பராபப வருடம் புரட்டாசி மாதம் 14 நாள் வியாழக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 மழை 3.5 mm அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C 33°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C 26°C ஆகவும் இருந்தது. எதிர்வரும் 5 மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C 33°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C 25°C ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையன்று சிறப்பு இயற்கை அங்காடிகள் அமைக்கப்பட்டு சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது. அக்டோபர் மாதத்திற்கான சிறப்பு அங்கக உழவர் அங்காடி அக்டோபர் 3 வடசேரி உழவர் சந்தையில் காலை முதல் மதியம் வரை நடைபெறுகிறது. அன்றைய தினம் கண்ணுக்கு மகிழ்ச்சியூட்டும் பூச்செடிகள், அனைத்து செடிகளுக்கும் தேவையான தரமான இயற்கை மண்புழு உரம், ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு பதிலாக இயற்கை பூச்சி விரட்டிகளான பஞ்சகாவியா, மீன் அமிலம், உடல் நலத்திற்கு தெம்பூட்டும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட தேன், தேனெல்லிக்காய், நீரழிவு நோய் மற்றும் கொலஸ்ட்ரால் நோய்களை கட்டுப்படுத்திடும் சிறுதானியங்களில் தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிள்ளி சம்பா, கருப்பு கவுனி, தூயமல்லி, சிவன் சம்பா, ரத்தசாலி, கல்லுண்டை சம்பா, பூங்கார், கரும்குருவை, மட்டை அரிசி, காட்டு யானம், சிறுதானியங்களான குதிரைவாலி, கம்பு, சாமை மற்றும் செண்பகராமன் புதூர் வேளாண் வணிகத்துறை வளாகத்தில் தயாரிக்கப்படும் சல்பர் இல்லாத சுத்தமான தேங்காய் எண்ணெய், மரச்செக்கு எண்ணெய் வகைகள், புரத சத்து மிகுந்த காளான் உணவு வகைகள், சத்துமாவு ஆகியவை தொழில் முனைவோர், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் இதர அரசு துறைகளின் பங்கேற்போடு அங்கக பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். இயற்கை அங்காடிக்கு மேலும் மிளரும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட உடன்குடி பனைப்பொருள் உற்பத்தியாளர் கம்பெனி மூலம் தயாரிக்கப்படும் சுத்தமான கருப்பு கட்டி, கருப்பு கட்டி சிறப்பு, கருப்பு கட்டி பவுடர், பனம் கற்கண்டு, நார்ச்சத்து மிகுந்த பனம் கிழங்கு மாவு ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே நுகர்வோர் இவ்வறிய வாய்ப்பினை பயன்படுத்தி தரமான இயற்கை பொருட்களை வாங்கி பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 பரப்பளவில் கொம்புப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS3, CR1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27

0: ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைக்க விரும்பும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: வட்டார செய்திகள்.
2: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் பொது நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் முழு சுகாதாரத்தை உறுதி செய்திட மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தல். கன்னியாகுமரியில் சாலையோர வியாபாரிகளுக்கு தனியிடம், மாவட்ட ஆட்சியர் தகவல். தக்கலை ஊராட்சி ஒன்றியம் மற்றும் பத்மநாபபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் பொருட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று கோணம், சிட்கோ, தொழிற்பேட்டை மற்றும் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழக வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், சிட்கோ தொழிற்சாலை வளாகங்களில் கொசுக்கள் பெருக்கத்திற்கு காரணமான தேவையற்ற பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்த கம்பெனி நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும், அரசு போக்குவரத்து கழக வளாகத்தில் உள்ள பழைய டயர்கள் மற்றும் பயன்படுத்தப்படாத உதிரி பாகங்களை உடனடியாக அப்புறப்படுத்த அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறினார். மேலும் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் டெங்கு பரவ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து கொசுப்புழு மற்றும் முதிர் கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்தவும், புகை மருந்து அடிக்கவும், வடிகால்களில் நீர் தேங்காமல் சீராக செல்ல சுத்தப்படுத்தும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் மற்றும் சுகாதார அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசு குமரி மாவட்டத்துக்கு உட்பட்ட சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. குறிப்பாக சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும், சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பான நடைப்பயணத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுற்றுலாப் பயணிகள் நடந்து செல்லும் நடைபாதைகளில் வியாபாரிகள் கடை நடத்தி வருவதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாவதோடு சுற்றுப்புற சூழலும் கேள்விக்குள்ளாகிறது. இதை கருத்தில் கொண்டு சாலை ஓரத்தில் சிறு தொழில் புரியும் கடை வைத்துள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் அவர்களுக்கு குறிப்பிட்ட தனியிடம் அடையாளம் காணப்பட்டு ஒதுக்கீடு செய்ய நகராட்சி ஆணையருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஊராட்சி ஒன்றியம் மற்றும் பத்மநாபபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சடையமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பருத்தியறை தோட்டம் பகுதியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் 2026-27 திட்டத்தின் கீழ் 91 லட்சம் ரூபாய் மதிப்பில் வள்ளியாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலத்தை விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தினார். மேலும் பத்மநாபபுரம் நகராட்சி பகுதியில்

நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கவும் பல்வேறு மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆய்வில் உதவி ஆட்சியர், பத்மநாபபுரம் நகராட்சி ஆணையர், நகராட்சி பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், துறை அலுவலர்கள், பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.

0: பாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 7:05. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ குமரி எஃப்எம் 101. இனி நம் பண்பலையில் கேட்கலாம்.
3: நான் சொல்லத கேளப்பா, வண்டிய நீங்க பராமரிக்காம ஓட்டுறதுனாலதான் இந்த மாதிரி புகை போயிட்டு இருக்கு. கொஞ்சம் காசு செலவு பார்க்க கூடாது. இதனால எவ்வளவு பேருக்கு பிரச்சனை தெரியுமா? ஒருத்தர் புகை பிடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா எல்லாரும் நினைப்பாங்க அவருக்கு தான் கேடுன்னு. ஆனா அவருக்கு மட்டும் கேடு இல்ல, சுத்தி நம்ம ஒரு கடையில இருந்து டீயை குடிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கும் கூட அந்த நுகர்தல் வழியா பல நோய்களுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொன்ன புரிய மாட்டேங்கிறீங்க? பெரிய
4: பெரிய இதா போச்சே. பொது இடங்கள்ல
3: அப்படி பேசுறே
4: சண்டை.
3: வண்டிய
4: அன்னைக்கு என்னன்னா, ஒரு பையன் வண்டியில போனாம்னு சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போனாரு. இன்னைக்கு வண்டிய பிடிச்சில சண்டைக்கு போடுறாரு. கைகளுப்பு வந்துட கூடாது. கெனை கெனை என்னன்னாச்சு?
3: ஏ தம்பி கதை கேளப்பா, அவருக்கு பின்னால நான் இருச்சக்கர வாகனத்துல வாறேன். வண்டிய கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு.
4: கெனை என்னன்னு அதட்டுறீங்க? ஏதாவது பிரச்சனை ஏறாமண்ணே?
3: என்ன தம்பி பேசுற? ஒன்னமா இருக்கக்கூடிய உங்களுக்கும் நலன் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ வண்டி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி பாரு.
4: அண்ணாஜி சாவிய கொஞ்சம் கொண்டாங்க, நான் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன். ஏ அப்பா புகைய பாரு, புகைய. கொசு அடிக்கிறதுக்கு ஒரு வண்டி வருமே அத மாதிரில இருக்கு. ரோட்ல எடுத்து ஓட்டிட்டு திரியா. புகைய பாரு புகைய. சுற்றுச்சூழல் எவ்வளவு மாசுபடும். ஏனே
3: என்னப்பா
4: நீங்க சொன்னதுல நியாயம் இருக்குன்னு?
3: அததான்ப்பா பேசிட்டு இருக்க. யாருமே பொறுப்பு இல்லாம அவருக்கு பின்னால போயிட்டு இருக்க கூடிய நிலையில அந்த புகை என்ன ஒரு திக்கமுக்காட வச்சுட்டுப்பா.
4: ஏனே ஏனே முதல்ல உங்க முகத்தை இந்த தண்ணி வச்சு கழுவுங்கண்ணே. உங்க அழகே பொலிவிழந்து போச்சேண்ணே.
3: ஏ நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா?
4: எங்க போய் போடுறது? முகத்தை கழுவுன்னு சொன்னா என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற.
3: ஏய் அங்க சத்தம் போட்டது போக அப்படியே ஏன் பக்கம் திரும்புது? நான் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு சம்பந்தமான பரப்புரை பாரு, டிரெஸ் பாரு.
4: ஏனே இன்னைக்கு பார்த்தானே வெள்ளையும் சொல்லையுமா வரணும், டிரெஸ் பாருங்கண்ணே.
3: என்னப்பா பாக்க சொல்ற? எனக்கு தெரியுமா இவர் இப்படி வருவாருன்னு சொல்லி வண்டி எடுக்க கூடாது சொல்லிருக்கேன். வண்டி அப்படி வைக்கணும்.
4: ஏனே இதெல்லாம் நீங்களே கவனிக்கணும், கவனிக்க வேண்டியவங்க எல்லாம் கவனிக்கணும். வண்டியில புகை போகுதான் இவர் சத்தம் போட்டாராம். ஏனே எதுக்குன்னே இந்த வேலை? நான் கூட எத்தனையோ முறை வண்டிகளை கடந்து போகும்போது இந்த மாதிரி புகை வரும்னே, நான் என்ன சண்டை போட்டுட்டே இருக்கேன்?
3: தம்பி உனக்கு பொறுப்பு இல்லப்பா. ஏன் போய் முழிக்காரு? நாளையில இருந்து இந்த வண்டியை ஓட்டக்கூடாது.
4: ஏனே வாங்கண்ணே வாங்கண்ணே, பொறுமையாருங்கண்ணே. யாரையும் அதட்டாதீங்கண்ணே, ஏதாவது ஆகி போக கூடாதுன்னு. அண்ணாஜி இந்த காயலங்கடையில போடக்கூடிய வண்டிய காலையில எடுத்துட்டு வந்திருக்கிற என்ன அவசியமாக்கும்? என்ன சொல்றிய? உங்க பையன் தான் சொன்னாரு இந்த வண்டியை சரி பண்ணி எடுத்துடுங்க. வயலுக்கு போறக்கு ஆகும். இந்த வண்டிய 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கோன்னு சொன்னா கூட எடுக்க மாட்டானாச்சு. ஒரு கடைக்காரர் 2 ஸ்ட்ராங் டீ போடுங்க, 2 1 3 போடுங்க.
3: எதுக்குப்பா 2 சேர்த்து 3 சொல்லு? நம்ம 2 பேர் தானப்பா.
4: ஏனே அவருக்கு முகத்தை பாருங்கண்ணே, நீங்க சத்தம் போட்டதுல கை காலெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுதுன்னு.
3: ஒன்னும் கொடுக்காண்டாம் டீ. ஒண்ணும் ரோட்ல போகக்கூடியவங்க எல்லாம் நோய்களுக்கு உள்ளாக்கிக்கிட்டு கிளம்பு கிளம்பு கிளம்பு.
4: ஏய் இந்த மனுஷருக்கு மனிதாபிமானமே கிடையாது போல இருக்க. இப்படி இருக்காற பரப்புரைகள்ல தேனா பேசக்கூடிய மனுஷன் கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பாரு. ஏனே நீங்க இப்ப எங்க என்ன போறீங்க?
3: தம்பி நான் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு சம்பந்தமா, அதான் உங்க கிராமத்துல இருந்து 1/6 கிராமத்துலதான் பரப்புரைக்கு கூப்பிட்டுருக்காங்க. தம்பி வாய ஒண்ணு அப்படியே போயிட்டு வந்துருவோம்.
4: பாத்தீங்களானே பாத்தீங்களானே, அவரு புகையடிச்சிட்டு போனனால உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கானே. இந்த சுற்றுப்புற சூழல் சொல்றீங்களே, அப்படி என்ன எல்லாம் பாதுகாப்பா வைக்கணும்?
3: காற்று மாசுபடாம பாதுகாக்கணும், நீர்நிலைகள் மாசுபடாம பாதுகாக்கணும், நிலத்தினுடைய வளங்கள் குறையாத வகையில இயற்கை ரீதியான உரங்களை பயன்படுத்தி அந்த வளத்தை கூட்டுற மாதிரியான தன்மை

0: எல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொன்னா சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புங்கிறது அபரிமிதமா அமையுமே.
1: மறைமுகமா மரங்கள் வளர்க்கணும் அப்படிங்கறத சொல்ல வரீங்களா?
0: மரங்கள் இருந்தா மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு காலத்துல குமரி மாவட்டம் பசுமையின் எழிலா திகழ்ந்து, அது தெரியுமா உனக்கு?
1: தெரியும்னே தெரியும்னே. ஏனே ஆளி ஆடி சாரல்னா குமரி மாவட்டத்துல அப்படி இல்லன்னு பெய்யும்.
0: தம்பி தொழிற்சாலைகள், இப்ப நம்ம பார்த்தோம் பாரு வாகனங்கள், இந்த மாதிரி வாகனங்கள்ல இருந்து வெளியாக கூடிய புகைகளை பலரும் சுவாசிக்கிறதுனால பலவிதமான நோய்கள் ஏற்படுதுப்பா. வயோதிகர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கப்பா.
1: ஏனே நிறைவா வேற என்னென்ன சொல்ல போறீங்க?
0: பூமியை பாதுகாப்பது நம்முடைய கடமை, அதற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கையில் எடுப்போம்.
1: ஏனே நானும் ஒருக்க சொல்லிடட்டுமானே?
0: சொல்லுப்பா சொல்லு.
1: பூமியை பாதுகாப்பது நமது கடமை, அதற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கையில் எடுப்போம்.
2: முற்றுகின்றேன்.

0: அப்பா.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
3: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்கை அழகாக கொண்டு போகிறதுக்காக ஒரு கியூட்டான ஒரு பையன் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன? லக்ஷன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: வீட்டுக்கு
3: போற வழி எந்த ஊர்ல இருக்கு?
4: நாகர்கோவில்
3: இருந்து வரீங்களா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
4: அப்பா அம்மா.
3: அவங்க பேரு?
4: அம்மா பேரு.
3: சரி, உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
4: தாத்தா இருக்கா.
3: தாத்தா பேரு?
4: கும்மா தாத்தா.
3: கும்மா தாத்தாவா? சரி, என்ன படிக்கிறீங்க?
4: அங்கன்வாடி பாட்டி.
3: அங்கன்வாடி போறீங்களா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல என்ன சொல்லி தர போறீங்க?
4: பாட்டு பாட்டு போறே.
3: பாட்டு பாட போறீங்களா? சரி, பாடுங்க கேக்கலாம். அழகா வந்து ஃப்ரூட்ஸோட பாட்டு வந்து பாடி இருக்கீங்க. நம்ம லக்ஷனுக்கு பிடிச்ச பழங்கள் பேர் என்ன? என்ன பண்ணுவீங்க? ஊசி போடுவீங்களா? சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவில் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டொமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு நினைவு நாணயம், அஞ்சல் தலை மற்றும் புத்தகத்தை வெளியிடவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள மாநில குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மத்திய அரசு உயரதிகாரிகள், கல்வியாளர்கள், யுபிஎஸ்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்கள் அங்கு வேலைவாய்ப்புகளை தேடும்போது எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் சேருவதற்கு தாமாக முன்வந்து முயற்சிப்பது ஆபத்தானது என்றும், அரசு சாரா நிறுவனங்களால் ரஷ்ய ராணுவத்தில் ஆட்கள் சேர்க்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வெளியுறவு அமைச்சகத்தில் பதிவு செய்யப்படாதவர்களிடமிருந்து வேலைவாய்ப்புகளை ஏற்பதற்கு முன்பாக இந்திய குடிமக்கள் கவனத்துடன் செயல்படுமாறு வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டொமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பியூஷ் கோயல், இந்தியா போலந்து இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் வர்த்தகங்களுக்கு ஏற்படும் புதிய வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்தியா போலந்து இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜவுளித்துறையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிப்பதற்கான மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இம்மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் உள்ள ஜவுளித்துறையுடன் தொடர்புடைய 400 சிறு குறு தொழில்துறையினர் இதில் கலந்து கொள்கின்றனர். பல்வேறு நாடுகளுடன் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் ஏற்படும் சந்தை வாய்ப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜவுளித்துறை தொடர்பான மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து இம்மாநாட்டில் விளக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைந்த மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். அப்போது மாணவிகளின் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு கல்லூரிக்கும் பிரத்யேகமாக காவல்துறை அதிகாரிகளை நியமிக்குமாறு துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தினார். தெருவிளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள் ஆகியவை உரிய முறையில் செயல்படுவதை உறுதி செய்யுமாறும், காவல்துறையினரின் ரோந்து பணியை வலுப்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். கடைகோடி பகுதிகள் உட்பட நகரின்

0: அனைத்து பகுதிகளுக்கும் பொது போக்குவரத்து சேவையை அளிக்குமாறு போக்குவரத்துத்துறை அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு மாநகராட்சி அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கல்லூரிகளுக்கு இடையேயான பாதுகாப்பு குழுவை உருவாக்குமாறும் துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்புத்துறை சொத்துக்களை பாதுகாப்பதிலும் மக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்தை மேம்படுத்துவதிலும் அதிகாரிகள் பொறுப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாதுகாப்புத்துறை சொத்துகள் சேவை பயிற்சி அதிகாரிகளுடன் அவர் உரையாடினார். தொழில்நுட்பம் மூலம் பொறுப்புணர்வை வலுப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்ட அவர், அதற்கு மாற்றாக அமையாது என்று தெரிவித்தார். இளம் அதிகாரிகள் அழுத்தத்திற்கு அடிபணிய வேண்டாம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் மாநில அளவிலான ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சியின் 10 நாட்கள் சிறப்பு முகாம் தமிழ்நாட்டின் சேலத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வது தங்களுக்கு புது அனுபவமாக இருந்ததென்றும் தங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக அமையும் என்றும் அப்பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ல எனக்கு ஆர்பிசி சர்டிபிகேட் வந்திருந்தாங்க. ஆர்பிசி சர்டிபிகேட்ங்கிறது ட்ரோன் ஆப்ரேட் பண்றதுக்கான ஒரு லைசன்ஸ். அது எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு அதனால நெக்ஸ்ட் என்னோட கெரியர் பாத் சூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ட்ரோன் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டம். இதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி ஃபிளை பண்றது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இவ்வளவு காஸ்ட்லியான ஐட்டம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃபிளை பண்ணி இதை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இதை வந்து ஒரு ஆர்மி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் நிறைய யூஸ் பண்ணலான்னு கத்துக்கிட்டேன்.
3: சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர எனக்கு வந்து ஏர்போர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரியே ரொம்ப காஸ்ட்லியான இந்த ட்ரோன் எல்லாம் வந்து எப்படி உருவாக்குறது, எப்படி டிஸ்மேண்டல் பண்றது, அப்புறம் அதை எப்படி நாங்க ஃபிளை பண்றது அப்படின்றது முதற்கொண்டும் எங்களுக்கு ஈஸியா சொல்லிக் கொடுத்தாங்க.
0: துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். நேற்று அந்த துணை விமானி கேப்டனை கத்தியால் குத்தியதால் ஏற்பட்ட சம்பவம் காரணமாக விமானம் சுமார் 17,400 அடி கீழே இறங்கியதாகவும், அப்போது பயணிகளும் விமான ஊழியர்களும் விமானியின் அறைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திய துணை விமானியை தடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த விமானம் சவுதி அரேபியாவில் உள்ள தபுக் விமான நிலையத்தில் நுழைந்து பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. காயமடைந்த விமானத்தின் கேப்டன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேல் நோக்கி சென்ற விமானத்தில் இருந்த 174 பேரின் உயிரை காப்பாற்றிய இந்தியரான கேப்டன் ஸ்மித் மச்சார் ஒரு கதாநாயகன் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகுவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் பாராட்டியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வியட்நாமுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் இந்தியா 15-12, 15-9 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாலிபால் பிரிவில் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஸ்குவாஷ் அரையிறுதி ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியாவையும், மகளிர் பிரிவில் ஹாங்காங்கையும் எதிர்கொள்கிறது. கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குவஹாத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 43.3 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் கேப்டன் சுப்மன் கில் 133 பந்துகளில்

0: 223 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் 100 தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவில் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டோமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஒமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: நேரம் காலை 7:25. நேர்களோடு அன்பின் பயணத்தில் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இனி சேவை செய்திகள். மேலசூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்றிரவு 7:30 தீபாராதனை. மணலி குளிவிளை புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:15 ஜபமாலை புகழ் மாலை, 6:45 திருப்பலி. மேல ஆசாரிப்பள்ளம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 5:45 ஜபமாலை புகழ் மாலை, 6:30 திருப்பலி. நாளை காலை 5:30 ஜபமாலை புகழ் மாலை, காலை 6:00 திருமுழுக்க திருப்பலி. கண்டன் விளை குழந்தை இயேசுவின் புனித தெரசாள் ஆலய திருவிழாவில் இன்று மாலை 6:30 திருச்சபமாலை புகழ் மாலை, இரவு 7:00 திருப்பலி, இரவு 9:00 தங்க தேர்பவனி, நாளை காலை 7:00 திருமுழுக்கு திருப்பலி. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 5 லட்சம் ரூபாய் விருது தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுரையும் வழங்கப்படுகிறது. இவ்விருதாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தேர்வு செய்யப்படுகிறார். 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தின மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விருப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், சுயவிவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதினை பெறுவதற்காக விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 20 என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசத்தின் மூலம் தீர்வு காண மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி 1/10/2026 இன்று முதல் இம்மாதம் 31 வரை சிறப்பு சமரச தீர்வு முகாம் நடைபெறுகிறது. இந்த சிறப்பு சமரச தீர்வு முகாமில் குடும்ப பிரச்சினை வழக்குகள், வாகன விபத்து இழப்பீடு வழக்குகள், குடும்ப வன்முறை வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், வர்த்தக பிரச்சினை வழக்குகள், சமரசத்திற்கு உட்பட்ட குற்றவியல் வழக்குகள், பாகப்பிரிவினை வழக்குகள், வாடகை தகராறு வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், இதர உரிமையியல் மற்றும் தொழிலாளர் நல வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் சமரச தீர்வு மையத்தில் தீர்வு காணப்பட உள்ளது. மாவட்ட சமரச மையம், நாகர்கோவில் துணை சமரச மையம், குளித்துறை, பத்மநாபபுரம், இரணியல் மற்றும் பூதப்பாண்டி ஆகிய தாலுகாக்களில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வருகின்றன. இது சம்பந்தமாக செயலாளர் சமரச மையம், கன்னியாகுமரி மாவட்ட மாற்றுமுறை தீர்வு மைய கட்டிடம், மாவட்ட நீதிமன்ற வளாகம், நாகர்கோவில் 6219

0: 001 என்ற முகவரியிலோ நேரடியாகவோ அல்லது 04652 என்ற இணைப்பெண்ணுடன் 291-744 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தங்கள் விருப்பத்தினை தெரிவிக்கலாம். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் காலை 7:30. உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் ஒரு சிறப்பான பயணம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவுடன்
1: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னா மன்னா, எங்கே இருக்கிறீர்கள்?
2: அட, மரத்தின் அடியில் ரோபோ. மன்னரின் செல்லப்பிள்ளை ரோபோவுக்கு இந்த தோட்டத்தில் என்ன வேலை?
1: ரோபோ, நீ இங்கே தோட்டத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
3: நான் மன்னருக்கு பழங்களை மேலே அனுப்பி கொண்டிருக்கிறேன்.
1: என்ன, மேலே அனுப்புகிறாயா?
3: எஸ் பாஸ், இந்த மரத்தின் மேலே தான் மன்னர் அமர்ந்திருக்கிறார்.
4: துரோகி, காட்டி கொடுத்து விட்டது. ரோபோ, உன்னை
1: மன்னா மரத்தின் மேலே ஏறி அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
4: என்ன சொல்லி சமாளிப்பது? மந்திரியாரே, இங்கிருந்து பார்த்தால் எதிரி நாட்டு மன்னன் வீரபாகு படையெடுத்து வருவதை எளிதில் பார்க்கலாம். வியூ பாயிண்ட் சரியாக இருக்கிறது என்று சேனாதிபதியார் கூறினார். அதனால் தான் இங்கே அமர்ந்து பார்த்து
1: கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். விழா தொடங்கும் நேரம் நெருங்கிவிட்டது, மறந்து விட்டீர்களா?
2: இன்றைய முகாமிற்கு தாங்கள் தானே தலைமை தாங்க வேண்டும்.
4: என்ன முகாம், நான் மறந்து விட்டேனே.
1: இன்று தேசிய இரத்த தான தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் இரத்த தான முகாமிற்கு தாங்கள் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று விஐபியாக தங்களை அழைத்து
4: சிரிக்காதீர் மந்திரியாரே, ஒரு கொசுவுக்கு கூட நான் ஒரு துளி ரத்தத்தை தானம் செய்ததில்லை. நான் போய் இரத்த தானம் செய்வதா? நெவர்.
1: மன்னா, இரத்த தானம் செய்வதால் தங்களுக்கு எத்தனை பலன்கள் கிடைக்கும் என்பது தங்களுக்கு தெரிந்திருந்தால் தாங்கள் இப்படி பேச மாட்டீர்கள்.
4: என்ன கூறுகிறீர்? இரத்த தானம் செய்வதால் மற்றவர்களுக்கு தானே பலன் கிடைக்கும், எனக்கு என்ன பலன் கிடைக்கும்?
1: மன்னா, மனிதர்கள் பசியால் உயிரிழக்காமல் காக்கும் அன்னதானம் எப்படி உயர்வானதோ, அதுபோல இறக்கும் தருவாயில் இருக்கும் மனித உயிர்களை காக்க செய்யும் இரத்த தானம் அந்த அன்னதானத்திற்கு இணையானது. இரத்த தானம் செய்த பிறகு நமது உடலில் ஓடும் ரத்தம் உடலின் அனைத்து பகுதிகளிலும் புதிய செல்களின் உற்பத்தி மற்றும் பெருக்கத்தை உண்டாக்குகிறது. இது உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது.
4: இது நல்ல விஷயமாகத்தான் இருக்கிறது.
1: உரிய காலத்தில் இடைவெளிகளில் இரத்த தானம் அளித்து வருபவர்களுக்கு அவர்கள் உடலில் தொடர்ந்து புது செல்களின் உற்பத்தி தூண்டப்படுவதால் செல்களில் மரபணு பிறழ்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து புற்றுநோய் ஏற்படாமல் காக்கிறது.
4: இரத்த தானம் புற்றுநோயிலிருந்து காப்பாற்றுகிறதா? இது புதியதாக இருக்கிறதே மந்திரியாரே.
1: ஹீமோக்ரோமைட்டோசிஸ் குறைபாடு வருவதில்லை, உடல் பருமன் குறையும், கல்லீரல் நலம் பெறும்.
4: இரத்த தானம் செய்வதில் இத்தனை நலன்களா?
1: ஆம் அண்ணா, இரத்த தானம் செய்பவர்கள் தாங்கள் அதுவரை நேரில் காணாத பல மனிதர்களின் உயிர்களை காப்பாற்றும் மிகப்பெரும் பேறு பெறுகின்றனர். இவருக்குமே தங்களால் ஒரு மனித உயிரை காப்பாற்ற முடிந்தது என்பதை அனுபவ ரீதியாக தெரிந்து கொள்ளும் போது கிடைக்கும் மன மகிழ்ச்சி மற்றும் திருப்தி நிலையை இந்த உலகில் எத்தகைய செல்வங்களும் தர இயலாது.
4: உண்மைதான் மந்திரியாரே, அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை நானும் பெற வேண்டும்.
1: அதற்கு முதலில் தாங்கள் மரத்திலிருந்து கீழே இறங்க வேண்டும்.
4: மந்திரியாரே, ஏதோ ஒரு வேகத்தில் அவசரப்பட்டு மரத்தில் ஏறிவிட்டேன். இப்போது எப்படி இறங்குவது என்று தெரியவில்லை. ஒன்று செய்யுங்கள், ஒரு வலையை விரித்து பிடியுங்கள், நான் அதை பத்திரமாக குதித்து விடுகிறேன். எப்படி எனது ராஜதந்திரம்?
1: ஐயோ ஐயோ, பணியாளர்களே, அந்த எதிரியை பிடிக்கும் வலையை கொண்டு வந்து விரித்து பிடியுங்கள். மன்னர் அதில் குதித்து தொலையட்டும்.
4: என்ன கூறினீர், என்ன கூறினீர்?
1: கேட்டுவிட்டதா? மன்னருக்கு பாம்பு காது. பத்திரமாக குதியுங்கள் என்று கூறினேன் மன்னா. சபா, இந்த மன்னரை ரத்த தானம் செய்ய வைப்பதற்குள் நமக்கு ரத்தமே உறைந்து விடும் போல் இருக்கிறது.
5: இன்றைய குறுஞ்செய்தி.

வெரி குட் மார்னிங் நேயர்களே. நேரம் இப்போது காலை 7:35. உங்களோட பியூட்டிஃபுல்லான மார்னிங் எங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பான நேயர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. கீப் ஸ்மைலிங், கீப் ஷைனிங் வித் நாகர்கோவில் ரேடியோ. This is your favorite station, Kumari FM 101. Start பண்ணுவோமா தென் குமரி தேனலையை? ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஏஆர் அமீன், சுபா வாய்ஸ்ல காதலிக்க நேரமில்லை பிலிம் சாங் கேட்டுட்டு வரலாமா? நவீன இசையால் உலகையே தன்வசப்படுத்திய ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நம்ம குமரி FM 101 இப்போது.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: டைம் செக் பண்ணலாமா? நேரம் இப்போது காலை 7:40. ஒரு சின்ன புன்னகை நமக்கு பெரிய எனர்ஜியை தரும். அந்த கியூட்டான குட்டி புன்னகையோடு காற்றில் ஃப்ரெஷ்ஷா உங்க கூட சூப்பரான டிராவல்ல இருக்குது. யாரு உங்க ஃபேவரட் டியூனிங்? குமரி எஃப்எம் 101. நெக்ஸ்ட் என்ன? ஜிகே தான். அனுபவம் பேசும், அறிவும் சேரும், அன்பால் நம்மை அரவணைக்கும், முதியோர்களை போற்றும் நாள் இன்னைக்கு அக்டோபர் 1. இனிய சர்வதேச முதியோர் தின நல்வாழ்த்துக்களுடன் குமரி எஃப்எம் 101 ஜிகே கொஸ்டினுக்கு போலாமா? 2026 சர்வதேச முதியோர் தினத்தின் கருப்பொருள், அதாவது தீம் என்ன? இதுதான் இன்னைக்கு கேள்வி. மீண்டும், 2026 சர்வதேச முதியோர் தினத்தின் கருப்பொருள் தீம் என்ன? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலோட ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல வீர தீரன் சூரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. நம்ம தேனலைக்கு

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, NFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரிகால் புது நாகர்கோவில் 9842111964.
2: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
3: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.

0: இது ஸ்வீட்டான ஒரு டிராவல் ஸ்பெஷலான அன்பு நேயர்களோடு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101 அப்பப்ப பிரேக்குக்கு போனாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டான டிராவல் பண்ண நாகர்கோவில் ரேடியோவை எப்பவும் உங்க மொபைல் போன்ல நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியை டவுன்லோட் பண்ணி கேட்க மறக்கவே செய்யாதீங்க. இப்ப கனெக்ட் ஆகியிருக்கோம் தென்குமரி தேனலையில. ஜி கே கே ஆன்சர் தெரிஞ்சுக்க போறோம். அக்டோபர் 1st இன்னைக்கு சர்வதேச முதியோர் தின கருப்பொருள் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர், நீண்ட ஆயுளின் காலம், நீண்ட கால வாழ்விற்கான அமைப்புகளை மறுபரிசீலனை செய்தல். நீண்ட ஆயுளின் காலம், நீண்ட கால வாழ்விற்காக அமைப்புகளை மறுபரிசீலனை செய்தல். The age of longevity, rethinking systems for longer lives. கேள்வியும் பதிலும் மீண்டும். அக்டோபர் 1st இன்னைக்கு சர்வதேச முதியோர் தின கருப்பொருள் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு, நீண்ட ஆயுளின் காலம், நீண்ட கால வாழ்விற்காக அமைப்புகளை மறுபரிசீலனை செய்தல். அனுபவத்தின் அழகை மதிப்போம், முதியோர்களின் அன்பை மனதில் சுமப்போம், அவர்களின் ஆசீர்வாதம் நம் வாழ்வின் அழகான வரம். சோ இன்னைக்கு மட்டுமில்லாம என்னைக்குமே அவங்களை மதிப்போம். வாழ்த்துக்கள் சொல்வது சர்வதேச அன்பின் பெரியோர்களுக்கு நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. பிரைட்டான ஒரு டேல ரைட்டான ஒரு டிராவல் எஃப்எம் 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரியின் அலைவரிசை 101
1: தேதியும் சேதியும்.
2: இன்று அக்டோபர் மாதம் 1st
1: சர்வதேச முதியோர் தினம் இன்று.
3: தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறதே, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே.
2: ஐக்கிய நாடுகள் அவை அறிவித்துள்ளபடி சர்வதேச முதியோர்கள் தினம் உலகம் முழுவதும் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: உலகம் முழுவதும் உள்ள மூத்த குடிமக்களை மதிக்கவும் மரியாதை செலுத்தவும், குடும்பம், சமூகம் மற்றும் நாட்டுக்கு அவர்கள் ஆற்றிய சேவைகளை நினைவு கூறும் வகையிலும் இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது.
2: மேலும் அவர்களின் அறிவு, ஆற்றல் மற்றும் சாதனைகளை பார்த்து கற்றுக்கொள்ளவும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் நாளாக இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: உலக சைவ தினம் இன்று.
2: சைவ வாழ்க்கை முறையின் நன்மைகளை கொண்டாடுவதற்கும் மேம்படுத்துவதற்கும் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 1st கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: சைவ உணவை தேர்ந்தெடுப்பதற்கான நெறிமுறை, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார காரணங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையே இந்நாள் நோக்கமாக கொண்டுள்ளது.
2: சர்வதேச காஃபி தினம் இன்று.
1: காஃபியின் மீதான உலகளாவிய அன்பையும் பாராட்டையும் கொண்டாடவும் ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
2: உலகெங்கிலும் காஃபியின் குறிப்பிடத்தக்க கலாச்சார, பொருளாதார மற்றும் சமூக தாக்கத்தை இந்நாள் எடுத்துரைக்கின்றது.
1: விடுதலை போராட்ட வீராங்கனையும் எழுத்தாளரும் பேச்சாளருமான அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆயிரத்தி 1847 இதே நாளில் லண்டனில் பிறந்து பெண் விடுதலைக்காக போராடிய இவர் பிரம்மஞான சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து பின் இந்தியா வந்தடைந்தார்.
1: நம் நாட்டில் ஆங்கிலேய அரசின் அடுக்குமுறைகள் இவரை வெகுவாக பாதித்ததன் காரணமாக இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக வார பத்திரிகையையும் நாளேடு ஒன்றையும் துவங்கினார்.
2: அன்னி பெசன்ட் அம்மையாரை கௌரவிக்கும் விதமாக சென்னையில் உள்ள சாலை ஒன்றிற்கும் பூங்காவிற்கும் இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
1: நடிகர் திலகம் ஷெவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: புத்தி பாடடி பொன்னே.
2: தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் சுமார் 288 படங்களில் நடித்துள்ள நாடக திரைப்பட நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் 1928 இதே நாளில் பிறந்தார்.
1: தமிழ் திரைப்படத்துறையில் சுமார் 250 படங்களுக்கு மேல் கதாநாயகனாக நடித்துள்ள ஒரே நடிகரான இவர் நடிகர் திலகம், நடிப்பு சக்கரவர்த்தி, சிம்மக்குரலோன் என்றெல்லாம் போற்றப்படுகிறார்.
2: பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றுள்ள இவர் பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியர் விருதினை பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்றுள்ளார்.
1: 1854 இதே

0: நாளில் இந்திய அஞ்சல் துறை அமைப்பு துவங்கப்பட்டது.
1: இந்திய அஞ்சல் துறை மொத்தம் 154,000 அஞ்சல் அலுவலகங்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய துறையாகும்.
0: இதில் நாள் ஒன்றுக்கு 200,000 கடிதங்கள் வரை பட்டுவாடா செய்யப்படுகின்றன.
1: வால்ட் டிஸ்னி வேர்ல்ட் 1971 ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் ஆரம்பமானது.
0: 1953 ஆண்டு இதே நாளில் சென்னை மாநிலத்தில் இருந்து தெலுங்கு பேசும் மக்களை கொண்ட ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக உருவானது.
1: 1949 ஆண்டு இதே நாளில் சீன குடியரசு அமைக்கப்பட்டது.
0: 2006 ஆண்டு இதே நாளில்தான் பாண்டிச்சேரி மாநிலத்தின் பெயர் புதுச்சேரி என மாற்றப்பட்டது.
1: மன்மத லீலையை வென்றார் உண்டோ, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி போன்ற புகழ்பெற்ற பாடல்களை எழுதியுள்ள கர்நாடக இசையறிஞர் பாபநாசம் சிவன் அவர்கள் 1973 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: தமிழ்நாட்டின் பழம்பெரும் நாடக திரைப்பட நடிகர் மற்றும் அகில இந்திய வானொலி செய்தி வாசிப்பாளர் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் 2008 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: வருஷம் 16, தில்லுமுல்லு, மகாநதி, ஆசை போன்றவை இவர் நடித்த பிரபலமான திரைப்படங்களுள் சிலவாகும்.
2: தேதியும் செய்தியும்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமாக், எம்ஃபாக்,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

தென்குமரி தேனல இனி வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சையும் நாட்டு தக்காளியும் ஆப்பிள் தக்காளியும் தலா 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடை மிளகாய் 90 ரூபாய், சீன அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 60 ரூபாய், கேரட் பல்லாரி 70 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம், முருங்கைக்காய் கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 90 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளியும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. புடலை 50 ரூபாய், பீன்ஸ் 150 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காயும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 58 ரூபாய், எலுமிச்சை 160 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 55 ரூபாய், குடுமியில்லாத தேங்காய் 56 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், புதினா 90 ரூபாய், பால் சேம்பு 90 ரூபாய், வழுதலைங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 65 ரூபாய், நெல்லிக்காய் 100 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், காராமணி பயிறு 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 200 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கருவேப்பிலை 55 ரூபாய், பச்சை மிளகாய் 90 ரூபாய், பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 55 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், அன்னாசி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல்ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2600 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்னைக்கு காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 20.43 அடி, பெருஞ்சாணி அணை 42.25 அடி, சிற்றாறு 1 4.43 அடி, சிற்றாறு 2 4.52 அடி, பொய்கை அணை 14.90 அடி, மாம்பழத்துறையாறு அணை 33.71 அடி. நேர்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்துறோம், இன்று மதியம் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் எப்போது பல் மருத்துவரின் ஆலோசனைகளை பெற வேண்டும் குறித்து ஆலோசனைகளை வழங்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். காலையில 8 மணிக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் படைப்பு.

பூ திருச்சிராப்பள்ளி வானொலி. தென்குமரி தேனலில் இனி விக்ரம் வேதா திரைப்பட பாடல்.

101.1 நேர்கள் இதுவரை கொடுத்த நேரம் அழகான பரிசு. இந்த இனிய நேரத்திற்கு இப்போது ஒரு ஸ்வீட் பை. தென்குமரி தேனிலையில் குமரி 101.1 நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணி. இன்னும் சில நொடிகளில் 8 மணி வருகிறது. அந்த நேரத்தில் கேட்கலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை. அடுத்த சந்திப்பு வரது வரைக்கும் ஆனந்தமா உற்சாகமா குமரி FM 101 தொடர்ந்து கேளுங்கள்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள்.
2: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிப்பு பல்கலைக்கழகம். இந்திய அளவில் இல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்களுக்கு ஆதர்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நடிகர். அவருடைய நடிப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்வகை மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த எண்வகை மெய்ப்பாடுலையும் இன்னும் 8-8 வகையாக சேர்ந்து நடிப்பில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருடைய தமிழ் வந்து பல பேருக்கு தமிழ் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அந்த தமிழ் ரொம்ப எளிமையாக, அதே நேரத்தில் அந்த உச்சரிப்பு, அந்த ஏற்றம் இறக்கம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவருடைய தமிழுக்கு பல சான்றுகள் சொல்ல முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் வீரசிவாஜி நாடகத்தில் நடிக்கிறார். முதல் முதலா அதுல தான் அவருக்கு சிவாஜி அப்படிங்கிற பட்டத்தை பெரியார் கொடுக்கிறார். அதுல ஏறத்தாழ 120 பக்க வசனத்தை ஒரே நாள்ல மனப்பாடம் பண்ணி மொத்தமா அவர் ஒப்பிச்சிடுறாரு. என்ன சொல்ல போனா, சரஸ்வதி சபதம், கல்வியா செல்வமா வீரமா, இந்த மூணுக்குமான போட்டி தான் இந்த சரஸ்வதி சபதம் திரைப்படம். இதுல வாய் பேச முடியாத ஒரு நபரா இருக்கிற சிவாஜி பின்னால சரஸ்வதியால வாய் பேச வச்சு பெரிய அளவர்றாரு. அவரை ஒரு சூழல்ல யானையை விட்டு இடற வைக்கணும், இப்படியான ஒரு காட்சி. இந்த படம் ஏ.பி. நாகராஜனுடைய இயக்கத்துல வந்தது. இப்ப இந்த காட்சிக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அரண்மனை ஷெட் போட்டாங்க. அரண்மனையில ஒரு யானைய சிவாஜிய மிதிக்க விடணும், இந்த காட்சி எடுக்கணும். ஏ.பி. நாகராஜன் நடிகர்களும் சிவாஜி கணேசன் டூப்பு போட்டுக்கலாம், யானை கொஞ்சம் மிரண்டாலும் மிரண்டதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். நடிகர்களும் என்ன சொல்றாருன்னா, இல்ல நானே நடிக்கிறேன் அப்படிங்கிறார். இல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. வேற வழியே இல்லாம ஏ.பி. நாகராஜன் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், படுக்கை மாதிரி அதுல கட்டி போட்டிருப்பாங்க. யானை வருது, காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய நீண்ட வசனத்தை பேசுவார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த முடிக்கிற இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான்கும் கலந்து உனக்கு கொடுத்த அவ்வைக்கு நீ முத்தமிழ் கொடுத்தது உண்மையானால் அப்படிம்பாரு. அப்படிங்கிற அந்த யானை காலை தூக்கும். அப்ப யானை காலை தூக்கும் போது ஒரு பிளிர்ற ஒரு சத்தம் கேட்கும். அப்ப நில் அப்படிம்பார். அந்த நில் அப்படிங்கிறது கர்ஜனை இருக்குல்ல, அந்த கர்ஜனை அவருடைய தமிழ் ரெண்டுமே சேர்த்து யானையை பின்னோக்கி போக வச்சிருக்கு. அப்ப அந்த யானைக்கு அந்த சமிக்கைகள் புரிஞ்சு அந்த யானை திரும்ப போயிருக்கு அப்படின்னா, அவருடைய நடிப்பு எவ்வளவு அபாரமான நடிப்பு, அவருடைய உச்சரிப்பு எவ்வளவு அழகானது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ராஜாராணி திரைப்படம், அது ஒரு நீண்ட வசனம் வரும். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் ஒரு தளத்தில் அப்படின்னு இந்த காட்சி போய்கிட்டே இருக்கும். போறப்ப கோபமா சொல்லணும், அதே மாதிரி மனைவி கூட இன்னும் நெகிழ்ந்து பேசணும். ஒரு இடங்கூட தொய்வில்லாம ஒரே ஷாட்ல படமாக்கப்பட்ட அந்த காட்சி. நீங்க குழந்தைகளுக்கு ஒருவேளை தமிழ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் இந்த காட்சியை போட்டு காட்டணும் அப்படின்னா, குழந்தைங்க ரொம்ப எளிமையா தமிழ் கத்துக்குவாங்க. உடல் மொழியை மட்டுமே வச்சு மக்களுக்கு உணர்வுகளை கடத்தக்கூடிய அபாரமான ஒரு ஆற்றலும் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு 3-4 உதாரணங்கள் சொல்லலாம். நவராத்திரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம், இதுல 9 வகையான கதாபாத்திரத்தை அவர் ஏற்றிருப்பாரு. கடைசி காட்சி, காதலி இவரை விட்டு வெளியில போயிருவாங்க. அந்த 8 நாள் எங்க போறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு மாதிரி அன்றைக்கு அலைபேசி எதுவுமே கிடையாது. காதலி இனிமே வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல இவரு விஷத்தை குடிச்சிட்டு இறந்துடலாம் அப்படின்னு மாடியில இருப்பாரு. இப்ப எதிர்பாராத விதமா காதலி சாவித்திரி உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே இவர் ஒரே நேரத்துல அந்த எதிர்பாராத இன்பத்தையும் காட்டணும், அதே நேரத்துல அந்த விஷம் சாப்பிட போனோமே அப்படிங்கிற அந்த பரிதவிப்பையும் காட்டணும். கண்ணுல மனுஷன் அப்படி காட்டுவாரு. பின்னணி இசையும் இருக்காது, எதுவுமே இல்லாம இவர் முழுக்க முழுக்க அந்த கண்ணு கலங்கி அந்த கண்ணுக்கு உள்ளுக்குள்ள கண்ணீர் நிற்கும், அந்த கண்ணீர் சொட்டாது. அதே வேளையை சாவித்திரியும் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரிதாபம், சுய பச்சாதாபம் எல்லாமே மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமா புன்னகைப்பார். அப்புறம் அந்த ஒரு விரல உதட்டில் வைப்பார். அதுக்கு பிறகுதான் அவர் சத்தம் போட்டு சிரிக்க, சாவித்திரி சத்தம் போட்டு சிரிக்க, கூப்பிடுறது கூட கையால சைகை செஞ்சு கூப்பிடுவார். தவிர அந்த இடத்துல ரெண்டு பேர் கிட்ட வந்து பேசிக்கிற வரைக்கும் இந்த சொல்லும் இல்லாம நம்மளை கண்கலங்க வைக்க முடியும் அப்படின்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கொடுத்திருப்பார். அதே மாதிரி தெய்வ மகன் அப்படிங்கிற திரைப்படம், 3 வகையான கதாபாத்திரத்தில் ஏற்று நடிச்சிருப்பார். 1 அப்பா, 2 மகன்கள். அப்பாவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பக்கத்துல கன்னத்துல பெரிய தழும்பா இருக்கும் பிறவியிலேயே. அதே மாதிரி மூத்த மகன் சிவாஜி

0: அவருக்கும் அதே மாதிரி ஒரு பக்கத்துல தழும்பா இருக்கும். இளைய மகன் ரொம்ப அழகா இருப்பான். மூணு கதாபாத்திரத்தை இவரை ஏத்து நடிச்சிருப்பார். இப்ப மூணு பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு காட்சி. இந்த காட்சியில தகப்பன் கதாபாத்திரமும் மருத்துவர்கிட்ட கொல்ல சொன்ன மூத்த மகன் உயிரோட வந்து நிற்பார். இப்ப ரெண்டு பேருக்குமான விவாதம் நடக்கும். பிளாங்க் செக் கொடுத்திருப்பாரு. இப்ப இதை கொண்டு வந்து வச்சுட்டு மகன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ற நேரத்துல அந்த இளைய மகன் உள்ளுக்குள்ள வருவார். டேடி அப்படின்னு அவர் வரும்போதே ஒரு இடத்துக்குள்ள மூணு வகையான கதாபாத்திரத்தையும் ஒரு மனுஷன் காட்டியிருப்பாரு. நமக்கே சந்தேகமா இருக்கு, இது உண்மையிலேயே மூணு பேருமே சிவாஜி தானா அப்படின்னு. சரி, கை நடிக்கும் சொல்லுவாங்க, கால் நடிக்குமா அப்படின்னா ராஜபாட் ரங்கத்துறையில ஒரு காட்சியை வச்சிருப்பாங்க. ராஜபாட் ரங்கத்துறையா இருக்கக்கூடிய நடிகர் சிவாஜி கணேசனுடைய தம்பி படிச்சுட்டு ஒரு வசதியான வீட்டு பொண்ணை திருமணம் பண்ணிக்குவாரு. தம்பி வந்துட்டு சிவாஜி கிட்ட, நான் ஒரு கப்பல் முதலாளியோட தம்பின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணியிருக்கேன், எனக்கு கப்பல் முதலாளியா நீங்க வந்து நடிங்க அப்படின்னு சொல்லுவார். வந்து நடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மீச வித்தியாசமாக வச்சு, அந்த பைஜாமா குர்தா அந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சு அவர் நடந்து வர்றப்ப பயங்கர கம்பீரமாக உள்ளக்குள்ள வருவார். எஸ் வி சகசரநாமன் தான் மாமனாரா இருப்பார். அந்த நடையை பார்த்தீங்கன்னா ராஜ நடை அப்படின்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அந்த ராஜ நடையை நம்ம அவருக்குள்ள பார்க்கலாம். அவ்வளவு அழகா வந்து கால் மேல கால் தூக்கி அந்த டேபிள்ல போட்டுக்கிட்டு வசனம் பேசுவாரு. மறுபடியும் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த இடத்துல ஆமாயா நான் நடிகன் தாயா அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒட்டி இருக்க மீசை எடுத்துட்டு, என் தம்பி நல்லமையா நல்லா வாழணுங்கிற கணக்குல இந்த மாதிரி செஞ்சிட்டாயா, அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் நடக்கிற நடை இருக்குல்ல, ஒரு ஜமீனா வந்த ஒரு நடைக்கும் இல்ல நான் ஒரு நடிகன்க அப்படின்னு கையறு நிலையில நடந்து போற நடைக்கும் அவ்வளவு பெரிய வேறுபாட நடிகர் சிவாஜி கணேசன் காமிச்சிருப்பாரு. பாகப்பிரிவினை அப்படிங்கிற திரைப்படம், இது ஜி என் வேலுமணியுடைய தயாரிப்புல வெளிவந்த திரைப்படம். சோலைமலை இந்த படத்துக்கான கதாசிரியர் பீம்சிங் படத்தை இயக்கியிருப்பார். நடிகர் சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போயிட்டு நீங்க இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு முழு கதையும் சொல்றாங்க. சொல்லி முடிச்சவொடனே சரி ஒரு காஃபி சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவருடைய அறை உள்ளுக்குள்ள சிவாஜியா போனவர் திரும்பி வரும்போது சின்னையாவா வர்றார். யார் அந்த சின்னையா அப்படின்னா, பாகப்பிரிவினையில ஒரு கை செயல்படாத கதாபாத்திரம். இந்த கதையை அந்த மனுஷன் இவ்வளவு உள்வாங்கிட்டு அந்த கேரக்டர் மொத்த உருவமா வந்து நிற்கிறார். இப்படி ஒரு மனுஷனால முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு காட்சி வர்றப்ப அந்த காட்சிக்குள்ள தன்னை வந்து கற்பனையா வடிச்சுக்கிட்டு அந்த பாத்திரமாவே முன்னாடியே மாறி அந்த இயக்குனருக்கோ தயாரிப்பாளருக்கோ வேலையை குறைக்கக்கூடிய அந்த வேலையை நடிகர் சிவாஜி கணேசன் ரொம்ப அழகா பண்ணியிருப்பார். எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனா கூட நாடகங்களை நடிக்கிறத அவர் விடவே இல்லை. ஏன் அப்படின்னா, நாடகத்துக்கு மேல அவருக்கு ஆகப்பெரிய ஈடுபாடு. இன்னும் சொல்ல போனா வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை 100 இடத்துக்கு மேல இவ்வளவு பிசி ஷெட்யூலுக்கு மத்தியில் நடிச்சிருக்காரு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 கால் ஷீட் கொடுத்து அந்த கால் ஷீட் தாண்டி ஒருத்தர் நடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு பிறகு எப்போ அவங்களுக்கான பயண நேரம் இருக்கு, எப்போ தூங்குறாரு, எப்போ முழிக்கிறாரு, இதெல்லாம் தெரியாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை ஏறத்தாழ 100 முறை நடிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, நடிப்பு மேலே இருந்து அவருக்கான பிரியம். என்ன சொல்ல போனால், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே சிவாஜி நாடக மன்றத்தை தொடங்குறார். அந்த நாடக மன்றத்தால் அவருக்கு எந்த வித லாபமும் கிடையாது. அந்த நாடக மன்றத்தை தொடங்கி எந்தெந்த இடத்துல யாருக்கெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதுலேயும் குறிப்பாக அந்த நலிந்த நாடக கலைஞர்களுக்கு உதவி பண்ணுறாரு. எந்த ஊருக்கு நாடகத்துக்கு போனால் கூட என்ன செய்வார் அப்படின்னா, இந்த நாடக கலைஞர்கள் மொத்தமாக எந்த கம்பார்ட்மெண்ட்டில் போகிறாங்களோ அதே கம்பார்ட்மெண்ட்டில் அவங்க கூட பயணப்பட்டு அவங்க கூடவே கலந்து பேசி சிரித்து அந்த அனுபவங்களோட போய் நாடகம் பண்ணுறது தான் நடிகர் சிவாஜி கணேசனுடைய பெரும்பான்மையான வழக்கமாக இருந்திருக்கு. இலங்கையில் ஒரு நாடகம் நடிக்கிறாரு. அப்போ இங்கே மருத்துவமனைக்கான சரியான கட்டடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மொத்த தொகையும் அங்கே அந்த மருத்துவமனைக்காக கொடுத்துட்டு சொந்த பணத்தில் விமானம் டிக்கெட் போட்டு வர்றார். அப்படி அவர் நிறையா நாடகத்திலிருந்து செஞ்ச செயல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனி மனிதனாக மக்கள்கிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம சினிமா மட்டுமல்ல நாடகமும் என்னுடைய வாழ்வியல் அப்படின்னு வாழ்ந்த ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அப்படி அந்த கலைஞன் இருந்ததுனால தான் இன்னைக்கும் அவரை நம்ம ரசிக்கிறோம், அவரை கொண்டாடுறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்தநாள் உரை. வழங்கியவர் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

பாவம் மன்னிப்பு படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். மீண்டும் திரை இசைப்பாடல்களை 8:30 மணிக்கு திரைக்கானத்தில் கேட்கலாம். தொடர்வது செய்திகள் ஆங்கிலத்தில் டெல்லி ஏஞ்சல்.

0: 8:30.
1: ஆகாஷ்வாணி இன்று உலக காஃபி தினம், இன்டர்நேஷனல் காஃபி டே. இதனையொட்டி காஃபி பயிரின் முக்கியத்துவம், காஃபி பானத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார் டாக்டர் எம். கருத்தமணி அவர்கள். இவர் மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குனர் ஆவார்.
2: இன்னைக்கு 1 அக்டோபர் இன்டர்நேஷனல் காஃபி தின விழா கொண்டாட்டம் நடக்குது. இன்டர்நேஷனல் காஃபி டேன்றது ICO இன்டர்நேஷனல் காஃபி ஆர்கனைசேஷன் மூலம் கடந்த 2015 உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இந்த இன்டர்நேஷனல் காஃபி டே செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த இன்டர்நேஷனல் காஃபி டே செலிப்ரேஷன்னா, எல்லா இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 137 நாட்டில் இருக்கிற எல்லா காஃபி ஸ்டேக்ஹோல்டர்ஸ் அப்படின்னா காஃபி விவசாயிகள், காப்பி ஏற்றுமதியாளர்கள், காப்பி இறக்குமதியாளர்கள், காப்பி கியூரிங் களத்தில் காப்பியை பதப்படுத்துகிறவங்க, காஃபி கிரேடிங் பண்ணுறவங்க, அதுக்கு எல்லாத்தையும் கூட அகில உலகத்தில் இருக்கிற இந்த காஃபி ரோஸ்டிங், காஃபி கொட்டையை ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வறுத்து அதுக்கு ரோஸ்டிங் சொல்லுவாங்க. இந்த ரோஸ்டிங்கிறது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வறுத்து எடுக்கிறது தான் இந்த காஃபியினுடைய மனமே வெளிப்படுது. அப்புறம் காஃபி குடிக்கிறவங்க, அதாவது காஃபி தொழிலில் ஈடுபட்டிருக்கிற மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இருக்கிற எல்லா ஸ்டேக்ஹோல்டர்ஸ்லையும் இந்த ஒரு தினத்தில் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரத்தை உலக அளவில் கொடுக்கறது தான் இந்த இன்டர்நேஷனல் காஃபி டேனுடைய முக்கியத்துவம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.25 லட்சம் ஹெக்டேர் காஃபி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ஹெக்டேர் காஃபி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. கேரளத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85,459 ஹெக்டேர் காஃபி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரில் தான் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஹெக்டேர் அரபிக்கா காஃபியும், கொடகு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ஹெக்டேர் அரபிக்கா காஃபியும் ரோபஸ்டா காஃபியும் இப்படிலாம் காஃபி பயிரிட்டு வட்டுறாங்க. காஃபின்றது எல்லா மலை பிரதேசங்களில் இருக்கிற கடல் மட்டத்தினுடைய உயரத்திலிருந்து எத்தனை அடிக்கு இத்தனை அடி வளர்ந்தா தான் அந்த அரபிக்கா காஃபி நல்லா வரும், அது சீதோஷ்ணில் இருக்கும் அப்படிங்கிறதே இருக்கு. இதில் அரபிக்கா காஃபின்றது உலகளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் காஃபி உற்பத்திக்கு ரொம்ப பயன்படுது. இது பொதுவாகவே அரபிக்கா காஃபின்றது ஒரு மென்மையான காஃபி, ரொபஸ்டா காஃபின்றது கொஞ்சம் ஹார்ட் காஃபி. அதாவது இதில் இருக்கிற இந்த கஃபைன்ங்கிற கண்டென்ட், கஃபைனுடைய அளவு அரபிக்காவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொபஸ்டாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த காஃபின்றது அது ஒரு கல் மாதிரி அந்த காஃபி கொட்டை இருக்கும். காஃபி செடி வளர்ந்து நம்ம எப்படி தாய் கருவில் இருந்து வளர்க்குற 10 மாதத்தில் ஒரு குழந்தை வெளிவருதோ அதே மாதிரி மார்ச் ஏப்ரலில் மழை பெய்யும், பூ மழை பெய்யும். அந்த பூ மழை பெய்ஞ்ச உடனே ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பூ மடிதல் பழி பெய்யும். இந்த பூ மடிதல், பூ மழை, இந்த ரெண்டு மழை தான் இந்த காஃபியினுடைய உற்பத்தியை அந்த வருஷத்துக்கு தீர்மானிக்குது. இப்படி மார்ச் ஏப்ரலில் பூ எடுக்கிற இந்த பூ அக்டோபர் நவம்பர் டிசம்பரில், குறிப்பாக அரபிக்கா காஃபி வந்து டிசம்பர் அதாவது பொங்கலுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக பழம் பருக்கு வந்துடும். பூ பூத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 8-10 மாதங்களில் இந்த காஃபி பழம் செடியில் உற்பத்தி ஆகிடும். இந்த காஃபி காய் வந்து பழமாகி அந்த பழம் பழுத்த பிறகு பக்குவமாக பழத்தையும் காயும் கலக்காமல் பழத்தை மட்டும் தனியாக பிரித்து பக்குவமாக எடுத்தோம்னா அந்த காஃபி ஒரு ஸ்பெஷாலிட்டி காஃபி மாதிரி ஆகிடும். 1 லட்சம் காஃபி பழத்தில் ஒரு 10 காஃபி காய் கலந்தால் கூட அந்த காஃபியினுடைய மனம் குணம் கெட்டு போகும். எப்படி 1 லிட்டர் பாலுக்கு இல்லை எவ்வளோ பாலுக்கு 1 துளி விஷம் இருந்தால் அது விஷமாக மாறிடுமோ அதே மாதிரி காஃபி பழங்களை தனியாக ரகம் பிரித்து எடுத்து பழத்தை மட்டும் பண்ணோம்னா அது தரமான காஃபிங்க, குவாலிட்டியில் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி தரம் எடுக்கிறப்ப இந்த காஃபி கலக்காமல் காஃபி காய் தனியாக, முழுசாக பழுத்த பழம் தனியாக, 3/4 பழம் பழுத்த தனி, 1/2 பழுத்த பழம் தனி, இப்படி தரங்கள் பிரித்து போஸ்ட் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது காஃபி காய்க்கிறவர்கள் பெருசு விஷயம் இல்லை, காஃபி பழம் பழுத்த உடனே அந்த பழத்தை அறுவடை செஞ்ச பிறகு அதை மண்ணில் படாமல் தரம் பிரித்து அதை காய வச்சு, அந்த காய வைக்கிறதுன்னு டெக்னிக்கலாக ஒரு இத்தனை டெம்பரேச்சர், இத்தனை நாள், என்ன நிழலில் காய வைக்கணுங்கிறது அப்படின்னு நம்ம முறை

பிரகாரம் பண்ணி எடுத்து லாஸ்ட்ல அந்த பழங்கள்லாம் அரைச்சு, அந்த அரைச்சது பிறகு நமக்கு கிடைக்கிறது வந்து ரெண்டு, பழத்தை அரைக்காம காபி வந்து அப்படியே காய வச்சு பண்றது பேரு செரி காஃபி. இன்னொன்னு வந்து அரபிக்கா காஃபி எல்லாம் அதுக்குன்னு பல்பர் இருக்கு, ரோதைகள், அதுல அரைச்சு அந்த காபியை எடுத்தோம்னா அதுக்கு பேரு பார்ச்மெண்ட். அந்த பார்ச்மெண்ட் காஃபின்றது காய வச்சோம்னா அந்த காபி பருப்புக்கு மேல ஒரு வெள்ளையா ஒரு தோல் இருக்கும், அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்தோம்னா தான் காபி பருப்புங்க. இந்த காபி பருப்புன்றது காபி கொட்டை வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதில் கிட்டத்தட்ட 1000க்கு அதிகமான வேதியியல் மூலக்கூறுகள் கெமிக்கல் காம்பனன்ஸ் இருக்கிறதுனால இந்த காபியை கிட்டத்தட்ட 280 டிகிரிக்கு மேலே ரோஸ்ட் செய்யும்போது அப்படியே மனமனா மனம் ஒரு 20-30 அடிக்கு நம்மளை அழகா நம்மளுடைய மூக்கினுடைய வாசத்தை நம்மளை இருக்கக்கூடிய தகுதி அந்த முழு இதுவும் இந்த காபி கொட்டைக்கு இருக்குங்க. உலகத்தில் மிக அதிக அளவில் காபி வந்து விரும்பி சாப்பிடப்படுது. இந்த காபியானது உலகத்திலேயே பெட்ரோல் குரூட் ஆயிலுக்கு அடுத்து 2வது பிசினஸ் இன்னைக்கு நடக்குதுன்னா அது பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா சுமார் 16,650 கோடி காஃபி மூலமே நம்மளுடைய வர்த்தகம் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மக்கள் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் தாங்க, எல்லாத்துக்கும் டைம் கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு நம்மளுடைய உணர்வை நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிட்டு இருக்கணும்னா நம்ம உடம்புள்ளற டோபோமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. அது எதுவா இருந்தாலும் எந்த நேரத்தில் நம்ம சிரிச்சாலும் சந்தோஷமா இருந்தாலும் நம்ம லைஃப்ல எப்பவுமே சிரிப்போட சந்தோஷத்தோட இருக்கிறதுக்கு இந்த டோபோமைன்ங்கிற கெமிக்கல் ரொம்ப முக்கியம். டோபோமைன் காஃபில இருக்கிறதுனால இந்த காஃபியை பருகின உடனே நமக்கு உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு மிகப்பெரிய அளப்பரிய சந்தோஷமும் கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், ஜீவன், சென்னை இப்படிப்பட்ட எல்லா இடங்கள்லயும், ஆனா இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா காபி தான் பிரதானங்க. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கல்யாணங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காபி ஒரு வாரத்துக்கு பால் பொங்கிக்கிட்டே இருக்கும், காபி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காபி ஒரு மிகப்பெரிய அருமையான பானம். காஃபி நம்மளை எப்பயுமே ஒரு உணர்ச்சி பூர்வமா இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற வயதானவர்களோ, இன்னைக்கு இருக்கிற ஐடி ஃபீல்டில் இருக்கிற இளைஞர்களோ எல்லாருக்கும் காலத்தின் மாறுதல் காரணமாக ஸ்ட்ரெஸ், ஒவ்வொருத்தருக்கும் மனச்சோர்வு, பல பிரச்சனைகள் இப்படி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அப்படி நினைக்கிறப்ப புத்துணர்ச்சிக்காக இந்த காஃபியை, அருமையான காஃபியை, தரமான காஃபியை நீங்க பருகி பார்த்தீங்கன்னா உடனடியா உங்களுடைய நம்மளுடைய மனர்வையும் உணர்வையும் புத்துணர்ச்சியும் ஆக்கி ஒரு குதூகலத்தை கொடுக்கும். அந்த சிறப்பு இந்த காஃபிக்கு மட்டும்தான் இருக்கு. காஃபின்றது மற்ற நகரங்கள்ல மக்களுக்கு ஒரு காபி செடி, காபி பழம், இப்படி விவசாயிகள் எங்கோ ஒரு மூலையில் இருக்க விவசாயிகள் இவ்வளவு பெரிய உற்பத்தி பண்ணி அதெல்லாம் நாட்டுக்கு வர்றதுனாலதான் மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி இதை பானங்கள்லாம் பெருகி சாப்பிடறதுனாலதான் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பங்கா இருக்கு. காஃபி பானன்றது இன்றைக்கு எல்லாருடைய ஈவன் கல்லூரி மாணவர்கள் மேற்கொண்டு இது எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான பாகம். காபி உற்பத்தியில கர்நாடகா முதலிடத்துல இருந்தாலும் காபி சாப்பிடுறதுல நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 இடங்க. நம்மளுடைய பக்கத்து மாநிலமான நம்மளுடைய கேரளாவில் உலக அளவுல ரொம்ப பேர் போன ரபஸ்டா காஃபி. எப்படி தங்கத்துல செம்பு சேர்த்தாதான் அத வளையலாவோ இல்ல மூக்குத்தியாவோ தாலியாவோ தோடாவோ பண்ற மாதிரி அதுக்கு இந்த செம்பு கலக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல காஃபிக்கு ஃபில்டர் காஃபியா இருந்தா அந்த காஃபிக்கு பிளெண்டிங்னு பேருங்க. அந்த பிளெண்டிங்ன்றது இந்த ரொபஸ்டா காஃபி. நம்ம பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் விளையிற வயநாடு ராயல் ரொபஸ்டாவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மிக அருமையான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த வயநாடு ராயல் ரொபஸ்டா காஃபி கிட்டத்தட்ட உலகத்துல எல்லா பிளெண்டிங்லயும் பெரும் மிக முக்கியமான பங்கெடுத்திருக்குங்க. காஃபி எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிஐ புவிசார் குறியீடு நிறைய இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலும் புவிசார் குறியீடு வாங்குறதுக்கு ஏற்காடு சேரதுராயன் பகுதியில் இருக்கிற காஃபி விவசாயிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பழனிமலை பகுதியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேரளத்துல ஆல்ரெடி வயநாடுல வயநாடு ரொபஸ்டாவுக்கு வந்து புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. சிக்மலூர் காஃபிக்கு புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அரக்கு காஃபிக்கு புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. கொடகு காஃபிக்கு புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. புவிசார் அங்கீகாரம் கிடைச்சதுன்னா 450 ரூபாய் விற்கிற காஃபி ஒரு 30-40 ரூபாய் சேர்த்து பிரீமியம் பிரைஸுக்கு கிடைக்கும். அதனால காஃபி வந்து சந்தோஷப்படுத்துற பானம் மட்டுமில்ல,
இந்த காஃபி சாப்பிட்றதுனால மிகப்பெரிய நமக்கு பயன்கள் இருக்கு. தயவு செய்து யாரும் பயந்துட வேண்டாம். சாதாரண ஆட்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு காஃபி சாப்பிட்றது அறிவியல் புரியுமா ரொம்ப நல்லதுன்னு டாக்டருங்க சொல்றாங்க. இந்த காஃபி ட்ரிங்கிங் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டைப் 2 டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த காஃபி ரொம்ப

0: நல்லது. ஒபிசிட்டி உடல் பருமன் குறைக்கிறதுக்கு இந்த காஃபி ரொம்ப நல்லது. நம்மளை சந்தோஷமா வைக்கிறதுக்கு இந்த டோபமைன் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அல்சீமியர் நம்ம டிசீஸ்ல பார்க்கின்சன் டிசீஸ்லாம் இந்த காஃபி ரெகுலரா குடிக்கிறனால கண்டிப்பா வராதுன்னு நம்மளுடைய அறிவியல் சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த காஃபி இனி வரும் காலங்களில் மிக அருமையான டிமாண்டுங்க. நம்ம தமிழ்நாடு காஃபி, இந்தியாவினுடைய காஃபி, மற்ற மேலை நாடுகளில் விளையிற காஃபி மாதிரி இல்லாம நம்ம மரங்களுடைய நிழல்களுக்கு கீழே உடையதான ஷேட் கிரவுண்ட் காஃபி, சன்ரைட் காஃபி, ஹேண்ட் பிக்கட் காஃபி, இந்த மாதிரி நம்ம தரமான காஃபி பண்றதுனால நம்ம காஃபி, இந்திய காஃபிக்கு உலகத்துல மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு. அதனால நம்ம காஃபி விவசாயிகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய விலைகள் வந்து கடந்த 3-4 வருஷமா நல்லா இருந்துகிட்டு இருக்கு. காஃபி போர்டு ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா எங்களுடைய காஃபி வாரியம் விவசாயிகளினுடைய நலனை எப்பவுமே கடத்தி இன்டெகிரேட்டட் காஃபி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மூலம் காஃபியினுடைய மறுநடவு, காஃபிக்கு நீர் தெளிச்சு கொடுக்கிறது, களங்கள் குடோன் கட்டுறது, காஃபி தோட்டங்கள்ல வந்து ஆட்கள் கிடைக்காதனால மிஷினரியை பயன்படுத்துறது, காஃபி தோட்டங்கள்ல வேலை பார்க்கிற லேபர்களுடைய பிள்ளைங்களுக்கு மருத்துவம், என்ஜினியரிங், அக்ரி, இப்படி பலவேறு பட்ட படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு 5,000-20,000 வரை லேபர் வெல்ஃபேர் ஸ்கீம் மூலம் காஃபி போர்டு உதவி பண்ணிட்டு இருக்கு. நம்ம காஃபில யூடிஆர், யூரோப் யூனியன் டிஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன் வந்திருக்கனால காஃபி விவசாயிகள் எல்லாம் காஃபி ஆப்ல யூடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு காஃபி போர்டு மிகப்பெரிய வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. பாலிகான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காங்க. தயவு செய்து நகரங்களில் வாழ்ற மக்கள் தேவையில்லாத பணங்களை படுகிறது போல நம்மளுடைய காஃபியை ஒரு நாளைக்கு சாதாரணமா 2-3 காஃபி குடிச்சா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த இன்டர்நேஷனல் காஃபி டே செலிப்ரேஷன்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காஃபி விவசாயிகள் கொண்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மரியாதை செலுத்தி சந்தோஷமான இந்த நாளை கழிப்போம்னு கேட்டு கொள்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 9446510118. காஃபியை நேசிப்போம், காஃபியை முன்னுக்கு எடுத்து போவோம். காஃபி என்பது நம்மளுடைய சுவாசமாக இருக்கட்டும்.
1: இன்டர்நேஷனல் காஃபி டே உலக காஃபி தினத்தையொட்டி மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு, கேரளம் மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் உரையாற்ற கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: செந்தமிழ் சொல்லெடுத்து
4: பைந்தமிழ் பாட்டிசைத்து
3: பாங்குடன் பவனி வந்து
4: உங்கள் இதய வீணையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
3: உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் காலை 8:44. உங்கள் உணர்வுகளோடும் உற்சாகமான நிகழ்ச்சிகளோடும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இனிடம் பண்பலையில் கேட்கலாம்.
5: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்.
9: ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேர் ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி, அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த கொடையாளி. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள், ஒரு பேரன், அவ்வளவு தான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும். அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு

சொன்னாராம், ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார், அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர், அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணான் தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானான். எல்லாருக்கும் ஆச்சரியம், தாத்தா இருக்கு நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான், பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாகிட்டு, அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணுச்சு.

0: அதிகமாயிட்டது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. ஏதோ திடீர்னு தோணிச்சு வலையில் கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா? வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சிருக்கிற? உன் கைக்கு என்னாச்சு? ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வளையல காணலை. வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா, என்னை அடிக்காத, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கான். மகனே, வளையலை கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க. பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல். அவர் எதையும் பாதி வேலையை செய்கிறதில்ல. அவருடைய பேரை நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன் இருக்கான். நீ ஒரே ஒரு வளையலை மட்டும்தானே கட்டி கொடுத்துருக்குற. கொடுக்கறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும். அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா, தெரியாமல் செஞ்சுட்டேன், உங்கள்கிட்டையும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்றைக்கி நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார். நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும்? இப்போவே போ, எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டுருக்காங்க. மகன் புறப்பட்டான். பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானான் அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு. அவர் சொன்னாராம். உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் திகைச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏய், எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு அவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: D-Mark, M-Fac,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்க போற வார்த்தை நனம் தலை. நனம் பிளஸ் தலை. நனம் அப்படின்னா அகலம், பரப்பளவு இதெல்லாம் குறிக்கும். தலை அப்படின்னா இடம் அல்லது பகுதி, இப்படி குறிக்கலாம்.
5: இந்த வார்த்தையை வச்சு நாம ஒரு உதாரண வாக்கியம் பார்க்கலாம். இந்த வாக்கியம் முல்லை பாட்டுல வரக்கூடிய ஒரு வாக்கியம். நனந்தலை உலகம் வளையி நேமி, அதாவது அகன்ற பரந்த உலகத்தை வளைத்து அப்படின்னு அர்த்தம். கடலில் இருந்து மேகங்கள் நீரை முகந்து கொண்டு எழும் காட்சியை விவரிக்க முல்லை பாட்டின் முதல் அடியிலேயே நப்பூதனார் சொல்ல பயன்படுத்தியிருக்காரு.
4: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
6: This is the first time honey, we're getting together. Oh baby, I feel so good.
5: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட் ஆனிகோஃபாஜியா. ONYCHOPHAGIO. ஆனிகோஃபாஜியா. ஆனிகோஃபாஜியா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நகம் கடிக்கும் பழக்கம் இருக்கு இல்லையா, அதை சொல்றதுக்காக தான் இந்த வார்த்தையை நாம யூஸ் பண்றோம்.
7: இதற்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்க மத்தியில நகம் கடிக்கிற பழக்கம் ஒரு பொதுவான விஷயம் தான் அப்படின்னு நம்ம யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, ஆனிகோஃபாஜியா இஸ் அ வெரி very common among children அப்படின்னு சொல்லலாம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ் நாம ஹாஸ்பிடல்ஸ் போகும்போது, அதுவும் குறிப்பா ஸ்கேன் சென்டர்ஸ் போகும்போது, MRI அதாவது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் மெஷின் வந்து பாத்துருப்போம். அந்த மெஷின் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே 24/7 ஆன்லைன்

0: மிகவும் சக்தி வாய்ந்த சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட் பயன்படுத்தப்படுது. இது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஒரு குறிப்பிட்ட திசையில அலைன் செய்து அவற்றிலிருந்து வரும் சிக்னலை வச்சு உடலுக்குள்ள இருக்கக்கூடிய டிஷ்யூஸோட படங்களை உருவாக்குது. இந்த சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ல மின்தடை அதாவது ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே பூஜ்யமா இருக்கணும். அப்பதான் எந்தவித மின்சார இழப்பும் இன்றி தொடர்ச்சியா காந்த புலத்தை பராமரிக்க முடியும்.
1: அப்படி மின்தடையை பூஜ்யமாக்கணும் அப்படின்னா சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ல இருக்கக்கூடிய காந்த சுருள்கள் மிக கடுமையான குளிர்ந்த நிலையில வைக்கப்பட வேண்டும். இதற்காக அந்த காந்தத்தை சுற்றி சுமார் -269 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில லிக்விட் ஹீலியம் நிரப்பப்பட்டிருக்கும். இப்ப நாம MRI மெஷினை ஆஃப் பண்ணாலோ அல்லது கூலிங் சிஸ்டம் செயல்படுறதை நிறுத்தினாலோ இந்த லிக்விட் ஹீலியம் மெதுவா வெப்பமடைஞ்சு ஆவியா மாற தொடங்கும். MRI மேக்னெட்டை திடீர்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல குவிஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க.
0: ஒரு முறை இந்த குவிஞ்ச் அப்படிங்கிற மூமெண்ட் ஏற்பட்டுச்சுன்னா காந்த புலம் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து செயல் இழந்து போயிருமா. மீண்டும் அந்த லிக்விட் ஹீலியம் நிரப்பி மெஷினை பழைய நிலைக்கு கொண்டு வர பல லட்சக்கணக்கான ரூபாய்களும் பல நாட்களும் செலவாகுமா. MRI மெஷின்ல காந்த புலம் ஒரு முறை உருவாச்சு அப்படின்னா அதை தக்க வைக்க தொடர் மின்சாரம் தேவைப்படுறது கிடையாது. இந்த லிக்விட் ஹீலியம் இயங்க மட்டுமே பவர் சப்ளை தேவை.
1: சோ இதனால அந்த மெஷினை ஆஃப் பண்றதை விட அது தொடர்ச்சியா ஆன் செஞ்சு வச்சிருக்கிறது மட்டும்தான் பாதுகாப்பானது மற்றும் குறைந்த செலவுடையது. அதனாலதான் MRI மெஷின்ஸ் எப்பவுமே 24/7 ஆன்லயே இருக்குது.
0: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: குமரி FM 101 இனி KKA எக்ஸ்பிரஸ். கபில் கபிலன் வாய்ஸ்ல கார்த்திக் நேதாவோட லிரிக்ஸ்ல ஏஸ் திரைப்பட பாடல்.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நம்ம நிலைய தொலைபேசி எண்களை 0462 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணும் 290 722 அப்படிங்கிற எண்ணும் இருக்குது. 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணும் இருக்கு. என்னெல்லாம் லைவ் ஷோ இருக்கு அப்படின்னா, காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விற்ப நேர்ல இருக்கு, 10:02 குண்டக்க மண்டக்க நேர்ல இருக்கு, 10:00 இணைந்திருங்க, தொடர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப கேட்கலாம் பைசன் காலமாடன் திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோ. நேரம் காலை 9 மணிக்கு செல்கிறது. இனி செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து வசந்த அழைப்பு. நமக்குமரி FM 101.

அதை எதிர்த்து போராடி முறியடித்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமான கேப்டன் ஸ்மித் மச்சாரால் நாடு பெருமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தின கொண்டாட்டத்தில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். காந்தி ஜெயந்தி அன்று நாளை நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில்

0: மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாயவிலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாமக்கல்லில் இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் நிதேஷ் சிவாஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜூடோ மகளிர் 62 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மன்சி அலாவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 57 கிலோ இடைப்பிரிவில் யாமினி மௌரியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. வசந்த அழைப்பு உங்கள் வாசல் தேடி வரும் நேரம் 9:03. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்ப நேரலையில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடலை கேட்க 0465 என்ற இணைப்பு எண்ணுடன் 260 240 290 722 இந்த தொலைபேசி எண்களுக்கும் 890 325 70 39 என்ற அலைபேசி எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களே, புத்தம்புது நேயர்களையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அதிகம் எதிர்பார்க்கிறோம். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்ப நேரலையின் முதல் நேயர், வணக்கம். வணக்கம் வசந்த அழைப்பு.
4: வணக்கம், நான் மல்லிகா முளங்குட்டிலிருந்து
3: பேசுறேன். என்ன படத்துல என் பாடல்மா?
4: காதல் ஓவியம் படத்துல இருந்து சங்கீத ஜாதி உள்ளே அந்த பாட்டு.
3: இந்த பாடல் நிகழ்ச்சியின் முதலாவதாக வந்து கேட்டமைக்கு நன்றிமா. பாடலை இப்போது கேட்கலாம்.
4: நன்றி.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

0: வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
2: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
3: வசந்த அழைப்பில் அடுத்து பங்கேற்க காத்திருக்கும் நேயர் வணக்கம். வசந்த அழைப்பு,
4: ஹலோ.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
4: நீங்க
3: ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க நினைக்கிறேன்,
4: அப்படிதானம்மா?
3: சரிம்மா, பாடல் கேட்போம். நன்றிம்மா.
4: நன்றி, வணக்கம்.

நான் இல்லாதவள் என்று பாடுக்கையன் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: வணக்கம் வசந்த் அழைப்பு.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநேரம் கோ சங்கசுந்தரம். இங்க கன்னியாகுமரி சுற்றுலா வந்திருக்கோம்.
0: ஓஹோ, கன்னியாகுமரியில் இருக்கீங்க.
1: ஆமாம், இப்போ கரெக்டாக கோஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறோம்.
0: என்ன படத்தில் என்ன பாடல் வேணும் சார்?
1: ரொம்ப அருமையாக இருக்கு. எனக்கு வந்து நேருக்கு நேர் படத்துல இருந்து அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு.
0: என்ன பாட்டு சார்?
1: நேருக்கு நேர் படத்துல இருந்து மனம் விரும்புதே.
0: பாடலை கேட்கலாம். நன்றி சார்.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மதியம் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழுவோம் மருத்துவ தொடர். நேரம் இப்பொழுது 9:23. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயவிருப்ப நேரலை.

0: வசந்த அழைப்பில் அடுத்து பங்கேற்க காத்திருக்கும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா.
1: குலசேகரத்திலிருந்து துர்கா பேசுறேன்.
0: துர்காமா, என்ன படத்துல என்ன பாடல்மா?
1: சமுத்திரம் படத்திலிருந்து அழகான சின்ன தேவதை, எந்த பாடல் வேணும்?
0: நீங்களும் ஒரு சின்ன தேவதையா? ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்,
1: சரியா? ஆமா, ஸ்கூல்ல படிச்சிட்டு.
0: இந்த தேவதைக்காக இதோ ஒரு சின்ன தேவதை பாடல். நன்றிம்மா.
1: நன்றி.

0: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
1: கண்டிப்பா.
0: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
1: அதுவும் பண்ணலாம்.
0: செல்ஃப் டிரான்ஸ்பர்
1: அதுவும் தான் பிரதர்.
0: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்?
1: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
2: யோனோ எஸ்பிஐ, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
3: நேரம் இப்பொழுது 9:31. இந்த நேரத்தில் தொலைபேசி வழி நேயவிருப்ப நேரலை வசந்த அழைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். வசந்த அழைப்பு

உண்மையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

0: இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.
1: அப்பா,

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது, நாகர்கோவில், 9842111964.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இடம்பெறும். நேரம் இப்பொழுது 9:38:40. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்ப நேரலை. வணக்கம் வசந்த அழைப்பு.
3: வணக்கம் மேடம்.
2: பேசுறேன். சொல்லுங்க சார். கேக்குது சார். என்ன படத்துல? எல்லாரும் நல்லா இருக்கும், நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில். அந்த அதிசயமான பாடலை கேட்போம் சார். நன்றி நன்றி.

0: வணக்கம் வசந்த் அழைப்பு.
1: வணக்கம். ஜஸ்டின் கருங்கல்.
0: சொல்லுங்க சார், என்ன படத்தில் என்ன பாடல் சார்?
1: புது புது அர்த்தங்கள் படத்தில் வேலாடி கண்மணி
0: பாடலை கேட்போம். நன்றி சார்.
1: நன்றி.

0: அண்ணே தலையில அடிபட்டு இருக்கு, வாங்க ஹாஸ்பிடல் போலாம்.
1: ஹெல்மெட் அப்படிங்கறது ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலை கவசம், அது உயிர் கவசம். பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போது முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.

தமிழ் பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்ப நேரலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரல் நிகழ்ச்சி, 11:02 கல்லூரி கலாட்டா நேரல் நிகழ்ச்சி தான் இதுவும். இதற்கு அடுத்ததாக உங்களின் நினைவிற்கு தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சிகள். 1:10 ஹாய் சிநேகிதியே, இதில் சொந்தத்தை தாண்டி உங்கள் மனதில் நிற்கும் ஒரு முதியவர், பெண்கள் மட்டும் பங்கேற்று பேசும் இந்த நிகழ்ச்சி ஹாய் சிநேகிதியே இன்று மதியம் 1:10. இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. குடும்ப தின சட்டங்கள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் பதிலளிக்கிறார் முழகமோடு வழக்குரைஞர் தி ஜார்ஜ் விலீஜின் அவர்கள்.

0: இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 கடித வழி நே விருப்ப பாடல்கள். அடுத்ததாக இன்றிரவு 10:20 நிலா முற்றம். நேயர்கள் விருப்ப பாடல்களை தொலைபேசி வழி கேட்டு மகிழலாம் இன்றிரவு 10:20 நிலா முற்றம் நிகழ்ச்சியில். குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பில் நிறைவாக பங்கேற்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: மணிகண்டன் மண்டகாடு.
0: என்ன படத்துல என்ன பாடல் சார்?
1: ரிட்டகம் படத்துல இருந்து சந்திரனை கொட்டது யார்.
0: பாடலை கேட்போம். நன்றி சார்.
1: நன்றி மேடம்.

நேர்களை ஒலித்துக் கொண்டிருக்கும் ரட்சகன் படப்பாடலுடன் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் தொலைபேசி வழி நேய விருப்ப நேரலை இன்றிரவு 10:20 நிலாமுற்றத்தில் கேட்கலாம். இனி தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தை மற்றொரு விமானி மோதச் செய்ய முயற்சித்தபோது அதை எதிர்த்து போராடி முறியடித்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமான கேப்டன் ஸ்மித் மச்சாரால் நாடு பெருமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். காந்தி ஜெயந்தி தினமான நாளை நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பழம்பெரும் நடிகர் சிவாஜி கணேசனின் 99வது பிறந்த தினத்தையொட்டி அவரது மகத்தான கலைப்பணியை நினைவுகூர்ந்து போற்றி வணங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அன்னாரது சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வெங்கடரமணன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இ கேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு

0: இன்று தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பாய்மர படகு பிரிவு போட்டியில் இந்தியாவின் மனு பிரான்சிஸ் நோபல் குர்சிகன்கள் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10:02:38. குமரி பண்பலை 101 நாம் கேட்க இருப்பது இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் நேயர்கள் மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க காத்திருக்கும் அனைத்து நேயர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.

0: குண்டக்க மண்டக்க இந்த நேர நிகழ்ச்சியில் மூன்று சுற்றுகள் இடம்பெற உள்ளன.
1: ஆகா சுற்று, அசத்தல் சுற்று, கலக்கல் சுற்று, அப்படியே மூணு சுற்று இருக்கு இல்லையா.
0: இந்த மூன்று சுற்றுகளிலும் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் நேயர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம்.
1: நிலைய தொலைபேசி எண்கள் வந்து 04652 இந்த இணைப்பு எண்ணோட 260 240 அப்படிங்கிற எண்ணையும், 290 722 அப்படிங்கிற எண்ணையும் நீங்க பேச வரலாம். அப்புறமா 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணையும் நீங்க வரலாம். அது மூன்று சுற்றுகள்லயும் வந்து நேயர்கள் வந்து பங்கேற்கிறதுக்கு இப்பவுமே ரெடி ஆயிட்டே இருக்கிறாங்க. தெரியுது சுற்றுகளோட அந்த விதிமுறைகளை சொல்லிடலாமா.
0: முதல் சுற்று ஆகா சுற்று, இதற்கு வந்து நாப்பிரட்சி வார்த்தை ஒன்னு சொல்லுவோம், ஒரு வாக்கியம் சொல்லுவோம்,
1: அதை வந்து நம்ம வேகமா சொல்லுவோம் இல்லையா, கட கட கடகடன்னு சொல்லணும். அது ஒரு 5 தடவை சொன்னா போதும். அதுக்கு மேல சொல்லணும்னு ஆர்வம் உள்ளவங்க அந்த வேகத்தை வந்து ஃபாஸ்ட் ஆக்கிக்கலாம். அதுக்கு ரொம்ப நேரம் சொல்லக்கூடாது, ஒரு 5 தடவை சொல்லணும்.
0: ஆனா வார்த்தைகள் பிறழக்கூடாது,
1: பிறழக்கூடாது. ரொம்ப அழுத்தமா கூட நீங்க சொல்லணும்னு இல்ல, வேகமா சொல்லணும், வார்த்தைகள் சரியான வார்த்தைகளா இருக்கணும்,
0: உச்சரிப்பு எழுத்துக்கள்.
1: ரெண்டாவது வந்து என்ன சொல்லுனா, அசத்தல் சுற்றுல வந்து நாங்க ஒரு திரை வசனம் வந்து கொடுப்போம். அந்த வசனத்தை வந்து நீங்க வந்து முதல்ல அழுதுகிட்டே சொல்லணும், ரெண்டாவது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், மூணாவது கோபமா சொல்லணும், அப்படி 3 தடவையா சொல்லணும். அப்புறமா வந்து கலக்கல் சுற்றுல ஒரு தலைப்பு தருவோம், நீங்க தலைப்பாவே அப்படி மாறிடலாம். தலைப்பு தான் நீங்க அப்படின்னு நாங்க ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நீங்க இருக்கு.
0: மூன்று சுற்றுகளுக்கான விதிமுறைகளும் அவங்க சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில வந்து முதல் சுற்றுக்குள் போவோமா.
1: அதுக்கு முன்னாடி உங்களோட நிகழ்ச்சியில நாங்க 2 ஆர்ஜேஸ் இருக்கோம், ஆர்ஜே
0: என் சுதா ஆனந்தி,
1: ஆர்ஜே கலைமுகள் பாலசுப்ரமணியம்.
0: முதல் சுற்றுக்குள் போகலாமா?
1: போகலாம்.
0: முதல் சுற்று நாப்பிரட்சி வாக்கியம் நீங்கள் சொல்லுகிறீர்களா இல்லை நான் சொல்லவா?
1: யார் சொன்னாலும் புரண்டுதான் வரப்போகுது வார்த்தை. சரி சொல்லிடலாம். பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருக்காங்க. இது வேகமா சொல்லணும், நீங்க வேகமா சொல்லி கட்டிருங்க.
0: நம்ம நிதானமா சொல்லுவோம். சரி, பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம், பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம், பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம், பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம்.
1: எது இது ஏற்கனவே நம்ம வாழைப்பழ தோல் வலிக்கு விழுந்தா அந்த மாதிரி வரக்கூடியதான்.
0: ரொம்ப எனக்கு ரொம்ப சிரமமாக தெரியல.
1: பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம் அப்படின்னு சொல்லி.
0: பழுத்த பழம் தான் கொஞ்சம் நாக்கு வந்து சுழலணும். வேற ரொம்ப
1: லா, அந்த லா வந்து நிறைய இடத்துல வர்றதுனால கொஞ்சம் நாக்கு பிறழ்ச்சியா ஆகும் அப்படிங்கறதுனால இந்த வார்த்தையை தந்திருக்கோம். பெறலாம நாங்க சொல்லுவோம். இப்ப ரெடியா வந்துட்டு இருக்காங்க நேயர்கள். முதல் நேரம் சந்திக்கலாம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் குமரி. எங்க இருந்து?
2: வடசேரி இருந்து லட்சுமி.
1: ரெடியா இருக்கீங்களா? வடசேரியில இருந்து லட்சுமி.

0: ரெடியா இருக்கீங்க
1: வெயிலுக்கு பழம் நல்லது இல்ல, நாக்குக்கு கொஞ்சம் நல்லது,
2: அதுக்கேத்த மாதிரி தான் டாபிக்.
0: அதனால வேகமா சொல்லிட்டீங்கன்னு சொல்றீங்க.
2: ஆமா மேடம்,
0: ஒரு ஒரு தடவை எக்ஸ்ட்ரா சொல்லிட்டீங்களே, பழம் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டீங்களா?
1: விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு போயிட்டீங்க, அதனால பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. உடனே ஒரு பழத்தை சாப்பிடுங்க, அதோட தண்ணீரும் மருந்துங்கள் இந்த வெயில் காலத்துல. நன்றிமா. வணக்கம். குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சி சொல்லுங்கம்மா.
0: நீங்க கொஞ்சம் தெளிவான இடத்துல நின்னு பேசுறீங்களா?
1: இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க. ஆனா இடையில ஒரு உயிரெழுத்து சேர்த்துக்கிட்டீங்க, ஆங்கிற எழுத்து இதுல இல்லையே.
0: கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம்ல அதெல்லாம். நோட் திஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி.
1: வாழ்த்துக்கள் மேகலாமா.
0: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில ஆர்வமா வந்ததுக்கு நன்றி.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், அன்பதே பழுத்த பழத்தோட வரீங்களே, யார் நீங்க?
1: ஏமா உங்களுக்கு இனிப்பு கிடைச்சாச்சு, அங்க பிராக்டீஸ் பண்றாங்க.
0: வேகமா பேசுறீங்களா?
1: அவங்க இனிப்பு கிடைத்தது தெரியாம பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், குமரி பண்பலை. வணக்கம், நல்லமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் சார்,
1: நல்ல முயற்சி பண்ணீங்க.
0: ஆமா, உங்களுக்கு வந்து கண் பங்கெடுக்கணும்னு ஒரு ஆர்வம், குரல்ல வந்து எப்படியாவது பேசிடணும்னு ஆர்வம். இன்னைக்கு வந்து உங்களுடைய தினம் இன்னைக்கு, அதனால உங்களை வந்து வாழ்த்துகிறோம். குமரி பண்பலை 101 சார்பா. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சார், நிகழ்ச்சி பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நிறைய நேயர்கள் வந்து இணைப்புல வர்றாங்க, வந்ததும் இந்த இணைப்பு வந்து சரியா கிடைக்கல நிகழ்ச்சியில. அடுத்த யார்? வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
3: முதியோர் தினத்திற்காக வாழ்த்தமைக்கு உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி நன்றி சார், நன்றி. நீங்க யார் பேசுறீங்க? எங்க இருந்து?
3: அக்கத்தீஸ்வரத்திலிருந்து பால்மணி.
0: சொல்லுங்க பால்மணி சார், அதாவது வேகமா சொல்லுங்க.
3: பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்த பழுத்த பழம். பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்த பழுத்த பழம். பழுத்த நீர் பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்த பழுத்த பழம். விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்த பழுத்த பழம். பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்த பழுத்த பழம். பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்த பழுத்த பழம்.
1: நீங்க சொன்ன வேகத்துல இது காயா இருந்த பழம் கூட பழுத்துரும் போல.
0: சரி, அப்படி அப்படி அழுக்கு நீரில் விழுந்த அந்த பழம் வந்து எப்படி இருந்துச்சு?
1: வணக்கம்

0: நன்றி, வணக்கம். அதோட சவுண்ட் கேட்க மாட்டேங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சபரி அம்மா, வடக்கு கோணத்துல இருந்து. சரி, வேகமா வந்து வார்த்தையை சொல்றீங்களா?
1: ஓகே மேம். பழுத்தப்பழம் இருந்தது அழுக்கு நீர், அழுக்கு நீர் மிதந்தது பழுத்தப்பழம். பழுத்தப்பழம் இருந்தது அழுக்கு நீர், அழுக்கு நீர் மிதந்தது பழுத்தப்பழம். பழுத்தப்பழம் இருந்தது அழுக்கு நீர், அழுக்கு நீர் மிதந்தது பழுத்தப்பழம். பழுத்தப்பழம் இருந்தது அழுக்கு நீர், அழுக்கு நீர் மிதந்தது பழுத்தப்பழம். பழுத்தப்பழம் இருந்தது அழுக்கு நீர், அழுக்கு நீர் மிதந்தது பழுத்தப்பழம். பழுத்தப்பழம் இருந்தது அழுக்கு நீர், அழுக்கு நீர் மிதந்தது பழுத்தப்பழம்.
0: அழகா சொல்லிட்டீங்க, வேகமா சொல்லிட்டீங்க இல்லையா?
2: இல்ல, முதலே சிரிச்சிட்டு வந்தீங்க.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். இணைப்புல வந்தாங்க. அதாவது பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில் என்பது ஒரு திரைப்பட காட்சி தான் ஞாபகம் வருது. அந்த நடிகர் வந்து அழுக்கு நீர்ல விழுந்த அந்த பழத்தை எடுத்து வறுமையில வந்து தொடச்சி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் இருக்குது, நம்ம பார்த்திருப்போம் நிறைய பேரு. வறுமை நிறம் சிகப்பு அப்படிங்கிற
2: படம்.
0: அது வறுமையா இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு உணவு வந்து கஷ்டம் அப்படிங்கறது தெரியும். இது வந்து நம்ம ஒரு ஜாலிக்காக இந்த வேர்டு கொடுத்தாலும் உணவு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது
2: நீங்க எதை சொல்ல மென்ஷன் பண்றீங்க. அடுத்து வந்து நீர்கள் வந்து என்ன நாப்ரேட்சி வாக்கியத்தை சொல்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நிறைய நேர்களோட இணைப்பு வந்து ஏதோ ஒரு இணைப்புல வந்து துண்டாயிட்டே இருக்குது. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கோம். யார் பேசுறீங்க சார்?
3: நான் கருங்கல் பாலில இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க சார், அதாவது வேகமா சொல்றீங்களா?
3: ஆமா, பழுத்த பழம் எடுத்த அழுத்த நீரில், அழுத்த நீரில் எடுத்த பழுத்த பழம். பழுத்த பழம் இருந்த அழுத்த நீரில், அழுத்த நீரில் எடுத்த பழுத்த
2: சார். ஒரு சின்ன திருத்தம், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம்.
3: அழுக்கு நீரில்
0: அழுக்கு
3: நீரில், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம். பழுத்த பழம் இருந்து அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம். பழுத்த பழம் இருந்து அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம். பழுத்த பழம் இருந்து அழுக்கு நீரில், அழுக்கு நீரில்
0: எத்தனை தடவை விழுந்துட்டு இருக்கு?
2: இல்ல, அவர் திருத்தி முதல்ல இருந்து சொல்றாரு. வாழ்த்துக்கள் சார், நன்றி. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ராமலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: எங்க இருந்து?
4: புதுக்கிராமத்துல இருந்து ராமலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: ராமலட்சுமி மா, சொல்லுங்க வேகமா. பழுத்த பழத்தை எடுக்கிறீங்களான்னு
4: பாப்போம். பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீர், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம். பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீர், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம். பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீர், அழுக்கு நீர் மிதந்தது பழுத்த பழம். பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீர், அழுக்கு நீர் மிதந்தது பழுத்த பழம். பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீர், அழுக்கு நீர் மிதந்தது பழுத்த பழம்.
0: வாவ், சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பேசுகிறேன்
0: குளச்சல் ராஜேஸ்வரி பேசுகிறேன். சொல்லுங்க. சூப்பர் சூப்பர், வேகமா சொல்லிட்டீங்க, உற்சாகமா வந்திருக்கீங்க. வேகமா பேசினதுக்கு நன்றி.
4: நன்றி அம்மா, நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்து வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்,
0: வந்துட்டீங்களா திரும்ப?
5: ஆமா மேம், வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். லைன் கட்டாய் கட்டாய் போகுது, என்ன ஆச்சு மேம்?
0: நாங்க ஒண்ணும் பண்ணல, நீங்க தான் இடையில.
2: உங்களுக்கு நாங்க கேட்கணும். சரி, டவர் நல்லா இருக்கிற இடமா வந்து பேசுங்க சார்.
5: டவரோட இருக்கிற இடத்துலதான்.
2: ஓகே, நீங்க வந்து உங்க நாப்ரேட்சி வாக்கியத்தை தொடங்கலாமா?
5: தொடங்கலாமே.
0: சொல்லு, கேட்டீங்களா? கேட்டீங்களா?
5: கேட்டேன் கேட்டேன்.
0: அப்ப சொல்லுங்க.
5: பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம். பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம். பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில்.

0: அழுக்க நீரில் மிதந்தது பழுத்த பழம், பழுத்த பழம் விழுந்தது அழுக்க நீரில், அழுக்க நீரில் மிதந்தது பழுத்த பழம், பழுத்த பழம் விழுந்தது அழுக்க நீரில், அழுக்க நீரில் மிதந்தது பழுத்த பழம், பழுத்த பழம் விழுந்தது அழுக்க நீரில், அழுக்க நீரில் மிதந்தது பழுத்த பழம்.
1: சூப்பர் சூப்பர்,
2: உங்களுக்கு கூடுதலா ஒரு சூப்பரை சொல்லிக்கணும். ஏன்னா
1: அந்த சொல்லி அதுவும் வார்த்தைகளை வந்து அழகா சொன்னீங்க. பழுத்த பழம் விழுந்தது அழுக்கு நீரில், அழுக்கு நீரில் மிதந்தது பழுத்த பழம் சொன்னாங்க.
2: பின்னாடி வந்தா கொஞ்சம் நிறைய திருத்தங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஓகே சார்,
1: நன்றி நன்றி நன்றி,
0: இருவருக்கும் நன்றி
1: நன்றி.
2: வணக்கம்.
1: ஒரு இணைப்புல மட்டும் நேயர்கள் வந்தா அந்த லைன் வந்து கட் ஆகுது. சரி, நேயர்களுக்கு ஒரு இடைவேளை, அப்புறமா மீண்டும் நிகழ்ச்சியில வரலாம். குண்டக்க மண்டக்க நேரலை இது.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குண்டக்க மண்டக்க. இது வந்து முதல் சுற்று, ஆகா சுற்று இப்ப வந்து நம்ம கேட்டு நிறைவு பெற்றுட்டோம். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம அசத்தல் சுற்றுக்கு செல்லும் முன்

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சியில் முதலாவதாக நாம் கேட்ட பாடலின் படம் அரண்மனை 4. பாடலை பாடியவர்கள் கரிஷ்மா ரவிச்சந்திரன், ஹிப் ஹாப் தமிழா, இசை ஹிப் ஹாப் தமிழா, பாடலாசிரியர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மதியம் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்கலாம். நேரம் இப்பொழுது 10:22:50. குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சியில் அடுத்த சுற்று, இரண்டாவது சுற்று, என்ன சுற்று?
3: அசத்தல் சுற்று.
2: அசத்தல் சுற்றுக்கு நேயர்கள் ரெடியா இருப்பாங்க. நம்ம வந்து டயலாக் என்ன தெரிஞ்சுக்கலாமா?
4: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
5: அட்ரஸ் தெரியும் சொல்ல.
4: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
2: கேட்டுச்சா?
4: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
5: அட்ரஸ் தெரியும் சொல்ல.
4: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
2: உங்களுக்கு புரிஞ்சுதா? நேயர்களுக்கு
3: அதாவது வேகமா சொல்றது முடிஞ்சு, இனி வந்து நம்மளுடைய ஒவ்வொரு குணத்தையும் வெளிக்காட்டுறது மாதிரி ஒரு வார்த்தை. முதல்ல நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், ரெண்டாவது அழுதுட்டே சொல்லணும், மூணாவது கோபமா சொல்லணும். அப்படி மூணு தடவை சொல்லணும். என்ன சொல்லணும்னா, நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6 அப்படிங்கிறது சிரிச்சு சொல்லலாம். ரெண்டாவது அழுதுகிட்டே,
6: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
2: அழுது பழுத்த அழாதம்மா, பழுத்த பழம் இல்ல, அதுக்கு அடுத்த பழம் வாங்கி கொடுக்கறேன்.
5: கோபமா சொல்லு. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்த தெரு, நம்பர் 6 அப்படிங்கிற மாதிரி கோபமா சொல்லணும். இது வந்து என்னோட ஸ்டைலு.
2: பயந்து நேயர்களே வந்துட்டாங்க, இவங்களை என்ன விட்டா ரொம்ப
5: அழுதுனாங்க, கோபமாக வந்துட்டாங்க.
2: சரி
5: சரி, அடுத்த நேயர்கள் எப்படி பேசுறாங்க பாப்பா? வணக்கம், யார் பேசுறீங்க?
7: ஹலோ, வணக்கம் மேடம்.
5: வணக்கம். மூணு விதமான எக்ஸ்பிரஷன் தரக்கூடிய அந்த சிறப்பு நேயர் யார், அவங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? சாந்தி பிரபானந்த். கண்டுபிடிச்சிட்டீங்களா வேட எப்படின்னு செட் பண்ணிட்டீங்களா? முதல்ல தொடங்கிட்டாங்க.
2: நேர்கள் சிரிக்கணும், நாங்க சிரிக்கணும், நீங்க சிரிக்க கூடாது. முதல்ல
5: அவங்க
2: சிரிச்சுட்டு சொல்றீங்களோ
5: வந்துட்டாங்க.
2: அப்படியா?
7: நம்பர் 6 விவேகானந்தர், துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோட்,
2: சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன்.
5: ரொம்ப சிறப்பா வந்தீங்க. கீழே பெருவிழையில இருந்து சாந்தி பிரபானந்த் அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்தலாம்.
2: சிரிப்பு,
5: அப்புறமா அழுகை.
7: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு,

0: துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய் திரு பட்டத்தை திருப்பி சொல்லு, துபாய் துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து.
1: அங்க இருந்து மிஸ் ஆயிட்டீங்க அட்ரஸ் சொல்றீங்க, திரும்ப கொண்டு விட்டுருவாங்க யாராவது.
2: சரி, இப்படி ஒரு டயலாக கொடுத்தது யாருன்னு சொல்லி கோபத்துல
3: சொல்லுங்களேன். நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய் அட்ரஸ் திருப்பி சொல்லு, துபாய் துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு நம்பர் 6.
1: ஆனா இவ்வளவு கோபம் ஆக கூடாதுப்பா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நிகழ்ச்சியில வந்து ஆர்வமா பங்கெடுத்துக்கிட்டீங்க. வணக்கம்.
4: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க சார்?
4: இரண்டு பேருக்கும் பாய்ப்பு.
1: சரி, யாரு நீங்க? விவேகானந்த தெருவுல இருந்து வந்திருக்க யாரு நீங்க?
4: சொல்றேன்.
2: திருப்பி சொல்லு,
4: துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்த
1: தெரு. திருப்பி சொல்றேன்னு இல்ல சார், அட்ரஸ் திருப்பி சொல்றேன்னு திரும்ப அந்த வார்டு கடையில வரும்.
4: சரி,
0: சொல்றேன்.
2: இது மிமிக்ரி பண்ண மாதிரி இருக்கு, பச்சை குழந்தை அழுதது மாதிரி இருக்கு. ஓகே,
1: நன்றி நன்றி சார். அடுத்து அடுத்து கோபமா கோபமா?
4: சரி,
1: இதுதான் கஷ்டம்.
4: நம்பர் 6 துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்த தெரு நம்பர் 6.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா அட்ரஸ்? மூணு தடவை.
2: ஆனா துபாய் பாவம், இவ்வளவு துபாய் இழுக்கிறீங்களே.
1: ஆக்சுவலா அப்படி ஒரு தெரு இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஒருத்தங்க வலைதளத்துல போடவே செஞ்சுட்டாங்க.
2: ஆஹா, சூப்பர். வாழ்த்துக்கள் சார், நன்றி
1: நன்றி நன்றி.
2: வணக்கம்.
1: அந்த இணைப்புல வந்து வரக்கூடிய நேர்கள் இருக்கக்கூடிய இணைப்பு வந்து தெளிவா இல்ல. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். குண்டக்கம் மண்டக்க நேரலை குமரி பண்பலை நோட்டுல யார் பேசுறீங்க? புளியர்குறிச்சில இருந்து சுபாவா?
2: சுதா.
1: சுதா சொல்லுங்கம்மா.
2: தாவா பாவா?
5: சுதா.
1: தா இங்க ஒரு உள்ளுக்கு ஒரு சுதா, அங்க ஒரு சுதா சொல்லுங்க.
5: ஆமாமா, அங்க இருக்கீங்கல்ல, அப்ப பேர தப்பா சொல்லலாமா?
1: கரெக்டா சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க. அதாவது முதல்ல சிரிச்சுக்கிட்டே, அப்புறமா அழுதுகிட்டே, அப்புறமா கோபமா?
5: சரிமா. நம்பர் 6 விவேகானந்தர் பேரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய் அட்ரஸ் திருப்பி சொல்லு, துபாய் துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு நம்பர் 6.
1: எதுங்க இடையில அழுதுட்டு லாஸ்ட் மட்டும் சிரிச்சிட்டீங்க?
2: ஏங்க, அவங்க சிரிச்சுதான் சொல்றாங்க இல்லையா மேம், நான் உங்களுக்கு சப்போர்ட். வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு, அதனால கொஞ்சம் இனி கொஞ்சம் அழும் போது கொஞ்சம் வித்தியாசமா அழுங்களேன்.
5: நம்பர் 6
0: விவேகானந்தர் பேரு, துபாய் தொண்ணூற்றி சந்து, துபாய் மெயின் ரோடு.

0: யாரும் பார்க்காமலே உங்க குரலை கேட்டு அழுக வந்துடும்.
1: வந்தாலும் அழுகுறீங்க, எனக்கு கண்ணுல கண்ணீரே வந்து
2: அழுதுட்டாங்க. உண்மையிலே நாங்க வந்து தொடக்கிறதுக்கு கட்சி கூட
3: கொடுத்துருக்கோம்.
2: அடுத்து அடுத்து கோபமா
3: நம்பர் 6 விவேகானந்த தெரு, துபாய் புரட்டு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய் அட்வசா திருச்சி சந்து, துபாய் துபாய் மெயின் ரோடு, துபாய் புரட்டு சந்து, விவேகானந்தர் தெரு நம்பர் 6.
0: வாவ், உங்க குரலையே மாத்திட்டீங்க.
2: கோபத்துல பார்த்தா வச்சு சப்புன அரஞ்சிருவீங்க போல இருக்கு. அட்வசா திருச்சி அவ்வளவு கோபமா இருக்கு. ரொம்ப அருமையா சூப்பரா பகிர்ந்துகிட்டீங்க நிகழ்ச்சியில. தேங்க்யூமா, தேங்க்யூ. அடுத்து அடுத்து நேயர் வணக்கம். வணக்கம்,
4: நார்வேல இருந்து சீதா பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கோம். சீதாம்மா ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கேன்.
0: சும்மா இருக்கறோம். தொடங்கிட்டாங்க.
4: நம்பர் 6 விவேகானந்த தெரு.
2: சிரிச்சிட்டே
4: துப்பாய் குறுக்கு சந்து தெரு.
2: சிரிச்சிட்டே மேடம்.
0: இடையில ஒரு குறுக்கு தந்து சந்து சிரிப்பு.
4: துப்பாய் மெயின் ரோடு, துப்பாய் அட்ரஸ் திருப்பி சொல்லு, விவேகானந்த தெருவு, துப்பாய் குறுக்கு சந்தி.
2: சிரிக்கிறாங்க.
4: துப்பாய் மெயின் ரோடு, துப்பாய்
0: திருப்பி சொல்லும் போது நாட்டு பெயரே மறந்துட்டீங்க. இருந்தாலும் அடுத்து சொல்லுங்க.
4: நம்பர் 6 விவேகானந்த தெருவு, துபாய் குறுக்கு சந்தி.
2: அடுத்து
4: துபாய் மேல் தெருவு, துபாய் அட்ரஸ் திருப்பி சொல்லு, விவேகானந்த தெருவு, துபாய் குறுக்கு சந்தி, துபாய் மெயின் ரோடு,
0: குழந்தை அழும்போது அட்ரஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி போயிடுச்சு.
2: குழந்தைங்க அழுதுட்டே இருக்கும். திடீர்னு நார்மல் ஆயிட்டு திரும்ப நம்ம அழுதுட்டுல இருந்தோம்னு யோசனை பண்ணி அழுவோம். அடுத்து கோபமா
4: நினைச்சு சொல்லுங்க. துபாய் மெயின் ரோடு, துபாய் அட்ரஸ் திருப்பி சொல்லு, விவேகானந்த தெருவு, துபாய் குறுக்கு சந்தி, துபாய் மெயின் ரோடு, துபாய் நம்பர் 6.
2: அப்பா முடிஞ்சு.
0: ஆனா உங்களுக்கு வந்து திருப்பி சொல்லும் போது கொஞ்சம் துபாய் திருப்பி சொல்லுனா IABUD சொல்லுவோம்ல, அந்த மாதிரி துபாயை விட்டுட்டீங்க. அடுத்து வந்து பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கணுமா உங்கள் சார்பில். அடுத்த நேர்களுக்கு இன்னொரு முறை அந்த டயலாக் சொல்லுவோம். தொடர்ந்து கேட்டு இருக்கும் போது மாறிடக்கூடாதுல்ல.
5: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்
2: அட்ரஸ் திருப்பி சொல்ல,
5: துபாய் துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு நம்பர் 6.
0: அவங்க அழகாக திருப்பி சொல்லிட்டாங்க. நேயர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்களுக்கு இன்னொரு முறை தொலைபேசி எண்ணையும் அலைபேசி எண்ணையும் சொல்லிடலாமா?
2: 0046652 அப்படிங்கறது இணைப்பு எண், 260-240 அப்படிங்கிற எண்ணம் இருக்கு, 290-722 அப்படிங்கிற எண்ணம் இருக்கு, 890-32-570-39 இந்த மொபைல் எண் கூட இருக்கு உங்களுக்கு.
0: இந்த இரண்டாவது சுற்று அசத்தல் சுற்றுல வந்து நிறைய நேயர்கள் பங்கேற்றாங்க. இனி தொடர்ந்து நேயர்களோட பங்களிப்போட அசத்தல் சுற்று தொடர இருக்கிறது. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளி.
6: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமாக், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைகால் புதர், நாகர்கோவில், 9842111 1164.

நினைவுபடுத்திக்கிட்டோம் நேர்களே, இன்னைக்கு வந்து உலக முதியோர் தினம் அப்படிங்கிற சர்வதேச முதியோர் தினம் அப்படிங்கறதுனால ஒன்று பத்துக்கு நம்ம பெண்களுக்கான நேர்களை நிகழ்ச்சிக்கான டாபிக்கை ஞாபகப்படுத்துறோம். சொந்தத்தை தாண்டி உங்கள் மனதில் நிற்கும் ஒரு முதியவர். நம்ம சொந்தத்தை தாண்டி ஒரு பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள ரொம்ப மதிப்பாக வச்சிருப்போம். அவங்க வந்து ஏதாவது நம்ம விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஒன்று பத்துக்கு நீங்கள் வரலாம். இதுக்காக நிலைய தொலைபேசி எண்கள் 04652 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணும், 290 722 அப்படிங்கிற எண்ணும் இருக்கு, 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணும் இருக்கு. இதே அலைபேசி தொலைபேசி எண்களில் 3-2 இருக்கு. தேனி நேரத்தில் இன்னைக்கு வந்து சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இருக்கு, சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இதில் வந்து குடும்ப நல சட்டங்கள் குறித்து நேர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் பதிலளிக்கிறார் முழகுமூடு வழக்குரைஞர்

ஜார்ஜ் பிலிஜின் அவர்கள் இங்க வந்து நேரலையில வரலாம். வந்து உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். இதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறது நம்ம ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவில் குமரி எஃப்எம் 101. இப்ப குமரி எஃப்எம் 101 குண்டக மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கின்றோம். நேரலை நிகழ்ச்சியில

0: குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சியில வந்து நம்ம அந்த சுற்றுல வந்து அசத்தல் சுற்றுல என்ன டைலாக் கேட்டோம்?
1: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
2: அட்ரஸ் தெரியும் சொல்ல.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
0: அதாவது பார்த்திபன் அவரோட குரல்ல ஒரு டயலாக் இருந்துச்சு,
3: ஃபேமஸான டயலாக் இது. இப்போ வந்து நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து இது அழகா பேசுனாங்க, கோபமா சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே பேசுனாங்க. நாமளும் கூட பேசி காட்டேன். இப்ப நீங்க ஒரு தடவை பேசிக்க, நான் பேசி காட்டிட்டேன், நீங்க ஒரு தடவை பேசி காட்டுங்க. நான் கோபப்பட்டு அழுது சிரிச்சு பாத்துருப்பீங்க. நீங்க சொல்றத வந்து நேயர்கள் கேட்கணும்ல,
0: கேட்கலாம். நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோட், துபாய்.
3: இது வந்து சிரிச்சுக்கிட்டேயா அழுதுகிட்டேயா?
0: நாங்க சிரிச்சாலும் இப்படிதான் இருக்கும், அழுதாலும் இப்படிதான்
3: இருக்கும். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க.
0: ஆஹா, வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க ஐயான்னு டைலாக் தான் வருது. இருந்தாலும் நிகழ்ச்சியில பங்கேற்று விட்டாச்சு இல்லையா, அதனால நம்மளும் துணிந்து இறங்குவோம். நேயர்களே மன்னித்து கொள்ளுங்கள், ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். சரி, நம்பர் 6 வரமாட்டேங்குது, கோபமா சொல்லுமா? நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். அட்ரஸை திருப்பி சொல்லு, துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. சிரிக்கணுமே. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். அட்ரஸை திருப்பி சொல்லு, துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, துபாய் 6.
3: நேர் வந்துருக்காங்க
0: அப்பா, அவங்க தப்பிச்சுவோங்கிற எண்ணத்துல வந்திருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அட்ரஸ் சுட்டு போலாமா?
3: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்? எங்க இருந்து?
4: கொல்லங்கோடு.
3: கொல்லங்கோட்ல இருந்து
4: சஜி.
3: சஜி சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே கோபம் மாட்டு அந்த வார்த்தைய. நீங்க பேசுறது ஒண்ணுமே தெளிவா கேக்க இல்லையே சார்.
0: இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி வந்து அசத்தல் சுற்று. இந்த சுற்று வந்து நான் வந்து அழுதுட்டு சொன்னனா, சிரிச்சிட்டு சொன்னனா அப்படின்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதோடு இந்த சுற்று அசத்தல் சுற்றை நிறைவு செய்து விட்டு அடுத்த சுற்றுக்கு செல்வோம்.
3: அடுத்த சுற்றுக்கு போவோம்.
0: அடுத்த சுற்று வந்து
3: ஒரு தலைப்பு தருவோம், அந்த தலைப்பாவே நேர்கள் மாறி பேசணும்.
0: அதாவது கலக்கல் சுற்றுக்கு வந்து கிணறு. நம்ம வந்து நேர்கள் இன்னைக்கு வந்து கிணறாக மாறி பேசணும். தற்போது வந்து கிணறு வந்து எண்ணிக்கையில குறைவாக இருந்தாலும் நிறைவாக அதிக நேர்கள் பங்கேற்று கிணறாக மாறி பேசுவார்கள் என்ற நம்பிக்கையில் கலக்கல் சுற்று இதில் ஆரம்பமாகிறது.
3: சரி, நம்ம கலக்கல் சுற்றுல கிணறாண்டு நம்ம ஃபர்ஸ்ட் மாறினா எப்படி இருப்போம்னு ஒரு சின்ன கெஸ்ஸிங் போகுமா?
0: போகாது.
3: நான் கிணறா மாறினா என்கிட்ட வரவங்கிட்ட எல்லார்ட்டையும் முதல்ல பக்கெட் கொண்டு வந்தீங்களா, இல்லட்டா தண்ணி எடுக்கிற பக்கெட் கொண்டு வந்தீங்களா, இல்லட்டா அட்வைஸ் தர வந்தீங்களான்னு கேட்பேன்.
0: நான் கிணறா வந்தேன்னா பக்கெட் இல்ல, முத தண்ணி கோர்றதுக்கு கயிறு வாய் எல்லாம் இருக்கா அப்படிதான் கேட்பேன்.
3: இன்னொன்னு வந்து என்னன்னா, மழை பெஞ்சா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, வெயில் வந்தா என்னப்பா இது அப்படின்னு வானத்தை பார்த்து கேட்பேன். மழை பெஞ்சா கூலா இருப்போம்ல நம்ம, அப்படி கேட்கலாம். அடுத்தது வந்து தண்ணி மட்டும் கொடுக்க மாட்டேன், அது மனசு எல்லாரையும் வந்து கூல்படுத்துவேன், அவங்க மனசையும் கூல்படுத்துவேன் அவ்வளவு. அதுக்குமா இன்னொரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட வந்து இந்த புறணி பேசுவாங்கல்ல, அதை கேட்டு ரசிப்பேன் கிணத்துக்கிட்ட வந்து.
0: இது இது வந்து ஒரு 40 வருடங்களுக்கு முந்தி உள்ள நீங்க கிணறு.
3: அப்பதான் கிணறு, இப்ப எல்லாருமே வீட்டுல தண்ணி.
0: அதனால நான் கிணறு இப்ப வந்து நான்

0: குழம்புறே, நான் தனிமையா இருக்கிறேனே, என்ன வந்து யாரும் சீண்டுவார் இல்லையே, என் தண்ணியை வந்து வாளியில கோரி வந்து, அதனால தொடர்ந்து தண்ணி வந்து எடுத்தாதான் தண்ணி சுத்தமா இருக்கும்.
1: எடுக்கிறதுக்கு நான் மாறி இருந்தேன் சொன்னா, எல்லாருக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பேன்.
0: நல்ல காலம், கிட்ட வந்துதான் எடுக்கணும், கீழே பக்கத்துல நின்னு. ஆனா சுவர் இருக்கா, அந்த கிணறுக்கு மதில் சுவர் இருக்கா, பயம் இல்லாம எடுக்கலாம். அப்போ செல்ஃபி.

0: சொல்லுங்க சார், நீங்க கிணறா மாறிட்டீங்களா?
1: ஆமா, அருமனை கமலாசிங்க கிணறு பேசிக்கிறேன். அதாவது கிணறுங்கிறது வந்து இந்த இப்ப வந்து கிணறு வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் மாதிரி ஆயிட்டு.
0: இல்ல நீங்க கிணறா மாறுங்க, கருத்து வேண்டாம் சார், நீங்க கிணறா மாறுங்க.
1: ஆமா, நான் வந்து அந்த காலத்துல வந்து கிணறா இருக்கிறப்ப வந்து என்ன வந்து எல்லாரும் ஆஹா கிணறு இருக்கிற வீடு அப்படின்னு என்ன மரியாதையா வச்சிருந்தாங்க. கிணறு அந்த காலத்துல இருக்கிற வீடுக்கு பணக்கார வீடு அப்படின்னு என்ன வச்சிருந்தாங்க. இப்ப வந்து நான் வந்து அவ்வளவா ஒன்னும் பிரபல்யமா இல்ல. ஏன்னா இப்ப என்ன சாப்பிட்டு வேற விதமா கிணறுகளுக்கு பதிலா பைப்பு அந்த மாதிரி இதெல்லாம் போயிருக்காங்க. அதனால என்னுடைய மரியாதை இப்போது குறைந்து கொண்டே இருக்கிறது. என்னதான் குறைந்தாலும் நான் வந்து கிணறு தண்ணி கொடுக்கறேன், ஜனங்களை வந்து உயிர் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி.
2: அவங்க ஆதங்கத்தை சொன்னாலும் அவங்களுடைய பெருமையை அழகா சொல்லிட்டாங்க. அடுத்த கிணறார் யார் பாருங்கள்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க, கிணறார் யார். வணக்கம். வணக்கம் குமரி பெருமல, யார் பேசுறீங்க? அவங்க இணைப்பு திண்டாச்சு. அதாவது கிணறா மாறினா இன்னொரு சர்ப்ரைஸ் கூட கொடுக்கலாம். கிணற வந்து நம்ம உத்து பார்த்த உடனே நம்ம வந்து நான் கிணறா இருந்தேன், என்ன யாராவது உத்து பார்த்தாங்கன்னா அவங்க முகத்தையே அவங்களுக்கு காட்டி சர்ப்ரைஸ்
2: கொடுப்பேன். நல்ல விஷயம் இல்லையா? வணக்கம்.
0: வணக்கம்.
1: அரைக்கதான் சந்தனம் மணக்கும், ஊற ஊறத்தான் ஊறுகாய் ருசிக்கும் அப்படிங்கிற மாதிரி
0: இறக்க
1: இறக்கதான் கிணறுல தண்ணி ஊறுங்கிற ஒரு வாசகம் கூட உண்டு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தானே?
0: ஆமா ஆமா, அந்த கிணறா நீங்க?
1: ஆமா, அந்த கிணறு தான் நாங்க. எங்க கிணறு வந்து ரொம்ப புனிதமா பாதுகாத்து இருந்தாங்க. குப்பைகள் எல்லாம் போடாம, எந்த அதாவது எந்த டஸ்டும் அங்க இல்லாம எங்களுக்கு கிணறுக்கு பூஜை கூட ஒரு காலகட்டத்துல செய்தாங்க.
2: வீடுகள்ல உண்டு, வழிபாட்டு தலங்கள்லயும் நீங்க அதிகமா இருப்பீங்கல்ல?
1: அதிகமா இருப்பறோம். அப்புறம் வந்து எங்களுக்கு மூடி போட்டிருப்பாங்க, ஒரு வாழி வச்சிருப்பாங்க, ஒரு கயிறு வச்சிருப்பாங்க, தேவைக்கு இறச்சிருந்து அப்புறம் எங்களை புனிதமா அப்படியே அடைச்சி வச்சிருவாங்க. அப்புறம் அந்த பஞ்சதந்திர கதையில கூட எங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆமா, ஏன்னா வந்து அந்த காட்டு ராஜாவே அந்த குட்டி முயல் வந்து ஏமாத்தி வந்து எங்களுக்குள்ள தள்ளி விட்டுடுச்சு. ஆனா எங்களுக்கு அதுல ஒரு பழியும்
2: கிடைச்சிருச்சு, பெருமையா வர சொல்லிட்டாங்க.
1: பஞ்சதந்திர கதையில இந்த கிணறுக்கு முக்கியத்துவம் இருந்தது. இப்ப எல்லாமே அரைக்கி போயிடுத்து. ஆனாலும் அந்த கிணறுங்கிறது வந்து ஆங்காங்கே இருக்கத்தான் செய்யறது. திருச்செந்தூர்ல நாடி கிணறு இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு எடுத்துக்காட்டு தானே. கிணறுங்கிறது இப்பவும் வந்து அதாவது ஊறிக்கொண்டே இருக்கிறது, மக்கள் குளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி கிணறு வந்து என்னைக்குமே கிணறு, அதாவது கிணறு வந்து இப்ப வந்து புது வடிவம் பெற்றிருக்கலாம். ஆனா என்னைக்கு கிணறு நாங்கள் தான், கிணறு நாங்கள் தான், ஆழமான ஓட்டிலிருந்து நீரை இறைப்பவர்களுக்கு.
0: அருமையா பேசுறீங்க, அருமையா பேசுறீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம். நீங்க சகோதரிக்கு உத்தியாசமான முப்பது வணக்கம். நாங்கள் கோயில் கலிங்கம்மன்
0: சகோதரி. வாங்க ரகுமான் சார், என்ன சொன்னீங்க? தலைப்பு கிணறு. கிணறு
2: கிணறு ரொம்ப
0: இல்ல, அவங்க சென்னையில இருக்காங்களா?
2: அடி ஆழத்துல இருக்கோ நினைச்சு, உள்ள இருந்து ஒரு சில எக்கோ தான் தண்ணி இருக்க அந்த கிணறுல. அது கேட்டுட்டு இந்த கிணத்துல தண்ணி இருக்கா சார்? எக்கோ தான் இருக்குது.
0: கிணறு கிணறு தான் டாபிக் சார்.
2: ஓ, அவருகிட்ட
0: கிணறு.
3: ஒரு காலத்துல நாந்தாமா ஒரு ஹீரோவா எல்லா ஊர்லயுமே என்னதாம எல்லாருமே பயன்படுத்திட்டு வந்தாங்க. காரணம் கேட்டீங்கன்னா, இந்த பாட்டி வீட்டுல ஒரு 40 அடியில ஒரு கிணறு உண்டுமா, அதுக்கு வந்து இங்க தலாண்டு சொல்லுவாங்க. இந்த மூஞ்சில் கம்புல போட்டு ரெண்டு பன்னங்கம்புல போட்டு எடுப்பாங்க. என்ன அந்த அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம நான் அந்த காலத்துல எல்லாத்துக்குமே உதவி செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப கண்ணுற்று காலத்துலங்கிறதுனால இப்ப அந்த ஆழ்குழாய் ஆழ்குழாய் கிணறுகளை நிறைய போட்டாங்க. அதனால என்னுடைய பயன்பாடுகள் இல்ல.
0: கொஞ்சம் மவுசு கொஞ்சம் குறைஞ்சிட்டீங்க. இங்க
3: விவசாயமே பண்றாங்க.
2: அதிகாலையிலேயே உங்களை சுத்தி ஊரே வந்து நிக்கும் இல்லையா?
0: ஆமா, முன்னாடி காலத்துல அவங்க சொன்ன இன்னொரு விஷயம், அந்த பனங்க மூங்கில் கம்புல வந்து பனை

0: கட்டி தண்ணி
1: ஊர்
0: எடுப்பாங்க.
1: மக்களுக்காக வேண்டி நான் ஒரு உதவி செய்யறேன் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். மழை காலங்கள்ல நான் நிறைய நீர் ஊத்துனால நிறைய நிறைஞ்சு கொடுப்பேன். கோடை காலங்கள்ல கொஞ்சம் குறவாட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆனாலும் மக்களுக்கு தார தீக்கிற அளவுக்கு தண்ணீரை கொடுக்கற அளவுக்கு நான் ஒரு கெப்பாசிட்டியா இருப்போம்.
0: இப்ப எப்படி இருக்கீங்க கோடையில்? கோடையில் இப்ப எப்படி இருக்கீங்க?
1: நிறைய மக்களுக்கு இப்ப உள்ள தலைமுறைக்கு தெரியாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப அபூர்வமா தான் தெரியும். கிணறா சினிமா படத்துலயும் இந்த பத்திரிகைகள்லயும் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறாங்களே ஒழிய, புத்தகத்திலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்களே ஒழிய, இப்ப உள்ள காலங்களில் யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கிணறு தான் அந்த காலத்துல எல்லாத்துக்குமே, நான் தாம எல்லாத்துக்குமே பயன்படுத்தினேன். இன்னைக்கு போய் என்னோட உடைய குமரி பண்பலைக்கு சென்னையில இருந்து நிறைவேற்ற வாய்ப்பு அளித்திருக்கு.
0: நன்றி நன்றி சார், நன்றி.
2: சென்னையில இருந்து இந்த கிணறு வந்திருக்குல்ல,
0: ஆர்வமா வந்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சி இங்க இருக்கும் அப்படின்ட்டு.
2: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
0: குண்டக மண்டக. இப்ப வந்து இன்னொரு விஷயம் அல்ல, கிணறா நம்ம மாறினா வர்றவங்களுக்கு டோக்கன் கொடுக்கலாம். அடுத்தது அவங்க வந்து நம்மளை உத்து பார்த்து நம்ம அவங்க வாலியை உள்ள போட்டோம்னா ஹாய் அப்படின்னு நம்ம இருக்கோடு சவுண்ட் கொடுக்கலாம்.
2: நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பூதபாண்டி முத்துலட்சுமி கிணறு பேசுறேன்.
0: முத்துலட்சுமி கிணறு.
2: பூதபாண்டியில தண்ணி நிறைய இருக்கா? எப்படி கிணற்று மட்டம் எப்படி இருக்கு?
3: நிறைய இருக்குது, நிறையவே இருக்குது. எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு செழிப்பான இடத்துலதான் நாங்க வசிச்சு.
2: அப்படியா? உங்களுக்கு கயிறு வேண்டாமா? கயிறு வந்து வேண்டாம். சும்மா
3: இப்ப என்ன சொல்ல வரேம்மா, முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் நான் இருந்தாதான் வீட்டுக்கே அழகு. வீட்டு பக்கத்துல என்ன வச்சிருப்பாங்க, நான் கம்பீரமா இருப்பேன்.
2: கொல்லப்புறத்துல பெரும்பாலும் இருப்பீங்க?
3: ஆமா, தோட்டங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப என்ன சுத்தி சிமெண்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு கயரும் வாளியும் எனக்கு துணையா இருக்கும். நான் கம்பீரமா அப்படி ஜம்முன்னு இருப்பேன். ஆனா இப்ப என்ன யாருமே திரும்பி பாக்கலாமா?
2: ஆனா முன்னாடி கிணறு நான் கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒரு ஒரு எதிரி உண்டு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? ஞாபகம் இருக்கா?
3: எதிரி வந்து போர் தானம்மா.
2: என்னமா போர் இப்போதைக்கு? முன்னாடி எல்லாம் பாதாள கரண்டிய போட்டு ஒரு கொடை குடைஞ்சிருவாங்க தெரியுமா?
0: உங்களை தவறி
3: எடுத்துருவாங்க. என்ன போட்டு இப்ப வந்து என்ன யாரும் திரும்பி பாக்கலனால நான் ரொம்ப அழுக்கடைஞ்சி ரொம்ப பாவமா பரதாபமா நல்லாருக்கு. நான் தள்ளப்பட்டுட்டேமா.
2: உங்களை வந்து தூர் வாரணும், உங்களை புதுப்பிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டைட்டில் கொடுத்துருக்கோம்.
3: பழையபடியும் என்ன நல்லபடியா கொண்டு வரேன்னு சொல்லி எல்லாரும் செய்யணும். அத நான் ரொம்ப ஒரு
0: எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க,
2: வேண்டுகோள் விடுத்திருக்காங்க.
3: ஆமா, அதுக்கு பிறகு ஆணும் பெண்ணும் கிணத்துல என்னுடைய கிணத்துல தண்ணி இறக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல உடற்பயிற்சி.
0: உடற்பயிற்சி முன்னாடி உடற்பயிற்சி செஞ்சாங்க, கிணறுல தண்ணி எடுத்து எடுத்து உடற்பயிற்சி.
3: பாத்திரம் கழுவ, குளிக்க, துணி துவைக்க எல்லாத்துக்கும் எடுக்கும்போது நான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கும் எல்லாத்துக்கும் தண்ணிக்கும் நான் காரணமா இருந்தேன். ஆனா இப்ப என்ன உடற்பயிற்சிக்கும் என்ன பாக்குறது இல்ல, இறக்குறது இல்ல. அதனால நான் ரொம்ப
0: கைவிடப்பட்ட
3: நிலைமை.
0: எல்லாரும் சோம்பேறி ஆயிட்டோம் உங்ககிட்ட வர.
3: என்ன கைவிட்டுட்டாங்க?
2: விரக்தியா இருக்கீங்க இல்ல? ஆனா நீங்க வந்து
0: நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க கிணறா மாறிட்டு அவங்கள்ட்ட சொல்லலாம், உங்களுக்கு அப்பப்ப நீங்க டீ எல்லாம் குடிச்சு இவங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வாங்க நான் வாட்டர் தரலாம்னு கூப்பிடலாம்.
2: இப்பதான் கூப்பிடுறாங்க இல்ல, இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் கேக்குற
3: தண்ணிய மாதிரி எங்கேயுமே தர முடியாது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப சுத்தமாகவும் பாதுகாப்பாவும் நல்ல ஊரு. என்ன அது என்ன இறக்க இறக்கதான் நான் ஊருவேன்.
2: புதிய தண்ணியா இருக்கும், நீர் ஊற்று அன்னன்னைக்கு ஊறு நீர் தான் நமக்கு
3: இறக்கிற கிணறுதான் ஊரும்.
2: இப்போ இறக்காம இருக்கு.
0: ரொம்ப வெயிலான நேரத்துல உங்களை உத்து பார்த்தாலே கூல் ஆயிருவாங்க மக்கள்.
3: இப்ப இன்னொரு விஷயம், நிறைய நகையெல்லாம் போட்டு என்ன என்னோட தண்ணில வந்து உத்து பார்த்தா போதும், அவ்வளவு சூப்பரா அவங்கள
0: காட்டி போட்டு காட்டுவீங்களா?
2: இல்லங்க,
3: நிறைய நகையை போட்டு உத்து பார்த்தா போதும் அவங்க அழகா.
2: அடுத்த கிணறு
4: வணக்கம். எட்டாங்கோடு மணிகட்டன்
0: சொல்லுங்க சார்.
4: நீங்க சொன்ன மாதிரி வச்சிருந்தேன். இன்னும் கொஞ்சம்

0: வாளி வச்சு கோரதுக்கு நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க.
1: இறக்கி இறக்கதானே ஊறும்னு சொன்னாங்க, உருங்கிய கூடாதுன்னு சொல்றாரு இந்த கிணறு.
2: அப்புறம் முன்னாடி வந்து கிடந்தாங்க,
1: அவங்களுக்கே திருப்பி கொடுக்கலாம். நன்றி.
0: எப்படி இருந்துச்சு கிணறுகள்?
1: அழகா நீங்க ஒரு டைட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, கிணறார் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. சிறப்பான ரொம்ப அருமையா வந்து எல்லா நேர்களும் வந்து மூன்று சுற்றுலையும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஆகா சுற்றுலையும் அப்படிதான், அசுதல் சுற்றுலையும் அப்படிதான். ஆனா என்ன ஒண்ணுன்னா, நேர்களுக்கு வந்து இணைப்பு வந்து தெளிவா கிடைக்கல அப்படிங்கறதா ஒரு சின்ன பிரச்சனையா இருந்துச்சு. அதுலயுமே நேர்கள் வந்து நிறைய திரும்ப திரும்ப வந்து வந்தாங்க, வந்து ரொம்ப சிறப்பா பேசினாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்களுக்கும் குமரி பண்பலை 120 சார்பாக நன்றிகள்.

0: குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது குண்டக்க மண்டக்க. நேயர்களின் பங்களிப்போடு இனிதாக நிறைவு பெற்ற இந்த நேரலையில் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் பங்கேற்று அசத்திய நேயர்களுக்கும் இவை யாவையும் அமைதியாக கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. அடுத்து வருவது செய்தி சுருக்கம் சென்னையில். அதனையடுத்து குமரி பண்பலை 101 கல்லூரி கலாட்டா கேட்கலாம். இப்போது செய்தி சுருக்கம் கேட்போமா நேயர்களே?
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெற்றிக்கான இலக்கை எட்டும் வரை ஒவ்வொருவரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்களில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்திட உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனித நேயமும் என்றும் போற்றுதலுக்குரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இலங்கைக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 14 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 114 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலை 101.

நேரம் முற்பகல் 11:03. நேர்களோடு சூப்பரான ஒரு டிராவல்ல ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. ஏக்சூர்

ஏக்சூர் கேட்டீர்கள். நேரம் முற்பகல் 11:09. ஒரு நாளை ரொம்ப ரொம்ப அழகாக்குற விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு கூடவே இருக்குன்னா அது நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101 தான். இது குமரி பண்பலையுடன் இளமையான புதுமையான நேரம்.

0: இது கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு கல்லூரி கலாட்டாவை கலகலப்பாக்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க கூட இணைஞ்சிருக்காங்க நம்ம நிலைய ஆர்ஜேக்கள் மீனா வைரமுத்து மற்றும் மு ஆஷா. இப்ப அவங்கள சந்திக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் கலைமகள் மேம், வணக்கம் நேயர்களே. குமரியப்பம் 101 இருந்து எத்தனையோ இன்ட்ரெஸ்டிங் ஆன ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட டிஸ்கவர் பண்றதுக்காக, அவங்களோட பேசுறதுக்காக, அவங்களோட காலேஜ் லைஃப நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான நிகழ்ச்சி தான் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, லட்சுமிபுரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஒரு பக்கம் கேம்பஸ் வைபு, இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸோட எனர்ஜி, அதுக்கு மேல நம்ம குமரி எஃப்எம் 101 இருந்து கலாட்டா. இப்படி நிகழ்ச்சி அட்டகாசமா இருக்க போகுது. சோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ ரெடி? ஓகே, இப்ப வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேரு?
2: அபிராமி.
1: அபிராமி, எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க?
2: எம்எஸ்சி மேத்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்.
1: ஓகே, நீங்க நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
2: வணக்கம் கன்னியாகுமரி, எந்த தலைப்புல ஒரு பேச்சு மாதிரி பேச போறேன். கன்னியாகுமரி வடக்கு மற்றும் கிழக்கில் மகேந்திரகிரி மலைகளாலும், தெற்கில் இந்திய பெருங்கடலாலும், மேற்கில் அரபிக்கடலாலும் சூழப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரபிக்கடலை நோக்கிய ஒரே மாவட்டம் இது. புவியியல் ரீதியாக ஒரு கேப் ஆகும். மேலும் இது முன்பு கேப் கொமோரியன் என்று அறியப்பட்டது. இங்குதான் சுவாமி விவேகானந்தர் பேருண்மையை கண்டார். இது கோவில்களின் நிலம். மிக முக்கியமான பாறையில் செதுக்கப்பட்ட கோவில்கள் இங்கு உள்ளன. இக்குமரி மாவட்டம் 1956 வரை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலப்பதிகாரத்தில் தான் முதலில் இக்கண்டத்தின் பரப்பளவு பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. வடக்கில் பக்ருளி நதியிலிருந்தும் தெற்கில் குமரி ஆற்றின் கரை வரைக்கும் சுமார் 700 கவட்டம் அளவுக்கு இக்கண்ட நிலப்பகுதி இருந்ததாக அடியார் திருநள்ளார் குறிப்பிட்டுள்ளார். பக்ருளி ஆறும் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொண்டது பற்றி

0: அமைந்துண்டது. அடியில் தன்னை வர சர்க்குணர்த்தி வடிவேலறிந்த வான்பகை பொறாது பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி பாண்டியனை வாழ்த்தும் பொழுது செந்நீர் பசும்பொன் வைரிய தீந்த முன்னீர் விளவின் நெடியோன் நன்னீர் பக்ருளி மணலினும் பலவே தொடியோள் பாவோம் என்னும் இத்தொடர்க்கு அடியார்க்கு நல்லார் கொடுக்கும் விரிவான விளக்கத்தில் குமரியை பற்றிய தொன்மை புலப்படும். 1960 இந்து மகா கடலில் கடற்தள ஆராய்ச்சியாளர் செய்த ஆராய்ச்சியில் தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கு தெற்கே 2 கண்டங்கள் இருந்திருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக சொல்கிறார்கள். முதலாவதாக கப்பலில் சென்று ஒலி சமிச்சை அனுப்பி உழவு செய்ததில் தென் குமரி கடலடியில் நீண்ட மலைத்தொடர் ஒன்று இருப்பதை கண்டார்கள். 1960 முதல் 1970 ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட இந்து மகாக்கடல் கடற்தள வரைபடங்களில் குமரி கண்டத்தின் சொந்த அமைப்பு நிலை காணப்படுகிறது. அரபிக்கடலுக்கு தெற்கில் லட்சத்தீவுகள், நீச்சியில் மாலத்தீவின் வடக்கு பகுதியுடன் பிணைந்து தெற்கில் சாகோஸ் ஆர்கி பிலாகோ வரை சுமார் 2000 மைல் தூரம் வரை குமரி கண்டம் இருந்திருப்பதாக தெரிகிறது. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பனி யுகத்தின் போது இந்து மகாக்கடலின் கடல் நீர் மட்டம் குன்றி குமரி கண்டம் முழுவதும் புறத்தே தெரியும்படி மேலாக உயர்ந்திருந்தது. குமரி கண்டத்தில் வசித்ததாக கருதப்படுபவர் மயன். இவர் எழுதிய ஐந்திரம் என்னும் நூலில் குமரி கண்டம் நிலமாக இருந்ததென்றும் மேறு மலையிலிருந்து பக்ருளியாறு வருகிறதென்றும் ஏழே நிலமும் ஏழே நாடென அழைக்கப்பட்டதென குறிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவருடைய வைசம் பாயன பாடல் ஒன்று குமரி நாட்டை பற்றியும் அதன் எல்லைகளையும் இந்த நாட்டில் மேருமலை அதாவது பெருமலை இருந்ததையும் குறிக்கின்றது. இந்த அட்டவணையின் படி லெமூரியாவின் காலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இங்கு சோழர் ஆட்சி நடந்துள்ளது, சமணர்கள் வாழ்ந்துள்ளனர். கந்த புராணம் உண்மையில் குமரி கண்டத்தை பற்றி விவரிக்கிறது. இதில் குடிலை, சிவை, உமை, தரணி, சுமனை, சிங்கை மற்றும் குமரி என்னும் 7 ஆறுகள் குமரியில் ஓடியதாக கூறப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் பல சிறப்பு பெற்ற இடங்கள் மற்றும் கண்கவர் சுற்றுலா தலங்கள் உள்ளன. அதை பல ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்றில் இடம்பெற்று பலர் தங்களது கற்பனை திறத்தாலும் கலை நயத்தாலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவற்றுள் சில சிதறால் மலைக்கோவில், நாகராஜர் கோவில், பேச்சுப்பாறை அணை போன்ற எண்ணில் அடங்காதவை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரலாற்றை கொண்டுள்ளது. இம்மாவட்டத்தின் மனித நாகரிகமானது சுமார் 4,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. உத்தேசமாக கிமு 1500 முதல் 1000 ஆண்டுகளுக்கு இடையிலான கற்கால கோடாரி கருவியில் கண்டுபிடிப்பிலிருந்து குமரி மாவட்டத்தின் வரலாற்றுக்கு முந்தைய கால சக்கரம் தெளிவாகிறது. இவ்வாறு வரலாற்றில் தனக்கென தனி சிறப்பு பெற்று விளங்கும் குமரியில் சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் காண கண்கொள்ளா காட்சி. இத்தகைய சிறப்பான குமரியின் வரலாற்றை வணங்குவோம். முக்கடலும் முத்தமிடும் கோல குமரியாம், வணக்கத்திற்குரிய எங்கள் கன்னியாகுமரியாம்.
1: சூப்பரா ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அதாவது அழகு கொஞ்சம் முக்கடலும் சங்கமிக்க கூடிய நம்மளுடைய கன்னியாகுமரியை பத்தி இவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்ததா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம், உங்க பேரு?
2: ஷர்மிளா.
1: ஷர்மிளா, எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க?
2: பிஏ ஹிஸ்டரி, தமிழ் மீடியம், செகண்ட் இயர்.
1: சரி, நீங்க நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
2: ஏகே இன்னும் தலைப்புல கவிதை பேச போறேன். விடியலை வரவேற்கும் வண்ண பூக்கள், காற்றோடு கை கோர்க்கும் பச்சை இலைகள், மலைத்துளி சொல்லும் மெல்லிய கவிதை, பறவைகள் பாடும் இனிய இசை, மலைகள் நிற்கும் மோன காவலனாய், நதிகள் ஓடும் நித்திய கவிஞனாய், மண்ணின் வாசமும் மலையின் நேசமும் இயற்கை தரும் ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையின் அழகான பரிசு. இயற்கையை ரசிப்போம், இயற்கையை காப்போம், இயற்கையோடு வாழ்

0: தான் நாமும் வாழ்வோம்.
1: இயற்கையோடு வாழணும் அப்படின்னு கவிதை மூலமா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாம். எனர்ஜியா இருக்க மாட்டேங்கீங்களே, இன்னும் சத்தமா ஒரு ஓ போடுங்க பாப்போம். ஓகே, அப்ப எனர்ஜியா தான் இருக்கீங்க. சரி, நெக்ஸ்ட் நீங்க என்ன சொல்ல போறீங்க, உங்க பேர் என்ன?
2: என் பேர் ரஜிஷா, பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி செகண்ட் இயர். நான் இளைஞர்களை பத்தி சொல்ல போறேன், கவிதை சொல்ல போறேன். இளைஞர்களே, உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில். அன்பிற்கினிய இளைஞர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இளைஞர் பருவம் என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான காலகட்டம். இந்த வயதில் நாம் எடுக்கும் முடிவுகள் தான் நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. என்னால் முடியுமா என்று கேட்பதை விட முயற்சி செய்து பார்க்கலாமே என்று நினைக்க தொடங்குங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு திறமை மட்டும் போதாது, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஒழுக்கம், நேர வேளாண்மை ஆகியவையும் அவசியம். தோல்வி வந்தால் கவலைப்படாதீர்கள். தோல்வி என்பது முடிவல்ல, அது நம்மை இன்னும் சிறப்பாக தயார்படுத்தும் ஒரு பாடம். ஒரு சிறிய விதை இன்று மரமாக இல்லை என்பதற்காக அது தோல்வியடைந்து விட்டது என்று சொல்ல முடியுமா? இல்லை, அதற்கு தேவையானது நேரமும் நீரும் பொறுமையும். அது போல நமது கனவுகளுக்கும் நேரமும் முயற்சியும் தேவை. இளைஞர்களே, இன்று சுற்றி பல கவனத்தில் சிதறல்கள் இருக்கின்றன. சமூக வலைத்தளங்கள், தேவையற்ற பொழுதுபோக்குகள் இன்று நமது நேரத்தை வீணாக்கும் பல விஷயங்கள் உள்ளன. நேரம் என்பது பணத்தை விட மதிப்பு தக்கது. பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் கடந்து போன நேரத்தை மீண்டும் பெற முடியாது. எனவே தினமும் உங்களுக்காக ஒரு இலக்கை நிர்ணயியுங்கள். ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோரை மதியுங்கள், ஆசிரியர்களை மதியுங்கள், உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு உதவுங்கள். உங்களிடம் இருக்கும் திறமை உங்களுக்காக மட்டுமல்ல, சங்கத்திற்கும் பயன்பட வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், தினமும் உழையுங்கள். தோல்வியை பயப்படாதீர்கள், ஒரு நாள் உங்கள் கனவு நிச்சயம் நனவாகும். இளைஞர்களே, நாளைய இந்தியா உங்கள் கையில் இருக்கிறது. உங்களை மாற்றுங்கள், உங்கள் குடும்பம் மாறும். குடும்பம் மாறினால் சமூகம் மாறும், சமூகம் மாறினால் நாடே மாறும். எனவே இன்று முதல் ஒரு உறுதி எடுத்துக்கொள்கிறோம். நான் என்னால் முடிந்ததை சிறப்பாக செய்வேன். என் நேரத்தை மதிப்பேன். என் இலக்கை நோக்கி விடாமுயற்சியுடன் பயணிப்பேன். என் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள மனிதனாக இருப்பேன். வெற்றி என்பது தொலைவில் இல்லை, நாம் எடுக்கும் முதல் முயற்சியிலேயே அதன் பயணம் தொடங்குகிறது. நன்றி, வணக்கம்.
1: அதாவது தோல்வி எல்லாம் வந்தா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு இளைஞர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அவேர்னஸ் மாதிரி அழகா ஒரு கவிதை சொன்னாங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாம். சரி, என்னங்க கவிதை ஸ்பீச், ஒரு பாட்டை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட வராங்க. உங்க பேரு?
3: சக்திஸ்ரீ.
1: உங்க பேரு?
3: பெம்மி.
1: என்ன பாட்டு பாட போறீங்க?
3: திரைத்தேடு மிரவிடு.

மிரவிலே உயிரை எதை தேடி அழைகிறாய்? கதை சொல்ல அழைக்கிறேன் உயிர்

0: பாடிட்டாங்க, அடிபொலியான சாங்கு கொடுத்துருங்க. சரி அடுத்ததா நீங்க என்ன சொல்ல போறீங்க, உங்க பேர் என்னமா?
1: கீர்த்திகா, செகண்ட் இயர் டிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி. நான் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் பற்றி ஒரு கவிதை சொல்ல போறேன். மண்மூடிய வேருக்குள் மரங்களின் மூச்சு இருக்கின்றது, கண்மூடி யோசித்து பார், இயற்கையின் உயிர் அழிகிறது. நெகிழி பயன்பாடு குறையட்டும், நிலத்தின் நச்சு மறையட்டும், காடுகள் தலைத்து செழிக்கட்டும், கால்வாய் நீரோடை ஒளிரட்டும், வரும் தலைமுறை வாழ்த்திடவே பூமி தாயை காப்போம் நாம். மரம் வளர்த்து மலை வருவோம், மகிழ்ச்சியான உலகம் படைப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி அழகா சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. அடுத்ததா நீங்க என்ன சொல்ல போறீங்க, உங்க பேரு?
2: My name is KS ஜெயக்குமார். I am studying about 3rd BSc zoology. I speak about the GK questions on biology. What is a basic unit of life? Answer, cell. What is the genetic materials of an organism? Answer, DNA. How many trillion cells are in the human body? Answer, 37. What is a process of the cell division? Answer, mitosis. What is the process of gamete formation? Answer, meiosis. What is the process of making food from sunlight?

0: answer photosynthesis. What is the process of breaking down glucose from energy? Respiration. What percentage of the body energy does the brain use? Answer 20%. How many times does the heart beat in a lifetime? Answer 3 billion. How many times do the lungs breathe in a lifetime? Answer 2 million. Deficiency of which hormone causes diabetics? Answer insulin. Name the water soluble vitamins. Answer vitamin B and vitamin C. Name the largest gland in a human body. Answer liver. What is a plant that grows in a sunlight called heliophyte? Which group of the blood is called a universal recipient? Answer blood group AB positive. What is a other name of the blood cancer? Leukemia. What is a pH value of the human blood? Answer 7.35 to 7.45. Which metals is present in a human blood? Answer iron. What is the lifespan of red blood capsule? Answer 120 days. The liquid part of the blood is called plasma.
1: சூப்பரா ஜிகே க்வெஸ்சன் சொல்லிட்டாங்க, அதுக்கான ஆன்சரும் சொல்லிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாம். அதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன க்வெஸ்சனும் ஆன்சரும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்ததா நீங்க என்ன சொல்ல போறீங்க, உங்க பேர் என்ன?
2: என் பேர் சசிக்ஷா மதினி. நான் பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். நாங்கள் இப்போ பாட்டு பாட போகிறோம்.
1: உங்கள் பேர்?
2: பானுப்ரியா, ஃபர்ஸ்ட் இயர் பயோ கெமிஸ்ட்ரி.

வாசல் வரும், தொழில் நம்மை ஏந்தி கொள்ளும், நமக்கான நாள் வரும், தலை கோதும் இளங்காற்று சேரி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை.

0: சூப்பரா பாடிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துடலாம். சரி, அடுத்ததா நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல போறீங்க, உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
1: வணக்கம், நே காலை வணக்கம். மை நேம் ஸ்ரீ சால்பின், தேர்ட் இயர் பயோகெமிஸ்ட்ரி. நான் சொல்ல இருக்கிறது வந்து எதிர்காலத்தின் உயிர் வேதியாளரின் பங்கு. உயிர் வேதியியல் என்பது உயிரினங்களின் உடலில் நடைபெறும் வேதியியல் மாற்றங்களை பற்றி படிக்கும் அறிவியல். இந்திய மருத்துவம் மற்றும் உயிரி தொழில்நுட்ப வளர்ச்சியில் உயிர் வேதியாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. எதிர்காலத்தில் நோய்களை ஆரம்ப நிலையிலே கண்டறிவதில் உயிர் வேதியாளர்களின் முக்கிய பங்கு வகிப்பார்கள். இரத்தம், சிறுநீர் மற்றும் பிற உயிரியல் மாதிரிகளில் ஏற்படும் நுண்ணிய மாற்றங்களை ஆய்வு செய்து நோய்களை விரைவாக அடையாளம் காண உதவுவார்கள். அடுத்ததாக தனி நபருக்கு ஏற்ற மருத்துவம். வளரும் போது ஒருவரின் மரபணு மற்றும் உயிர் வேதியியல் தகவல்களின் அடிப்படையில் பொருத்தமான சிகிச்சையை தேர்ந்தெடுப்பதில் அவர்களின் பங்களிப்பார்கள். மேலும் புதிய மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் உருவாக்குவதிலும் உயிர் வேதியாளர்களின் ஆராய்ச்சி முக்கியமானதாக இருக்கும். புற்றுநோய், நீரழிவு போன்ற பல நோய்களுக்கு புதிய சிகிச்சை முறைகளை உருவாக்குவதிலும் அவர்கள் பங்கு அளிக்க முடியும். ஊட்டச்சத்து மற்றும் உணவு பாதுகாப்பிலும் இவர்களின் பங்கு அதிகரிக்கும். ஆரோக்கியமான உணவுகள், உணவின் தரம் மற்றும் உடலில் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தப்படும் விதம் போன்றவற்றை ஆய்வு செய்வார்கள். அதே போல் உயிரி தொழில்நுட்பம், மரபணு ஆய்வு, தொழில்துறை நொதித்தல் மற்றும் சுற்றுச்சூழல்

0: பாதுகாப்பு போன்ற துறைகளிலும் எதிர்கால உயிர் வேதியாளர்களின் பல வாய்ப்புகள் உள்ளன. எனவே உயிர் வேதியாளர்கள் என்பது ஆய்வகத்தில் மட்டும் பணிபுரியும் ஒருவர் அல்ல. மனித ஆரோக்கியத்தையும் உணவு பாதுகாப்பையும் அறிவியல் முன்னேற்றத்தையும் மேம்படுத்தும் ஒரு முக்கியமான அறிவியல் வல்லுநர் ஆகும்.
1: சூப்பரா வந்து பயோ கெமிஸ்ட்ரி பத்தி சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கிளாப். கல்லூரி கலாட்டால இன்னும் நிறைய கலாட்டா உங்களுக்காக காத்திருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மினி பிரேக். இது குமரி பண்பலை 101 இருந்து கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி.

0: பாடல் கேட்டீர்கள்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமாக், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
0: நேர்களோடு இணைந்துள்ளது ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி இன்னைக்கு லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களோட ஜாலியா கலகலப்பா போயிட்டே இருக்கு. மீண்டும் அவங்களை சந்திக்கலாமா? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் நேர்களே. வாழ்க்கையில ஒரு நேரத்தை இல்லாத ஒரு நிமிடத்தை இல்ல இந்த வினாடியை எப்படி கடக்குறோம் இல்ல கடந்து செல்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில நாம இன்னைக்கு அதை சந்தோஷமா கடந்துட்டு இருக்கோம். லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இருந்து ரெடியா? கல்லூரி கலாட்டா இன்னும் முடியல. சிரிப்பும் மாணவர்களோட திறமையும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கல்லூரியிலையும் பாட புத்தகங்களை வராத சில கதைகள் இருக்கும், வெளியில வராத நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நாம அந்த டேலண்ட்ஸ் சில வச்சுதான் மாணவர்கள் கிட்ட பாத்துட்டு இருக்கோம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் மைக் ரெடியா இருக்கு? நீங்க ரெடியா இருக்கீங்க தானே? சரி, இப்போ ஒரு மாணவர் சொல்லலாம். உங்க
4: பேசுவேன்.
3: நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: பேச போறேன். நம்ம வணக்கம் நேர்களே, இந்த நாள் பேச போது நெகிழியை எரிப்பதனால் வரும் தீங்குகள். இப்போ சிலர் சமையலுக்காக ஒரு அடுப்பில் பிளாஸ்டிக்கை போட்டு எரிக்கிறார்கள். என்ன, அது சீக்கிரம் இருந்துவிடும், வெப்பம் தரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பிளாஸ்டிக் எரியும் போது வெளியிடும் சுற்றுவை அவர்கள் உடல்நலத்துக்கு ஆபத்து தரலாம். அதே போல் பழைய மின்சார வழிகள் எடுத்து சந்தையை பிரிக்கவும் சிலர் செய்கிறார்கள். இதனால் நச்சு பகையும் நுண் துகள்களும் காற்றில் கலந்து சுவாச பிரச்சனைகளையும் சுற்றுச்சூழல் பாதிப்பையும் ஏற்படுத்தலாம். அதனால் பிளாஸ்டிக் பயிர்களையும் எரிப்பதனால் தவிர்த்து அவற்றை முறையாக பிரித்து மறுசுழற்சிக்கு அனுப்புவோம். இது நாம் காப்பாற்றும் தூய்மையான காற்றை நம் வருங்கால சந்ததியினருக்கு விடைத்தரலாம். பிளாஸ்டிக்கை எரிக்காதீர், நம் ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் வருங்கால சந்ததியினருக்கு பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
3: பிளாஸ்டிக் பத்தி ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுத்தாங்க.
5: செயற்கையாக தயாரிக்க முடியாத ஒரு உயிர் காக்கும் வளம். விபத்து, அறுவை சிகிச்சை, பிரசவம் மற்றும் சில நோய்களுக்கு சிகிச்சை பெறும் போது பலருக்கும் இரத்தம் தேவைப்படுகிறது. தகுதி உள்ள ஆரோக்கியமான நபர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு இரத்த தானம் செய்யலாம். நாம் தானமாக வழங்கும் ரத்தம் ஒருவரின் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் இரத்த தானம் என்பது ஒரு தானம் மட்டுமல்ல, அது ஒரு உயிர் காக்கும் கொடுக்கும் நம்பிக்கை. இரத்தம் கொடுக்கும், உயிரை காப்போம்.
3: ரத்தத்தை பத்தி ரொம்ப அவனஸா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் சரி, அடுத்ததா ஒரு ஸ்டூடெண்ட் கவிதை சொல்ல போறாங்க. என்ன கவிதை சொல்ல போறீங்க?
6: போதை வேண்டாம், பாதை வேண்டாம். என்னுடைய மனிதனாய் பிறந்தோம், மகிழ்ச்சியுடன் வாழத்தானே. சில நொடிகளின் மயக்கத்தில் வாழ்க்கையை தொலைப்பதே. போதை வேண்டாம், பாதை வேண்டும், அழிவு வேண்டாம், அழகான வாழ்க்கை வேண்டும். கையில் இருக்க வேண்டியது புத்தகம், போதை குப்பி அல்ல. கண்களில் இருக்க வேண்டியது கனவு, கலக்கம் அல்ல. இளமை என்பது வசந்தம், அதை போதையின் இருளில் தொலைத்து விடாதே. உன்னை நம்பி நிற்கும் பெற்றோர்களின் கனவுகளை நினைத்து பார். உன் வெற்றிக்காக காத்திருக்கும் அவர்களின் கண்களை பாரு. ஒரு முறை மட்டும் இன்று தொடங்கும் தவறான பாதை வாழ்க்கையே மாற்றிவிடும். இழந்தால் இழந்திடும், தவறினால் திருத்து, தோற்றால் மீண்டும் முயற்சி செய். ஆனால் உன் வாழ்க்கையை போதைக்கு வழியாக்காதே. இளைஞர்களின் கையில் போதை இருந்தால் குடும்பம் அழும், புத்தகம் இருந்தால் தலைமுறை உயரும், கனவு இருந்தால் தேசம் வளரும். எனவே உறுதி எடுப்போம், போதைக்கு இல்லை கனவுக்கு ஆம், அழிவுக்கு இல்லை வளர்ச்சிக்கு ஆம். போதை வேண்டும், பாதை வேண்டாம். போதைக்கு இளமை வேண்டும், போதையற்ற சமுதாயம் வேண்டும். நன்றி, வணக்கம்.
2: இந்த இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு அவனஸ் கொடுத்து

பாட்டு வந்தாலே மனம் பொம்மி, அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி. முத்தன்ன முத்தான தங்க பாட்டு படுத்து பாட்டிலே பழக ஒரு நெஞ்ச நானும் பொறுத்தேன். அத்திந்தோம் திண்டி என்றும் தானே தான் இருந்தோம்,

0: சூப்பரா பாடினாங்க. சரி, அடுத்தது நீங்க என்ன சொல்ல போறீங்க? விவேகானந்தர் பத்தி பேச போறீங்க, பேசலாமா?
1: சுவாமி விவேகானந்தர் 1863 ஆண்டு ஜனவரி 12 தேதி பிறந்தார். இவருடைய இயற்பெயர் நரேந்திரன். இவருடைய ராமகிருஷ்ணன் பரமதர்மர். இவர் சிறந்த ஆன்மீக தலைவராகவும் துறவியாகவும் விளைந்தார். 1893 ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் உரையாற்றினார். இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையாகவும் ஒழுக்கத்தையும் போதித்தார். இவரது பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது.
0: சரி, விவேகானந்தர் பத்தி பேசுறாங்க, நீங்க யார பத்தி பேச போறீங்க?
1: ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுகிறார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீரத்துடன் போராடினார். புவி மற்றும் உடையல் போன்ற வீரப்பணி இவரது போராட்டத்தை துணை நினைக்கிறது. ஆங்கிலம் வந்து சிவகங்கை ஆட்சியை எடுத்தார். வீரத்துக்கு அருமையா சொன்னாங்க. அட்டகாசமா கல்லூரி கலாட்டா போயிட்டு இருக்கு.
0: அடுத்ததான் ஒரு கவிதை சொல்ல வந்திருக்காங்க. உங்க பேர்?
1: உண்மையிலேயே நம் வாழ்க்கையை அழகாக்கி விடும். நண்பருடன் சேர்ந்து சிரிப்பது ஒரு பெரிய சந்தோஷம். நமக்கு பிடித்த பாடலை கேட்பது மனதுக்கு ஒரு நிம்மதி. அம்மா அன்பாக அழைப்பது கூட அழகான ஒரு தருணம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நண்பரை சந்திப்பதும் மகிழ்ச்சி தான். நமக்கு எதிர்பாராமல் நேரத்தில் நமக்கு ஒரு சிறிய பாராட்டு கிடைப்பதும் நமது ஒரு பெரிய சந்தோஷத்தை குறிக்கும். வாழ்க்கை என்பது பெரிய நிகழ்வுகளால் மட்டும் உருவாக்கப்படவில்லை, சின்ன சின்ன அழகான தருணங்களில் தான் உருவாகிறது. சிறிய விஷயங்களை ரசித்து தச்சு கொண்டால் நம் வாழ்க்கை ஒரு அழகான கொண்டாட்டமாக மாறிவிடும். நன்றி.
0: கொண்டாட்டமாக மாறிவிடும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்தது நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன பாட்டு பாட போறீங்க?
2: நல்ல நேரம் வருமா? 9:10 சீலிச்சா பிள்ளையாரு கோவிலுக்கு தேங்காய் ஒண்ணு உடைக்க மனசு வேண்டுச்சு புதுசா. இஞ்சி இஞ்சா இடைவெளி குறைஞ்சி இதயம் பறக்குதுலேசா. இங்கிலாந்து ராணி போல தங்கத்தில எழுச்சி வாழ வெப்ப மாசா. அவளை பாக்குற யாருமே அவளை மறந்து கூட மறப்பதிக்கிறோம். பீட்டி ஊதணும் நேரத்தை சொல்லிடி பீட்டி எரிஞ்சு சீக்கிரம் சொல்லிடி. என்ன ஒரு என்ன ஒரு அழகியடா.
0: ஒரு கிளாஸ் கொடுத்துடலாமா? சரி, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க?
3: விடுகதைகள்.
0: விடுகதைகள் சொல்ல போறாங்க.
3: ஊர் சுற்ற கூட வருவான் ஆனால் வீட்டுக்குள்ளே வரமாட்டான். அவன் யார்?
0: யாருக்கா தெரியுமா?
3: செருப்பு. காடு இல்லாமல் ஓடுவேன், வாய் இல்லாமல் பேசுவேன். அவன் யார்? விடை 6. என்னை பிடிக்க முடியாது ஆனால் என்னை இழக்க முடியும். நான்

0: சொல்கிறார். நேரம் நான் உன்னை பின்தொடர்வேன், இருட்டில் மட்டும் உன்னை விட்டு விடுவேன். அவன் யார்? விடை விலல்.
1: நீங்களே சிரிச்சிட்டீங்க, ஒரு கிளாஸ் கொடுத்தலாம். சரி, அடுத்து நீங்க என்ன சொல்றீங்க?
2: உங்க பேரு ஜோதி, பிஏ ஹிஸ்டரி. எல்லாருக்கும் வணக்கம். கல்லூரி என்பது வெறும் படிக்கும் பாடம் அல்ல, அது நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் ஒரு உன்னதமான தளம். இளமை குறிக்கும் புதுமை கனவுகளும் பிரிக்க முடியாத நட்பும் இணைந்துள்ள கல்லூரி பருவத்தை கல்லூரி கலாட்டா என்ற தலைப்பில் கவிதையாக உங்களோடு பகிர்வது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வகுப்பறை சுவர்களுக்கு ஒளிரும் இளமையின் தேடல்கள், புத்தக பக்கங்களுக்கு நடுவே கூட்டு குழுக்கும் நட்பின் தருணங்கள், கரும்பலகை காட்டிய வழியிலே எதிர்கால கனவுகள் துளிர்க்கும், தாழ்வார பாதையின் இயக்கத்திலே ஆயிரம் நினைப்பும் நிகழ்க்கும், பேராசிரியர் குரலில் பாடம் கேட்கையில் மனதில் ஓடும் கற்பனை குதிரை, தேச அறையின் அமைதியிலும் நட்பின் உதவி கருமையிலும் ரகசிய வெளியே, சுற்றுலா பயணத்தின் ஆரவாரம், வளாக திருவிழாவின் வண்ணக்கோலம், அறிவை வளர்க்கும் நூலகத்தின் அமைதி, அநீதியை மிக்கும் கல்லூரி கலாட்டா. இந்த கலாட்டா வெறும் சத்தம் அல்ல, இளமை பருவத்தின் அழகான முத்திரை. நாளைய உலகின் நாயகர்களாக நாங்கள் நடைபோட வைத்து சரித்திரம்.
1: அழகா சொன்னாங்க. கல்லூரி கலாட்டால இன்னும் நிறைய கலாட்டா நேர்களே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மினி பிரேக். இது குமரி பண்பலை 101 இருந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி.
3: Girls go ready now and raise a body out. You know it, cause we all have the hottest group. Let the girls start and make a lot of show. We gonna hit this body spot unless I have

0: 101.01 நேர்கள் இப்போ நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது முற்பகல் 11:48 ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கக்கூடிய கல்லூரி கலாட்டார் நேரில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களோட இப்ப மீண்டும் அவங்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசலாம்.

0: நம்ம லட்சுமிபுரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசலாம். வணக்கம், உங்க பேரு?
1: பேரு ஹேமா, முதலாம் ஆண்டு தமிழ். நான் வந்து வேள்பாரி நூலை பத்தி சின்ன கதை சுருக்கம் சொல்ல போறேன், சரியா? சேர சோழ பாண்டிய மன்னர்களின் அரசவைகளில் எல்லாம் பாரியின் புகழ் பாணர்களின் பாட்டு வழி எதிரொலித்துக் கொண்டிருந்தது. கவிதைக்கு போய் அழகுதான், ஆயினும் அத்தனை பாணர்களும் ஒரே மாதிரி போய் சொல்ல முடியுமா? உண்மையாகவே பரம்பின் தலைவன் பாரி யார்? பாணர்கள் பாடுவது போல கேட்டதை மறுக்காத, கேட்காமலே மனமறிந்து கொடை கொடுக்கும் கொடை வள்ளலா என்பதை அறிய பெரும் புலவர் கபிலர் பரம்பு நாட்டிற்கு வருகின்றார். பாரியை பற்றி மட்டுமே விசாரிக்க வந்த கபிலர் அவர்களின் விருந்தோம்பலையும் பாச பிணைப்பையும் உயிர்களோடு கொண்டுள்ள அன்பையும் மருத்துவத்தையும் காலநிலை அறிவியலையும் அறிந்து வியக்கின்றார். இவ்வளவு கல்வி கற்றத்தான் அறிந்திராத பல்வேறு மூலிகை தாவரங்களும் அவற்றின் பயன்களும் பற்றி பரம்பு மக்கள் கூறி அறிய வரும்போது வியப்பின் உச்சிக்கே செல்கின்றார். கனமான கோட்டை கட்டி கோட்டை உள்ளே படைகள் அமர்த்தி கோட்டை வெளியே அகழி வைத்து பாதுகாப்பை சந்தேகிக்கும் சேர சோழ பாண்டியர்களுக்கிடையே மரம் செடி கொடிகளாலேயே கோட்டை கட்டி கோட்டையின் முழு பொறுப்பும் வயதான குலநாகினியின் கையில் கொடுத்துள்ள பாரியை பற்றி அறியும் போதே கபிலர் மெய் சிலிர்க்கின்றார். கொற்றவை திருவிழாவில் குறி சொல்லும் தெய்வ வாக்கு விலங்கு தொடங்கி தம்மை நோக்கி வந்த படையின் குதிரை யானை முதலிய உயிர்களை காப்பது வரை உயிர்கள் என்றால் உயிர்கள் மட்டுமே, அதில் மனிதன் விலங்கென வேறுபாடு இல்லை என கூறும் பாங்கு கண்டு மகிழும் கபிலர் கொற்றவை திருவிழாவில் ஆடலுடன் பாடப்படும் மூவேந்தர்களால் அழிவுற்ற 16 குலங்களின் கதை கேட்டு குமுறுகின்றார். பாறையின் மனைவி ஆதினி, மகள்கள் அங்கவை சங்கவை, இவர்களுடன் மொத்த பரம்புமே ஒரு குடும்பமாக வாழ்வது கண்டு கபிலர் மனம் மகிழ்கின்றார். ஆண்கள் மட்டுமே அதிகாரம் செலுத்திய மூவேந்தர்களின் ஆட்சியை பார்த்திருந்த அவருக்கு குலநாகினியை வணங்கி அவருக்கு பயிற்சி செல்லும் வீரர்கள் கொற்றவை கூத்தில் அடங்காத வெறிகொண்டு ஆடும் பாரியையே அடக்கும் குலநாகினியின் செயல் கபிலரை என்ன நம்மையே குலைநடுங்க செய்யும். அனைத்தும் நிறைவாயிருக்கும் பரம்பின் கல்வி கண்ணை திறந்து வைக்கும் கபிலர் பரம்பின் விருந்தாளியாக வந்து பரம்பின் குடிமகனாகவே மாறிவிடுவது பரம்பின் மாயாஜாலம். வேள்பாரி நூல் படித்தால் நாம் கூட பாரியின் கைகோர்த்து பரம்பின் மலைகளில் சுற்றி திரியலாம், பழந்தமிழரை அறியலாம். பழந்தமிழ் நூல் வாசிப்போம். வாழ்க தமிழ். நன்றி.
0: சூப்பரா அந்த வேள்பாரி கதையை வந்து நம்ம கண் முன்னால கொண்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? சரி, அடுத்ததா நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல போறீங்க, உங்க பேர் முதல்ல சொல்லுங்க.
2: என் பேரு செல்வி, செகண்ட் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி. ரோல்ஸ் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங் பத்தி ஒரு ஸ்பீச். குட் மார்னிங் எவ்ரி ஒன், ரெஸ்பெக்டட் டீச்சர்ஸ், எல்டர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Today I am here to speak about the role of youth in nation building. Youth are not only the future of our nation, but also an important part of the present. We have energy, ideas, creativity and determination to bring positive change. Education is the first step toward nation building. It gives us knowledge, discipline, responsibility, honesty and respect. We can contribute to our nation through technology, innovation, environmental protection and social service. We should also promote unity and respect different languages, cultures and traditions. In today's digital world, we must use social media wisely to learn, create awareness and inspire others. Thank you.
0: உங்க பேரு?
3: என் பேரு நிதிஷியா. நான் வந்து செகண்ட் இயர் பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறேன். நான் விடுகதை சொல்லலான் இருக்கேன். என்னை திறந்தால் உலகம் தெரியும், என்னை மூடினால் உலகம் மறையும், நான் யார்? புத்தகம் எழுதும் போது சிறிதாவேன், அறிவை வளர்க்கும் போது பெரிதாவேன், நான் யார்? பென்சில் என்னை தேடுபவன் அறிவாளி ஆகிறான், என்னை தவிர்ப்பவன் அறியாமையில் இருப்பான், நான் யார்? கல்வி ஓடிக்கொண்டே இருப்பேன் கால்கள் இல்லை, பாடிக்கொண்டே இருப்பேன் வாய் இல்லை, நான் யார்? ஆறு வானத்தில் பிறப்பேன் பூமியில் விழுவேன், விழுந்தாலும் உடைய மாட்டேன், நான் யார்? மலை தொழி.
0: சூப்பரா விடுகதையும் சொல்லியாச்சு. இப்ப நிகழ்ச்சியில ஒரு கேம் உங்களுக்காக இருக்க போகுது. அதாவது கேம் என்ன அப்படின்னா, சத்தம் ஒன்று வார்த்தைகள் பல. இப்ப நான் ஒரு எழுத்து கொடுப்பேன், நீங்க அந்த எழுத்தை வச்சு நிறைய வார்த்தைகள் சொல்லணும். எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன், மலை, அதை வச்சு அந்த உச்சரிப்புல வரக்கூடிய வார்த்தைகள் சொல்லணும்.
4: மலை
5: மலை
0: மலை. ரிப்பீட் ஆக கூடாது, வந்த வேல் ரிப்பீட் ஆக கூடாது.
4: சிலை
5: கலை
4: மலை
5: இலை
4: ஓலை
5: காலை
4: நிலை
5: காலை
0: காலை சொல்லியாச்சு.

0: மாலை
1: சிலை பண்பலை.
0: அடுத்து
1: சிலை
0: சொல்லியா, சிலை சொல்லியாச்சு, சொல்லியாச்சு. அடுத்து
1: மாலை.
0: கடல்ல என்ன இருக்கும்?
1: அலை.
0: சரி, அடுத்ததான் காடு. டூ முடியக்கூடிய வார்த்தை வந்து நீங்க சொல்லணும், சரியா?
1: மேடு, நாடு, விளையாடு,
0: ஓடு, வீடு,
1: மாடு,
0: ஆடு, ஆடு,
1: சூடு,
0: சூடு,
1: சூடு,
0: ஓடு, ஓடு. ஓகே, எல்லாருமே சூப்பரா விளையாண்டீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் நீங்களே உங்களுக்காக கொடுத்துக்கோங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாட்டு பாட போறாங்க, ஒரு குரூப்பா சேர்ந்து பாடலாம் அப்படின்னு இருக்காங்க. வாங்க, உங்களுடைய பேரு?
2: பேர் கோபிநாத், செகண்ட் இயர்.
3: அபினேஷ்.
2: மனோ. அவ்வளவு, மூணு பேர்.
0: மூணு பேர் சேர்ந்து என்ன பாட்டு பாடலாம் இருக்கீங்க?
2: பாடுங்க.
4: வெண்ணிலவே வெண்ணிலவே, விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவன்.

0: அழகா ஆடி ஆடி அப்படியே பாடுறீங்க, சூப்பர். அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துடலாம். சரி, அடுத்ததான் நிகழ்ச்சியில ஒரு கேம் இருக்கு, அதே கேம் தான். அதாவது மாணவர்கள் வந்து ரொம்ப உற்சாகமா அந்த கேமை நாங்க திரும்பி விளையாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்போ அப்படிங்கிற முடிகிற வார்த்தையில வார்த்தைகள் நிறைய சொல்லணும். அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிறப்பு, சிறப்பு, வாய்ப்பு, உப்பு, சீப்பு, காப்பு, நடிப்பு, கருப்பு, கசப்பு, வாய்ப்பு, உப்பு, இருப்பு, இனிப்பு, அன்பு, இப்பன் முடியற வேண்டாம் சொல்லணும், ஆப்பு. சரி, சூப்பரா அந்த கேமை வந்து விளையாண்டாங்க. அதுக்கப்புறமா லாஸ்டா நாங்க ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முன் வந்து கேக்குறாங்க. சரி, அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது? சரி, உங்களுடைய பேர் சொல்றீங்களா?
1: அனுஷா,
0: ரெபிஷா,
1: கங்கா,
2: நிரோஷினி,
3: வைஷ்ணவி,
4: அபிநயா.
0: பாடுங்க.

தடைகள் வந்தாலும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுடக்கூடாது. ஏன்னா நம்ம கனவுகளை நனவாக்குற முதல் படியே அந்த நம்பிக்கை தான். நேர்களே, குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலையில இன்னைக்கு லட்சுமிபுரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல மாணவர்களோடு சேர்ந்து சிரிச்சே பேசி கலாட்டா பண்ணின இந்த நேரம் எங்களுக்கும் ரொம்பவே ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பா ஜாலியா நிறைவுக்கு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில எங்களோட சேர்ந்து

கிட்ட உங்களோட டேலண்டையும் காலேஜ் மெமரிஸையும் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸையும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்ட லட்சுமிபுரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே குமரி எஃப்எம் 101 சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் இன்னொரு காலேஜ்ல சந்திக்கலாம். நேர்களே, இந்த அழகான நினைவுகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஆர்ஜே ஐ மீனா, ஆர்ஜே மு ஆஷா, இணைந்திருங்கள். இது உங்களுக்கு நன்றி, வணக்கம் நேர்களே.

பண்பலையுடன் நேர்லையில் இதுவரைக்கும் ஹாப்பியாக கேட்டீங்க. லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களின் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியை இணைத்தவர் குமரி எஃப்எம் 101 ஆர்ஜேக்கள் ஆர்ஜே மீனா வைரமுத்து மற்றும் மு ஆஷா ஆகியோர். கேட்டுட்டே இருக்கீங்க, இது உங்கள் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லை சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லை சரம்.
2: மனதின் குரலாக,
0: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
0: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.

0: நேரம் நண்பகல் 12 மணி. டைம் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்சே ஆகாத ஃப்ரெண்ட்ஷிப்போட உங்க கூட ஸ்பெஷலான டிராவல்ல ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: BMAC, MFAC,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
0: குமரி பண்பலை நூற்றாண்டில் இன்று இனி தொடரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எப்போது பல் மருத்துவரின் ஆலோசனைகளை பெற வேண்டும் குறித்து ஆலோசனைகளை வழங்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். 12:55 திரை இசை, பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் சொந்தத்தை தாண்டி உங்கள் மனதில் நிற்கும் ஒரு முதியவர் என்ற தலைப்பில் நேரலை, 1:55 திரை இசை, 2:15 உலக முதியோர் தினம் உரை வழங்குகிறார் பள்ளி முதல்வர் MB அமலாதேவி அவர்கள், 2:30 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சட்ட விழிப்புணர்வு குடும்ப நல சட்டங்கள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் பதிலளிக்கிறார் முழகுமூடு வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜின் அவர்கள். மாலை 4 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை. மாலை 6:40 திரை இசை, 7:00 இனிசை நேரம், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள்.

0: எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. உழவர் அனுபவம். மாடித் தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தியறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 நாடக மலர். விட்டகதை தொட்டகதை நாடகம் எழுதியவர் அகஸ்டோ. அமைப்பு கே பவானி எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இரவு 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை. இரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளோடும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. உங்க மொபைல்ல நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி மூலமாகவும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said over the 100-year journey of UPSC, the generations, governments, technology and syllabi have changed, but the trust in this institution remains as unwavering as ever. Addressing the centenary celebrations of the Union Public Service Commission, UPSC, at Bharat Mandapam in New Delhi today, Mr. Modi stressed on the need to bring young people into public services who are drawn not to public office but to public service. He said today, 21st century India is moving forward with a new work culture and its core principle is pro-people, proactive, good governance.
2: Hamari civil services se bhi naye badlav ki maang karti hai. Isliye hame apne selection parameters aur recruitment process ko bhi bhavishya ki zaruraton ke anurup banana ho. हमें ऐसे युवाओं को पब्लिक सर्विस में लाना होगा जो पब्लिक ऑफिस से नहीं पब्लिक सर्विस से आकर्षित हो. इसलिए जरूरी है कि रिक्रूटमेंट की परीक्षा सिर्फ यह न परखे कैंडिडेट कितना जानता है बल्कि वो यह भी देखे कि वह युवा सिविल सर्विसेज में आना क्यों चाहता है.
1: The program marks the culmination of year-long celebrations that commenced on the 1st of October last year, commemorating 100 years since the establishment of the UPSC in 1926. Prime Minister Modi has said safeguarding forests and wildlife is essential for maintaining nature's balance and securing a valuable legacy for future generations. In his message on the occasion of Wildlife Week 2026, Mr. Modi urged citizens to contribute towards protecting wildlife and their habitats. The Prime Minister highlighted India's achievements in wildlife conservation over the past decade, citing the success of Project Cheetah. He also highlighted India's role in promoting global cooperation for big cat conservation through the International Big Cat Alliance. The nationwide Ek Din, Ek Ghanta, Ek Saath cleanliness drive is being conducted as part of the Swachhata Hi Seva 2026 campaign. The objective of the campaign is to ensure cleanliness, improve sanitation and create awareness about hygiene and proper waste disposal among the general public. Several union ministers, chief ministers and senior officials are participating in the cleanliness drive across the country. The Swachhata Hi Seva 2026 campaign, which began on the 17th of last month, will be observed to the 17th of October. The theme of this year's campaign is Swachhata Me Sehbhag, Swachh Bharat Vikasit Bharat, underlines the role of collective participation and

நேரம் 12:10. மனசு புத்துணர்வாக ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ குமரி எஃப்எம் 101 மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. கோல்டன் மெமரிஸ், எவர்கிரீன் மெலடிஸ். தேவதையின் வருகை போல தேன் குரல்களின் இணைவு. இசைநாணி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எஸ் ஜானகியும் குரலில் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து காதலின் மெல்லிய உணர்வை சொல்ல வரும் இந்த பாடல்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

குமரி எஃப்எம் 101 இன் நேர்கள் இப்போ நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் 12:16. என்ன நேர்களே, நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னாலும் சொந்தமா இருக்கக்கூடிய சில வயசானவங்க இருப்பாங்க இல்லையா நம்ம வாழ்க்கையில. அவங்களோட அன்பும் அனுபவமும் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நினைவா இருக்கும் இல்லையா. அப்படி உங்க சொந்தத்தை தாண்டி உங்க மனசுல நிக்கக்கூடிய அந்த பெரியவர், அந்த முதியவர் யார் அப்படிங்கிற நினைவுகளை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி நினைவுகளை யார் வந்து ரொம்ப பகிர்ந்துப்பாங்க அப்படின்னா நம்ம பெண் தோழியர்கள் தான். அவங்களுக்கான டாபிக் தான் இன்னைக்கு 1:10 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேர்ல நிகழ்ச்சியில தந்திருக்கோம் நம்ம குமரி எஃப்எம் 101. சொந்தத்தை தாண்டி உங்கள் மனதில் நிற்கும் ஒரு முதியவர், இதுதான் வந்து டாபிக். இதுக்கான தொலைபேசி எண்கள் 04652 இணைப்பு எண்ணோட 260 240 அப்படிங்கிற எண்ணும், 290 722 அப்படிங்கிற எண்ணும் இருக்குது. அப்புறமா 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணும் இருக்கு. இன்னைக்கு சர்வதேச முதியோர் தினம். உங்க மனசுல உங்களுக்கு எப்பவுமே ஆதரவா இருக்கக்கூடிய நீங்க மறக்காத அந்த முதியவரோட நினைவுகளை நம்ம குமரி எஃப்எம் 101 ஷேர் பண்ணுங்க. உங்க மொபைல் போன்ல நியூசான் ஏர் மொபைல் செயலியை டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம குமரி எஃப்எம் 101 எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கூடவே வச்சுக்கலாம்.

பரம்பரை நூற்றொன்றிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இசையில இனிமையையும் பாடல்ல புதுமையையும் இளையராஜா அவர்களின் மியூசிக் உள்ள இசையரசி பி சுஷீலா மலேசியா வாசுதேவன் குரல்கள்ல ஒலிக்க வரக்கூடிய அடுத்த அழகான பாடல் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து. வாலிப கவிஞன் வாலியோட

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற

0: போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றேன் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேரம் 12:24. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. நமக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கு, நமக்கு என்னெல்லாம் சட்டம் தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியுமா? நமக்கான உரிமைகளையும் நமக்கான கடமைகளையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நிகழ்ச்சி நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. வியாழக்கிழமை அப்படின்னாலே இது மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரத்திலே உங்களுக்கான அந்த ஸ்பெஷல் நிகழ்ச்சி இன்னைக்கு 3:02 நீங்க எதிர்பார்த்தது மாதிரியே இன்னைக்கு நேரில் இருக்கு உங்களுக்காக. 3:02 தேனி நேரத்துல சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில நீங்களும் இன்னைக்கு நம்ம நேரலையில பேசலாம். இது ஒரு சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. குடும்ப நல சட்டங்கள் குறித்து நேர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில பங்களிக்கிறாங்க, பங்கேற்று உங்களுக்கான பதிலையும் தர்றாங்க முழகமோடு வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜின் அவர்கள். இதுக்காக நிலைய தொலைபேசி எண்கள் எனக்கு தெரியல, என்னோட ஃப்ரெண்டுக்கு வேணும் அப்படிலாம் நினைக்கக்கூடியவங்க 04652 அப்படிங்கிற இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும் 290 722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம்னு சொல்லுங்க. அப்புறமா 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணையும் கண்டிப்பா கொடுத்துருங்க. தொடர்ந்து வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்டே இருங்க. உங்க மொபைல்ல கூட இதை நீங்க கேட்கலாம். ஐயோ, நான் ரேடியோ விட்டு விலகி போயிட்டேனே, என்னால கேட்க முடியலே, இதை கேட்கணும்னு நினைச்சனே, நானும் பேசணும்னு நினைச்சனே அப்படிங்கக்கூடிய நேர்கள் ஒரு உங்க மொபைல் போன்ல நியூஸ் ஆன் ஏர் ஆப் மொபைல் செயலியை வந்து பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி எடுத்து நம்ம நாகர்கோவில் ரேடியோவை நீங்க தொடர்ந்து எங்க இருந்தாலும் கேட்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, ஒரு 3 நிமிஷம் டிலே ஆகி வரும், அதனால நீங்க பேசலாம். உங்களுக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை கண்டிப்பா அந்த நிகழ்ச்சியில கேட்கலாம். எப்பவும் கேளுங்க, எங்கேயும் கேளுங்க. இது நம்ம நாகர்கோவிலின் அடையாளம், நாகர்கோவிலின் அடையாளமே தான் குமரி எஃப்எம் 101.

குமரி எஃப்எம் 101ல நேயர்கள் மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. அடுத்ததா தென்றலில் மிதந்து வரும் பாடல். இசையில் காதலும் கவிதையும் கலந்த வைரமுத்து அவர்களோட வரிகள்ல, இளையராஜா அவர்களின் இசையில பி ஜெயச்சந்திரன் அவர்களோட மென்மையான குரல்களை முடிவல்ல ஆரம்பம் திரைப்பட பாடல் இப்போது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

பழம்பலை நூற்றொன்றில் நேயர்கள் மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரல் இசை பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. அடுத்த பாடல் என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு எண்ணத்தோட இருப்பீங்க. 1000 நினைவுகள் இருந்தாலும் அந்த 1000 நினைவுகளை ஒரு பாடலா கேட்டா எப்படி இருக்கும்? 1000 நினைவுகளோடு மீண்டும் கோகிலா திரைப்பட பாடல், இளையராஜா அவர்கள் இசையில், எஸ்பிபி அவர்களோட தேன் குரல்ல.

மனம் நனையும் மதுர மழையில நிறைவான பாடலாக கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்பட பாடல். நம் காதுகள் கேட்கறதுக்கு ரெடியாகுது இளையராஜா அவர்கள் இசையை. எஸ் ஜானகி, பி சுசீலா, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்கள், புலமைப்பித்தன் வரிகள்ல இந்த பாடல்.

குமரி பண்பலை நூற்றாண்டில் நேயர்கள் இதுவரை மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரல் இசை பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணியம். இணைந்திருங்கள், இது உங்கள் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. இனி தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி, இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டு மக்கள் அரசு அமைப்புகள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக அவர் கூறினார். நாட்டு நலனுக்கே முன்னுரிமை, மக்களின் சேவையே நமது கடமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டு மக்களை கடவுளாக கருதுவதாகவும் அவர் கூறினார். மக்கள் நலனுக்கான சிறந்த நிர்வாகத்தை அளிக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தூய்மைப் பணிகளை நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். ஒருநாள் கடமையாக மட்டும் இந்த பணிகளை மேற்கொள்ளாமல் நாள்தோறும் இப்பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பொது இடங்கள் தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுதில்லியில் பயிலும் தமிழக மாணவர்களுடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்தும் ஜனநாயகத்தின் மாண்புகள் குறித்தும் தாம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார். இளையோருக்கான வாய்ப்புகள் குறித்தும் எடுத்துரைத்ததாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 14.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி இந்த வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. துணை விமானியால் தாம் தாக்குதலுக்கு உள்ளான போதும் விமானத்தை காப்பாற்றி பத்திரமாக தரையிறக்கிய அவரது துணிச்சல் போற்றுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அவரது செயல்பாடுகள் விமானத்தில் பயணித்த

0: நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். காயமடைந்த விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஸ்மித் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதோடு அவரது குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஸ்மித் மச்சாரின் மனைவி மற்றும் அவரது பெற்றோருடன் பேசிய பிரதமர் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றார். சவுதி அரேபியாவில் சிகிச்சை பெற்று வரும் ஸ்மித் மச்சாருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தூதரகம் வழங்கி வருவதாக பிரதமர் கூறினார். நூற்றுக்கணக்கானோரின் உயிரை காப்பாற்றிய அவரது செயல்பாடுகளைக் கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் ஸ்மித்தின் துணிச்சல் மிக்க செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவிற்கு சென்று கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானி ஸ்மித் மச்சார் துணை விமானியின் கத்தி குத்தையும் எதிர்கொண்டு விமானத்தை விபத்துக்குள்ளாக்க மேற்கொண்ட முயற்சியை துணிச்சலாக முறியடித்ததோடு விமானத்தை பாதுகாப்பாக தரை இறக்கியதை அடுத்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் சினாப் மற்றும் அஞ்சிகாட் ரயில் பாலங்கள்.
2: நம் நாட்டின் பொறியியல் திறனின் அடையாளமாக திகழும் இந்த பாலங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீருக்கான ரயில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதில் இந்த பாலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மலைப்பகுதியான உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா வழித்தடத்தில் இந்த பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக சனாப் ஆற்றின் குறுக்கே 359 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ள ஜனாப் ரயில் பாலம் உலகின் மிகப்பெரிய ரயில் பாலமாக திகழ்கிறது என்றால் மிகையல்ல. இதேபோல் அஞ்சிகாத் பாலம் அனைத்து காலநிலைகளிலும் பாதிக்காத வகையில் தொங்கு பாலமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே பாலங்கள் ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் உத்வேகம் அளிக்கின்றன. காஷ்மீரிலிருந்து வேளாண் பொருட்களையும் கைவினைப் பொருட்களையும் நாட்டின் இதர பகுதிகளுக்கு கொண்டு செல்வதில் இந்த பாலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த பாலங்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் ஆப்பிளை இதர பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை எளிதாக்கியுள்ளதாக கூறுகிறார் குல்ஹாம் பகுதியைச் சேர்ந்த தாஜமுல் அகமது. சிறந்த தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக மட்டுமின்றி நாட்டின் இதர பகுதிகளிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு போக்குவரத்தையும் இந்த பாலங்கள் எளிதாக்கியுள்ளன.
0: பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சுந்தரேஷ், திரு வராலே அமர்வு, இருப்பினும் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகளை வெடிப்பதற்கான நேரம் நிர்ணயிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய வேளையில் மத ரீதியிலான உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டியது இவ்விஷயத்தில் அவசியமாகிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அசாமில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். ஜார்க்கண்டில் 734 கோடி ரூபாய் அளவிற்கு சரக்கு மற்றும் சேவை வரி முறைகேடு செய்த வழக்கில் இருவரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். இவ்வழக்கு தொடர்பாக ஜம்ஷெட்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்ட பின்னர் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்ஷெட்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு கியான்சந்த் ஜெய்ஸ்வால் மற்றும் அவரது மகனான ராஜ் ஜெய்ஸ்வால் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது.

ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் பாய்மர படகு பந்தயத்தில் மனு பிரான்சிஸ் குரிசின்கால் நோபல் இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கணேஷ் மணிரத்னம் திருமுரு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. மல்யுத்த போட்டியின் ஆடவர் பிரிவில் நிதேஷ் சிவாஜ், மால்வா சிங், கண்பத் அந்தல்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 124 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 22 வெள்ளி, 31 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஜோஷ்னா சின்னப்பா,

0: வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஜோஷ்னா சின்னப்பா மற்றும் ஷமீனா ரியாஸுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷைனா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஜனப்பிரியா கிருஷ்ணகுமாரை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஃபிளை துபை விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 12:50, 40 நொடி. குமரி பண்பலை 101
3: தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
4: பற்களில் பிரச்சனையா?
5: கவலை வேண்டாம்,
4: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
5: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
4: தரமான பல் சிகிச்சைக்கு
5: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
4: தொடர்புக்கு
5: 9751170666.
3: நலமாய் வாழ்வோம். எப்போது பல் மருத்துவரின் ஆலோசனைகளை பெற வேண்டும் என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள்.
6: பல் டாக்டரை எப்பெல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படிங்கறது எப்பவுமே ஒரு சந்தேகமாவே இருக்கு. நம்ம ஹெல்த்துக்கு டாக்டரை ரெகுலரா விசிட் பண்ற மாதிரி நம்ம வந்து நம்ம பல்லையும் நம்ம அடிக்கடி நம்ம வந்து செக்அப் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பல்வலி வந்தா மட்டும்தான் நம்ம வந்து டென்டிஸ்ட போய் பார்க்கணும்னு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவெல்லாம் விசிட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பல் வலி வரும்போது கொஞ்சம் பெயின் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அப்படின்னு யோசிக்காம எதனால நமக்கு அந்த வலி வருது அப்படிங்கறது யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எஸ்பெஷலி நைட் டைம் பெயின் வரும்போது, இல்லைனா ஹாட்டா கோல்டா ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடும்போது பெயின் வர்றது ரொம்ப ரொம்ப காமன் தான். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து டென்டிஸ்டை விசிட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அவசியமே இல்லாம நம்ம வந்து டேப்லெட்ஸ் எடுக்காம டென்டிஸ்டை விசிட் பண்ணிட்டு நம்ம அதை என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்றது நல்லது. பல்லுல வந்து ஏதாவது ஹோல் தெரிஞ்சாலோ இல்லைனா ஏதாவது பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி தெரிஞ்சாலோ அப்போ நம்ம கண்டிப்பா வந்து டென்டிஸ்டை விசிட் பண்ணணும். அப்புறமா நம்ம பல்லுல ஈனிகில வந்து நமக்கு வந்து பிளீடிங் ஏதாவது ரொம்ப அதிகமா இருக்கு, பிரஷ் பண்றப்போ ரொம்ப அதிகமா பிளீடிங் இருக்கு, இல்லைனா வந்து நம்மளோட பல்லோட ஈனிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்வெல் ஆயிருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பா டென்டிஸ்டை விசிட் பண்ணி தான் ஆகணும். வாய்நாற்றம் இருக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப காமனான ஒரு கம்ப்ளைண்ட். இது வந்து நம்ம ஒழுங்கா பிரஷ் பண்ணாததுனாலயோ இல்லைனா ஏதாவது அழுக்கு அடைஞ்சிருக்கும் போது இது வந்து ரொம்ப காமனா வந்து வர ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து டென்டிஸ்டை கண்டிப்பா விசிட் பண்ணி கிளீனிங் ஷெட்யூல் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். வாயில வந்து புண் வர்றது வந்து ரொம்ப காமன் தான். அது வந்து வாய்ப்புண் வந்து சில நேரம் நமக்கு ஏதாவது வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ்னாலையும் வரலாம், இல்லைனா ஸ்ட்ரெஸ்னால வரலாம், இல்லைனா ஏதாவது ஷார்ப்பா பல் இருக்கும்போது அது வந்து நம்ம சாஃப்ட் டிஷ்யூஸ்ல எல்லாம் நம்ம லிப்ல எல்லாம் உரசி உரசி வர்றதும் ஒரு காமன் தான். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமே தவிர நம்மளால சொந்தமா நம்மளால அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து நமக்கு வந்து ஷார்ப்பா இருக்கிற பல்லு இதெல்லாமே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி விடணும், அது டென்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா அதை ஸ்மூத் பண்ணி விடணும், ஏன்னா ரெகுலரா வந்து அந்த மாதிரி இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கேன்சர் போறதுக்கும் உள்ள வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அன்யூஷுவலா ஏதாவது உங்க வாயில வந்து லம்ஸோ இல்லைன்னா ஏதாவது வித்தியாசமா ஏதாவது நீங்க வந்து நோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டென்டிஸ்ட விசிட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம்.
3: எப்போது பல் மருத்துவரின் ஆலோசனைகளை பெற வேண்டும் என்ற சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தவர் பல்வேர்.

0: சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வும் கேட்டீர்கள்.
1: பற்களில் பிரச்சனையா?
2: கவலை வேண்டாம்,
1: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
2: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
1: தரமான பல் சிகிச்சைக்கு
2: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
1: தொடர்புக்கு
2: 9751117066.
3: குமரி பண்பலை 101 இனி MS விஸ்வநாதன் இசையின் வாலியின் பாடலை டி எம் சவுந்தரராஜன் உயர்ந்த மனிதன் படத்திற்காக பாட கேட்போமா நேயர்களே?
4: அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே,
5: அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: நேரம் 1:38 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 செய்தி தெரியுமா நேயர்களே,

இன்று தேசிய தன்னார்வ இரத்த தான தினம். இது குறித்த செய்தி தெரிந்து கொள்ளலாமா? இந்தியாவில் இரத்த தான இயக்கத்தின் முன்னோடியாக கருதப்படும் டாக்டர் ஜே ஜி ஜாலி அவர்களின் முன்னெடுப்பால் 1975 அக்டோபர் முதல் நாளன்று இந்திய இரத்த மாற்று மற்றும் இரத்த நோய் தடுப்பு சங்கம் மூலம் இந்த தினம், அதாவது தேசிய தன்னார்வலர் இரத்த தான தினம் முதன் முதலில் தொடங்கப்பட்டது. பணம் பெற்றுக்கொண்டு ரத்தம் தருவதை முற்றிலுமாக ஒழித்து தானாக முன்வந்து இரத்த தானம் செய்வதை ஊக்குவிப்பதே இந்த தேசிய தன்னார்வலர் இரத்த தான தினத்தின் முதன்மை நோக்கம். இனி தேசிய இரத்த தான தினத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னென்ன தெரிந்து கொள்வோமா? அவசர காலங்களில் உறவினர்களை தேடி அலையாமல் வங்கிகளில் பாதுகாப்பான ரத்தம் எப்போதும் இருப்பு இருப்பதை உறுதி செய்தல், இரத்த தானம் செய்வதால் உடல் பலவீனம் அடையாது, மாறாக புதிய இரத்த செல்கள் உருவாக உதவும் என்ற விழிப்புணர்வை மக்களிடம் விதைத்தல், தொடர்ந்து இரத்த தானம் செய்து மற்றவர் உயிரை காக்கும் தன்னார்வலர்களை பாராட்டுதல் ஆகியன. 18 வயதிலிருந்து 65 வயது வரை உள்ளவர்களும், 45 கிலோவிற்கு குறைவில்லாத எடை உள்ளவர்களும், மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ள ஹீமோக்ளோபின் அளவு உள்ளவர்களும், ஆண்களாக இருந்தால் 3 மாதங்களுக்கு ஒரு முறையும், பெண்களாக இருந்தால் 4 மாதங்களுக்கு ஒரு முறையும் இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்வதால் கொடையாளர்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும் தெரிந்து கொள்வோம் நேயர்களே. இரத்த தானம் செய்வதன் மூலம் உடலில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்து சமநிலையில் வைக்கப்படுகிறது. இதனால் இரத்த குழாய்களில் அடைப்பு மற்றும் மாரடைப்பு ஏற்படும் அபாயமும் குறைகிறது. இரத்தம் கொடுத்த 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் புதிய இரத்த அணுக்களை எலும்பு மஜ்ஜை உற்பத்தி செய்ய தொடங்குகிறது. இதனால் உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது. இரத்த தானத்தின் போது இரத்த அழுத்தம், ஹீமோக்ளோபின் அளவு, இரத்தம் தொற்று நோய்கள் பரிசோதனை இலவசமாக செய்யப்படுகிறது. ஒரு முறை இரத்த தானம் செய்யும் போது உடலிலிருந்து சுமார் 600 முதல் 650 கலோரிகள் எரிக்கப்படுகின்றன. ஒரு முறை கொடுக்கும் ஒரு யூனிட் இரத்தம் 3 உயிர்களை காப்பாற்ற வல்லது என்ற உணர்வு இரத்த கொடையாளர்களுக்கு மன அழுத்தத்தை குறைத்து

உற்சாகத்தை அளிக்கிறது. கொடுப்பவருக்கு குறையாது, புத்துணர்ச்சி பெறுபவருக்கு புதிதாய் வாழ்க்கையில் மலர்ச்சி. இரத்த தானம் செய்வோம், பல உயிர்களை காப்போம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இடம்பெறும்.

0: நேரம் இப்பொழுது 1:10.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்

0: 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.

ஹாய் ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகள் பங்கேற்று பேச வேண்டியது தலைப்பு, சொந்தத்தை தாண்டி உங்கள் மனதில் நிற்கும் பெரியவர் ஒருவரை பற்றி தான் இன்று குமரி பண்பலை 101 மதியம் 1:45 வரை நேர்கள் பேசுவதை கேட்டு ரசிக்கலாம்.

இன்று சர்வதேச முதியோர் தினம். இந்த தினத்தை முன்னிட்டு தான் சிநேகிதிகளுக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபாஸ்ட் பூமியை விட மிகவும் ஃபாஸ்டாக வேகமாக சுழலக்கூடிய இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் வீட்டில் வந்து பெரியவர்கள் இருப்பதே ரொம்ப அரிது. அதாவது ஒரு திருமணமான ஒரு ஆண் பெண் இருக்கும் வீட்டில் வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவே இருப்பது ரொம்ப கடினம். ஒரு காலத்தில் வந்து தாத்தா பாட்டி பூட்டி எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்தார்கள். அவர்களை வந்து நம்ம ரொம்ப மரியாதை கொடுத்து பேணி பாதுகாத்து வந்த காலம் மாறி தற்போது ஒரு தனி குடித்தனம் அப்படிங்கிற காலகட்டத்தில் சூழ்நிலையில ஒரு குடும்பத்தில் அதிகபட்சம் இருவர் மூவர் இருப்பது பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். முக்கியமாக சொந்தத்தை தாண்டி உங்கள் மனதில் நிற்கும் ஒரு பெரியவர், அவர் வந்து நம்ம பக்கத்து வீட்டினராக இருக்கலாம், இல்லை நம்ம

0: தெரியாமல் ஒருத்தரா இருக்கலாம், அல்லது பேருந்துகள்ல பயணம் செய்யும் போது எங்கேயோ ஒருவருடைய செயல் வந்து நம்மளை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கும், இன்னும் நம்ம மனசுல அவர் இருக்கலாம். இல்லை, உங்கள் தெருக்களில வந்து காய்கறி விற்பவர்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க. நம்ம வந்து வைராக்கியத்தோட தன் சொந்த காலில் தான் நிக்கணும் எத்தனை வயதானாலும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட கூட நிறைய பெரியவர்கள் இருப்பாங்க. அந்த பெரியவர்கள்ல சொந்தத்தை தாண்டி உங்கள் மனதில் நிற்கும் ஒரு பெரியவர் பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில சிநேகிரிகள் பேச வேண்டும். பேசுவதற்கான தொலைபேசி எண்கள் நீங்கள் அறிந்ததுதான், 04652 என்ற இணைப்பெண்ணுடன் 260 240 ஒரு தொலைபேசி எண், மற்றொரு எண் 290 722. அலைபேசி எண்ணும் உங்களுக்காக 890 325 70 39. சொந்தத்தை தாண்டி உங்கள் மனதில் நிற்கும் பெரியவர் ஒருவரை பற்றி தோழியர் சுவையாக சுருக்கமாக நிகழ்ச்சியில் பேசலாம். பேசுவதற்காக முதலில் வந்திருக்கும் தோழி, வணக்கம். ஹாய் சிநேகிதியே. வணக்கம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்க மேகலாம்மா.
1: 2019 அப்ப வந்து எனக்கு அந்த தாத்தாவை நல்லா பிடிக்க, நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன். திருப்பி அந்த தாத்தா 2019 முன்னாடி போயிட்டாங்க, இந்த கொரோனா டைம் முன்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நம்பர் தந்துருந்தாங்க, நான் போன் பண்ணி பேசினாக்கி தாத்தாக்கு நம்பர் போகல, செல்லு
0: கலஞ்சிட்டான்.
1: நான் தாத்தா எப்படி இருக்கா அவ்வளவு அப்படின்னு சொல்லி அடிக்கடி நினைச்சு
0: பாத்துக்கிடுவேன். சொல்லுவாங்க,
1: ஏமா உன்ன பாக்கும் போது எனக்கு எங்க அம்மா ஞாபகமா இருக்கிறதுக்கு
0: அப்படின்னு
1: சொல்லிட்டு, உன்ன பாக்கும் போல எனக்கு அடிக்கடி இருக்கும், அதனாலதான் எனக்கு நல்லா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தாத்தா பெய்யாச்சு, நான் அப்போ போன் பண்ணி பார்த்து பேச முடியல. இந்த வருஷம் மே மாசம் 22 ராத்திரி தாத்தா வராங்க எங்க கடைகிட்ட.
0: உங்களை தேடி?
1: ஆமா, பாக்கணும்னு சொல்லிட்டே வந்திருக்காங்க தூத்துக்குடியில இருந்து.
0: நடக்கவே
1: முடியாது மேடம், அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க,
0: என்னைய பார்த்து தனியா தான் வந்திருக்காங்க.
1: ஆமா, சொந்தக்காரெல்லாம் இருக்காங்க, இருந்தாலும் அங்க ரொம்ப கவனிக்கல போலுக்கு.
0: இருந்தாலும் பாத்துட்டு போயிட்டாங்களா எப்படிமா?
1: ஆமா, பாத்தாங்க மேடம். பாத்துட்டு அன்னைக்கு ராத்திரி இங்கதான் தங்கினாங்க. அப்ப நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன் கடை அடைச்சிட்டு, தாத்தாக்கு சப்பாத்தி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொண்டு கொடுத்தேன். அதுக்கு எல்லாமே ரூபா தந்துட்டாங்க. இருக்கிறது தாத்தா நான் கொடுத்தேனே வேண்டாம் இல்ல வேண்டாங்க. அப்புறம் ஒரு பாய் எல்லாம் கொடுத்து தாத்தா படுத்திருந்தாங்க.
0: சரிம்மா.
1: அத்தனால நான் இங்கதான் இருப்பேன்னு சொன்னாங்க. ஆனா தாத்தா நடக்க முடியல, பாத்ரூம் போறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்ப வந்து நான் அடுத்த நாள் ஊரு கிளம்பமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போன் பண்ணாங்க. அப்ப நான் வீட்டுல இருந்து தாத்தாக்கு சாப்பாடு பார்சல் பண்ணி கொண்டு கொடுத்தேன். தாத்தா பேசுவாங்க, தாத்தா நீங்க திருவிழா நேரம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்,
0: இருந்தாலும் அந்த தாத்தாவை ஞாபகம் வச்சு நீங்க இப்ப பேசினது, அந்த தாத்தா உங்களை ஞாபகப்படுத்தி திருப்பி வந்தது ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப மனது தொட்ட ஒரு நிகழ்வுமா. இருந்தாலும் காலம் கருதி இன்னும் நிறைய முதியோர்களை பற்றி வந்து சிநேகிதிகள் பேசணும்.
1: இந்த ஒண்ணும் சொல்லுறேன், கையப்பிடிச்சு முத்தம் தந்துட்டு போனாங்க மேடம். அந்த தாத்தா திருப்பி தந்த நம்பரும் இப்ப என்னால பேச
0: முடியல, உங்களுக்கு வருத்தமா இருக்கு இல்லையா?
1: பண்ணி பார்த்தேன்.
0: சரி,
1: எல்லாருக்கும் என்னுடைய இனிய முதியோர்த்தன நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றிம்மா, நன்றி.
1: எல்லாரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்.
0: ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி, நன்றி. வந்து முதல் சிநேகிதியா வந்து ரொம்ப உருக்கமான ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அடுத்து பங்கேற்க காத்திருக்கும் சிநேகிதி. ஹாய் சிநேகிதியே, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: பூதப்பால்ல இருந்து முத்துலேஷன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு வந்து 92 பிரசவத்துல எனக்கு கொஞ்சம் முத குழந்தைக்கு கஷ்டமா இருக்கும்போது எங்க தெருவுல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயதான அம்மா எல்லா வீட்லயும் வந்து பிரசவம் பார்ப்பாங்க. எனக்கும் வந்து பார்த்தாங்க. பார்த்து அவங்க வந்த நேரத்துல எனக்கு நல்ல சுகப்பிரசவம் ஆகி நல்லா இருந்தேன்.
0: அவங்க பேர் என்ன?
2: அந்த யார் பேரு?
0: அந்த மூதாட்டியோட பேர்,
2: அம்மா பேரு வெங்கலம். வெங்கலம் இன்னும் இருக்காங்க, 90 தாண்டியாச்சு, படுக்கையில இருக்காங்க. இப்ப இத்தனோ நான் வீட்டு பக்கம்னால போய் அந்த அம்மாவை போய் பார்த்து பேசி இந்த அம்மா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு வர்றேன். அவங்க வந்து செய்த ஒரு நல்ல காரியங்களால கடவுள் அவங்கள இன்னும் அவங்கள வயசானாலும் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கோணம், எல்லாத்தையும் அன்பா பேசுவாங்க.
0: நன்றிம்மா.
2: அந்த அம்மா செய்த நன்மை

0: நான் இன்னும் வர மறக்க மாட்டேன். அவங்க நான் அன்பா பேசிட்டு
1: ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி.
0: இருக்காங்க.
1: வணக்கம். ஹாய் சிநேகிதியே. வணக்கம்மா. ராஜலட்சுமி எந்த ஊர்மா?
2: நெல்லை மாவட்டம் துல்கர்பட்டி. யாஸ்மின்.
1: யாஸ்மின், ஓகே சொல்லுங்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்மா.
1: சுருக்கமாக சுவையாக சொல்லிடுங்களேன்.
2: முதியோர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள்மா.
1: நன்றிம்மா, சொல்லுங்க.
2: ஒரு பழவிக்க ஒரு தாத்தா வருவாரு, நல்ல பூணு இருந்துதே வருவாரு. அதை பார்க்க எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு வயசாகி அழகா வியாபாரம் பார்க்காரு
1: அப்படிங்க.
2: அதனால அவரே வந்து வெளியே எங்க போனாலும் இருந்தாலும் வார வார வர வர அவர்கிட்ட தான் நான் பணம் வாங்குவேன்.
1: நன்றி. ஹாய் சிநேகிதியே.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
3: சவரிமாய்
1: சொல்லுங்கம்மா.
3: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: ரொம்ப நல்லா இருக்கும்மா, சொல்லுங்க.
3: 70 வயசுக்கு மேல என்ன யாருமே பாக்கல, இல்ல கைவிட்டுட்டாங்க அம்மா, பிள்ளைங்களாம் நல்லா வசதியா இருக்காங்க. நான் கேப்பேன், பாட்டியா நீங்க இவ்வளவு வயசு கூட வேலைக்கு வரீங்க, அப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு, அப்படிலாம் கேட்கச்சு அவங்க சொல்லுவாங்க மேம். அப்புறமா நம்ம இருக்கு பிள்ளைங்களுக்கு பாரமா இருக்குது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உழைச்சி சாப்பிடலாமே, அப்படிதான் நாங்க வேலைக்கு போறோம் அப்படி சொல்லுவாங்க மேம். ஆனா அப்படி கேட்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதாவது அவங்க இந்த வயசு உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காங்க
1: பாத்தீங்களா,
3: அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேம்.
1: ஆனா
3: அவங்க வயசா இருக்கு, கையால் வேலைக்கு போவாங்க, இல்ல வீட்டு வேலைக்கு கூட போவாங்க மேம். அப்படி நிறைய பேர் நான் பாப்பேன் மேம். என்ன ரொம்ப கவலையாம இருக்கும், ஆனா சந்தோஷமா இருக்கும் அவங்க சொல்லுடைய கருத்துக்கள்.
1: ஓகேம்மா, நன்றிம்மா.
3: நன்றி மேம்.

0: நேரம் இப்பொழுது 1:21, 55 நொடி. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் சிநேகிதியே. நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம். சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குடும்ப தின சட்டங்கள் குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் பதிலளிக்கிறார் முழகுமூடு வழக்கறிஞர் ஜி ஜார்ஜ் பிலீஜின் அவர்கள். நமது தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சிகளில் நேயர்கள் பங்கேற்க உங்களுக்கான தொலைபேசி எண்களை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகிறோம். 04652 என்ற இணைப்பு எண்ணுடன் 260 240 290 722 இந்த தொலைபேசி எண்களுக்கோ அல்லது 890 325 7039 இந்த அலைபேசி எண்ணிற்கோ தொடர்பு கொண்டு தொலைபேசி வழி நேரல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். இந்த ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில் தனது கருத்துக்களை, தனது அனுபவங்களை, ஒரு சொந்தமல்லாத ஒரு முதியவர் குறித்து அவருடைய அனுபவங்களை சொல்ல காத்திருக்கிறார் அடுத்த சிநேகிதி. வணக்கம். ஹாய் சிநேகிதியே. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: கல்யாணிம்மா
0: சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு தாத்தா, அவரு நாங்க தாத்தா கூட நெட்ட தாத்தான்னு கூப்பிடுவோம். அப்போ அந்த காலத்துல வந்து 6வது வகுப்புல இருந்துதான் இங்கிலீஷுமா ஆங்கிலம் சொல்லி கொடுப்பாங்க. எங்களுக்கு ஆங்கிலம், எனக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆனா அந்த தாத்தா வந்து அந்த இங்கிலீஷ் சொல்லி தருவாரு. அவரு இன்னும் மறக்க முடியாது.
0: ஓஹோ, எப்படி அவரு வந்து உங்களுக்கு பழக்கம்?
1: பக்கத்து வீட்டுல வாடகை இருந்தவர்.
0: ஓஹோ, சரி சரி சரி சரி.
1: தெரியலன்னு சொல்லும் போது வா நான் வா நான் சொல்லித்தாரு.

0: சொல்லிட்டு சொல்லித்தருவாரு.
1: ஓ, ரொம்ப உணர்வுபூர்வமா சொல்றீங்க இல்லையா, எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா சரிம்மா சரி. உங்களுக்கு வந்து ஆங்கிலம் அழகா சொல்லி கொடுத்த அந்த தாத்தாவை என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க? தாத்தா பேர் சொல்லலாமாம்மா? சரிம்மா. அதாவது முதியோர்களை, நம்ம சொந்த முதியோர்களையும் நம்ம வந்து நினைவுல வச்சுக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களை பாதுகாக்கணும். அதே மாதிரி சொந்தம் அல்லாதவர்களையும் இப்படி ஞாபகம் வச்சு உணர்வுபூர்வமா நீங்க சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா. நன்றிம்மா.
2: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
1: ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கேட்க இருப்பது நியூட்டன் எழுதி பி. சேச்சந்திரன் பாடியுள்ள சுந்தரா டிராவல்ஸ் படப்பாடல்.

அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்பொழுது 1:31. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சியில் சொந்தத்தை தாண்டி உங்கள் மனதில் நிற்கும் ஒரு முதியவர், அவர் ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம், அவர் குறித்து ஸ்நேகிதிகள் பேசிக் கொண்டு வருகின்றனர். இனி பேச காத்திருக்கும் ஸ்நேகிதிகளுக்காக தொலைபேசி எண்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். 04652 என்ற இணைப்பு எண்ணுடன் 260-240-290-722 இந்த தொலைபேசி எண்களுக்கோ அல்லது 890-325-7039 என்ற அலைபேசி எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு சொந்தத்தை தாண்டி உங்கள் மனதில் நிற்கும் அந்த முதிய பெண்ணோ ஆணோ இவர் பற்றி நீங்கள் சுருக்கமாக சுவையாக பேசலாம் சிநேகிதிகளே. நிகழ்ச்சியில் அடுத்து பேச காத்திருக்கும் சிநேகிதி, வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: பென்ஸ்லி கர்ணதாஸ், சூரப்பள்ளம்.
0: சொல்லுங்கம்மா.
1: மேம், நான் கடை வச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க பேர் பாஞ்சாலி. அவங்க வீட்டு வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு 75 மேல ஆகுது. இப்பவும் சுறுசுறுப்பா சின்ன குழந்தை மாதிரி துரு துரு துருன்னு இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே அவ்வளவு நமக்கே ஒரு இதா இருக்கும். நம்ம இந்த வயசுலயே கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு நம்ம இருக்கோம். அவங்க அந்த 75 வீட்டு வேலை பார்த்து 2 ஏறி வருவாங்க. வந்து வீட்டு வேலை பண்ணிட்டு திருப்பி போவாங்க. அப்ப அந்த வீட்டுல உள்ளவங்களும் நீங்கதான் வேணும் அப்படின்னு வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு என்ன வேணா பண்ணி கொடுப்பாங்க. ஒரு காலத்துல ரொம்ப வாழ்ந்த குடும்பம், நல்லா வாழ்ந்தவங்க இப்ப தெரிஞ்சுட்டாங்க. ஆனா அந்த ஏக்கம், அந்த தவிப்பு எதுவுமே அவங்க மனசுல இருக்காது. அதாவது குழந்தை மாதிரி மனசுமே அவங்களுக்கு குழந்தை மாதிரி இருக்கும். எந்த பொறாமையும் இல்லாம, எந்த ஆசை பாசம், அதாவது ரொம்ப ஆசை விடுவாங்கல்ல. இப்ப எனக்கு வர கஸ்டமர் நிறைய பேரு ரூபாய் குறைச்சு குறைச்சு கேட்பாங்க, குறைச்சுதா குறைச்சுதா அப்படின்னு. ஆனா அவங்க அது எதுவுமே ஒரு நாள் கூட கேட்டதில்லை. ஆனா நானா அவங்களுக்கு குறைச்சி கொடுப்பேன். அந்த மாதிரி அவங்களை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப அது நமக்கே ஒரு உற்சாகம் வந்துடும் அவங்களை பார்த்தோடனே. அவங்க பேரு பாஞ்சாலி.
0: உங்களுக்கு மனதுல எல்லாரும் பேச பேச ஒரு மாதிரி புல் அரிக்குது இல்ல? அது ரொம்ப, ஒரு தோழி வந்து பேசும்போதே அழுதுட்டாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதும் ஒவ்வொரு உணர்வுகள் வெளிப்படுது. அந்த முதியோர்கள் மீது நீங்க வச்சிருக்க பாசம் வெளிப்படுது. நிகழ்ச்சியில சுருக்கமா சுவையா பேசினதுக்கு நன்றிம்மா.
1: நன்றி.
0: வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
2: வணக்கம் மேடம்.

0: வணக்கம்மா, யார், எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: மேட்டுக்குடியில இருந்து ரேவதி பேசுறேன் மேடம்.
0: எந்த ஊர்மா?
1: மேட்டுக்குடி.
0: பேசுங்கம்மா.
1: எங்க மாமியார் ரெண்டாவது மேடமா? எங்க மாமா
0: வணக்கம். அவங்களுக்கு இணைப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த சிநேகிதி கிட்ட பேசலாம். வணக்கம், ஹாய் சிநேகிதியே.
2: ஹாய் சிநேகிதியே, நான் சுங்கா கடை ராதா மனோகர்.
0: சுங்கான் கடை, சொல்லுங்கம்மா.
2: ராதா மனோகர், நான் வந்து கேரள. நான் வந்து கேரளா. ஹலோ,
0: புரியலம்மா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு?
2: நான் வந்து மலையாளம் பேசுறேன். ஹலோ,
0: கொஞ்சம் நகர்ந்து கொஞ்சம் வந்து பேசுங்களேன்.
2: நான் வந்து கேரளா.
0: கேரளால இருந்து பேசுறீங்களா?
2: கேரளா இல்ல, நான் வந்து கேரளா மலையாளம்.
0: நீங்க பிறந்த இடம் வந்து கேரளா அப்படிதானே? இப்போ சுங்கான் கடையில இருக்கீங்க, சரிம்மா.
2: என்னோட தமிழ் விஷ்ணுகுமாரி அம்மா, அவங்க எனக்கு தமிழ் கட்டி கொடுத்தாங்க. தமிழ் கட்டி கொடுத்து நல்லதா பேசி எழுதுவேன் எல்லாமே சொல்லுவேன்.
0: நீங்க இங்க வரும்போது, சுங்கான் கடைக்கு வந்த பிறகு அப்படிதானம்மா?
2: வீட்டுல இருக்கும்போது.
0: கேரளால இருக்கும்போதே?
2: கேரளால அம்மா அப்பா அம்மாக்கா வந்து கேரளா இருக்கும்போது
0: உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த அந்த பெரியவரை, அவங்கள வந்து நீங்க இப்ப அந்த நினைவில் கொள்றீங்கிறது ரொம்ப சந்தோஷமா. நன்றி, வணக்கம். ஹாய் சிநேகிதியே, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
3: அதாவது நாங்க இப்ப குடியிருக்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அப்போ அந்த பாட்டி எல்லாருமே சேர்த்து கூப்பிட மாட்டாங்க, பாட்டி பாட்டி தான் கூப்பிடுவோம். நான் அந்த ஊருக்கு புதுசானதுனால அந்த பாட்டி என்ன ஏன்னு எங்களுக்கு எனக்கு வந்து நல்ல தைரியம் தரும். யாரு என்ன சொன்னாலும் சரி பண்ணாம பயப்படாத, நான் இருக்கேன், ஏதாவது ஒன்றுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நல்ல தைரியம் தரும். அப்ப நான் வீட்டுல கரண்டும் இல்லை, சின்ன பையன் வந்து சின்ன பையன் ஒட்டையில இருக்கும்போது எனக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிங்கா இருக்கும். அப்புறமா வந்து எந்த ஒரு சவுண்டு கேட்டாலும் சரி, பாட்டிக்கு வீடு வந்து கீழே சாலை கீழே தான் இருக்குது, அவ என்ன செய்யணாட்டா எந்த ஒரு சவுண்டு கேட்டாலும் வந்துட்டு அவன் பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து முன்னிட்டு நின்று எனக்கு நல்ல ஒரு லாஸ்ட் அந்த பாட்டி தான் இல்லை. அவங்க வந்து இடம் வீடு இடங்கள்லாம் வீடெல்லாம் விட்டுட்டாங்க, பிள்ளைங்க விட்டுட்டு இது பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய சொத்தெல்லாம் சம்பாதிச்சுலாம் வச்சிருந்தாங்க, ஆனால் அந்த வேலை சம்பாதிச்சதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு மண்ணு கூட அவங்களுக்கு வந்து உபயோகப்படலை. அவங்க இடத்த அவங்க புதத்த இடம் கூட அவங்களுக்கு இல்லாம ஆயிடுச்சு. அவங்க சொத்து வந்து சம்பாதிச்சதே தான் முக்கியம். எல்லாருமே அந்த பிள்ளைங்க வந்து மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்து அந்த பிள்ளை வந்து அன்னைக்கு அழுதுட்டு போச்சு. எங்க அம்மா புதத்த இடம் கூட எங்களுக்கு இல்லை.
0: உங்களுக்கு வந்து ரெண்டு ரத்த சம்பந்தமும் இல்லாத அந்த பெரியவங்களை இன்னைக்கு ஞாபகத்துல வச்சு இப்ப அந்த நிகழ்ச்சியில சொல்றீங்க.
3: ஆமா, அது லாஸ்ட் கட்டத்துல அவங்க வந்து படுத்த படுக்க ஆயிட்டாங்க. அப்ப என்னோட கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுமா, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணி இப்படியே கைய காமிச்சாங்க மேடம். இன்னைக்கு நினைக்கும் ரொம்ப சங்கதா இருக்கு மேடம்.
0: நிகழ்ச்சியில பங்கேற்று அந்த பெரியவங்களை பத்தி பேசினதுக்கு நன்றிம்மா. நன்றி, வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
4: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்க? சொல்லுங்கம்மா.
4: நான் இப்ப சொல்ல போறது நம்ம குமரி பெண்களை மூலமா கிடைச்ச ரொம்ப வயசானவங்க ஒருத்தங்களை பத்தி.
0: சொல்லுங்க.
4: ரொம்ப சின்ன வயசுல, அதாவது ஒரு 26-27 வயசு முன்னாடியே கணவன் இழந்துட்டாங்க. அப்படி இழந்து அவங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு, கடைசி பிள்ளைக்கு 2 வயசு அவங்க புருஷன் இறக்க நேரம். எல்லாரையும் ஆளாக்கி எல்லாம் நல்ல நிலைமையில ஆளாக்கி பேசி இப்ப மெடிக்கல் காலேஜில்
0: படிச்சேன்.
4: அவங்க இப்ப பார்த்தா சின்ன, ரொம்ப சின்ன வயசு ஆக்சுவலா அவங்க பேசுறது கூட சின்ன பொண்ணுகள மாதிரிதான்
0: இருக்கு.
4: இப்பவும் அவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க, அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சிகள்ல கூட அடிச்சுட்டு கலந்துருவாங்க. அவங்கள நினைக்கிற சுமையா, ஆனா அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்ற சுமையா, யாருமே இந்த அளவுக்கு சந்தோஷப்பட மாட்டாங்க அப்படின்னு தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சின்ன வயசுலயே, ஒரு 26-27 வயசுலயே புருஷனை இழந்து சின்ன பிள்ளைகளை கையில

0: அது எல்லாத்தையும் நல்லபடியாக ஹை லெவல்ல கொண்டு போயிட்டாங்க.
1: ஓகேம்மா, அந்த முதியவரை, அந்த முதிய பெண்மணியை இப்பவும் நினைவுல வச்சு இப்பவும் தொடர்புல இருக்கீங்க அப்படிதானே? நிகழ்ச்சியில பங்கேற்று பேசியதற்கு நன்றிம்மா.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, VMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

நேர்கள் கேட்டது காந்தி பிறந்த மண். இந்த படத்திற்காக சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது கங்கை அமரன் இசையில். கங்கை அமரன் பாடலை தேவா இசையில் கேட்டோம். நேர்களே, இன்றைய ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில் சொந்தத்தை தாண்டி உங்கள் மனதில் நின்ற பெரியவர்கள் பற்றி உருக்கமாக உணர்வுபூர்வமாக பேசிய அனைத்து சிநேகிதிகளுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்கும் நன்றி. மீண்டும் நமது குமரி பண்பலை 101 தொலைபேசி வழி நேரல் நிகழ்ச்சி 3-2 சந்திப்போம் சிந்திப்போம். தேனி நேரத்தில் கேட்கலாம். இனி தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். வன உயிரின வாரம் 2026 ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் பொதுமக்கள் உயிரினங்களையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வன உயிரின வாழ்விடமும் அதன் வழித்தடங்களும் விலங்கின நடமாட்டத்திற்கு அவசியமாக உள்ளது என்றும் சுற்றுச்சூழல் சமன்பாட்டிற்கு அது மிகவும் தேவை என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இணைந்து உயிரின வழித்தடங்களை கண்டறிந்து அவற்றை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய பணியாளர் தேர்வாணைய அமைப்பின் மீதான நம்பகத்தன்மை என்றென்றும் நிலைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். UPSC நூற்றாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் பொது சேவைக்குள் இளையோரை கொண்டு வருவது அவசியம் என்று குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டில் புதிய பணி சூழலை நோக்கி நாடு முன்னேறிச் செல்லும் இத்தருணத்தில் மக்கள் நலனுக்கு உகந்த மக்களுக்காக செயலாற்றும் சிறந்த ஆட்சி முறையே அரசு கொள்கையாக உள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு புதிய பரிமாணங்களை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். UPSC மூலமான பணி நியமனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தேர்வு முறை வெளிப்படைத்தன்மையுடன் தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் 65,000 புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். 1926 ஆண்டு உருவான தேர்தல் ஆணையத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி நினைவு அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார். மேலும் UPSC-யின் கொள்கை வடிவமைப்பு தொடர்பான புத்தகத்தையும் பிரதமர் வெளியிட்டார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு கணக்கு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் முப்படைகளின் நிதிமுறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டால் ஒட்டுமொத்த ராணுவ மேலாண்மையும் மேலும் வலுப்பெறும் என்று குறிப்பிட்டார். பாதுகாப்பு கணக்குகள் துறை பாதுகாப்பு அமைச்சகத்தின் முதுகெலும்பாக உள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தேசிய மற்றும் சர்வதேச நிலைகளில் உள்ள தணிக்கை முறைகளின் சிறந்த அம்சங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தூய்மைப் பணிகளும் நீர் பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நதிகளை தூய்மையாக பராமரிப்பது மிகவும் அவசியம் என்று கூறினார். குப்பைகளை நதிகளில் கொட்டுவதால் நீர் மாசு ஏற்பட்டு மக்களின் வாழ்க்கையை அது பெரிதும் பாதிப்பதாக குறிப்பிட்டார். புதுதில்லியில் சப்தர்ஜங் பகுதியில் நடைபெற்ற தூய்மை இயக்கத்தில் உரையாற்றிய மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தூய்மை என்பது ஒருநாள் இயக்கமாக இல்லாமல் தினசரி பொறுப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். 2014 நாட்டின் தூய்மை அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பேசுகையில் தூய்மையான இந்தியா ஆரோக்கியமான தேசத்திற்கு வழிகோலும் என்றார். டெல்லியில் நடைபெற்ற

0: மாவட்ட தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, வாழ்க்கையின் அங்கமாக தூய்மை முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒன்றிணைந்து என்னும் இலக்குடன் கடந்த 17ஆம் தேதியிலிருந்து தூய்மைப் பணிகள் நாடு முழுவதிலும் முழுவீச்சில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாலம் கட்டமைப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. 2018ஆம் ஆண்டு அசாமில் இலகுவான போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் போகிபீல் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார்.

0: பிபில் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பிரம்மபுத்திரா நதியின் வடக்கு கரையையும் தெற்கு கரையும் இணைக்கும் வகையில் 4.94 கிலோமீட்டர் நீள தூரத்தில் கட்டமைக்கப்பட்ட இப்பாலம் அப்பகுதியின் சமூக பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, பொது சுகாதாரம், கல்வி கற்றல் போன்றவற்றை உறுதி செய்துள்ளது. நாட்டின் நீண்ட இரட்டை அடுக்கு ரயில் சாலை பாலமான போகிபீல் பாலம் அப்பகுதி மக்களின் உயிர் நாடியாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட செய்தியில், தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வின் முடிவுகளை வெளியிட ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. இதற்கான இடைக்கால தடையை நீக்கக்கோரி தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்தது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் செங்கல்பட்டு, திருப்பூர் மாவட்டங்கள் நீங்கலாக கிராம சபை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. வலிமையான கிராமங்கள், வளமான தமிழ்நாடு என்ற குறிக்கோளுடன் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் மக்கள் பெருந்திரளாக பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சை மாநகராட்சி பகுதிகளில் மழைக்காலத்தை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் திருமதி தீபனா விஸ்வேஸ்வரி கூறியுள்ளார். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான தூர்வாரப்பட்ட கால்வாய்களின் நீளம் குறித்த விவரங்கள் அலுவலகங்கள் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: சூப்பர் எல்னினோல கிளவுட் பஸ்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா அதிக அளவுல மழை பொழிவு இருக்கும். இப்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால மழையும் வடகிழக்கு பருவமழையில கூட இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ அது மழை பெய்யறப்ப நம்ம போய் எல்லாத்தையும் ரெடியா பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. மாநகராட்சியில மரம் விழுந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கு, ஜேசிபிஸ் தூர்வாரி, ஏதாவது பிளாக்கேஜ் வந்துருச்சுன்னா கிளியர் பண்றதுக்கு, ஹிட்டாச்சி புஷ் கட்டர்ஸ் கரெக்டா இருக்கா, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க்கிங்ல இருக்கா, ஒர்க்கிங்ல இல்லாததுக்கு வந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து தனியாவே எழுதி கொடுத்து நம்ம வாங்க.
1: தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்டத்தில் ஒரே நாளில் 1000 இடங்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 70-க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன வளாகத்தில் தூய்மையே சேவை தூய்மைப் பணிகளுடன் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்ததோடு தெருக்களில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகளை பருவமழைக்கு முன்பாக முடிக்க அறிவுறுத்தினார். நாகையில் வெளிநாடுகளுக்கு கடத்த இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்ததோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் சீற்றம் காரணமாக இன்று கடலில் குளித்துக் கொண்டிருந்த 5 பக்தர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதை அடுத்து பக்தர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கடலில் நீராட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது தூத்துக்குடி செய்தியாளர்.
3: திருச்செந்தூர் கடற்கரையில் நேற்று நள்ளிரவு முதல் கடல் அலைகள் வழக்கத்தை விட அதிக அளவு சீற்றத்துடன் காணப்பட்டது. இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் அதிக அளவில் கடலில் புனித நீராடி வந்த நிலையில் அடுத்தடுத்து 5 பேர் கடல் அலையில் சிக்கி காயமடைந்தனர். இந்த 5 பேருக்கும் கால் பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. காலாண்டு விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வந்துள்ளனர். கடற்கரையிலும் ஏராளமான பக்தர்கள் திரண்டுள்ள நிலையில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு பணியாளர்கள் கடற்கரையில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு பக்தர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
1: வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. அரையிறுதியில் இன்று இந்தியா இலங்கையை 124 ரன் வித்தியாசத்தில் வென்றது. நாளை மறுநாள் நடைபெறும் இறுதியாட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானுடன் மோதவுள்ளது. ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா தற்போது பாகிஸ்தானை எதிர்கொண்டுள்ளது. இந்நிலையில் பாய்மர படகு போட்டியில் இந்தியாவின் பிரின்ஸ் மனு வெள்ளிப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். வில்வித்தை மற்றும் ஸ்குவாஷ் பெண்கள் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கத்தை வென்றது. ஸ்குவாஷ் போட்டியில் பதக்கத்தை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தின் ஜோஷ்னா சின்னப்பாவிற்கும் ஷமினா ரியாஸிற்கும் தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இந்தியா தற்போது 10 தங்கம், 21 வெள்ளி, 31 வெண்கலம் என மொத்தம் 62 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்.

0: உள்ளார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடலை ராஜபாட் ரங்குதுரை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் கேட்போமா நேயர்களே.

0: Asian Games. 2026 India bagged first sailing silver medal, taking overall tally to 63, including 10 gold. With that, we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குவளையும் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை 101 நாம் கேட்க இருப்பது திரை இசை. நிகழ்ச்சியின் முதலாவதாக நாம் கேட்கலாம் இவன் வேற மாதிரி. இது படத்தின் பெயர். இந்த படத்தின் பாடலை இசையமைத்து பாடியிருப்பவர் சி சத்யா, பாடலாசிரியர் விவேகா

குமரிப் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். சேர்க்கரிய செய்வார் பெரிய சிறியர் சேர்க்கரிய செய்கலாதார். அரிய செயல்களை செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட முதியோர்களை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 நாள் உலக முதியோர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. வயதில் மூத்தவர்கள் வெறும் முதியவர்கள் அல்ல, அவர்கள் நம் சமூகத்தின் வேர்கள், அனுபவத்தின் கருவூலங்கள். அவர்களை கொண்டாடும் இந்த நன்னாளில் உங்களோடு உரையாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1990 December 14 நாளன்று ஐக்கிய நாடுகள் பொது சபை நிறைவேற்றிய தீர்மானத்தின்படி இந்த நாள் அறிவிக்கப்பட்டு 1991 முதல் அக்டோபர் 1 நாளன்று உலக முதியோர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு முதியோர் தினத்தின் முக்கிய நோக்கம் முதியோர்களின் கண்ணியமான வாழ்வு, அவர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துதல் என்பதாகும். முதியோர்களை பேணுதல் என்பது முதியோர்களின் சுயமரியாதை, சிந்தனை சுதந்திரம் மற்றும் அவர்களின் அனுபவங்களை பதிவு செய்யும் உரிமையாகும். முதியவர்கள் கடந்து வந்த பாதையும் அவர்கள் பெற்ற பட்டறிவும் இந்த தலைமுறைக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். ஆகவே அவர்களது அனுபவங்கள் இளைய தலைமுறைக்கு சென்றடைய வேண்டும். மூத்தோர் சொல் அமிர்தம். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக் கனியும் முதலில் கசக்கும் பின் தித்திக்கும் என்பதற்கிணங்க வாழ்க்கையின் பாதையை வடிவமைத்து கொடுத்த விடிவெள்ளிகளின் வரலாற்றை நினைவுகூறவே இந்நாள் கொண்டாடப்படுகிறது. வீட்டில் இருக்கும் ஒரு முதியவர் உயிருடன் இருக்கும் தங்க பொக்கிஷம் போன்றவர் என்பது சீன பழமொழி. இக்காலத்தில் பல முதியவர்கள் தங்களின் இல்லங்களிலேயே புறக்கணிக்கப்படும் சூழல் நிலவுகிறது. தங்கள் சொத்து, உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் சுயமரியாதையை தாங்களே தற்காத்துக் கொள்ளும் வலிமை அவர்களுக்கு வேண்டும். நம் தமிழ் மறையான திருக்குறளில் திருவள்ளுவர் மூத்தோரை மதிப்பதையும் அவர்களின் வழிகாட்டுதலை பெறுவதையும் அறமாகவே கற்பிக்கிறார். தங்களை விட அறிவிலும் பட்டறிவிலும் மூத்தவர்களின் துணையை பெற்று வாழ்வதே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்கிறார் வள்ளுவர். அறியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா கொழல் என்ற குறள் அறிவிலும் வயதிலும் சிறந்த பெரியவர்களை போற்றி அவர்களை தனக்கு சுற்றமாக கொண்டு வாழ்வது ஒருவனுக்கு கிடைக்கும் பேறுகளிலேயே மிகச்சிறந்த பேராகும் என்று சொல்கிறது. பெரியோர்களை மதிக்காமல் நடந்தால் தீராத துன்பம் வந்து சேரும். முதியோர்களின் சொற்கள் சில சமயங்களில் மனதிற்கு வலியை தரக்கூடியதாக இருந்தாலும் அது நன்மைக்கே என்பதை உணர்ந்து நடப்பதே நற்குடியின் அழகு. அக்கால அரசர்களுக்கே மூத்தோர்களின் அறிவுரை தேவைப்பட்டுள்ளது. இன்றைய நவீன உலகில் முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது வேதனைக்குரிய விஷயம். ஓடி ஆடி உழைத்து நம்மை ஆளாக்கிய பெற்றோரையும் பெரியோரையும் அவர்களின் தளர்ச்சி காலத்தில் காப்பது நம் தலையாய கடமை. முதியோர் இல்லத்திற்கு பணம், பொருள், உணவு மற்றும் உடை போன்றவற்றை கொடுக்கலாம், ஆனால் தங்கள் வீட்டின் முதியோர்களை கொடுத்து விடாதீர்கள். தொழில்நுட்ப உலகில் அலைபேசிகளில் செலவிடும் நேரத்தின் சிறிய பகுதியை நம் வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டியிடம் செலவிடுங்கள். அவர்களின் கதைகளையும் அனுபவங்களையும் பொறுமையோடு கேளுங்கள். அது அவர்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியை தரும். அவர்களின் அறிவை பயன்படுத்துங்கள். குடும்பத்தின் முக்கியமான முடிவுகளில் மூத்தோரின் அறிவுரைகளை கேளுங்கள். முதியவர்கள் குடும்பங்களின் சுமை அல்ல, அவர்கள்தான் வீட்டின் சொத்து. இன்று நாம் விதைப்பதே நாளை அறுவடை செய்வோம். இன்று நாம் முதியோரை எப்படி நடத்துகிறோமோ நாளை நம் பிள்ளைகளும் நம்மை அப்படித்தான் நடத்துவார்கள். எனவே ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க மூத்தோரை பேண வேண்டியது அவசியம். நாம் வாழும் இந்த மனித சமுதாயம் தழைத்து நிற்பதே முதியோர்களின் தியாகத்தில்தான். முதியோரை பேணுவது என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ அல்லது இனத்திற்கோ உரியதல்ல, அது அகில உலகிற்குமான பொது அறம். இந்து சமயம் முதியோரையும் பெற்றோரையும் பெரியோர்களையும் தெய்வத்திற்கு சமமாக மதித்து வணங்குவது தூய்மையான தவம் என்று கூறுகிறது. மூத்தோருக்குச் செய்யும் சேவையே இறைவனுக்குச் செய்யும் சேவையாகும். புனித

குர்ஆன் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும், அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்துவிட்டால் அவர்களை கடிந்து கொள்ளாதீர், அவர்களிடம் கண்ணியமான வார்த்தைகளை பேசுவீர் என்கிறது. திருவிவிலியம் முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட என்றும், பெற்ற தந்தைக்கு செவிகொடு, உன் தாய் முதுமையடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே என்றும் கூறுகிறது. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, நூறு சாமி இருந்தாலும் அம்மா உன்னை போல ஆகிடுமா என்ற பாடல் வரிகள் நம் அனைவரின் உள்ளத்தின் உணர்வுகளாக இருந்திடல் வேண்டும். நம் நாட்டின் முதியோர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பிற்காக பல முக்கியமான சட்டங்களும் திட்டங்களும் நடைமுறையில் உள்ளன. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007. இச்சட்டத்தின்படி பிள்ளைகள் அல்லது வாரிசுகள் தங்களது முதிய பெற்றோரையும் முதியோர்களையும் கட்டாயம் பராமரிக்க வேண்டும். பராமரிக்க தவறினால் மாதம் 10,000 ரூபாய் வரை பராமரிப்பு தொகை பெற தீர்ப்பாயத்தை அணுகலாம். மேலும் ஏமாற்றி எழுதப்பட்ட சொத்து பத்திரங்களை செல்லாததாக்கவும், முதியோரை கைவிட்டால் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கவும் வழிவகை உண்டு. மூத்த குடிமக்களுக்கான தேசிய கொள்கை 1999 முதியோர்களுக்கு நிதி பாதுகாப்பு, மருத்துவ வசதி, இருப்பிடம் மற்றும் சுரண்டலில் இருந்து பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்ய உருவாக்கப்பட்டது. இந்திய குற்றவியல் மற்றும் சிவில் சட்ட பாதுகாப்புகள் குற்றவியல் நடைமுறை சட்டம் CRPC பிரிவு 125 மூலமும், பெற்றோர் தங்களது வாரிசுகளிடம் பராமரிப்பு செலவு கோர உரிமை உள்ளது. மேலும் உதவி மற்றும் புகார்களுக்காக மத்திய அரசின் 1-4-5-6-7 என்ற இலவச ஹெல்ப்லைன் எண்ணையும் முதியோர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பிள்ளைகள் தங்களின் கடமையை உணர்ந்து அன்போடும் கண்ணியத்தோடும் பெற்றோரை அரவணைக்கும் போது பாதுகாப்பு சட்டங்கள் தேவையற்றதாகிவிடும். நாம் குழந்தைகளாக இருந்தபோது நம்மை தாங்கி பிடித்த பெற்றோரையும் முதியோர்களையும் அவர்கள் தளரும் காலத்தில் தாங்கி பிடிப்பதே மனித நேயத்தின் உச்சகட்ட பண்பாடாகும். முதுமை ஓய்வை தேடும், முதுமை நிம்மதியை நாடும், முதுமை அன்புக்கு ஏங்கும், முதுமை அரவணைப்பை நாடும். முதுமையை காத்து முதுமையை பேணி மூத்தோரை வாழ வைப்போம் என்ற கவிஞரின் கவிதைக்கு உயிர் கொடுப்போம். மரத்தின் உச்சியில் உள்ள பூக்களையும் கனிகளையும் ரசிக்கும் உலகம் அதை தாங்கி நிற்கும் வேர்களை மறந்து விடுவதைப் போல நாம் இல்லாமல் நம் குடும்பத்தின் வேர்களான முதியோரை வாழ்நாள் உள்ளவரை மறவாமல் இருப்போம். ஏனெனில் அவர்கள் நாம் கடந்து செல்லவிருக்கும் பாதையின் அடையாளங்கள். ஒவ்வொரு முதியவரும் வாசிக்கப்படாத அரிய புத்தகங்களைக் கொண்ட வாழும் நூலகம். அவர்களின் அனுபவ பக்கங்களை புரட்டி பார்ப்போம். அன்பையும் கனிவையும் மட்டுமே அவர்களுக்கு அன்பளிப்பாகத் தருவோம் என்று இந்நன்னாளில் உறுதியேற்போம். அன்பும் ஆரோக்கியமும் நிறைந்த இனிய முதியோர் தின வாழ்த்துக்கள் கூறி வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.

யுவன் சங்கர் ராஜா இசையில் நா முத்துக்குமாரின் வரிகளில் கே ஜி ரஞ்சித் நவீன் மாதவ் சுசித்ரா பாடிய சமர் படப்பாடல்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111164.
2: குமரிப்பண்பலை 101 திரையிசையினை கேட்டுக் கொண்டிருக்கும் நேர்களை, நேரம் பொழுது 2:34:45. நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று குடும்ப நல சட்டங்கள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் பதிலளிக்கிறார் முழுகமூடு வழக்கறிஞர் ஜி ஜார்ஜ் விலேஜின் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று குடும்ப நல சட்டங்கள் குறித்த சந்தேகங்களை நேயர்கள் கேட்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற இணைப்பினுடன் 260 மற்றொரு எண் 290 722 அலைபேசி எண் 890 325

3079. நேர்களே, தேனி நேரத்தில் இன்று பிற்பகல் 3:00 மணிக்கு சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி, நேரலை நிகழ்ச்சி.

தொலைபேசியில். அடுத்து நாம் கேட்க இருப்பது மூன்று பேர் மூன்று காதல். இந்த படத்தில் கிரிஷ் பிளேஸ் பாடியது. நான் முத்துக்குமாரின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடலை கேட்போம் நேயர்களே.

நேயர்கள் கேட்டது மதில்மேல் புனை. இந்த படத்திற்காக சிலம்பரசன் எழுதி பாடியிருந்த பாடல். பாடலுக்கு இசை கணேஷ் ராகவேந்திரா. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேரம் இப்பொழுது 2:48. இது நேரத்தில் திரை இசையில் குமரி பண்பலை 101 நாம் கேட்க இருப்பது கந்தா திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை சக்தி ஆர் செல்வா, பாடலை பாடியவர் பென்னி தயாள்.

தமிழ் பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. குமரி பண்பலை 101 நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:00 தேனி நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குடும்ப தின சட்டங்கள் குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் பதிலளிக்கிறார் முழக்கமோடு வழக்குரைஞர் ஜி ஜார்ஜ் விலீஜின் அவர்கள். இந்த நேரலை நிகழ்ச்சியில் நேயர்களும் பங்கேற்று குடும்ப தின சட்டங்கள் குறித்த உங்களது சந்தேகங்களை நமது நிலைய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நிவர்த்தி பெறலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 04652 என்ற இணைப்பு எண்ணுடன் 260 240 290 722 என்ற தொலைபேசி எண்களுக்கோ 890 325 70 39 என்ற அலைபேசி எண்ணிற்கோ தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களுக்கு விடை காணுங்கள். நேயர்களே, குமரி பண்பலை 101 அடுத்து நாம் கேட்க இருப்பது வானிலைக்கு, அதனைத் தொடர்ந்து செய்தி சுருக்கும் இரு நிகழ்ச்சிகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 3:00 தேனி நேரத்தில் மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தன்றாம்பேட்டை, ஈரோடு மாவட்டம் ஒடக்குறிச்சி, கரூர் மாவட்டம் கடவுர் வட்டாட்சியர் அலுவலகம், ஜமனாமரத்தூர், வேப்பந்தட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கடவனூர், கீழ்பெண்ணாத்தூர், மடம்பூண்டி, நெடுங்கல், நந்தியார்தலை, அன்னவாசல் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பரமத்தி வீரூர், பெரம்பலூர், கொடநாடு, வேப்பந்தட்டை, ஆனந்தாபுரம், திருப்பாலப்பந்தர், ஹோசூர், சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கீழ்கோத்தகிரி, தழுதலை, பெனுகொண்டாபுரம், லக்கூர், கீழ்ப்பாடி, அரியலூர், புதுக்கோட்டை, பூதலூர், கலையநல்லூர், வீரகவூர், ஆண்டிப்பட்டி, கெளவரப்பள்ளி அணை, நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், தென்பரநாடு, செம்மேடு, தென்கனிக்கோட்டை, தியாகதுர்கம், கள்ளக்குடி, காரைக்கால், கொல்லிமலை, திருமனூர், செஞ்சி, வேடசந்தூர், வடப்புதுப்பட்டு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மூங்கில் துறைப்பட்டு, கலசப்பாக்கம், பாடாலூர், கீழானிலை, பரூர், பணப்பாக்கம், எறையூர், கிளன்மார்கன், அவலூர்பேட்டை, ஊத்துக்குழி, பாலவிடுத்தி, ஐயம்பேட்டை, சங்கராபுரம், மணிமுத்தாறு அணை, மணலூர்பேட்டை, ஹோசூர், பாம்பார் அணை, செங்கம், திருச்செங்கோடு, லப்பைக்குடிக்காடு, ஊத்தங்கரை, கொடுமுடி, கீரனூர், கமுதி, அருந்தாங்கி, வால்பாறை, பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, காமாட்சிபுரம், மூரார்பாளையம், காங்கேயம், குண்டேரிப்பள்ளம், திருக்காட்டுப்பள்ளி, பொன்மலை, வேப்பூர், கரூர் பரமத்தி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.5 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியிருந்தது. நேற்று தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதி மன்னார் வளைகுடாவை ஒட்டி, வடக்கு கர்நாடகத்தின் உட்பகுதியை ஒட்டி கர்நாடகத்தின் தெற்கு உட்புறமாக 0.9 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் இன்று பெய்யக்கூடும். விருதுநகர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் தமிழகத்தின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் தமிழகத்தின் ஒரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.1 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி.
1: வடிவழகி கபிலன், மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,00,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார்.

நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமனப்பள்ளி 8 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் ஏரையூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம், சேரப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர்,

0: நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்திட உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனிதநேயமும் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆச்சியா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று 446 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மதியமும் மாலையும் சந்திக்கும் நேரம் தேநீர் நேரம். நேரம் இப்பொழுது 3:03.

இனி தேனி நேரத்தில் இடம்பெறுவது சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. குடும்பம் என்பது அன்பும் பரஸ்பர புரிதலும் நிறைந்த கூட்டு வாழ்க்கை. ஆனால் சில நேரங்களில் ஏற்படும் கருத்து வேறுபாடு, சொத்து சார்ந்த சிக்கல்கள், சட்ட ரீதியான உரிமைகள் குறித்த தெளிவின்மை காரணமாக பல குடும்பங்களில் குழப்பங்களும் மன உளைச்சல்களும் ஏற்படுகின்றன. சட்டம் என்பது பிரிப்பதற்கல்ல, உரிமைகளை பாதுகாத்து நல்வாழ்வு காட்டுவதற்கே. உங்கள் குடும்ப நலன் சார்ந்த உரிமைகள், ஜீவனாம்சம், விவாகரத்து மற்றும் சமரச தீர்வுகள், குழந்தைகள் பராமரிப்பு, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் குறித்து உங்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள இன்று நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் சட்ட விழிப்புணர்வு இயக்க தலைவர், வழக்கறிஞர் முழக்கமூடு ஜி ஜார்ஜ் பிலீஜின் அவர்கள்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில வந்து குடும்ப நலன் சார்ந்த சந்தேகங்களுக்கு, நேர்களின் சந்தேகங்களுக்கு நீங்க விளக்கம் சொல்ல வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில முதல்ல சந்தேகங்களை நேர்கள் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சுருக்கமாக அறிமுகப்படுத்திக்கலாமா?
1: சட்ட விழிப்புணர்வு தலைவர் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலேஜன், வின்லா சேம்பர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வாயிலாக இலவசமாக சட்ட ஆலோசனைகள், நிறைய நீதிபதிகளுடைய ஆலோசனைகள் எல்லாமே நாங்கள் அதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
0: சரி, எத்தனை வருடங்கள் வழக்கறிஞராக இருக்கீங்க சார்?
1: ஒரு 15 வருடங்களாக.
0: இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த குடும்ப நல வழக்குகள்னா என்ன மாதிரியான வழக்குகள் இதில் அடங்கும் சார்?
1: குடும்பம் அப்படிங்கிறது இரத்த உறவுகள் இருக்காங்க, அதை தாண்டி அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அதை சித்தப்ப பெரிய மக்க பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய குடும்பங்கள் எல்லாமே குடும்பம் சார்ந்த வழக்குகள். அதில் குடும்ப வன்முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறைகள் அதுல அடங்கும். அதுல வெளியே சித்தம்பரியம் பிள்ளைகள் இல்லைன்னா அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனைகள் வருதுன்னா சொத்து தகராறுகள் வரலாம். இந்த மாதிரி

0: குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம், அதே மாதிரி விவாகரத்து சட்டம், இந்தியன் டைவர்ஸ் ஆக்டா இருக்கட்டும், ஹிந்து மேரேஜ் ஆக்டா இருக்கட்டும், இல்ல இந்தியன் சக்சஷன் ஆக்டா இருக்கட்டும், நிறைய சட்டங்கள் இதை பாதுகாப்பதற்காக இருக்கு. இது சம்பந்தமா நிறைய சந்தேகங்கள், அதாவது மக்களுக்கு சட்டம் தெரியாததுனாலதான் இன்னைக்கு நிறைய சிக்கல்கள் வருது. ஆனா சட்டப்படி நம்ம நீதிமன்றத்திலேயோ எங்கேயுமே சொல்ல முடியாது, எனக்கு சட்டம் தெரியாது அதனால நான் இது இந்த தப்பை பண்ணிட்டேன், இல்லைன்னா இது எனக்கு தெரியாம நான் இதை பண்ணிட்டேங்கிறது கூட சொல்ல முடியாது. அதுக்காக எந்த விளக்கும் சட்டத்துல இடம் இல்ல. அப்ப சட்டம் கண்டிப்பாக பொதுமக்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க நோக்கம். அத சட்டத்தை அடிப்படை, அதாவது அடிப்படை சட்டங்களை பொதுமக்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய முழு நோக்கம்.
1: சரி, இந்த வந்து நிகழ்ச்சியில வந்து குடும்ப சட்டங்கள், குடும்ப நலம் சார்ந்த என்னென்ன வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது நம்ம இரத்த சம்பந்தம் உள்ளவங்க, அப்புறமா கணவன் மனைவி இவங்களுக்கிடையே உள்ள பிரச்சனைகள் குறித்து தான் இன்னைக்கு வந்து நீங்க பேச போறோம். நம்ம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறோம். அதாவது நேயர்களே, உங்களது சந்தேகங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். பங்கேற்பதற்கான தொலைபேசி எண்கள் 04652 என்ற இணைப்பு எண்ணுடன் 260 240 290 722 இந்த தொலைபேசி எண்களுக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டு பேசலாம். அல்லது அலைபேசி எண் 890 325 70 39 இந்த அலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு குடும்ப நல வழக்குகள் குறித்த உங்களது சந்தேகங்களை கேட்டு அதற்கான தீர்வுகள் எதிர்பாருங்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஆனால் தனிப்பட்ட நபர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சட்ட ரீதியிலான உங்களது சந்தேகங்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் நமது வந்து வழக்கறிஞரிடம் முன்வையுங்கள். நேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் உங்க ஒரு கேள்வி, அதாவது குடும்ப நல வழக்குகள் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் வந்து கணவன் மனைவிகள் தான் இதுல முதல்ல வருவாங்க இல்லையா? கணவன் மனைவிகள் கூட சின்ன சின்ன பிரிவினைகள் வரும்போது அவங்க வந்து முதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள், பிரிவினை வர்றதுக்கு முன்னாடி பிரச்சனை வரும்ல சார், அந்த பிரச்சனைகள் வரும்போது முதல்ல வந்து அவங்க என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கறிஞரா நீங்க சொல்றீங்க சார்?
0: ஆக்சுவலா ஒரு குடும்பம் அப்படின்னா திருமணமான கணவன் மனைவி, என்னைக்கு திருமணம் முடியுதோ அன்னிலிருந்து அவங்க கணவன் மனைவி ஒரு குடும்பமா அவங்க வந்து வாழ போறாங்க. முதல்ல இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு குடும்பம் ஒரு திருமணத்தை எடுக்க போறாங்க, அந்த திருமணம் எடுக்கிறதுக்கு, அதாவது திருமணம் செய்ய போறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் இல்லையா? அப்ப என்ன பேசுவாங்க, கல்யாணத்துக்கு என்ன ஜுவல்ஸ் போடுவாங்க அப்படிங்கறத பொன் வீட்டு தரப்புல இருந்து சொல்லுவாங்க. கணவன் தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து இத்தனை பவுன் தாலி செயின் கட்டுவோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்பவுமே அன்றக்காடிக்கெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எதையுமே நம்ம பதிவு செய்ய மாட்டோம். ஆனா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அன்னைக்கு இப்படி பேசணும் இல்லையா அப்படிங்கறத ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே உண்மையை சொல்றாங்களாங்கிறதுக்கு நமக்கு எந்த ப்ரூஃபும் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை எந்த விதத்திலையும் நிரூபிக்க முடியாது. முதல்ல ஒரு திருமண பேச்சுவார்த்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த திருமண பேச்சுவார்த்தையின் போது என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கறத பொறுத்து ஒரு மணப்பெண்ணுக்கு ஒரு 50 பவுன் ஜுவல்ஸ் போடுறாங்கன்னு வைப்போம். அந்த 50 பவுன் ஜுவல்ஸும் எடுத்ததுக்கான ப்ரூஃப முதல்ல கலெக்ட் பண்ணி பத்திரப்படுத்தி வைக்கணும். ஒரு பெண் வீட்டார்
1: திருமணத்துக்கு முன்னாடியே
0: அந்த ஜுவல்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, இவங்க எந்த, அதாவது 50 பவுன் ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குங்கிறதும் இவங்க வச்சிருக்கணும். அந்த காசு எப்படி இவங்களுக்கு வந்துங்கிறது இவங்க நாளைக்கு ஒரு பிரச்சனைனா சொல்ல வேண்டியது இருக்கும்.
1: ஆனா அது பெரும்பாலும் எல்லாத்தையும் இருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாரும் வந்து அக்கௌண்ட்ல காசு எடுப்போம் அதை போடுவோம் ஓகே, ஆனா அந்த பில்ல பாதுகாத்து வச்சிருக்கிறது அவசியம்ங்கிறீங்க.
0: கட்டாயம், கட்டாயம் அவசியம். அதாவது ஒரு பெண், அதாவது 50 பவுன் ஜுவல்ஸ் தான் போட்டிருப்பாங்க, அவங்க 100 பவுன் ஜுவல்ஸ் போட்டதான் ஒரு கேஸ் போடுறாங்கன்னு வைப்போம். இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுவாங்க? கோர்ட் என்ன கேட்கணும்னா அந்த 100 பவுன் ஜுவல்ஸ் எடுத்ததுக்கான ப்ரூஃப காமிங்க. அதே மாதிரி திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்துல இருக்கக்கூடிய அந்த நகைகளும் இவங்க லிஸ்ட் அவுட் பண்ற நகைகளும் ஒன்னா இருக்கணும். அந்த ரெண்டுக்குமே வேரியேஷன் இருந்ததுனாலே அதுல ஏதோ ஒரு பொய் சொல்றாங்கிறது அர்த்தம். அதே மாதிரி ஆண்கள் தரப்புலயும் இப்ப தாலி செயின் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் என்ன காவல்துறை காவல் நிலையத்திலே பேசி ஒரு எக்ரிமெண்ட் போடுறாங்க, அந்த எக்ரிமெண்ட் வந்து எங்கேயுமே செல்லாது. செல்லாது. அப்ப திருமணத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க நேரம் நம்ம இதெல்லாம் நம்ம கவனிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு பில் நம்ம வச்சிருக்கணும், அந்த பில் எடுத்துட்டு நகைகள் எடுக்கிறாங்க இல்லையா,

0: அந்த நகைகளோட பில்லா இருக்கட்டும், நம்ம இவங்க கேஷ் கொடுக்கறாங்க, ஒரு திருமண செலவுக்கு அப்படிங்கறத கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட் கூட மேக்ஸிமம் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்றதோ இல்லன்னா அந்த மாதிரி பண்றது பெஸ்ட்.
1: ஆனா இப்ப வந்து வீடியோ எல்லாம் எடுக்கிறோம்,
0: புகைப்படம் எடுக்கிறது, இந்த காசு திருமண செலவுக்கு தான் கொடுக்கறாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு?
1: இருக்காது.
0: அப்ப திருமண செலவுக்காக கொடுக்கற காசு ப்ரூஃப் இருக்காது, இல்லன்னா கொடுக்கற காசை மறந்துடணும், அது திருமண செலவுக்கு கொடுத்தது அப்படியே மறந்துடணும். நாளைக்கு கணவன் மனைவிக்கு உள்ள விட்டு கொடுக்காம நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு தரப்புல என்ன ஆகுதுன்னா, நான் சந்திச்ச வழக்குல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வழக்குல ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிடுறாங்க, ஒரு 3 மாதத்துல பிரச்சனை வருது. அந்த 3 மாதத்துல பிரச்சனை வந்து அந்த மனைவி வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஆனா கணவன் என்ன சொல்றாங்க, கணவன் வீட்டுல என்ன சொல்றாங்க, இந்த 3 மாதத்துல வீட்டை விட்டு போறவங்க அவ்வளவு நகையும் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா மனைவி என்ன சொல்றாங்க, நான் போன மறுநாளே இந்த நகைகளை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அவங்க வாங்கி அவங்க லாக்கர்ல வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது கடைசி போலீஸ் ஸ்டேஷன்ல, அதாவது காவல் நிலையத்துல விசாரிச்சா இந்த நகைகளை வாங்கி கணவன் வீட்டார் என்ன பண்ணிருக்காங்க, அடகு வச்சிருக்காங்க. இப்ப அடகுல வச்சிருந்தாலும் நமக்கு ப்ரூஃப் இருந்துச்சு, இந்த நகைகளை வாங்கி அன்றரை காடிக்கல அவங்க வித்திருந்தாங்கன்னு வைப்போம், எந்த ப்ரூஃப் இருக்கும்? எந்த இடத்துலயுமே ப்ரூஃப் இல்ல. அப்ப கணவன் நகையை வாங்கினாலும் சரி, மனைவி நகையை கொடுத்தாலும் சரி, மனைவி கொண்டு போனாலும் சரி, எல்லாத்துக்குமே ரெக்கார்டு வச்சிருக்காங்க.
1: ரொம்ப கேக்குறதுக்கு ஆனா கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் இதுதான்,
0: இதுதான் இன்னைக்கு
1: வச்சுக்கணும். நம்ம எல்லாரும் நம்பவும் கூடாது, எல்லாரையும் சந்தேகப்படவும் கூடாதுங்கிறீங்க.
0: பிரச்சனை வருதோ இல்லையோ, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மெடிக்கல் செக்அப் எடுத்து திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு. ஏன்னா கணவனா இருக்கட்டும் மெடிக்கல் ரிப்போர்ட் கேக்குறாங்க, மனைவியா இருக்கட்டும் மெடிக்கல் ரிப்போர்ட் கேக்குறாங்க. அந்த அளவுக்கு காலம் வந்து மாறிடுச்சு. முன்னாடி மாதிரி ரொம்ப சென்டிமெண்டல் எல்லாம் யாரும் இல்ல, பிராக்டிக்கலா இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த நகைகள் விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே சின்ன சின்னதா சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன நகைகள், பழைய நகைகள் இந்த பழைய நகைகளை எல்லாம் நீங்க என்ன பண்ணா, கொடுத்து மாத்தி எடுக்கிறது பெஸ்ட், எடுத்து கொடுக்கறது பெஸ்ட்.
1: ஏன்னா பேர் வந்து அது பழைய நகைகளை ஞாபகார்த்தமா அதை வந்து உருக்கி அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆதாரம் ஆனா நம்ம நகை செஞ்சு கொடுக்கறவங்க அவங்களோட கிட்ட இருந்து ரசீது வாங்கினா எப்படி சார்?
0: அவங்க நீதிமன்றத்துல வந்து சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கும்.
1: ஓ, ரசீது வாங்கினா
0: சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கும். இது குடும்ப நல பிரச்சனைகள்ல நம்ம எதுவுமே வாய்மொழியா சொல்றது செல்லாது. எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும். பக்கா ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் இந்த குடும்ப நல பிரச்சனைகள்ல நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்றாங்க, அதாவது பிரச்சனை வந்துட்டு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள என்ன இஷ்யூ இருக்குன்னா, அவங்க கையெழுத்து போடலன்னா நமக்கு விவாகரத்து கிடைக்காதோ அப்படிங்கறத மனைவி என்ன சொல்றாங்க, ஹஸ்பண்ட் வந்து கையெழுத்து போட மாட்டாங்க, அப்ப எப்படி எங்களுக்கு விவாகரத்து கிடைக்கும், அதனால நாங்க நீதிமன்றத்துக்கு போகலன்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு அதே மாதிரி அவங்க கையெழுத்து போட்டு தர மாட்டாங்க, அதனால நாங்க நீதிமன்றத்துக்கு போகல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா மக்கள் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீதிமன்றம் மட்டும்தான் விவாகரத்து கொடுப்பதற்கான முழு அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. இல்லாம கணவன் மனைவிக்கு கொடுக்க முடியாது, மனைவி கணவனுக்கு கொடுக்க முடியாது. விவாகரத்துங்கிறது நீதிமன்றம் தான் கொடுக்க முடியும். இதை மக்கள் வந்து நல்லா உணரணும். அப்ப நம்ம ஒரு பெட்டிஷன், அதாவது ஒரு விவாகரத்து வழக்குக்கான ஒரு பெட்டிஷன் நம்ம தாக்கல் பண்றோம். அந்த பெட்டிஷன் தாக்கல் பண்ணா கணவன், இப்ப மனைவி தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா கணவன் தரப்புல இருந்து அதுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பதில் மனு தாக்கல் பண்ண முன்னாடி ஒரு மீடியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. மீடியேஷன் அப்படிங்கறது ரெண்டு பேரையும் சேர்த்து உட்கார வச்சு பேசி அதுல ஒரு சமரசம் பண்ணி அவங்களை சேர்த்து வைக்க முடியுமாங்கிற ஒரு முயற்சியை நீதிமன்றங்கள் எடுக்குது. அதாவது உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் படி இன்னைக்கு அந்த விஷயங்கள் நடக்குது. மீடியேஷன் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி நடக்குது. அப்ப ஒரு கணவனா இருக்கட்டும் ஒரு மனைவியா இருக்கட்டும் உடனே பிரிஞ்சிடக்கூடாது, இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல சோர்ஸ் இருக்கான்னு பாப்பாங்க. அதுல எந்த பேச்சுவார்த்தையும் உடன்படலன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நீதிமன்றத்துக்கு வரும். நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ட்ரையல் ஆரம்பிக்கும். இந்த ட்ரையல் ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ரூஃப் ஆஃப் ரைட், அதாவது நம்ம ஒரு மனு கொடுப்போம், நம்ம என்னென்ன ஒரு காரணம் சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ப்ரூஃப் ஆஃப்க்கு எதிர், அதாவது எதிர் தரப்புல இருக்காங்க இல்ல, அவங்க ஒரு பதில் மனு போட்டிருப்பாங்க. இந்த பதில் மனுவுக்கு ஏத்த மாதிரி அவங்க பதில் மனுவில் சொல்லக்கூடிய அவ்வளவு விஷயங்களையும் எதிர் தரப்பினர் ப்ரூஃப் பண்ணணும். நம்ம மனுவில், அதாவது பெட்டிஷன்ல நம்ம போட்டிருக்க எல்லாத்தையுமே நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ப்ரூஃப் பண்ணலன்னா அந்த நீதிமன்றம் அதை எந்த ஃபேக்டரியும் ஏத்துக்காது. வாயால சொல்றதோ நம்ம கையால எழுதுறதோ எதுவுமே கோர்ட் நீதிமன்றம் ஏத்துக்காது. நமக்கு எந்த எவிடன்ஸ் இருக்கோ அதை தான் நீதிமன்றம் ஏத்துக்கும். அப்ப குடும்ப நல பிரச்சனைகள்ல நமக்கு ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். அதுவும் இப்ப ஒரு போட்டோ ப்ரூஃப் கொடுக்கறாங்க. இப்ப ஏஐ டெக்னாலஜில நிறைய போட்டோஸ் அவங்கவுங்க எடிட் பண்ணி எதனால நிறைய பண்றாங்க. அதனால இப்ப கிடையாது, நீதிமன்றத்துல முன்னாடியே இருக்க நடைமுறை 65B சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட் எப்படி கொடுக்கணும்னா, இப்போ ஒரு ஒரு மொபைல்ல அந்த போட்டோ எடுக்கிறாங்கன்னா அந்த மொபைலையே நீதிமன்றத்தில் தாக்கல்.

0: நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. அதோட உண்மை தன்மையை நிரூபிக்க அதோட ஹார்ட் டிஸ்கோட நீங்க நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணும். அந்த ஹார்ட் டிஸ்க் நீதிமன்றத்தில் இருந்தா மட்டும்தான் அது செல்லுபடி ஆகக்கூடிய ஒரு எவிடன்ஸா நம்ம அதை எடுக்க முடியும். எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸ் இது அதே மாதிரி சான்று. இப்ப ஒரு சிஸ்டத்துல இருந்து அந்த எவிடன்ஸை காப்பி பண்றாங்கன்னா அந்த சிஸ்டம் ஓனர் அதாவது அவங்க வந்து ஒரு 65B சர்டிபிகேட் கொடுக்கணும். இந்த சிஸ்டத்துல இருந்தா இந்த பிரிண்ட் எடுத்தாங்க, இந்த இதை காப்பி பண்ணாங்கிறது ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்ப எந்த விதத்திலையும் நம்ம நீதிமன்றத்துக்குள்ள ஒரு விஷயத்த ப்ரூஃப் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், சட்டப்படி ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ண முடியும்.
1: நீங்க சொல்றதுல இருந்து அதாவது குடும்ப நல வழக்குகள்ல வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது ரொம்ப குறைவு இல்லையா? எல்லாரும் வந்து அந்த பிளான் பண்ணி ஒரு கேஸுக்கு போறதோ சில நேரங்கள உணர்வுபூர்வமா நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லயும் வந்துடும். ஆனா நீங்க திருமணத்திற்கு முன்னாடியே அதாவது ஒரு பெண்ணோட வீட்டுல உள்ளவங்களோ ஆண் வீட்டுல உள்ளவங்களோ அந்த நகைகள் ஏதோ வாங்கினா அது வந்து அதிகாரபூர்வமான ரசீதுகளை பத்திரமா வச்சுக்கணும். இதுவரை பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பண பரிமாற்றம் செய்யும் போதும் அதற்கான ஆதாரங்களை வந்து பக்காவா வச்சுக்கணும். அதுவும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்னா என்ன ரொம்ப ரொம்ப சோர்சஸ் தேவையில்லை.
0: ஆமா தேவையில்லை. ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் எதுக்காக டிரான்சாக்ஷன் அதுல ஒரு காலம் வரும்
1: முக்கியமா நகை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இது பிறகு பெண் வீட்டாரும் சரி இந்த திருமணத்துக்கு பிறகு பெண் வந்து கணவன் வீட்டுல வந்து நகை கொடுத்தாலும் அதுக்கு எப்படி சார் ஆதாரமா நம்ம எடுத்து கேட்க முடியும்? திருமணமான
0: நகை வாங்கினதுக்கு நீங்க ப்ரூஃப் வச்சிருப்பீங்க.
1: ஆமா
0: அதே மாதிரி நகை கொடுக்கும் நீங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கல்ல, உங்க பொண்ணுக்கு தானே போட்டு அனுப்புவீங்க.
1: ஆமா
0: அப்ப கொடுக்கும் போது திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் நமக்கு அது வந்து ப்ரூஃபா இருக்கும்.
1: அது இருக்கும் சார். இவங்க வந்து கணவன் வீட்டுல வந்து நீங்க ஒரு கேஸ் சொன்னீங்கல்ல லாக்கர்ல வைக்க போறேன்னு சொல்லும் போது சந்தேகப்பட்டு அவங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் கேட்கறது நல்லா இருக்காது இல்ல?
0: கேட்கறது நல்லா இருக்கு.
1: பெண்கள் என்ன மாதிரி பாதுகாப்பா
0: அதுக்கு அவங்க அவங்க நகையை அவங்க அவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறதான் புத்திசாலித்தனம். திருமணமாகி போன உடனே நம்ம எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா திருப்பி வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்.
1: இப்ப வந்து நிறைய பிரச்சனைகள் இதனால நடைபெறுது.
0: பெண் வீட்டுல இருந்து நகையை வாங்கிட்டு கணவன் கொண்டு எப்படி புகார் பண்ணி கொடுக்கறாங்க லோக்கல் ஸ்டேஷன்ல, எங்க வீட்டுல இருந்து 100 பவுன் ஜுவல்ஸ் அவங்க திருடிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா அப்படி சொல்லி பெட்டிஷன் கொடுக்கறாங்க.
1: அப்ப லாக்கர்ல வைக்க போகும்போது கூட இணைப்புல வந்து ஒரு நேயர் வராங்க. அதற்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம குடும்ப நல வழக்கு குறித்து பேசலாம். நேயர்களே, நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது சந்தேகங்களை கேட்பதற்காக தொலைபேசி எண் 04652 என்ற இணைப்பு எண்ணுடன் 260-240 என்ற தொலைபேசி எண்ணும் 290-722 இந்த இரண்டு தொலைபேசி எண்கள் இருக்கின்றன. உங்களுக்காக அலைபேசி எண்ணும் இதோ 890-325-70-39 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு குடும்பம் சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சட்டங்கள் பற்றி சந்தேகங்கள் இருந்தால் நமது நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை 4 மணி வரை கேட்டு நிவர்த்தி கொள்ளலாம். இப்போது நம்ம வந்து ஒரு திரைப்பட பாடலை கேட்போம்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
4: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.

0: நேரப்பொழுது 3:24 25 குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி, சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இதில் வந்து இன்று வந்து குடும்ப நல வழக்குகள் சார்ந்து நம்ம வந்து நேர்களின் சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் ஜி ஜார்ஜ் பெலிஜின் அவர்கள் வந்து விளக்கமளிக்க காத்திருக்கிறார். நிகழ்ச்சியில் முதலாவதாக பங்கேற்க காத்திருக்கும் நேயர் வணக்கம், சந்திப்போம் சிந்திப்போம். வணக்கம் வணக்கம்,
1: உங்களுக்கு பேசுறேன்.
0: இல்ல உங்களுடைய பெயரை சொல்லலாமா? நீங்க வந்து
1: வடசேர்லேருந்து லட்சுமி பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.
1: அதாவது என்னுடைய பூர்வீக சொத்து
2: என்ன ஆவணம் உங்க மருமகன் பேருக்கு எழுதி கொடுத்தீங்க?
1: எழுதி ஒரிஜினல் பத்திரத்தை அப்படியே கொடுத்தேன்.
2: சரி.

0: அப்போ அவர் வந்து என்ன விலைக்கு கொடுத்தாருனே தெரியாது, நாளைக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லாரு.
1: வாய் மூலமா தான் சொல்லி கொடுத்திருக்கீங்க அப்படிதானே?
0: ஆமா, மருமகன் இல்ல
2: இல்ல சரி
0: கொடுத்தேன். அப்போ அவரு நாளைக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னது. எனக்கு மத்த இன்னொரு மகளையும் கூட கூட்டிட்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சாச்சு. எங்களுக்கு கொஞ்சம் ரூபா தந்தாரு,
2: சரி
0: மீதி இன்னும் ரூபா உண்டுன்னு எனக்கு தெரியும். அவரும் சொல்லல, கொஞ்ச நாள் கழிச்சு அவர் தருவாருன்னு நம்பி பேசாம இருந்தேன்.
2: சரி,
0: கொஞ்ச நாள் கழிச்சு அவரு 10 லட்சம் ரூபா இன்னும் நான் வந்து தரணும்னு சொன்னாரு.
2: சரி
0: தரணும்ல?
2: பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சட்டப்படியாக உங்க பத்திரத்துல நீங்க விலைக்கு கொடுத்தீங்க இல்லையா, அந்த பத்திரத்துல கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய வழிகாட்டி மதிப்பு, அந்த மதிப்பு எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க முதல்ல பாக்கணும். அந்த அமௌண்ட்
0: உங்களுக்கு தெரியும்.
2: நீதிமன்றத்துக்கு போகலாம், வழக்கு
0: அதுதான்
2: சொல்றேன். அதை நீங்க ஒரு வழக்கறிஞர் அணுகி அந்த பத்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். நம்பிக்கை எல்லாமே நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிக்காதுமா, நமக்கு எதுவுமே ரெக்கார்டு தான் பேசும். நீங்க அவங்க நீங்க விலைக்கு கொடுத்த பத்திரத்துல உள்ள சர்வே நம்பரை எடுத்து
0: பக்கத்துல யார்ட்டெல்லாமோ சொல்லி கேட்டு பார்த்தாச்சு.
1: சட்டப்படி
2: வேற எதுவுமே நம்ம பண்ண முடியாது. என்னன்னா, நீங்க நீதிமன்றத்துல நீங்க போனோம்னா முதல்ல அந்த ஆவணத்தை எடுக்கணும். அந்த ஆவணத்தை எடுத்து எவ்வளவு கைட்லைன் வேல்யூ இருக்கு, அந்த அரசனுடைய வழிகாட்டு மதிப்பு எவ்வளவு இருக்கு, நீங்க எவ்வளவு ரூபா வாங்கிட்டு கிரையம் எழுதி கொடுத்தீங்கன்னு அந்த ஆவணத்துல எழுதிருப்பாங்க. படிச்சு பார்த்துதானே கையெழுத்து போட்டிருப்பீங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அது கூட கிரைய தொகை அந்த அமௌண்ட் தான். நீங்க அதுக்கு மேல நீங்க அதுதான் கிளைம் பண்ண முடியுமே தவிர கூடுதல் அமௌண்ட் நீங்க கிளைம் பண்ண முடியாது. சரிம்மா, கூடுதல் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியாது. நீங்க அந்த கிரைய தொகை மட்டும்தான் நீங்க பெற முடியும். அது சட்டப்படி அவங்க கூடுதல் எடுத்தாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குமா? நீங்க சொல்றத வச்சு சட்டப்படி நிக்காது.
1: லட்சுமிமா சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அந்த பத்திரம் சைன் பண்ணி கொடுத்திருப்பீங்கல்ல, இவ்வளவு ரூபாய் பெற்றுக்கொண்டேன்னு கொடுத்திருப்பீங்கல்ல, அந்த இதுல அந்த ரூபா அளவு உங்க கையில வந்துருச்சான்னு கேக்குறாங்க. நம்பிக்கையின் அடிப்படையில தான் கொடுத்தீங்க. அதுதான் அவர் வந்து சார் இப்ப எப்பவுமே சொல்றது, நம்பிக்கையின் அடிப்படையில எதுவும் இருக்க கூடாது, ஆதாரபூர்வமா இருக்கணும். ஆனா எனி கவனமா இருந்துக்கோங்கம்மா, உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா சார் சொன்ன மாதிரி வழக்கு தொடுக்கலாம், இல்லைன்னா அடுத்த நிகழ்வுகள்ல நீங்க கவனமா இருந்துக்கணும்னு சொல்றாரு. நன்றிமா நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு. நன்றி நன்றி.
2: இதுல இன்னொரு விளக்கம் நான் சொல்லணும். ஆக்சுவலா கைட்லைன் வேல்யூ நிறைய இடங்கள்ல இப்ப வேல்யூ வித்தியாசம் வருது. அதாவது அரசனுடைய வழிகாட்டு மதிப்பு ஒரு சொத்துக்கு 2 லட்சம் ரூபா இருக்குன்னா இவங்க 10 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறாங்க. அப்படி இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த வாங்கக்கூடிய நபர்கள் இந்த அமௌண்ட் ப்ரூஃப் ஆன இப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த 10 லட்சம் ரூபாயும் பத்திரத்துல காட்டணும், காட்டி ஸ்டாம்ப் ஃபீஸும் கட்டணும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, கிரையம் எழுதி பெறவங்களா இருக்கட்டும், கிரையம் எழுதி வாங்க கொடுக்கறவங்களா இருக்கட்டும், இந்த பணம் லாபத்திற்காக அவங்க குறைச்சி அதை கைட்லைன் வேல்யூ மட்டும் காட்டுவாங்க, ஆக்சுவல் அமௌண்டா காட்ட மாட்டாங்க. இதனால இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் நாளைக்கு எந்த வழக்குக்கும் போக முடியாது. ஏன்னா அதுல ஒரு எக்ரிமெண்ட் மாதிரி அதை நோட் பண்ணுவாங்க, இவ்வளவு ரூபாய் கிரையத்தொகை பெற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு கிரையம் எழுதி கொடுக்கிறேன், அந்த அமௌண்ட் தான் அவங்களுக்கு ரைட், வேற எந்த அமௌண்ட் அவங்க கிளைம் பண்ண முடியாது.
1: அதாவது கொஞ்சம் கூடுதல் வரி கட்ட வேணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து குறைச்சலா மதிப்பு போட்டு அதை எழுதிருவாங்க.
2: அரசுக்கு வந்து நம்ம ஸ்டாம்ப் ஆபீஸ் கட்டுறதுக்கு லாபம் பார்த்து அவங்க இப்படி எழுதி பிரச்சனை மாட்டிக்குவாங்க.
1: பிற்காலத்துல அதனால பெரிய இழப்புகள் வரும்னு தெரியல. ஆனா இந்த அம்மா பேசுனதுல இருந்து அவங்க நம்பிக்கை, நிறைய பேர் இப்படிதான் நம்பிக்கையில, குழந்தைங்களாலும் சரி உறவினர்களாலும் சரி நம்பிக்கையின் அடிப்படையில எதுவும் கொடுக்க கூடாது.
2: நீதிமன்றத்துக்கு ஆதாரம் தான் முக்கியம்.
1: நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, திருமணத்துல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லயும் ஆதாரத்தோட தான் ஒவ்வொருவரும் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறமா இப்ப வந்து நம்ம திருமணத்துல இருந்து தொடங்குவோம் சார். குடும்பங்கள் வந்து பெரும்பாலும் வந்து குடும்ப வாழ்க்கை திருமணத்தோட தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த திருமணம் சட்டப்படி செல்லுபடி

0: திருமணங்கள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி திருமணங்கள் வந்து சட்டம் வந்து அனுமதி கொடுக்குது சார்?
1: அதாவது திருமணங்களை பொறுத்த வரைக்கும் இந்து திருமணமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ திருமணமாக இருக்கட்டும், இல்லைன்னா முஸ்லீம் திருமணமாக இருக்கட்டும், இல்ல வேற கலப்பு திருமணங்கள். இப்ப நிறைய பேர் காதல் திருமணம் பண்றாங்க, அதுல வெவ்வேறு ஜாதியினர் வெவ்வேறு மதத்தினர் மாறி மாறி கல்யாணம் பண்ணுவாங்க. இது எல்லாமே எந்த திருமணமாக இருந்தாலும் முறைப்படுத்தி அதை பதிவு செய்திருக்கணும். 2009 தமிழக அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, 2009 அந்த கட்டாய திருமண பதிவு சட்டம். அந்த திருமணங்கள் எந்த முறைப்படி திருமணம் நடைபெற்றாலும் அதை பதிவு செய்யணும் அப்படிங்கறத கட்டாயமா கொண்டு வந்தாங்க. இப்ப அது எக்ஸாம்பிள், ஒரு ஆர் கிறிஸ்டியன்ஸ்லயே ஆர்சி கிறிஸ்டியன், சிஎஸ்ஏ கிறிஸ்டியன், அதே மாதிரி பெண்டிகாஸ்து அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஒரு திருமணம் நம்ம முறைப்படி சர்ச்ல எடுக்கணும்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ரெண்டு பேருமே ஆர்சி கிறிஸ்டியன்ஸா இருக்கணும், இல்லைனா ரெண்டு பேருமே சிஎஸ்ஏ கிறிஸ்டியன்ஸா இருக்கணும், இல்லைனா ரெண்டு பேருமே பெண்டிகாஸ்தா இருக்கணும். ஹிந்துல ஐயாவளி திருமணங்களா இருக்கட்டும், இல்லைனா நார்மல் ஹிந்து திருமணங்களா இருக்கட்டும், இப்படி நிறைய விதமான திருமணங்களுக்கு. இந்து ரெண்டு பேருமே ஹிந்துவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க கோயில வச்சு திருமணம் பண்ணலாம். முஸ்லீம் வந்து இமாம் கையொப்பமிட்டு அவங்க ஜமாத்துல ரெக்கார்ட் பண்ணி திருமணம் பண்ணுவாங்க. இந்த மூன்று திருமணங்கள்லயும் நம்ம நார்மலா அரசு முறைப்படி அதை பதிவு செய்யணும். அதாவது எந்த முறைப்படி அவங்க திருமணம் செய்தாங்களோ அந்த முறைப்படி, அதாவது கிறிஸ்டியன் மேரேஜுக்கு தனியா ஒரு ஃபார்ம் இருக்கு, ஃபார்ம் 1, ஃபார்ம் 1A அப்படியெல்லாம், அதுல ரெண்டு மூணு வித்தியாசம் இருக்கு. அந்த ஃபார்ம்ல நம்ம ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி பதிவு பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு அதுல ஒரு டோக்கன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நேர்ல போய் நம்ம பதிவு பண்ணணும். அப்போ ரெக்கார்டுக்கெல்லாம் சர்ச்ல முறைப்படி நடந்த திருமணங்கள் செல்லுபடி ஆகும். கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் மண்டபத்துல வச்சு தாலி கட்டியிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது கோயில் முன்னாடி சும்மா போய் தாலி கட்டியிருப்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கு செல்லாது மேரேஜ். திருமணம் செல்லணும்னா முறைப்படி அவங்க சான்று பெற்று திருமணம் பண்ணணும். அதாவது சர்ச் ஃபாதர்ஸ் இல்லனா பாஸ்டர்ஸ் முன்னிலையில அவங்க வச்சு திருமணம் பண்ணணும். இதுதான் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் செல்லுபடி ஆகும். இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயில்ல போய் தாலி கட்டினாலே செல்லுபடி ஆகும். ஹிந்து மேரேஜை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 7A இருக்கு, சுயமரியாதை திருமணம் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு கல்யாண கார்டு அடிச்சு தாலி கட்டினாலே திருமணம் செல்லுபடி ஆகும் அப்படிங்கறது மாதிரி ஹிந்துக்களுக்கு ஒரு இது இருக்கு.
0: ஒரு அழைப்பிதழ் கண்டிப்பா
1: அச்சடிக்கணும். அதே மாதிரி ஊர் கோயில்கள் இந்த சர்டிபிகேட் இப்ப கொடுக்கறாங்க, இஷ்யூ பண்றாங்க. நிறைய பேர் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதுல சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. அதெல்லாமே நார்மலா செல்லுபடி ஆகும். மண்டபத்துல வச்சு திருமணம் பண்ணாங்கன்னா மண்டபத்துல இருந்து சான்று பெற்று அதை முறைப்படி திருமணம் பண்ணும். அதே மாதிரி திருமண வயதை பொறுத்த வரைக்கும் அனைத்து பெண்களுக்கும், பெண்களுக்கான திருமண வயது அப்படிங்கிறது 18 நிறைவடைந்திருக்க வேண்டும். 18 முடிஞ்சிருக்கணும். 18 ஸ்டார்ட் ஆயிருச்சு திருமணம் பண்ணலாம்னா முடியாது. பெண்களுக்கு 18 முடிஞ்சிருக்கணும், ஆண்களுக்கு 21 நிறைவடைந்திருக்கணும். இதுதான் திருமண வயது, முறைப்படியான திருமண வயது. இந்த திருமண வயதை பூர்த்தி செய்து முறைப்படி கிறிஸ்தவ முறைப்படியோ இந்து முறைப்படியோ முஸ்லீம் முறைப்படியோ அந்த நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே செல்லுபடி ஆகக்கூடிய திருமணங்கள். கலப்பு திருமணங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல பதிவு பண்ணலாம். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல ஒரு 30 நோட்டீஸ் போட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணுவாங்க. அப்படி பதிவு பண்ணா ஒரு ஆள் ஹிந்துவா இருப்பாங்க, ஒரு ஆள் கிறிஸ்டியனா இருப்பாங்க. அப்ப ரெண்டு பேருக்கு எந்த முறைப்படியும் திருமணம் பண்ண முடியாது. அவங்க ஒரு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி ஒரு நோட்டீஸ் கொண்டு கொடுக்கணும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. அவங்க பெண்களோட ஊர்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆபீஸ், அவங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆபீஸ், அதுல ஒரு நோட்டீஸ் போடுவாங்க. அதே மாதிரி ஆண்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆபீஸ்லயும் ஒரு நோட்டீஸ் போடுவாங்க. இந்த நோட்டீஸுக்கு 30 ஏதாவது எதிர்ப்பு வருதா, இவர் வேற ஏற்கனவே ஏதாவது திருமணம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற எதிர்ப்பு ஏதாவது வருதாங்கிறத பாப்பாங்க. அதுக்கப்புறம் 90 அந்த திருமணத்தை பதிவு செய்யணும். பதிவு செய்து சான்று பண்ணலாம். அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல பதிவு பண்றது.
0: விண்ணப்பித்து 90 நாட்கள்,
1: அதாவது விண்ணப்பித்து 30 நோட்டீஸ் பீரியட் நோட்டீஸ் போடணும். அதுக்கப்புறமா டோட்டல் 90 அதை பதிவு செய்திருக்கணும். இப்படி முறைப்படி பதிவு செய்யப்பட்ட திருமணங்கள், முறைப்படி செய்யப்பட்ட திருமணங்கள் தான் செல்லுபடி ஆகக்கூடிய திருமணம். ஒரு விவாகரத்து பெறணும் அப்படின்னா கம்பல்சரி திருமணம் செய்திருக்கணும். திருமணத்தை ப்ரூஃப் பண்ணக்கூடிய சான்று இருந்தா மட்டும்தான் விவாகரத்து பெற முடியும்.
0: சட்டப்படியான ஒரு திருமணம்
1: செஞ்சிருக்கணும்.
0: சட்டம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றி அவங்க திருமணம் செஞ்சிருக்காங்க, விவாகரத்து பெற முடியும்.
1: நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லிவிங் டுகெதர் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணிருப்பாங்க, வந்திருப்பாங்க, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க, ரெண்டு குழந்தையெல்லாம் பிறந்திருக்கும். குழந்தை பிறக்கிறதுனால மட்டுமே இந்த திருமணம் செல்லும் அப்படிங்கறது கிடையாது. எந்த திருமணமும் குழந்தை பிறக்கிறதுனால, குழந்தைக்கு அப்பா அம்மா இவங்க தான், ஆனா திருமணம் செல்லுமான்னு கேட்டா அது திருமணம் கிடையாது. அதனால திருமணம் முறைப்படி பதிவு செய்து முறைப்படி திருமணம் செய்தா மட்டும்தான் அந்த திருமணம் செல்லுபடி ஆகும்.
0: அதாவது நீங்க சொன்னீங்க வந்து ரெண்டு மதங்களுக்கு இடையே கலப்பு திருமணம் நடைபெறும் போது வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் சொன்னீங்க. ஆனா ஒரே மதத்துல வந்து ஒவ்வொரு இனத்தவர்கள் பிரிவு இருக்கும்ல, அவங்க பண்ணும்போது
1: பண்ணிக்கலாம். கலப்பு திருமணத்துல ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு அரசாங்கம் நிதியும் கொடுக்கறாங்க, அதாவது உதவித்தொகையும் கொடுக்கறாங்க. அத கலப்பு திருமணங்களை அரசு இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க. நிறைய கலப்பு திருமணம் நடக்குது.

0: திருமணங்களாக இருந்தாலும் அந்த கலப்பு திருமணத்தை பண்ணக்கூடிய இப்ப ஒரு பிசி இல்லைனா எஸ்சி ரெண்டு காஸ்ட் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு மதத்துல இருக்கலாம், அவங்க இப்ப ரெண்டு பேருமே கிறிஸ்தவர்களாக இருந்தா ரெண்டு பேருமே கிறிஸ்தவ முறை இப்படி பண்ணிக்கலாம், இல்ல கலப்பு திருமணத்துல பண்ணா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல நம்ம பதிவு பண்ணலாம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல.
1: சரி, தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். ஒரு திரைப்பட பாடலை கேட்டு

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி.

0: இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
3: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
4: இவ்வளவு சீக்கிரம் இருக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
3: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
4: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
5: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
4: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
7: நேரம் இப்பொழுது 3:41. 50 நொடி. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சந்திப்போம் சிந்திப்போம். சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குடும்பம் சம்பந்தமான வழக்குகள், சட்டங்கள் குறித்து சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் வழக்கறிஞர் முழகமூடு ஜார்ஜ் பிலிஜின் அவர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: குடும்ப நல வழக்குகள் அல்லது சட்டங்கள் குறித்து நமக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் முழகமோடு வழக்கறிஞர் ஜி ஜார்ஜ் வில்லிஜன் அவர்கள். சார், நம்ம வந்து திருமணம் பதிவு இதை பத்தி நீங்க பேசுனீங்க இல்லையா? ஆனா அதுல ஒரு சின்ன சந்தேகம் சார். அதாவது நீங்க வந்து மத ரீதியான வழிபாட்டு தலங்கள்ல வைத்து சட்டப்படியா அவங்க பண்ணனாலும் அது வந்து அதிகாரபூர்வமா ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னீங்க. ஆனா சில சில விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பா அரசு பதிவு அலுவலகங்கள்ல பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது எந்த மாதிரி சூழ்நிலையில அது கட்டாயம் அவசியம் சார்?
1: ஆக்சுவலா எல்லா விஷயத்துக்கும் திருமணம் முடிஞ்சா 90 days கம்பல்சரி பதிவு பண்ணிருக்கணும். அதுதான் வித்தவுட் ஃபைன் வந்து 90 days. அது எதுக்காகனா, நீங்க திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு ரேஷன் கார்டு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ரேஷன் கார்டு எடுக்கணும்னா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கம்பல்சரி. பாஸ்போர்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்க, பாஸ்போர்ட் எடுக்கணும்னாலும் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கம்பல்சரி. அதே மாதிரி நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக போனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் நமக்கு தேவைப்படும். அப்போ திருமணங்கள் இந்து முறைப்பட்டு நடைபெற்றாலும், முஸ்லீம் முறைப்பட்டு நடைபெற்றாலும் சரி, கிறிஸ்தவ முறைப்பட்டு நடைபெற்றாலும் சரி, கட்டாயம் பதிவு செய்திருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அது வந்து அதுக்காக தான் 2009 திருமணங்கள் கட்டாய பதிவு சட்டம் வந்து தமிழக அரசாங்கம் கொண்டு வந்தது. எந்த முறைப்படி திருமணம் செய்து கொண்டாலும் அதை பதிவு பண்ணுவது கட்டாயம் அப்படிங்கறது தான் நமக்கு இன்னைக்கு நாம்ஸ்.
0: இல்ல இல்ல, சில சூழ்நிலைகள்ல வந்து நமக்கு அந்த பதிவு அப்படிங்கறது கட்டாயம். நீங்க வந்து ரேஷன் கார்டு பதிவு செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்புறமா வெளிநாடுகளுக்கு செல்லும் போது இதுல நிறைய பிரச்சனைகளை நிறைய பேர் எதிர்கொள்றாங்க இல்லையா சார்? அது என்ன மாதிரி அது அவசியம்?
1: ஆக்சுவலா அதுதான் திருமணம். இப்ப நிறைய பேர் என்னன்னா, திருமணம் பண்றாங்க, ஒரு சர்ச்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னா அது சர்ச் வந்து ஒரு டயசிஸ் கீழே வருது, அது வந்து லீகலி வேலிட். இப்போ ஹிந்து முறைப்படி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஊருக்குள்ளே ஒரு சும்மா ஒரு புக்கு வச்சு அந்த புக்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு லெட்டர் பேட்ல சர்டிபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. நாளைக்கு இதுல கணவனோ மனைவியோ பிரச்சனை வந்து ரெண்டு பேர்ல ஒரு ஆள் இந்த சர்டிபிகேட் போலின்னு சொன்னாங்கன்னா, இதை நீங்க உங்களால ப்ரூஃப் பண்ண முடியாது. இது போலியா? இந்த இது வந்து சர்ச், இப்ப ஒரு கோயில்ல ரெண்டு ட்ரஸ்ட் இருக்கும், சில ஊர்கள்ல ரெண்டு குரூப் இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு தரப்பினர் கொடுத்த சர்டிபிகேட் இன்னொரு தரப்பினர் சொல்லுவாங்க, நாங்க கொடுக்கற சர்டிபிகேட் தான் சொல்லணும், அவங்க சொல்ல இவங்க வந்து நாங்க கொடுக்கற சர்டிபிகேட் தான் சொல்லணும் அப்படிங்கறது. அப்போ இந்த திருமணத்தை வெரிஃபை பண்ணி நீங்க கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர்

0: ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் செல்லும்.
1: இந்த எந்த பிரச்சனையும் வேண்டாம் இல்லையா, எல்லாம் நம்ம மத சடங்குகளை பின்பற்றி எல்லாம் செஞ்சிட்டு 90 நாட்களுக்குள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப சேஃப், அது அவசியம் சொல்றீங்க,
0: அது கட்டாயம்.
1: சரி,
0: இப்போ அதுதான் கணவன் மனைவிக்கான ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். நாளைக்கு ஒரு மனைவி அவங்க வந்து ஒரு திருமணம் பண்றாங்க, நிறைய பேர் வந்து 2 திருமணம் 3 திருமணம் பண்றதா சொல்றாங்க. அது எப்படி பண்றாங்கன்னா, இதுதான் திருமணம் பதிவு செய்திருக்க மாட்டாங்க, கோயில் முறைப்படி சர்டிபிகேட் அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, இவங்க இன்னொரு திருமணம் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுக்கும் போது காவல் நிலையத்துல நீங்க பதிவு செய்த திருமண சான்றை கொண்டு வாங்கன்னு சொன்னா, நாங்க பதிவே செய்யல அப்படிங்கறது மாதிரி சொல்லுவாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவா, நான் திருமணமே பண்ணல, முறைப்படி திருமணம் பண்ணி பதிவு செய்ய நான் வந்து முயற்சி பண்ணேன், அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிக்கல, அப்படி இப்படி நிறைய கதை சொல்லுவாங்க. அதனால ஆரம்பத்துல அதை ரெண்டு பெற்றோரும் அதை முயற்சி பண்ணி உடனடியாக பதிவு செய்தீங்கன்னா அந்த பதிவு சான்று என்னைக்குனாலும் வேலிடு. அது இப்ப சான்று தொலைஞ்சு போனாலும் சரி, இல்ல சான்ற ஒருத்தங்க கொண்டு போயிட்டாலும் சரி, நம்ம அடுத்தது ஒரு சான்று அப்ளை பண்ணி கூட வாங்கிக்கலாம்.
1: எல்லாம் ஆன்லைன் மூலமா எல்லா வசதிகளும்
0: இருக்கு.
1: சரி, இப்ப வந்து திருமணம் ஆயிடுச்சு, ஆனா குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய உடனடி பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்கள் என்ன, அந்த பிரச்சனைகள் வந்தா ஒரு பெண் என்னென்ன வழிமுறைகளை கையாளணும் சார்?
0: ஆக்சுவலா திருமணம் முடிஞ்ச உடனே நிறைய வீடுகள்ல பேசிக்கா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை பாத்தீங்கன்னா, ஒண்ணு கூடுதல் வரதட்சணை கேட்பாங்க, கேட்டாங்கிற பிரச்சனை வரும். சில வீடுகள்ல வேற மாதிரி, அதாவது சமையல் பண்ற சாப்பாட்டை வர சாப்பிட விடாத அளவுக்கு அந்த அளவு கொடுமைப்படுத்துறாங்க, ஒரு கல உனக்கு நிறம் இல்ல அழகு இல்ல அப்படி எல்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. அப்போ ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ், அதாவது முதல்ல என்ன பண்ணணும்னா முறைப்படி காவல் நிலையத்துல புகார் மனு கொடுக்கணும். அது உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்துல ஒரு புகார் மனு கொடுக்கணும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அந்த மகளிர் காவல் நிலையத்துல புகார் மனு கொடுக்கும் போது எப்படி அந்த புகார் மனு கொடுக்கணும்னா, வெறும் அன்னைக்குள்ள பிரச்சனையை மட்டும் வச்சு கொடுக்க கூடாது. ஏன்னா ஒரு முதல் கொடுக்கக்கூடிய புகார் மனு தான் நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் நிக்கும். இந்த பேப்பர் தான் பேசும். நீங்க இங்க லோவர் கோர்ட்ல நீங்க போனாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இல்ல ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த பேப்பர் தான் நிக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, ப்ராப்பரா திருமணம் பேசும்போது என்ன நடந்தது, இல்ல காதல் திருமணம்னா எப்படி அறிமுகமானாங்க, அதுல ஆரம்பிச்சு எவ்வளவு டௌரி போட்டாங்க, எவ்வளவு நகை போட்டாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி, என்னென்ன கொடுமைகள் அவங்க அனுபவிச்சாங்க அப்படிங்கறது முதல் எண்டு வரைக்கும், அதாவது ஸ்டார்டிங் முதல் எண்டு வரைக்கும் உள்ள ஸ்டோரி ப்ராப்பரா அந்த பெட்டிஷன்ல இருக்கணும். அப்படி இருந்துருனாதான் அது நாளைக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு போனாலும் காவல்துறையினர் அதை விசாரிச்சு அது உண்மையா பொய்யாங்கிறத விசாரிச்சு அவங்க ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க விசாரிக்கும் போதும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இப்ப எந்த விஷயம் பொய்யாக அதுல எழுதினாலும் ஆட்டோமேட்டிக்கா நீதிமன்றத்துக்கு போகும்போது அது தெரிய வந்துடும். ஏன்னா நீதிமன்றத்துல கிராஸ் எக்ஸாமினேஷன்ல மேக்சிமம் உண்மைகளை வெளியே கொண்டு வந்துட முடியும். ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, அதுல கிராஸ் எக்ஸாமினேஷன்ல நம்ம கேட்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா உண்மையை சொல்லுவாங்க. ஏன்னா பொய் வந்து நிறைய நாள் வந்து மனசுல நிக்காது, உண்மையான சம்பவங்கள் தான் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும். அப்ப அந்த உண்மையான உண்மையை சொல்லி நம்ம நீதிமன்றத்துக்கோ கோர்ட்டுக்கோ ஸ்டேஷனுக்கோ போனோம்னா தான் அதுல நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அதே மாதிரி ஆண்கள் அவங்கள பாதுகாத்துக்கிறது அப்படின்னா, ஒரு பெண்களுக்கான சட்டங்கள் இருக்கு, ஆண்களை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு சொல்லி தனி சட்டங்கள் எல்லாம் இல்ல. அப்ப ஒரு திருமணம் பண்றாங்க, திருமணம் பண்ணிட்டு வந்த உடனேயே ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் இல்லாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு பிரச்சனை வருதுன்னா முறைப்படியா ஆண் ஒரு காவலத்துல புகார் மனு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஆண் அவங்க பெண்ணோட பெற்றோருக்கு தெரியப்படுத்துறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த இவங்க நேரடியா டீல் பண்ணாம இவங்க முறைப்படி அதை டீல் பண்ணி அதுக்கான தீர்வை உடனே தேடணும். இவங்க சகிச்சு சகிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல போனாங்கன்னா நாளைக்கு அது பிரச்சனை இவங்களுக்கு தலையில தான் வந்து நிக்குமே தவிர இவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அப்ப எல்லாமே ஒரு எந்த ஒரு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள் கணவருக்கும் மனைவிக்கும் தான் தெரியும், வெளியே யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. கூட்டு குடும்பங்கள்ல பெற்றோருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு பெண் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பெண் வந்து 2வது திருமணம் பண்ணி கொடுக்கறாங்க ஒரு பையனுக்கு. அந்த திருமணம் 2வது திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பையனுக்கு தெரியாது இந்த பெண்ணுக்கு பிக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறது தெரியாது. இவங்களுக்கு பிக்ஸ் நோயால பாதிக்கப்பட்ட அந்த நோயால பாதிக்கப்பட்ட பெண்ணை இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. வந்த நாள்ல இருந்தே அவங்க வீட்டுல சரியாக குடும்பம் நடத்த முடியல, அவங்க அடிக்கடி பிக்ஸ் வந்து இது பண்றாங்க. இதுக்கு ஒரு நாள் அந்த கணவர் என்ன பண்றாரு, சத்தம் போடுறாரு, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னா ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்ப்போம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. இவரு கேரளாவுக்கு வேலைக்கு போன கேப்ல இவங்க இங்க சூசைட் பண்ணிட்டாங்க.
1: ஐயோ,
0: சூசைட் பண்ணி அது யார் மேல வழக்கு பாயுது, அந்த சூசைட் பண்ணி அது திருமணமாகி 7 வருடங்களுக்கு முன்னாடி சூசைட் பண்ணியாச்சுன்னா ஆர்டிஓ என்கொயரி அப்படி எல்லாம் வரும் இல்லையா? அப்ப இந்த பையன் கணவன் இந்த பையன் மேல வழக்கு, அந்த வீட்டிலேயே இல்லாத இவங்க சகோதரிகள் மேல வழக்கு, அதாவது சகோதரிகள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, கல்யாணம்

0: கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு புதிய, அதாவது கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம் தான் இருக்கு அந்த வீட்டுல, அப்ப என்ன நிலைமை வரும், இவங்க வழக்குல இவங்க பேரை சேர்த்துட்டாங்கன்னா. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் அந்த வழக்கு நிலுவையில தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப ஆண் அந்த அவன் முதல் முறைப்படி அப்பவே அவங்க வீட்டுல கொண்டு விட்டு, இல்லைன்னா முறைப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பி ப்ராப்பரா கோர்ட்ல ஒரு விவாகரத்தை ஏதாவது தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அந்த பிரச்சனை இல்லை.
1: இல்ல, குடும்ப விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் நினைச்சு விட்டுறக்கூடாது. கண்டிப்பா
0: சின்ன பிரச்சனைகள் வரும்போதே அதை கரெக்டா பார்த்து அதுக்கான தீர்வு நோக்கி நகர்ந்துடணும். இல்லாம இருந்தா அது என்னைக்குனாலும் அது பிரச்சனை தான் உருவாக்குமே தவிர, அது அதுக்கப்புறம் அதுல இருந்து காப்பாத்தி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெண்கள் சூசைட் பண்ணும்போது என்ன வேணாலும் எழுதி வைக்கலாம், ஒரு சூசைட் நோட் எழுதி வைப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணுவாங்க. அப்ப ஆண்கள் எப்படி அவங்களை பாதுகாத்துக்கிறது? அப்ப பிரச்சனை வரும்போதே 4 பேரை கூப்பிட்டு இப்படி பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன தீர்வுங்கிறத கேட்டு

0: பிரச்சனை வரும்போதே 4 பேரை கூப்பிட்டு இப்படி பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன தீர்வுங்கிறத கேட்டு இல்லைனா காவல் நிலையத்துல புகார் மனு கொடுத்து எதுவுமே பண்ணாம இருந்தா இவர் மேல தானே அஃபென்ஸ் தரும்.
1: சில நேரங்கள்ல சில பேர் இது சின்ன விஷயம் அப்படி இது புகார் கொடுத்தா அது பெருசா ஆயிரும்னு நினைப்பாங்க.
0: அப்படி விட்டுறக்கூடாது, எந்த விதத்திலையும் எந்த பிரச்சனையும் சின்ன பிரச்சனையா நினைச்சு விட்டுறக்கூடாது. அதாவது எந்த பிரச்சனையும் சின்ன பிரச்சனையா நினைச்சு விடுறாங்களோ அதுதான் பெரிய விஷயமா வந்து நிற்கும்.
1: இல்ல அவங்க சகோதரிகளும் பாதிக்கப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படுது,
0: அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது, அவங்க ஹஸ்பண்ட் அவங்க விவகாரத்து பண்ணக்கூடிய நிலைமை வர வருது. நீ உங்க வீட்டுல போய் அந்த கேஸ முடிச்சுட்டோ இல்லன்னா இங்க வரவாதான்னு சொல்லி அனுப்பி விட்ட ஃபேமிலி எல்லாம் நிறைய இருக்கு.
1: அப்ப ஆண்களும் ரொம்ப கவனமா இருக்கும்
0: குடும்ப விஷயத்துல, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சரிசம வாய்ப்பு தான்.
1: ஆனா ஏதாவது பிரச்சனை வந்தா பெற்றோர்கள்ட்டு சொல்லணும், அதுக்கும் தீர்வு காண முடியலன்னா பெண்ணோட பெற்றோர்கள்ட்ட சொல்லணும், அதுக்கும் தீர்வு காண
0: முடியலன்னா
1: போயிடணும், போயிட வேண்டியது இல்ல. ஒரு பெரியவர்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் சார்ந்த ஒரு பெரியவர்களையும் சொல்லி வச்சுக்கிறது அவங்களுக்கு சேஃப் இல்ல.
0: ஒரு அதே மாதிரி குடும்ப நலம் சம்பந்தமா காவல் நிலையத்துல புகார் மனு இல்லன்னா இங்க டிவிசி அதாவது பெண்களுக்கு குடும்பம் நடக்குது அதுவும் நிக்காது. நமக்கு இப்ப காவல் நிலையத்துல புகார் மனு கொடுக்கல, இப்ப ஒரு அடிபட்டுச்சு, இப்ப கணவர் தான் ஒய்ஃப் அடிச்சுட்டாங்கன்னா ஒரு புகார் மனு கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா அதுவும் நாளைக்கு வந்து இவங்க பொய் சொல்றாங்களா உண்மையை சொல்றாங்களான்னு எதை வச்சு ப்ரூஃப் பண்ண முடியும், பண்ண முடியாது. அதனால ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தெளிவா இருக்கணும்,
1: ஆதாரத்தோட இருக்கணும், முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள்ல நம்ம வந்து கவனமா இருக்கணும் சொல்றீங்க. ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் சார்.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமர்க், எம்ஃபாக்,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றைய வேளாண்மைக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் மாணி இடம்பெறும். நேரம் இப்பொழுது 3:55. நம்ம வந்து சந்திப்போம் சிந்திப்போம் இந்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க இவ்வளவு நேரமும் நிறைய குடும்ப நல வழக்குகள் சட்டங்கள் குறித்து பேசினீங்க. நிறைவா வந்து நம்ம வந்து குடும்ப நல வழக்குகள்னாலே கணவன் மனைவி பிரிவு அந்த விவாகரத்து பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த சூழ்நிலையில். அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறையா இருக்கு இல்லையா? அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு யாரு யாரு கையில இருக்கு,

0: அல்லது அந்த குழந்தைகளுக்கு செலவு செய்யறது யார் பொறுப்புல இருக்கு அப்படிங்கறது பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குல்ல, அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா?
1: ஆக்சுவலா கார்டியன் அதாவது பிறந்த குழந்தைக்கு 5 வயது வரை தாய் வந்து கார்டியன், லீகல் கார்டியன் சட்டப்படி. 5 வயதுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும், 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தந்தை தான் வந்து லீகல் கார்டியன், இதுதான் சட்டம். ஆனா இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் நிறைய வித்தியாசமா வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா, வருமானத்தை பார்ப்பாங்க, குழந்தைகளை பராமரிப்பதற்கான வருமானங்கள் அப்பாட்ட இருக்கா அம்மாட்ட இருக்கான்னு பாப்பாங்க. அதாவது தாய் சில இடத்துல தாய் வந்து கவர்மெண்ட்ல வேலை பார்ப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, தந்தைக்கு வருமானம் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணும். அதே மாதிரி தந்தைக்கு சில இடத்துல நல்ல வருமானம், அதாவது அந்த குழந்தையை நல்ல முறையில படிக்க வைக்கணும், அந்த குழந்தை நல்ல முறையில கல்ல திருமணம் செய்து கொடுக்கணும், நாளைக்கு குழந்தைகளோட அந்த மருத்துவ செலவு பார்க்கணும், இதை எல்லாமே நீதிமன்றம் கன்சிடர் பண்ணி தான் அதுக்கான ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அப்ப யாருகிட்ட வருமானம் இருக்கு இந்த குழந்தைகளை பார்ப்பதற்கான, இப்போ தாய் மேக்சிமம் தாய் கிட்ட தான் அந்த குழந்தை இருக்கும். அதாவது பிரிஞ்சு போகும்போது தாய் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களோட கூட்டிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப சில கேசஸ்ல இவங்க மெயின்டெனன்ஸ் கேஸ் போடுவாங்க, மெயின்டெனன்ஸ் தாக்கல் பண்ணியாச்சுன்னா நீதிமன்றம் மாதம் 1,000 ரூபா அந்த குழந்தைக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பிக்கும், அப்படியும் கோர்ட் ஆர்டர் போடும். சில கேசஸ்ல என்ன பண்ணுவாங்க, எனக்கு நான் தான் கார்டியன்கிறத பிக்ஸ் பண்ண சொல்லி கேஸ் போடுவாங்க, GWOP ஃபைல் பண்ணுவாங்க. அப்படி ஃபைல் பண்ணக்கூடிய பட்சத்துல ரெண்டு பேரோட வருமானம், ரெண்டு பேரோட அந்த எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து தான் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கும்.
0: அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது வந்து அந்த குழந்தைகளுடைய செலவுகளை சந்திக்கக்கூடியது யார் வருமானம் அதிகம் உள்ளவங்களோ அவங்கதான்,
1: அவங்கதான் கொடுக்கறதா இருக்கும். என் மனைவி நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருந்தா கணவன் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், கணவன் நல்லா சம்பாதிக்கிறதா இருந்தா மனைவி மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான வருமான சோர்ஸுக்கு ஏத்த மாதிரிதான் மெயின்டெனன்ஸ் கொடுக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும். ரெண்டு பேருக்குமே நல்ல வருமானம் வருது, போதுமான வருமானம் வருதுன்னா அப்ப ஒரு தரப்புல நீதிமன்றம் அந்த வாதங்களை கேட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரும். இப்ப எப்பவுமே குழந்தைகள் இதுல பெருசா பாதிக்கப்படுறாங்க, ஏன்னா ரெண்டு அதாவது தாயும் தந்தையும் இருந்து வளர்க்கக்கூடிய குழந்தைகள் தான் முழுமையாக நல்லபடியாக வளர்ந்து வருங்கிறது நமக்கு நம்ம பாரம்பரியமாவே நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஒரு சிங்கிள் பேரண்ட வளரக்கூடிய பிள்ளைகள் ஒரு ஏக்கத்தோடு அந்த மற்ற பிள்ளைங்களை பாக்குறத சூழ்நிலையை நம்ம இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். அதாவது பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு இடங்களா இருக்கட்டும், ஒரு பெற்றோர் கூட இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர் ரெண்டு பெற்றோருடைய அதாவது தாய் தந்தையுடைய சேர்ந்து வாழாத பெற்றோர். இப்ப சமீபத்துல நேத்துக்கு ஒரு வீடியோ பார்த்திருந்தேன், அந்த மனைவி வந்து வழக்கறிஞர், அவங்க கேன்சர்ல இறந்து போறாங்க, தந்தை வந்து ஒரு ஃபீவர்ல ஏதோ இறந்து போறாங்க, ரெண்டு பேருமே இல்லாம இழந்து நிக்கிறாங்க. இப்ப பிள்ளைகள் ஒரு பிள்ளை பிளஸ் டூ படிக்குது, ஒரு பிள்ளை வந்து SSLC படிக்குது, பார்ட்டிட்ட நின்று வளருது அந்த பிள்ளை, அந்த பிள்ளை கவர்மெண்ட் வந்து உதவி கேக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்ணணும், கோர்ட்ல போட்டு அந்த பிள்ளைங்க யாரு கார்டியனுங்கிறத பிக்ஸ் பண்ணணும் முதல்ல. அந்த கார்டியன் பிக்ஸ் பண்ணி தான் அந்த பிள்ளைங்களுக்கான அடுத்த செலவுகள் அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நீதிமன்றம் பார்த்து ஒரு கார்டியன்ஷிப் கொடுத்து அவங்க அந்த பிள்ளைகளை பராமரிக்கணும். அப்புறமா
0: உறவினர்கள்
1: வழியாக அவங்க பாட்டியா இருக்கலாம், இல்ல உறவினர்கள் யாரா இருக்கலாம், அந்த பிள்ளைங்களோட நலன் விரும்பிகளா இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்களை நாளைக்கு இதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா,
0: பெற்றோர்கள் இல்லாத பட்சத்துல உறவினர்களையும் அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டாங்க. தொடர்ந்து நாங்க கேட்ட கேள்விகள் வந்து நல்ல பயனுள்ள தகவல்களை கொடுத்த உங்களுக்கும், இந்த நிகழ்ச்சி வந்து நேயர்களுக்கும் ஒரு சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி, நேயர்களுக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி
1: நன்றி.
0: குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டது தேனி நேரத்தில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி.

இந்த நிகழ்ச்சியில் உங்களது சந்தேகங்கள் மற்றும் நாம் கேட்ட கேள்விகளுக்கும் சட்ட விழிப்புணர்வு தகவல்களை தந்தவர் வழக்கறிஞர் முழகமுடு ஜி ஜார்ஜ் பிளீஜின் அவர்கள். இத்துடன் இன்றைய தேனி நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: திரும்பும் நேரம், மனசு இசையை தேடும் நேரம். உங்களோட பேச, உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பிளே பண்ண உங்க வீட்டு ரேடியோக்குள்ள நான் வந்தாச்சு, ஆர்ஜேஎம்ஐ நித்யதர்ஷினி கண்ணன். காற்றில் கலந்த கவிதையாய், காதில் விழும் இசையாய் நம்ம மாலை நேரத்தை இன்னும் அழகாக்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 4:02. நேர்களே, இப்போது கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை பெற்ற தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1,00,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான குடும்ப வருமானத்தை பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள், நிதி உதவி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப வருமானம் பெறவும், குறைந்தது 4 விவசாய பருவங்கள் அல்லது தொழில் சுழற்சிகளில் அந்த வருமானம் தொடர்ந்து கிடைத்திருக்கவும், சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை விட அதிகமாக இருத்தல் என்பதையும், அந்த வருமானம் நிலையான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டம் செயல்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, வங்கிகள், நபார்ட், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது கிராமப்புற பெண்களுக்கு தன்னம்பிக்கை, பொருளாதார சுதந்திரம், தலைமைத்துவ திறன், சமூக அக்கறை, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தொழில் முனைவு மனப்பான்மை, சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்கள் தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோராக வளர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே இதன் நோக்கமாகும். கிராமப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஷீ லீப்ஸ் என்ற புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியானது சுய உதவி குழுக்கள், கிராம அமைப்புகள், கூட்டமைப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தளம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல், பெண்களால் நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டுள்ளது. கிராமப்புற உற்பத்தியாளர்களை முறையான மதிப்பு கட்டமைப்புகளுடன் இணைத்தல், சுய உதவி குழு உறுப்பினர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில் முனைவோர் குறித்து தரவுகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் இந்த செயலியின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செயலி 34 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் சேவைகளை வழங்க உள்ளது. இது பொருளாதார நடவடிக்கைகளை நிகழ்நேரத்தில் கண்காணித்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க பேருதவியாக இருக்கும். பெண்களின் வருமான வளர்ச்சி, தொழில் திறனை கண்காணிப்பதன் மூலம் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தை இச்செயலி வலுப்படுத்தும். மத்திய அரசு லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் இலக்கினை 3 கோடியிலிருந்து 6 கோடி பெண்களாக அண்மையில் உயர்த்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் லட்சாதிபதி பெண்களின் நல்வாழ்விற்காக 10,00,000 கோடி ரூபாய் நிதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் முயற்சியாகும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உள்ளடக்கிய நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான முக்கிய உந்து சக்தியாக ஷீ லீப்ஸ் திகழும். லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்பது ஒரு வருமான உயர்வு திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புற பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் தொழில் முனைவு முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஒரு முழுமையான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முயற்சியாகும். சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு, சந்தை இணைப்பு மற்றும் அரசு தனியார் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் பெண்கள் நிலையான வருமானத்தை ஈட்டி தன்னம்பிக்கை மிக்க தலைவர்களாகவும் தங்கள் சமூகத்திற்கு முன் உதாரணமாகவும் உருவாக லட்சாதிபதி சகோதரி திட்டம்

0: வழிவகுக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேர்களே, குமரி பண்பலை 101 அடுத்ததாக கேட்கலாம்.
2: தேசிய தன்னார்வ ரத்த தானம் தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
3: இன்று அக்டோபர் மாதம் முதல் தேதி தேசிய தன்னார்வ இரத்த தான தினம். மக்களிடையே இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்வதை ஊக்குவிக்கும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் நாள் தேசிய தன்னார்வ இரத்த தான தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 1971 இந்தியன் சொசைட்டி ஆஃப் பிளட் டிரான்ஸ்பியூஷன் அண்ட் இம்யூனோஹெமடாலஜி என்ற அமைப்பு டாக்டர் ஜே ஜி ஜாலி மற்றும் திருமதி கே ஸ்வரூப் கிருஷ்ணன் இவர்களின் தலைமையில் துவங்கப்பட்டது. இந்த அமைப்பானது 1975 அக்டோபர் 1 தேசிய தன்னார்வ இரத்த தான தினமாக அறிவித்தது. அந்த ஆண்டு முதல் அக்டோபர் மாதம் 1 நாம் தேசிய தன்னார்வ இரத்த தான தினமாக கடைபிடித்து வருகிறோம். நம் உடலில் இரத்தம் என்பது அனைத்து உறுப்புகளையும் உயிர்ப்புடன் வைத்திருக்க அவற்றுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் பிற உயிர் சத்துக்களை கொண்டு சேர்க்கும் ஒரு திரவம். நம் உடலில் இரத்த ஓட்டமும் இரத்த அழுத்தமும் சீராக இருக்குமேயாயின் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சில நோய்கள் காரணமாகவும் விபத்துகளின் போதும் அறுவை சிகிச்சைகளின் போதும் ஏற்படும் இரத்த இழப்பை ஈடு செய்ய அதே இரத்த வகை கொண்ட இன்னொரு நபரிடமிருந்து அந்த நோயாளிக்கு இரத்தம் அளிக்கப்படுகிறது. இவ்வாறு தகுந்த நேரத்தில் அளிக்கப்படும் இரத்தத்தினால் பல உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன. இப்படி தேவை ஏற்படும் நேரத்தில் மட்டுமல்லாது தன்னார்வலர்களின் மூலம் தானமாக பெறப்படும் இரத்தம் இரத்த வங்கிகள் மூலம் பாதுகாக்கப்பட்டும் சேமித்து வைக்கப்பட்டும் வருகிறது. ஒருவர் தானமாக வழங்கும் இரத்தத்தை இருவேறு வகைகளில் பயன்படுத்தலாம். ஒன்று, அதே இரத்த வகை கொண்ட ஒரு நோயாளிக்கு அந்த முழு இரத்தத்தையும் அளிப்பது. இன்னொன்று, தானம் பெறப்பட்ட இரத்தத்தை சிவப்பணுக்கள், இரத்த தட்டுகள் அதாவது பிளேட்லெட்ஸ் மற்றும் பிளாஸ்மா என்று பிரித்தெடுத்து தேவைப்படுவோருக்கு தகுந்தவாறு வழங்குவது. மனித உடலில் சராசரியாக 5 ரத்தம் பாய்கிறது. அதில் ஒரே சமயத்தில் ஒரு நபர் 1 அதாவது 450 ml வரை ரத்தம் தானமாக கொடுக்கலாம். அதுவும் குறைந்தபட்சம் 56 ஒரு முறை நாம் 1 ரத்தம் தானமாக கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு தானமாக பெறப்படும் ரத்தத்தினை 4 முதல் 5 °C வரையிலான வெப்பநிலையில் 42 வரை நாம் பத்திரப்படுத்தி வைக்கலாம். தானம் பெறப்பட்ட இரத்தமானது தொற்று நோய்களை விளைவிக்கும் கிருமிகள் இல்லாமல் ஆரோக்கியமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் உள்ளதா என்பதற்கு பல்வேறு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது. பிறகே அந்த இரத்தம் பத்திரப்படுத்தப்படுகிறது. முன்னதாக இரத்த தானம் செய்பவரின் உடல் ஆரோக்கியமும் உறுதி செய்யப்படுகிறது. தானம் செய்பவரின் இரத்த அழுத்தமும் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவும் முதலில் கணக்கெடுக்கப்படுகின்றது. இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு ஆண்களாயின் குறைந்தபட்சம் 13 பெண்களாயின் 12.5 இருப்பது அவசியமாக உள்ளது. ஹீமோகுளோபின் அளவு 16.5 மேல் இருந்தாலும் அவரால் இரத்த தானம் செய்ய இயலாது என்கின்றனர் மருத்துவர்கள். பொதுவாக குருதி தானம் செய்வதனால் இரத்த சோகை ஏற்படுமோ என்ற அச்சம் மக்களிடையே நிலவி வருகிறது. ஆனால் சரியான இடைவெளியில் முறையான பாதுகாப்புடன் இரத்த தானம் செய்வதனால் நம் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் புதுப்பிக்கப்பட்டு நம் உடல் சீரான ஆரோக்கியத்துடனும் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியுடன் விளங்குகிறது என்று கூறுகின்றனர் மருத்துவர்கள். பொதுவாக 18 முதல் 50 வரை உள்ளவர்கள் இரத்த தானம் செய்யலாம். பெண்கள் பேறு காலத்திலும் மாதவிடாய் காலத்திலும் இரத்த தானம் செய்ய இயலாது என்று கூறுகின்றனர் மருத்துவர்கள். நம் உடலில் இருந்து பெறப்படும் 1 ரத்தமானது ஒரு உயிரை காக்குமேயாயின் இரத்த தானம் செய்வதில் தயக்கம் ஏன்? இந்த தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தில் நாம் அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வருவோம்.
2: சர்வதேச இசை தினம் சிற்றுரை கேட்கலாம்.
4: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 சர்வதேச இசை தினம் கொண்டாடப்படுகிறது. இசையின் சிறப்பையும் இசை கலைஞர்களின் பங்களிப்பையும் உலகின் பல்வேறு இசை மரபுகளையும் போற்றும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மொழிகள் வேறுபட்டாலும் நாடுகள் வேறுபட்டாலும் மனிதர்களின் உள்ளங்களை ஒன்றிணைக்கும் பொது மொழியாக இசை விளங்குகிறது. இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது மனிதனின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கலை வடிவமாகும். மகிழ்ச்சியாக இருக்கும் போது நமது மகிழ்ச்சியை மேலும் அதிகரிப்பதும் சோகமான நேரங்களில் நமக்கு ஆறுதல் அளிப்பதும் இசையின் தனிச்சிறப்பு. வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல உணர்வுகளையும் இசை எளிதாக வெளி

0: வெளிப்படுத்துகிறது. மனித நாகரிகத்தின் வளர்ச்சியோடு இசையும் வளர்ந்து வந்துள்ளது. பழங்காலத்தில் இயற்கையின் ஒலிகளையும் பறவைகளின் குரல்களையும் அடிப்படையாக கொண்டு உருவான இசை காலப்போக்கில் பல்வேறு வடிவங்களாக வளர்ச்சி பெற்றது. இன்று செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, பக்தி இசை, திரைப்பட இசை, மேற்கத்திய இசை, மின்னணு இசை என இசையின் பரப்பளவு மிகவும் விரிவடைந்துள்ளது. இந்தியாவின் இசை பாரம்பரியம் மிகவும் பழமையானதும் வளமானதுமாகும். கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, நாட்டுப்புற இசை மற்றும் பல்வேறு பாரம்பரிய இசை வடிவங்கள் இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் நாட்டுப்புற பாடல்கள், வில்லுப்பாட்டு, ஒப்பாரி, தாலாட்டு போன்ற பல்வேறு கிராமிய இசை வடிவங்கள் மக்களின் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையவை. இசை மனிதனின் மனநலத்திற்கும் நல்வாழ்விற்கும் துணையாகிறது. பரபரப்பான வாழ்க்கை முறையில் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை ஏற்படுத்துவதில் இசைக்கு முக்கிய பங்கு உள்ளது. குழந்தைகளுக்கு இசை பயிற்சி அளிப்பது அவர்களின் படைப்பாற்றல், கவனம் மற்றும் கற்றல் ஆர்வத்தை வளர்க்க உதவுகிறது. அதேபோல் முதியவர்களுக்கும் இசை மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடியதாக உள்ளது. இன்றைய தொழில்நுட்ப உலகில் இசை கேட்பதற்கான வாய்ப்புகள் எல்லையற்றதாகிவிட்டன. இணையம் மற்றும் டிஜிட்டல் தளங்களின் மூலம் உலகின் பல்வேறு பகுதிகளில் உருவாகும் இசையை உடனுக்குடன் கேட்க முடிகிறது. இதன் மூலம் வெவ்வேறு நாடுகள் மற்றும் பண்பாடுகளை சேர்ந்த மக்களின் இசையை அறிந்து கொள்ளவும் அவர்களின் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் முடிகிறது. சர்வதேச இசை தினம் என்பது இசையை ரசிப்பதற்கான ஒரு நாள் மட்டுமல்ல, இசை கலைஞர்களின் திறமையை மதிப்பதற்கும் அழிந்து வரும் பாரம்பரிய இசை வடிவங்களை பாதுகாப்பதற்கும் இளம் தலைமுறையினரிடம் இசை மீதான ஆர்வத்தை வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாகும்.
1: சர்வதேச இசை தினம் சிற்றுரை கேட்டீர்கள். டாக்டர் அன்னி பெசன்ட் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
0: அன்னி பெசன்ட் அவர்கள் 1847 ஆண்டு அக்டோபர் 1 தேதி லண்டனில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அறிவு, சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான கருத்துக்களில் ஆர்வம் கொண்டிருந்தார். சமூகத்தில் நிலவிய ஏற்றத்தாழ்வுகளையும் அநீதிகளையும் எதிர்த்து குரல் கொடுத்தார். பெண்களின் உரிமைகள், தொழிலாளர்களின் நலன், கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தம் போன்ற பல்வேறு துறைகளில் தனது கருத்துக்களை துணிச்சலுடன் வெளிப்படுத்தினார். பின்னர் இந்தியாவிற்கு வந்த அன்னி பெசன்ட் இந்தியாவின் ஆன்மீகம், பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டார். இந்திய மக்களின் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். குறிப்பாக கல்வித்துறையில் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவுவதில் முக்கிய பங்காற்றினார். பின்னர் இந்த கல்வி நிறுவனத்தின் வளர்ச்சி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் உருவாவதற்கான அடித்தளங்களில் ஒன்றாக அமைந்தது. இந்தியாவின் அரசியல் சுதந்திரத்திற்காகவும் அன்னி பெசன்ட் அவர்கள் தீவிரமாக பாடுபட்டார். இந்தியர்களுக்கு தங்களுடைய நாட்டை தாங்களே ஆட்சி செய்யும் உரிமை இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். 1916 ஆண்டு பாலகங்காதர திலகருடன் இணைந்து ஹோம் ரூல் இயக்கத்தை முன்னெடுத்தார். இந்தியாவுக்கு சுயாட்சி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மக்களிடையே பரவலாக எடுத்துச் சென்றார். தனது பத்திரிகை எழுத்துக்கள் மற்றும் பொதுக்கூட்ட உரைகள் மூலம் இந்தியர்களிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்தியாவின் விடுதலை என்பது இந்தியர்களின் உரிமை என்ற எண்ணத்தை வலுப்படுத்துவதில் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. அன்னி பெசன்ட் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, எழுத்தாளர், கல்வியாளர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல் செயற்பாட்டாளராகவும் விளங்கினார். இந்தியாவின் பண்பாடு மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்களில் ஒருவராகவும் அவர் கருதப்படுகிறார். 1933 ஆண்டு செப்டம்பர் 20 தேதி அன்னி பெசன்ட் அவர்கள் மறைந்தார். ஆனால் அவர் இந்தியாவிற்காக ஆற்றிய பணிகள் இன்றும் நினைவு கூறப்படுகின்றன. கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம் மற்றும் இந்திய சுயாட்சி ஆகிய துறைகளில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் வரலாற்றில் நிலைத்திருக்கிறது.
1: டாக்டர் அன்னி பெசன்ட் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
2: பார்த்த காட்சிகளுக்கு உயிர் கொடுப்பது இசை, மனதில் பதிந்த பாடல்களுக்கு என்றும் அழியாத நினைவுகளை தருவது இசை. அப்படிப்பட்ட இனிய திரை இசையோடு உங்கள் மனதை வருடும் பாடல்களை ரசிக்க தயாரகங்கள் நேயர்களே. இது உங்கள் குமரியா ஃபோம் 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்தில்.

இசை நேரம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு வண்ணத்து பூச்சி போல, அதை துரத்திக்கிட்டே போனோம்னா நமக்கு கையில பிடிக்காமலே போய்கிட்டே இருக்கும். அதே நேரம் பேசாம அமைதியா உட்கார்ந்தா அந்த பட்டாம்பூச்சி நம்ம கையிலேயே வந்து உட்காரும். சோ அது போலதாங்க மகிழ்ச்சியும். வரக்கூடிய பாடலையை கேட்டுருவோம். திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகளில் கார்த்திக் மற்றும் ரஞ்சித் பாடியது இமான் இசையில்.

0: கண்ணு சௌக்கியந்தா.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
2: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா.

0: ஊருக்கு போலாம், பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் உங்கள் மொத்த உருவமாகவே இருக்கட்டும்ங்க. கேட்கலாம் விவேகா வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத் ரெய்னா பாடிய குட்டி படத்தின் பாடல், இசை தேவிஸ்ரீ பிரசாத்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வெற்றிவேல். மோகன் ராஜன் வரிகளில், டி இமான் இசையில் சாய் சரண் பாடியது. இதுவரை இனிய இசையை கேட்டு மகிழ்ந்தீர்கள் நேர்களே. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 4:30.

0: अभी आपने सुना कार्यक्रम मेजर सोमनाथ शर्मा, और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। अब अपने मित्र अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता,
1: जगबंधु,
0: चेतना,
1: अर्शद,
0: सौम्या,
1: प्रसून
0: और हमारे आज के विशेषज्ञ प्रोफेसर सरयुग यादव के साथ
1: विमलेश को आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சியுடன் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதான நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்
4: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு வரும் 15ஆம் தேதி முதல் 1000 குவிண்டாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சேமிப்பு தொகையின் அதிக பங்கை மக்கள் ஒய்வூதியத்திற்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனிதநேயமும் என்றும் போற்றுதலுக்குரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதேஷ் வாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்திருந்த நிலையில்

0: ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
2: புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: உங்கள் மனதை வருடும் மெல்லிசையின் மனம், உங்கள் நெஞ்சை நிறைக்கும் இனிய குரல்களின் சங்கமம், ஒவ்வொரு நொடிக்கும் இசையாய், ஒவ்வொரு நினைவுக்கும் துணையாய், இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களே, இது உங்கள் காதுகளுக்கு மட்டுமல்ல உங்கள் இதயத்திற்கும் ஒலிக்கும் ஒரு இனிய அலைவரிசை. காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் நம் மனதை விட்டு நீங்காத ஒன்று இசை. பழைய பாடல்களின் இனிமையும் புதிய பாடல்களின் புதுமையும், காதல், நினைவு, மகிழ்ச்சி, ஏக்கம் என நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு உணர்வையும் இசையாய் மீட்டெடுக்கும் ஒரு இனிய இசை பயணம். முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். முல்லைச்சரத்தில் நம் தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி நடிப்பின் பல்கலைக்கழகம், நம்ம நடிகை திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த தினம் முன்னிட்டு அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்டோபர் 1, 1928 விழுப்புரத்துல VC கணேசனாக பிறந்த நம்ம சிங்கம் மேடை நாடகங்கள்ல தன் கணீர் குரலால எல்லோரையும் கட்டி போட்டிருக்காங்க. சத்ரபதி சிவாஜி வேஷத்துல இவரோட நடிப்பை பார்த்துக்கிட்டு தந்தை பெரியார் மேடையிலேயே இவருக்கு சிவாஜி அப்படிங்கிற பெயரை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் VC கணேசன் சிவாஜி கணேசனா மாறியிருக்காங்க. சிவாஜி கணேசன் நடித்த திருவிளையாடல், அதாவது 1965 வெளிவந்த திரைப்படத்தில் இருந்து KV மகாதேவன் KP இசையில் KP சுந்தராம்பாள் பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகள், சங்கரதாஸ் சுவாமிகளும் வரிகள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி.

நேர்கள் இணைந்திருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம் நம் குமரி பண்பலை 101. 1952 பராசக்தி படத்துல சக்சஸ் அப்படின்னு இவர் பேசின முதல் வசனம் இன்னைக்கும் ரேடியோவில் ஒழிச்சா ரசிகர்களுக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குமாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட 40 வருட சாம்ராஜ்யம், கிட்டத்தட்ட 288 படங்கள், தமிழ் தெலுங்கு மலையாளம்னு எல்லா மொழிகளையும் தன் நடிப்பால உலகமே வியந்த கலை செல்வமா ஆயிருக்காங்க. சிவாஜி கணேசன் நடிச்சு 1972 வெளிவந்த வசந்த மாளிகை, இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் வரிகள் கே வி மகாதேவன்.

0: சின்ன குரல்கள், சிறகடிக்கும் சிந்தனைகள், மழலை மொழியில் மலரும் அழகான உலகம், அதுதான் நம்ம பட்டாம்பூச்சிகள். இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள். இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு குட்டீஸ்களும் பேசட்டுமே. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, உங்க மொபைல் போன்ல 04652260240 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 290-722 டயல் பண்ணுங்க. மொபைல் நம்பர் 8903257039. ஒரு கால் போதும், உங்க குழந்தையினுடைய குரலும் வானொலியில சிறகடிக்கும். கேட்டுட்டு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101 இருந்து முல்லை சரம் 5 முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். காலத்தை கடந்து நம் காதுகளில் ஒலித்த, நெஞ்சை வருடிய அந்த இனிமையான பாடல்களை தான் நாம கேட்டுட்டு இருக்கோம். 1960 எகிப்துல நடந்த ஆப்ரோ ஆசியா திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கிய முதல் இந்திய நட்சத்திரம் நம்ம சிவாஜி கணேசன் தான். இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் திரையுலகின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கொடுத்து கௌரவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் நாட்டுடைய செவாலியர் விருதையும் வாங்கி குவிச்சிருக்கிறாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். முலைச்சரத்தில் கேட்கலாம் முதல் மரியாதை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் வரிகள் வைரமுத்து. 1985 வெளிவந்த இந்த திரைப்படம்.
1: பூங்காத்து திரும்புமா?

நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்றிரவு 9:30 நாடக மலர், விட்ட கதை தொட்ட கதை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் அகஸ்டோ, அமைப்பு கே பவானி எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேயர்களே, முல்லைச்சரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நேரம் சரியா 5:20 ஆயாச்சு. சிவாஜி கணேசன் அவர்களுடைய வசன உச்சரிப்புக்கு நிகர் அவங்களே தான். வீரபாண்டிய கட்டபொம்மனாகட்டும், கப்பலோட்டிய தமிழனாகட்டும், அவர் குரல்ல இன்னும் நம்ம காதுகள்ல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகவும் நடிப்பின் பல்கலைக்கழகமாகவும் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்திருக்காங்க. நிறைய படங்கள்ல துணை மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி 1992 வெளிவந்த தேவர் மகன் திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு பாடலை நம்ம மொழிச்சரத்துல கேட்கலாம். இளையராஜா இசையில் கமல்ஹாசன் எஸ் ஜானகி மின்மணி பாடிய பாடல்.
1: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவா பழக

நேர்களே, இன்னைக்கு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களுடைய பிறந்த தினம். அதனால நம்ம வந்து முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். பராசக்தி, அந்த நாள், மங்கைய திலகம், தெனாலிராமன், அமரதீபம், வீரபாண்டிய கட்டபொம்மன், பாகப்பிரிவினை, பாவமன்னிப்பு, பாசமலர், பாலும் பழமும், கப்பலோட்டிய தமிழன், படித்தால் மட்டும் போதுமா, பலே பாண்டியா, பார்த்தால் பசி தீரும், ஆலயமணி, கண்ணன், இருவர் உள்ளம், கந்தன் கருணை, புதிய பறவை, வசந்த மாளிகை, இப்படின்னு எக்கச்சக்கமான படங்களை வந்து சூப்பர் ஹிட் படங்களாக வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். முலைச்சரத்தில் அடுத்ததாக வந்து 1999 வந்த 1999 வந்த படையப்பா இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு அழகான பாடல் தான் கேட்க போகிறோம். வைரமுத்து வரிகள், ஏஆர் ரஹ்மான் இசையில், பாலக்காடு ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் பாடியது. ரஜினிகாந்த் கூட அழகாக நடிச்சிருப்பாங்க சிவாஜி கணேசன். அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. கேட்டுட்ருக்கீங்க இது குமரி பண்பலை 101 மூலைச்சரம்.

காதல், வீரம், கோபம், அழுகை, நகைச்சுவை, பயம் என 9 விதமான நவரசங்களையும் தன் முகபாவனைகள் மூலமும் கண்களின் மூலமும் துல்லியமாக வெளிப்படுத்துதல் நிகழச்சவர் தான் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நவராத்திரி 1964 வெளிவந்த அந்த திரைப்படத்தில் 9 வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் ஒரே படத்தில் அதிக வேடங்களில் நடித்த முதல் நடிகர் அப்படிங்கிற முத்திரையும் பதிச்சிருக்காங்க. இவங்களுடைய 3 வேடங்களில் நடித்த தெய்வமகன் திரைப்படம் சிறந்த அந்நிய மொழி திரைப்படத்திற்கான ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவின் சார்பில் முதன் முதல்ல அனுப்பப்பட்ட தமிழ் திரைப்படமாக கருதப்பட்டிருக்கு. தமிழ் மொழியும் மிக தெளிவாக தூய உச்சரிப்போடு கணீரென்று குரலில் பேசுவதில் இவருக்கு நிகர் எவருமே இல்லைங்க. இவங்க நடித்த கடைசி திரைப்படம் அப்படின்னு பார்த்தோன்னா பூ பறிக்க வருகிறோம். 1999 வெளிவந்த அந்த படத்தில் தான் நடிச்சிருக்காங்க. திருவிளையாடல், திருமால் பெருமை, சரஸ்வதி சபதம் இந்த மாதிரியான பக்தி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். திரையில் சிவாஜியின் நடிப்பு, செவிகளில் இசையின் இனிமை, காலம் கடந்தாலும் காற்றில் கலந்தாலும் அந்த குரல்களும் அந்த பாடல்களும் நம் நினைவுகளில் என்றும் புதிதாய் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். நேரம் 5:32. நேர்கணிந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இருந்து முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை

இசைச்சரம். வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்துக்கு இசை சேர்ந்தால் மனம் தானாகவே ஆட்டம் போடும் தானே. உங்கள் மனதை குதூகலப்படுத்த வரும் பாடல் ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடிய சிவாஜி திரைப்படத்தின் பாடல், ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்றிரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பினை கேட்கலாம். கேட்டாலே ஒரு அதிர்வு, பார்த்தாலே ஒரு புது எனர்ஜி. மாஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் பாடல் கேட்கலாம். 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திற்காக சந்தோஷ் ஹரிஹரன் பாடிய பாடல், வரிகள் மதன் கார்கி, இமான் இசையில். இனி சும்மா இருக்க முடியாது, ரேடியோ வால்யூமை சும்மா ஏத்தி விடுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க குமரி பண்பலை 101 இருந்து முல்லை சரம்.

காற்றலை தாண்டி வரும் குரல்கள் காதுகளுக்கு மட்டுமல்ல நெஞ்சத்தையும் வருடி செல்லும் ஒரு அழைப்பு. ஒரு சில வார்த்தைகள் உங்கள் குரல் எங்கள் காற்றலையில், உங்கள் அன்பு எங்கள் நிலாமுற்றத்தில். இன்றிரவு 10:20 நிலாமுற்றம், நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு மகிழலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 260 240 290 722 அப்படிங்கிற தொலைபேசி எண்களில் டயல் பண்ணுங்க. இணைப்பு எண் 0462. மொபைல் நம்பர் 89 03 25 70 39. குமரிப்பண்பலை 101 நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லை சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். இசை தொடங்கியதும் கால்கள் தானாகவே ஆடும், தாளம் கேட்டதும் மனம் உற்சாகமாகும். இன்றைய மாலை நேரத்தை இன்னும் கலகலப்பாக்க செம்ம எனர்ஜியோட ஒரு சூப்பர் ஹிட் பாடல் உங்களுக்காக காற்றலை வழி வந்துகிட்டே இருக்கு. ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடியது இமான் இசையில், வரிகளுக்கு சொந்தக்காரர் ஜி ரோகேஷ்.

ஒலிக்கும் பாடலை உங்கள் கடிதத்தின் வழியே எங்களிடம் கொண்டு வாருங்கள். உங்கள் விருப்பம், உங்கள் நினைவு, உங்கள் பாடல் எல்லாமே குமரி பண்பலையின் காற்றலை வழியாக உங்களுக்காக ஒலிக்கட்டும். கடிதம் வாயிலாக நேயர்களின் மனதை தொட்டு திரை இசை வழியாக நினைவுகளை மீட்டெடுக்கும் நிகழ்ச்சி கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். இன்றிரவு 8:30 நம் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க. உங்கள் பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில வருதான்னு ரெடியா வெயிட் பண்ணிட்டே கேளுங்க. தாளம் கேட்டாலே மனசு துள்ளும், இசை வந்தாலே உற்சாகம் பிறக்கும். இதோ உங்கள் மனதையும் குஷிப்படுத்த வருது வாரிசு திரைப்படத்திற்காக விவேக் வரிகளில் தமன் இசையில் எஸ்டிஆர் சிலம்பரசன் குழுவினரோடு பாடிய அந்த பாடல்.

சொல்லும் நேரம் 5:54. மண்ணின் வாசம் மாறாது, ஆனா அந்த மண்ணோட இசை மட்டும் ஒவ்வொரு தலைமுறையிலும் புதுசா இருக்கும். அந்த புதுமையான இசை தொழிலோடு இதோ ஒரு 2025 நோக்கிய பயணம். இட்லி கடை திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், தனுஷ் வரிகளில், அந்தோணிதாசன் பாடும் இந்த இனிய பாடல்

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: ஏய் செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேர்களை, முற்றத்து மல்லிகை தொட்டு வரும் டென்டலின் ஊடே பண்பலை 101 கவிநேயமிக்க தமிழ் பாடல்களை ரசனையோடு கலந்து எண்ணத்தில் சுவையூட்ட வண்ண பாடல்களாய் முல்லைச்சரத்தில் கேட்டீர்கள். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். கேட்க கேட்க மனதை கவரும் நிகழ்ச்சிகள், நினைக்க நினைக்க நெஞ்சில் நிற்கும் தருணங்கள், ஒவ்வொரு நொடிக்கும் புதுமை, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இனிமை. உங்கள் நேரத்தை அர்த்தமுள்ளதாக்கி உங்கள் மனதை மகிழ்விக்கும் உங்கள் நிகழ்ச்சிகளின் முகவரி ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் என்னென்ன? அடுத்தடுத்து ஒளிபரப்பாக இருக்கும் நம் நிகழ்ச்சி நிரல் தெரிந்து கொள்வோம். மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, இரவு 7 மணிக்கு இனிசை நேரம், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, உழவர் அனுபவம், மாடி தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 கடித வழி நேர்விருப்ப பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 நாடக மலர், விட்ட கதை தொட்ட கதை நாடகம், எழுதியவர் அகஸ்டோ, அமைப்பு கே பவானி எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு, 10:20 நிலாமுற்றம் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்கள நாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை தெரிந்து கொள்வோமா? காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 குரலம்பும் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7 மணிக்கு வட்டார செய்திகள், 7:05 காந்தி அஞ்சலி, 7:25 சேவை செய்திகள், 7:30 இந்திய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேநிலை, இதில் திரை இசை, தொடர்ந்து தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விளைபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விளைபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை. 8 மணிக்கு வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான், மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள், படைப்பு

0: சென்னை வானொலி நிலையம் 8:30 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை. 10:02 இளம் சாரல் வாழ்க்கையின் துணைவர்களான வனவிலங்குகள் தொகுப்பு நிகழ்ச்சி. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்ப தொடர். 10:45 திரை இசை. 11:00 இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி சிறப்பு விருந்தினர் முனைவர் டான் ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் என்றால் என்ன விளக்கம் அளிக்கிறார் பல்வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் சிநேகிதியே எந்த அளவுக்கு நீங்க நீங்களா இருக்கீங்க. 1:55 திரை இசை. 2:15 திரை இசை. 2:55 வானி அறிக்கை. 3:02 தேனிய நேரம் வாராய் தோழி ஞாபக மறதி. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள். 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை. தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் மாறலாம், நிகழ்ச்சிகள் தொடரலாம், ஆனால் உங்கள் மனதோடு பயணிக்கும் குமரி பண்பலை 101 இனிய நிகழ்ச்சிகள் என்றும் தொடரும். நேயர்களே, உங்களுக்காக, உங்கள் ரசனைக்காக, உங்கள் மகிழ்ச்சிக்காக மட்டுமே தயாராகும் நிகழ்ச்சிகள் இவை. மறக்காம கேளுங்க. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல் என்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has said the country is moving rapidly on the reform express and the institutions that conduct examinations must also work on reforms that are the need of the country. The Prime Minister was addressing the centenary celebrations of the Union Public Service Commission, UPSC, at Bharat Mandapam in New Delhi today. He said today, 21st century India is moving forward with a new work culture and its core principle is pro-people, proactive, good governance. He stressed on the need to bring young people into public services who are drawn not to public office but to public service.
2: हमें अपने सिलेक्शन पैरामीटर्स और रिक्रूटमेंट प्रोसेस को भविष्य की जरूरतों के अनुरूप बनाना होगा. हमें ऐसे युवाओं को पब्लिक सर्विस में लाना होगा जो पब्लिक ऑफिस से नहीं पब्लिक सर्विस से आकर्षित हो. इसलिए जरूरी है कि रिक्रूटमेंट की परीक्षा सिर्फ यह न परखे कैंडिडेट कितना जानता है बल्कि वो यह भी देखे युवा सिविल सर्विसेज में आना क्यों चाहता है.
1: Special Gram Sabhas will convene across the country tomorrow on the occasion of Gandhi Jayanti to discuss key rural governance reforms. The meetings will discuss transformative governance aimed at strengthening panchayats, improving public services and boosting the overall quality of life in rural India. Officials say these discussions will pave the way for transformative community-led development across villages nationwide. Rural Development Ministry said these special Gram Sabhas will also mark the launch of the People's Plan Campaign 2026-27, Sabki Yojana Sabka Vikas, under which Gram Panchayats will prepare their development plans for financial year 2027-28 through participatory and evidence-based planning. The government has extended the last date for submission of applications under the National Means Cum Merit Scholarship Scheme until 31st of this month. The Ministry of Education said the extension will provide eligible students additional time to complete their applications on the National Scholarship Portal and facilitate timely verification by the concerned authorities. The Ministry informed that students who have already submitted their applications should ensure that the applications are verified by the concerned institute nodal officer L1 by November 15 and district nodal officer L2 by November 30 this year. The national

0: Means Come Merit Scholarship Scheme is aimed at supporting meritorious students from economically weaker sections and encouraging them to continue their education beyond Class 8 up to Class 12. The government has revised the guidelines for issuance and renewal of exempted fast tags for eligible Divyangjan beneficiaries. Under the guidelines, exempted fast tags for vehicles specially designed and constructed for use by persons with physical disabilities, as well as vehicles registered under the ownership typed Divyangjan, will be issued exempted fast tag. It will be based on the percentage of disability recorded in a valid disability certificate, unique disability identity card, or other applicable records. The guidelines will come into effect from tomorrow. At the Asian Games 2026 in Japan, Greco-Roman wrestler Nitesh Sivach bagged silver medal in men's 97kg category after losing to Japan's Yuri Nakazato 0-4 in the final today. Earlier this morning, Indian sailors Manu Francis and Prince Kurisinkal Noble secured first silver for the country in the men's skiff competition. They finished just behind China after 9 races. In archery, Ganesh Maniratnam Tirumuru produced a commanding performance in the compound men's individual event to win bronze. In squash, India settled for a bronze medal after losing to Hong Kong 1-2 in the women's team semi-final. In hockey, Indian men's team defeated arch rivals Pakistan 4-3 to enter the final. Captain Harmanpreet converted 2 perfectly executed penalty corners in the 5th and 13 minutes, while Sukhjeet Singh scored a field goal in the 23rd minute. Abhishek scored the winning goal for India from a field play in the final minute of the game. India's overall tally has reached 64, including 10 gold, 23 silver and 31 bronze. And that is the end of this news bulletin.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. உங்கள் மாலை பொழுது இனிமையாக்க தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளோடு உங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. குமரி மண்ணின் முக்கிய செய்திகள் முதல் நாள்தோறும் உங்களுக்கு பயனளிக்கும் தகவல்கள் வரை அனைத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறது சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் காந்தி ஜெயந்தி தினமான நாளை கிராம சபை கூட்டம் நடத்துவது குறித்த அறிவிப்பு. காந்தி ஜெயந்தி தினமான அக்டோபர் 2 அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சிகளின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையில் காலை 11 மணி அளவில் நடத்திடவும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவெண் வரம்பின்படி உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்திடவும் தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 9 ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 95 கிராம ஊராட்சிகளிலும் அக்டோபர் 2 தேதி காலை 11 மணி அளவில் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் மற்றும் அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளது. அரசால் பல்வேறு துறைகளின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கவும் பொதுமக்களுக்கு தேவையான விவரங்களை அளித்திடவும் அனைத்து துறைகளின் அலுவலர்களும் இக்கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி அறிந்து பயன்பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். டிஜிடியால் நடத்தப்படும் அகில இந்திய தொழில் தேர்வுக்கு தனித்தேர்வர்களாக தேர்வு எழுதுவதற்கு மாநில அளவில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வித் தகுதி விண்ணப்பிக்கும் தொழிற்பிரிவிற்கு ஏற்ப தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கான அடிப்படை கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும். தனித் தேர்விற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்னென்ன பார்க்கலாம். முதல் வகை கேட்டகரி 1, எக்ஸ் ட்ரைனீஸ் பாஸ் அவுட் ஆஃப் ஐடிஐ. விண்ணப்பதாரர் ஏற்கனவே ஏதேனும் ஒரு தொழிற்பிரிவில் ஐடிஐயில் பயிற்சி பெற்று தேசிய தொழில் சான்றிதழ் பெற்றிருந்தால் தொடர்புடைய அலைடு தொழிற்பிரிவில் தனித் தேர்வராக தேர்வெழுத விண்ணப்பிக்கலாம். ஆனால் அந்த தொழிற்பிரிவுக்கான கல்வித் தகுதியை விண்ணப்பதாரர் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் நாளில் குறைந்தபட்சம் தொழில் பழகுனர் சட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்கள், தொழிற்சாலை சட்டம் 1949 கீழ் செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் மற்றும் அரசு உள்ளாட்சி மன்றத்தில் பதிவு பெற்ற நிறுவனங்கள் ஆகிய ஏதேனும் ஒன்றில் ஒரு வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். கேட்டகரி 2 எக்ஸ் ட்ரெயினிஸ் பாஸ் அவுட் அண்ட் கரண்ட்

ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் சிஓஇ ஸ்கீம். சிஓஇ திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற முன்னாள் பயிற்சியாளர்கள் தற்போது தனித்தேர்வராக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்களின் தொழிற்பிரிவுக்கான கல்வி தொகுதி பெற்றிருக்க வேண்டும். தற்போது சிஓஇ திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று வரும் விண்ணப்பதாரர் தனித்தேர்வராக விண்ணப்பிக்கும் தேர்வில் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு வருடம் முடிவு பெற்றிருக்க வேண்டும். இந்த ஒரு வருட கால அளவில் அந்நபர் தொழில் பழகுந்த சட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்கள், தொழிற்சாலை சட்டம் 1948 கீழ் செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் மற்றும் அரசு உள்ளாட்சி மன்றத்தில் பதிவு பெற்ற நிறுவனங்கள் ஆகிய ஏதேனும் ஒன்றில் பணியாற்றியிருக்க வேண்டும். கேட்டகரி 3 SCVT கேண்டிடேட்ஸ், 2018 வரை சேர்க்கை செய்யப்பட்டோர். SCVT-யின் கீழ் பயிற்சி பெற்று வரும் பயிற்சியாளர்கள் தனித்தேர்வராக எழுதுவது குறித்து எந்தவித சிறப்பு அனுமதியும் வழங்கப்படவில்லை. ஆனால் தொழில் பழகுநர் சட்டத்தின் கீழ் NAC பயிற்சியாளர்கள் பயிற்சி பெற GSR 186E 2017 மார்ச் 2 படி அனுமதி வழங்கப்பட்டு NAC-யும் வழங்க ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 2018 வரை சேர்க்கை செய்யப்பட்டுள்ள SCVT பயிற்சியாளர்கள் மட்டும் தனித்தேர்வராக தேர்தல் எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சியாளர்கள் SCVT திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் தொழிற்பிரிவில் தேர்வெழுத பழைய விளக்க உரையை பின்பற்றலாம். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முதன்மை தேர்வின்றி நேரடியாக அகில இந்திய தொழில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர். கேட்டகரி 4 பிற விண்ணப்பதாரர்கள், மேலே சொன்ன 3 வகையில் இல்லாத விண்ணப்பதாரர்கள் மற்றும் 2019 முதல் SCVT-யில் சேர்க்கை செய்யப்பட்டோர். தனித்தேர்வராக விண்ணப்பிக்கும் நபர் தாம் தேர்வு எழுத விரும்பும் தொழிற்பிரிவுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 2026 செப்டம்பர் 1 என்று 21 வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். உச்ச வயது வரம்பும் இல்லை. தொழில் பழகுந்த சட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்கள், தொழிற்சாலை சட்டம் 1948 கீழ் செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் மற்றும் அரசு உள்ளாட்சி மன்றத்தில் பதிவு பெற்ற நிறுவனங்கள் ஏதேனும் ஒன்றில் விண்ணப்பிக்கும் தொழிற்பிரிவு தொடர்பான பணியில் 3 முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். SCVT திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் 2019 முதல் சேர்க்கை செய்யப்பட்டு மாநில தொழிற்பயிற்சி குழுமம் தொழில் பிரிவு பயின்று தொழிற்பயிற்சி நிலைய சான்றிதழ் பெற்றவர்கள், 3 முன் அனுபவம் மற்றும் 21 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இந்த தனித்தேர்வராக விண்ணப்பித்து முதன்மை தேர்வின்றி நேரடியாக அகில இந்திய தொழில் தேர்வு எழுதலாம். DGT புதுடெல்லி மூலம் தேசிய தொழில் சான்றிதழும் வழங்கப்படும், வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டும். எக்காரணத்திற்காகவும் தேர்வு மைய மாற்றங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் நகரட்டும், நிகழ்ச்சிகள் தொடரட்டும், உங்கள் மனதோடு நம் பயணமும் தொடரட்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6:15.

0: வருடும் மென்மையான இசையோடு பயணிக்கலாம். இதயத்தை தொட்டு செல்லும் மெல்லிசை நேரம் கேட்பதற்கு முன்,
1: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது நாகர்கோவில், 9842111394.
4: என்ன சொல்றீங்க, இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
5: கண்டிப்பா.
4: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
5: அதுவும் பண்ணலாம்.
4: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்,
5: அதுவும் தான் பிரதர்.
4: அப்போ IPO ரெக்வஸ்ட்,
5: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
6: யோனோ SBI உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
0: மெல்லிசையில் முதலாவதாக TL மகாராஜன் என் லத்திகா பாடிய பாடல்.

ஆசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும்.

காதுகளில் விழும் ஒவ்வொரு ஸ்வரமும் இதயத்தில் ஒரு புது நினைவாய் மலரட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை. தகவல்களின் துல்லியத்தோடு செய்திகளின் தொகுப்பாக மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாளொன்றுக்கு 30 நிமிடம் தூய்மைப் பணிகளுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கல்வி நிறுவனங்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் பொது இடங்களிலும் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று திரு பிரகலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இயக்கத்தின் மூலம் மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லி IIMC கல்விக் கழகத்தில் தூய்மையே சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் கல்விக் கழக வளாகத்தில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றை நட்டு வைத்தார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராமப் பொருட்களை வாங்கி நூற்பாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அகிம்சை என்ற ஆயுதத்தை ஏந்திய காந்தியடிகள் ராட்டை என்னும் நூற்புச் சக்கரத்தின் மூலம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரத்தையும் சுயசார்பையும் பெற்றுத்தந்தார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கதர் ஆடையை வாங்குவது நெசவாளர்களின் கைத்திறனுக்கு அளிக்கும் அங்கீகாரம் என்றும் திரு விஜய் கூறியுள்ளாா்.

0: தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொழில் நிறுவனங்கள் இரவு நேரங்களில் ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மானக் கழகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், 24 மணி நேரமும் சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறையினரின் நலனையும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயில் சென்னை தலைமையகத்தில் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றது. தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தூய்மை இந்தியா உறுதிமொழியை ஏற்று தூய்மைப் பணிகளை பார்வையிட்டார். தெற்கு ரயில்வேயில் உள்ள ரயில் நிலையங்கள், அலுவலகங்கள், ரயில்களில் கடந்த மாதம் 17 தேதி முதல் தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கி வரும் 15 தேதி வரை சிறப்பு தூய்மை இயக்கம் நடைபெறவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயில் உள்ள 9,000 இடங்கள் தூய்மை செய்யப்பட்டுள்ளது. தூய்மைப் பணியில் 70,000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் 4,000 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டேக் அடையாளம் காணும் கருவியும் வாகனங்களின் எண்களை பதிவு செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களையும் இணைத்து இது செயல்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதியை செயல்படுத்துவதற்கான அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ளன. இதையடுத்து நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் இந்த புதிய கட்டணம் வசதி முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் பரனூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வாகனங்கள் சுங்க கட்டணத்திற்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தடையற்ற வகையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் நேரங்களில் தொடர் விடுமுறை மற்றும் விழா காலங்களிலும் சுங்கச்சாவடியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த புதிய நடைமுறை உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்டண வசூலில் ஏற்படும் தவறுகள் மற்றும் சுங்க வருவாய் இழப்புகளை குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தேசிய ஊட்டச்சத்து மாதம் கடந்த மாதம் 9 தேதி தொடங்கி வரும் 8 தேதி வரை கொண்டாடப்படுகிறது. விழுப்புரத்தில் ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். 52 வகையான ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் இந்த உணவு திருவிழா கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளதாக இதில் கலந்து கொண்ட மாணவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன். இந்த நிகழ்வில் நாங்க 20 வகையான பொருட்களை வைத்து 52 வகையான உணவுப் பொருட்களை செய்து இருக்கிறோம். திருவிழா வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, பெண்களுக்கான ஊட்டச்சத்து, அயன், அந்த மாதிரி சத்தான உணவுகள், பிசிஓடி ப்ராப்ளம், சரியான சத்து இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி உணவு திருவிழா நடத்திட்டு இருக்கோம். திணை, தேன் மற்றும் வெல்லம் இதெல்லாம் சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் சத்து மாவு, இதெல்லாமே ஊட்டச்சத்து நிறைந்தது.
0: வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையலர் பணிக்கான பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு

அரசு இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் முதியோர் இல்லத்தில் சர்வதேச முதியோர் தின நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிவன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச முதியோர் தின விழா ஆட்சியர் திரு பிரதாப் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் சார்பில் தேசிய சமரச தீர்ப்பாயம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை நீதிபதி லதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சியில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேரில் ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டத்தில் வனவிலங்குகளால் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் குற்றாலம் வனச்சரக அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் பிளாஸ்டிக் மற்றும் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் ஊராட்சியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே யானை தந்தத்தை கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற மேலும் 337 ரன் எடுக்க வேண்டும். ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: காற்றோடு கலந்த இசை, காதோடு வந்து வருடும் கவிதை, ஒவ்வொரு நொடியும் இனிமையாய் மாறிட உங்கள் மனதோடு பயணிக்கும் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களே, விழிகளால் ரசித்து செவிகளால் சுவைத்து இதயத்தில் என்று முளைத்திருக்கும் இசை, மனதை கவரும் திரை இசையை இப்போது குமரி பண்பலையில் கேட்போமா? காதல் சிலருக்கு கண்ணீரின் காவியம், பலருக்கு அழகிய ஓவியம். கேட்கலாம் நாம் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா குரலில் பையா திரைப்படத்தில் இருந்து பாடல்.

சின்ன குரல்கள், சிறகடிக்கும் சிந்தனைகள், மழலை மொழியில் மலரும் அழகான உலகம், அதுதான் நம்ம பட்டாம்பூச்சிகள். நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை உங்க வீட்டு குட்டீஸ்களும் இந்த நிகழ்ச்சியில பேசலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 260 240 290 722 கால் பண்ணுங்க. மொபைல் நம்பர் 8903257039. விழி பார்த்து பேசு என்கிறாய், உன் விழி நோக்க மொழிகளும் மறந்து சிறிது நேரம் என்னோடு கதைப்பாயா என் உயிரே. கபிலன் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் ஸ்வேதா மோகன், விஜய் பிரகாஷ் பாடிய மரியான் திரைப்படத்தின் பாடல் நேயர்களே உங்களுக்காக.

கேட்பதற்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சிறகுகளாய் நீ இருப்பதால் சந்தோஷமாய் பறக்கிறேன். ஹரி ஜெயராஜ் இசையில் சின்மயி உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் ஆதவன் திரைப்படத்தில் இருந்து, வரிகள் கபிலன்.

0: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
1: சவாலே சமாளி எங்க எப்படி எப்ப வரும் இப்ப வருமா?
0: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க, விளையாடி பாருங்க.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறோன்னா இல்லையான்னு பாரு. நாங்கெல்லாம்

0: ஒரு பாடல் ஒரு கதை சொல்லும், ஒரு இசை ஆயிரம் நினைவுகளை தூண்டும். திரையில் பார்த்து ரசித்த அந்த இசையை காய்ச்சலை வழி கேட்டு மகிழ்ந்தீர்களா நேயர்களே? இனிமை தொடரட்டும், புதுமை மலரட்டும்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
0: இறையர்களோடு இனிமையான இசை பயணத்தை தொடங்குவோம். பக்தியில் மனதில் நினைத்து இசையில் இறைவனை உணர வைக்கும் நேரம் இது. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இன்னிசை நேரம். இன்னிசை நேரத்தில் மகாராஜபுரம் சந்தானம் பாடிய பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் உழவர் அனுபவம், மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள். இன்றிரவு 9:30 நாடக மலர், விட்ட கதை தொட்ட கதை. நாடகம் எழுதியவர் அகஸ்டோ, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி நிலையம். இறைநாம மொழிக்க பக்தி ராகம் மனதை வருட இசையின் வழியே இறையருளை உணர்ந்தீர்களா நேர்களே? நேர்கள் இதுவரை கேட்டது இன் இசை நேரம். தித்திக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் மாவட்டத்தின் ஒவ்வொரு அசைவையும் உங்கள் செவிக்கு கொண்டு வரும் நேரம். விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
2: விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசின் திட்டங்கள் மற்றும் சேவைகள் பொதுமக்களிடம் சென்றடைவது குறித்து மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி கள ஆய்வு செய்தார். மக்களை தேடி சென்று குறைகளை கண்டறியவும், பல்வேறு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் செயல்பாடுகளை விரைவுபடுத்தவும் மற்றும் அரசின் மூலம் வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்தவும், மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் முகாமானது நடைபெற்றது. ராஜபாளையம் நகராட்சி பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் திட கழிவுகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பை என தரம் பிரித்து நுண் உரம் தயாரிக்கும் பணிகள், புதிதாக கட்டப்பட்டு வரும் அறிவுசார் மையத்தின் கட்டுமான பணிகள், ராஜபாளையம் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கி, வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடம், கீழ் சேத்தூர் சேவகப்பாண்டியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிக்கையில், ராஜபாளையம் நகராட்சி பகுதிகளில் சுகாதாரத்தை மேம்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், ராஜபாளையம் நகரின் 11.36 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் 3 மண்டலங்களாக பிரித்து அங்கிருந்து பெறப்படும் கழிவு நீரை சுத்திகரித்து மறு சுழற்சி செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சிறுவிழிபுத்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளி, சிறுவிழிபுத்தூர் நகராட்சி பேருந்து நிலைய வணிக வளாக கட்டடப் பணிகள், புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள், சிறுவிழிபுத்தூர் அரசு மருத்துவமனை, வன்னியம்பட்டி காளீஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி, பருத்தி ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். பின்னர் ஆட்சியர் தெரிவிக்கையில், சிறுவிழிபுத்தூர் வட்டார பகுதிகளில் அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள், கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, வேளாண்மை மற்றும் பொதுமக்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும், மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 5 வகுப்பு வரை ஊரக பகுதிகளில் 1055 பள்ளிகளில் 46852 மாணவர்கள், நகர்ப்புற பகுதிகளில் 145 பள்ளிகளில் 22850 மாணாக்கர்கள் என மொத்தம் 1200 பள்ளிகளில் 69702 மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், அதன்படி சிறுவிழிபுத்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்ட செயல்பாடுகள், காலை உணவின் தரம், உணவு தயாரிக்கும் இடத்தின் தூய்மை மற்றும் சுகாதாரம், சமையல் நடைமுறையில் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது என்றார். மேலும் இந்த திட்டம் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவுபடுத்த முன்னேற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் வன்னியம்பட்டி காளீஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. விருதுநகர் மற்றும் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் டெங்கு ஒழிப்பு கட்டுப்படுத்தும் பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில், பாலவனத்தம் ஊராட்சியில் டெங்கு மற்றும் காய்ச்சல் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு நடவடிக்கைகளை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது என்றும், இதில் வாரத்திற்கு ஒருமுறை தேடுதல், அகற்றுதல், அழித்தல் என்ற முறையில் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களை ஆய்வு செய்து தேவையற்ற தண்ணீர் தேங்கும் பொருள்களை அகற்றுதல், பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் மட்டுமின்றி தெருக்கள், பொது இடங்கள், பள்ளிகள் மற்றும் சுற்றுப்புறங்களிலும் தூய்மையை பேணுவதில் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார். மேலும் காய்ச்சல் கண்டறியப்படும் பகுதிகளில் காய்ச்சல் கண்காணிப்பு, வீடு வீடாக காய்ச்சல் பரிசோதனை, கொசு புழு ஒழிப்பு, புகை மருந்து, கொசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மற்றும்

0: விழிப்புணர்வு பணிகளை தீவிரப்படுத்துமாறு சுகாதாரத்துறை அலுவலருக்கு அவர் அறிவுறுத்தினார். பொதுமக்களுக்கு டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அவர்கள் தெரிவிக்கையில், விருதுநகர் மாவட்டத்திற்கு கூடுதல் 21 உலர்களம் அமைத்திட சென்னை இயக்குநரகத்திற்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது என்றும், அனுமதி வரப்பெற்றதும் தேவைப்படும் இடங்களில் உலர்களம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ராஜபாளையம் வட்டாரம் மேட்டுப்பட்டி கிராமத்தில் நெல் குடோன் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், உழவன் செயலி மூலம் இ வாடகை என்ற இணையதளத்தில் விவசாயிகள் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். எஸ் கொடிக்குளம் கண்மாயின் தென்மேற்கு முனையிலிருந்து கூமாப்பட்டி ராமசாமிபுரம் இடையே வரையுள்ள நீர்வரத்து ஓடையை அளவீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், கண்மாய் மற்றும் குளங்களில் உள்ள சீமை கருவேலை மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் மாவட்டத்தில் உள்ள வேளாண் விரிவாக்க மையங்களில் மொத்தம் 333.1 மெட்ரிக் டன் விதைகளும், தனியார் விற்பனை மையங்களில் மொத்தம் 205.6 மெட்ரிக் டன் விதைகள் இருப்பு உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத்துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். விநியோகிஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஃபிளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுற்றுலாத்துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுலா அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்தின் கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக அளவில் இந்தியா சிறந்த சுற்றுலா தளமாக விளங்குவதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார வாய்ப்பாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கம் ஏற்படுவதை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் முதலீடு உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், அம்மாநிலத்தில் மழை வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஆற்றின் கரையோர பகுதிகளை பலப்படுத்தவும் நீர் மேலாண்மைக்கும் ஆற்று கரையோர சுவர் கட்டுவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மழை வெள்ளத்தை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். விநியோகிஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 தேதி வரை இது அமலில் இருக்கும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சர்க்கரை இருப்பு வைக்கும் கால அளவு 15 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரையை பதுக்கி வைப்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் கொல்கத்தா பகுதியில் சர்க்கரை இருப்பு வரம்பு 2000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு தேவையான சர்க்கரையை உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகாவிலிருந்து கொண்டுவரப்படுவதை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சேமிப்பு தொகையில் கூடுதல் பங்கை ஓய்வூதியத்திற்காக மக்கள் ஒதுக்க வேண்டும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த் நாகேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஓய்வூதிய தினம் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், இதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பல்வேறு முதலீடுகளில் ஈடுபடும் மக்கள் ஓய்வூதிய சேமிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஓய்வூதிய திட்டங்களை செயல்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாகவும் திரு அனந்த் நாகேஸ்வரன் தெரிவித்தார். ரத்த தானம் செய்வது நமது ஒவ்வொருவரின் கடமை என்று நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். தேசிய தன்னார்வ ரத்த தான தினத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தன்னார்வ ரத்த தானம் மூலம் 75% ரத்தம் சேமிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரத்த தான தன்னார்வ அமைப்புகளின் பங்கை அவர் பாராட்டினார். மத்திய சுகாதார குடும்பநல அமைச்சகம் சார்பில் நாடு

0: முழுவதும் இன்று ரத்த தான முகாம்கள் நடைபெற்றன. இதனிடையே தகுதியுடைய அனைவரும் ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஆரோக்கியமான மனிதர்கள் தன்னார்வமாக இரத்த தானம் செய்வதன் மூலமே பல உயிரை காப்பாற்ற முடியும். இரத்த தானம் செய்வது பாதுகாப்பானது. தகுதி உடையவர்கள் அருகில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட இரத்த வங்கிக்கு சென்று தன்னார்வமாக இரத்த தானம் செய்யலாம். நாம் ஒருமுறை வழங்கும் இரத்தம் ஒருவருக்கு நம்பிக்கையாகவும், ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியாகவும், ஒரு உயிருக்கு புதிய வாய்ப்பாகவும் மாறலாம். ஆகவே இந்த தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தில் நாம் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்வோம். இரத்தம் கொடுப்போம், உயிரை காப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம். தகுதியுள்ள அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வாருங்கள். நாம் தானமாக வழங்கும் ரத்தம் ஒருவரின் உயிரை காப்பாற்றும். இதைவிட பெரிய மனித நேயம் வேற என்ன இருக்க முடியும்?
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தேசிய போர் நினைவிடம் மற்றும் தேசிய காவல் நினைவிடம் குறித்த தகவல்கள்.
3: தேசிய போர் நினைவு சின்னம் கடந்த 2019 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதுதில்லி இந்தியா கேட் அருகே நிறுவப்பட்டது. இந்த நினைவிடம் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிக உயரிய பரம்வீர் சக்ரா விருது பெற்ற 21 ராணுவ வீரர்களின் மார்பளவு சிலைகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆம் ஆண்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையில், இந்த போர் நினைவிடம் ராணுவ வீரர்களின் துணிச்சலையும் தியாகத்தையும் எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2018 ஆம் ஆண்டு தேசிய காவல்துறை நினைவிடத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். காவல்துறையினரின் துணிச்சலையும் அர்ப்பணிப்பையும் நாட்டுப்பற்றையும் எடுத்துக்காட்டுவதாக இது அமைந்துள்ளது. காவல் பணியின் போது நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த காவல்துறையினரின் பெயர் பட்டியல் இந்த நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத தடுப்பு, இயற்கை பேரிடர், சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்புக்காக பணியாற்றும் காவல்துறையினரின் தன்னலமற்ற சேவையை போற்றும் வகையில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது.
0: துபாயில் இருந்து இஸ்ரேலின் டெல் அவீவிற்கு சென்று கொண்டிருந்த ஃபிளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தீவிரவாத தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ள அவர் விசாரணை குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பதிவு செய்யப்பட்ட விமானம் என்பதால் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள அந்நாட்டு அரசிற்கு அதிகாரம் இருப்பதாக எமிரேட்ஸ் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. ஃபிளை துபாய் விமானத்தில் இந்திய விமானி ஸ்மித் மச்சர் மீது துணை விமானி நடத்திய தாக்குதல் விமான கடத்தல் முயற்சி என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் பிரதமரின் செய்தி தொடர்பாளர் டேவிட் மென்சர், அமெரிக்காவில் விமானத்தை கடத்து சென்று நடத்தப்பட்ட தீவிரவாத செயலுக்கு இணையாக இந்த முயற்சி இருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஓமன் நாட்டை சேர்ந்த துணை விமானியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். இஸ்ரேல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான விமான சேவை 6 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு உள்கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம்

0: கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் மல்யுத்த 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ் சிவாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாய்மரப் படகு பந்தயத்தில் மனு பிரான்சஸ் பிரின்ஸ் கொரிசின்கல் நோபல் இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. ஸ்குவாஷ் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவிலும் வில்வித்தை ஆடவர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 124 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 23 வெள்ளி, 32 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத் துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஃபிளை துபை விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.
2: மண்ணை தொட்டு விதைக்கும் கரங்கள், மக்களின் வாழ்வை தாங்கும் உழைப்புகள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவுக்கும் உழைப்புக்கும் உறுதுணையாய் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்போமா? வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 3 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டம் காணப்படும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும், தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும், கொக்கோவில் எல்லா பருவங்களிலும் தேவைக்கேற்ப பாத்திகளில் களை எடுத்தல், மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும், மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும், தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவி வட்டப்பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டுகளை அல்லது தென்னை நாற்கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம். வாழையில் அனைத்து பருவங்களிலும் பலத்த காற்று எதிர்பார்க்கப்படுவதால் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும், மிளகு வயல்களில் களைகள் இருப்பின் பயிரிடைவெளி மற்றும் தாங்கு மரங்களை சுற்றி களைகளை எடுக்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களில் இருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS3, CR 1009, Sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறைவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையில் இருந்து வழங்கப்படும். பயனாளியிடம் கோழி கொட்டகை கட்ட

குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்போராக இருத்தல் வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட அல்லது பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளியாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மண்ணை நம்பி வாழும் உழவர்களுக்கு விதை முதல் விளைச்சல் வரை விவசாயத்தின் ஒவ்வொரு அடியிலும் பயன் தரும் தகவல்களான உழவர்களுக்கான அறிவிப்புகளை தெரிந்து கொண்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்போமா?

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, முத்தழகு.
5: யாரு? மருதாணி அக்கா குரல் மாதிரி கேக்குது. அட, ஆமா, மருதாணி அக்கா தான்.
4: முத்தழகு, வீட்டுல இருக்கியாப்புள்ள?
5: அக்கா அக்கா, நான் மேல இருக்கேன் பாருங்க. இதோ நான் இங்க இருக்கேன்க்கா.
4: அட, மாடி மேல இருக்கியா?
5: அக்கா இருங்க, நான் வரேன்.
4: வேணா வேணா புள்ள, நீ அங்கேயே இரு, நானே வரேன்.
5: சரிக்கா, மேல வாங்க.
4: அப்பாடா, இந்த ஒரு 15 படி மேல ஏறி வர்றதுக்குள்ள மேல் மூச்சு கீழ் மூச்சுன்னு வாங்குது. வயசாகுது இல்ல
5: அக்கா? வயசாக வயசாகதான் நாம சத்தான காய்கறி பழம்னு சாப்பிட்டு உடம்ப தெம்பா வச்சுக்கணும்.
4: அது என்னமோ சரிதான் பிள்ள, ஆனா விக்கிற விலைவாசிய பார்த்தா எங்கிருந்து அதெல்லாம் வாங்கி அங்க பங்கமா ஆக்கி சாப்பிட முடியும்? ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதோ பைப்பையே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
5: அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னனே, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சத்தான காய்கறி பழங்கள் எல்லாம் சாப்பிடணும்னு.
4: ஆமா,
5: அதுக்கான ஏற்பாடு தான்க்கா இது.
4: புரியலையே
5: அக்கா. இதுக்கு பேர் தான் மாடி தோட்டம். நமக்கு தேவையான காய்கறி பழங்களை நாமளே தோட்டம் போட்டு வளர்க்கறது.
4: என்ன பிள்ள சொல்ற நீ, மாடியில தோட்டம் போடுறதா? அது எப்படி முத்தழகு?
5: அக்கா கொஞ்சம் இருங்க, இவங்க சொல்றத கேட்டா உங்களுக்கே புரியும்.
4: யார் முத்தழகு?
5: மாடி தோட்டம் அமைச்சு பராமரிச்சு வர திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அத நாமளும் கேப்போம்.
2: ஜெயமலர்மா, என்ன படிச்சிருக்கீங்க?
6: இளநிலை பண்ணை தொழில்நுட்பம், விவசாயத்தை சார்ந்த படிப்பு படிச்சிருக்கேன் சார்.

0: அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் காலேஜ்லாம்?
1: அது 10ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கேன்.
0: 10ஆவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இளநிலை பண்ணை தொழில்நுட்பமா விவசாயிகளுக்கான ஒரு படிப்பு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில்.
1: 2010 வந்து வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த இளநிலை பண்ணை தொழில்நுட்பன்ற ஒரு படிப்பு வந்து ஆரம்பித்தாங்க. அதில் வந்து கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தா போதும். முழுக்க முழுக்க இது தமிழ்லேயே படிக்கக்கூடிய படிப்பு இருந்ததுனால ஆங்கிலம் தெரியாதவர்கள் கூட அந்த விவசாயத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து இந்த படிப்பை வந்து படிக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு தொலைதூர கல்வி தான், ரெகுலராக போக தேவையில்லை. மாதத்தில் 2 வகுப்பு இருக்கும். அதனால் நம்ம விவசாயம் படிக்கணும், அதுல ஆர்வம் இருந்ததுனால இதுல நாங்க சேர்ந்து படிச்சோம்.
0: ஆர்வம் இருக்கட்டும், படிப்புங்கிறது எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம். 5 வயசுல ஆரம்பிச்சு 50 வயசு வரைக்கும் கூட படிக்கலாம், அதுக்கப்புறம் கூட படிக்கலாம், நல்லதுதான். என்னுடைய கேள்வி, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் டெக் கோர்ஸ் படிக்கிறதுனால ஜெயமலர் அம்மாவுக்கு என்ன லாபம்?
1: லாபம்னு பார்த்தீங்கன்னா சார், நம்ம முன்னோர்கள் வந்து விவசாயத்தை வந்து நல்ல எப்படின்னாக்கா உங்களுக்கு அனுபவத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் சரியான வந்து லாபங்கள் கிடைக்காததுனால பெரும்பாலானவங்க வந்து இந்த விவசாயத்தை விட்டு நகரங்களுக்கு சென்று வந்து வேலையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாய நிலங்கள்லாம் வந்து தரிசு நிலமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏன் நம்ம வந்து இதில் வந்து பயனடையலை, ஏன் நமக்கு வந்து நிறைய வந்து சம்பாதிக்க முடியல, நம்மளுடைய ஊர் பூமியை விட்டுட்டு நம்ம நகரத்தில் போய் உழைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, நம்ம வந்து உழைச்சா நம்ம வந்து உயரலான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். ஆனாக்க வந்து இது எப்படி செஞ்சா மேலுக்கு வர முடியும் அப்படின்ற நேரத்தில் தான் இந்த மாதிரி நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு படிப்பு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சரி, இது என்ன தான் இருக்குது, நம்ம தாத்தா பாட்டி பண்ணாத ஒரு விவசாயத்தை மூலம் இது வேறு என்ன இவங்க புதுசாக கற்றுத்தராங்க, சரி போய் படித்து தான் பார்ப்போமே, அதன் மூலமாக நமக்கு எதனா செய்திகள் கிடைக்கலாம், அதில் முன்னேற்றத்துக்கு வழி கிடைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அதில் போய் சேர்ந்து படித்தோம்.
0: 4 வருஷமா?
1: 4 வருஷம் படிப்பு
0: முடிச்சிட்டீங்க?
1: முடிச்சிட்டோம். 4 வருஷம் முடிச்சு மேற்கொண்டு மேல் படிப்பு 2 வருஷம் முடிச்சிருக்கோம்.
0: அது என்ன?
1: MFTech சொல்லுவாங்க.
0: மாஸ்டர் டிகிரி முடிச்சாச்சு?
1: முடிச்சாச்சுங்க சார்.
0: இதற்கெல்லாம் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க அனுமதி கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்களா?
1: நிச்சயமாக அனுமதி கொடுத்தாங்க சார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஆர்வம் இருக்கிறது ஒரு பங்கு இருந்தாலும் விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ஒரு விவசாயம் பண்ணலாம், யாரோடைய தயவும் தேவையில்லை, நம்மளும் ஒரு முதலாளி ஆகலாம் இல்லையா, நமக்கு தெரிஞ்சதை நம்மளுடைய பிற்காலத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரலாம். விவசாயம்னாவே பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியல. காய்கறி பார்த்தீங்கன்னாவே எந்த காய்கறி எந்த செடியில் வருதுன்னு கூட இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியதில்லை. எல்லாமே ஃபோட்டோ தான், எல்லாமே இந்த டிவியில் வருது, ஃபோனில் வருது, அது மாதிரி தான். அது வந்து நேரடியாக பார்க்கறதுக்கான சூழ்நிலையும் பிள்ளைகளுக்கு கிடைக்கல. ஸோ அது நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தரலாம் அப்படின்ற மாதிரி தான் இதை போய் தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது?
1: எனக்கு நிலம்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஒரு 50 சென்டில் வந்து இந்த தோட்டப்பயிர் வைக்கிற மாதிரி இருக்குதுங்க சார்.
0: உங்கள் குடும்பத்துக்கு?
1: எங்க குடும்பத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிராமத்தில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து சென்னை பக்கத்தில் இருக்கிறதுனால படிச்சுட்டு சும்மா இருக்க வேண்டாவே, நமக்கு தெரிஞ்சதை நம்ம அனுபவபூர்வமாக வந்து மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அனுபவப்படணும் இல்லைங்களா. எதுவுமே கட்டுறது வந்து சரியாது, ஏட்டு படிப்பு சமைக்க உதவாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நம்ம அப்படியே இருந்துடாமல் நம்மளுடைய படிப்பு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கணும். அதனால நம்ம எங்கள் மாடியிலேயே நான் தோட்டம் அமைச்சிட்டேன் சார்.
0: மாடி தோட்டமா?
1: ஆமாங்க சார்.
0: எவ்வளோ பெரிய தோட்டம் வச்சிருக்கீங்க?
1: நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சதுரத்தில் வச்சிருக்கேன் சார், 1000 ஸ்கொயர் ஃபீட்.
0: இப்போ தொட்டியாக வச்சிருக்கீங்களா?
1: ஆமாம், தொட்டியாக வச்சேன். 100ல இருந்து 150 தொட்டி வச்சிருக்கேன் சார்.
0: அடேங்கப்பா, என்ன செடி கொடிகள்லாம் அதில் இருக்குங்க?
1: செடி வகைகள், கொடி வகைகள், மர வகைகள், அது எல்லாமே வச்சிருக்கிறோம்.
0: எல்லாமே
1: வச்சிருக்கிறோம் சார்.
0: வீடு தாங்குதா?
1: அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணால் ஆனது கிடையாது, அத்தனையும் எல்லாமே வந்து இப்போ வந்து தென்னை நாற்களையும் சொல்லுவாங்க, கொக்கோபீட்டுன்னு சொல்லுவாங்க, தென்னை நாற்களையும் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம பேஸாக வச்சு தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா நம்ம மாடியை பொறுத்த அளவுக்கு இவ்வளவுத்துக்கும் வெயிட்டு ஏற்ற முடியாது, வெயிட்டு தாங்காது. அதுவும் இப்போ இருக்கிற வீடு கட்டுறதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தாங்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே மண் கிடையாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தென்னை நார் கழிவு போடுவோம், கால் பங்கு வந்து செம்மண், வயல் மண், அந்த செம்மண் களிமண் இல்லாத செம்மண்ணோ இல்லை வயல் மண்ணோ சேர்த்துப்போம். மீதி கால் பங்குக்கு வந்து உரங்கள்,
0: இயற்கை உரம்,
1: இயற்கை உரம் எல்லாமே சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி நாங்க போடுவோம்.
0: தொட்டி வச்சிருக்கீங்களா? க்ரோ பேக்ஸ் வச்சிருக்கீங்களா?
1: க்ரோ பேக் தான். அதுலயுமே வெயிட் வந்து அதிகம் சேர்க்க கூடாதுனா தொட்டி கிடையாது, மண் தொட்டி கிடையாது,
0: பிளாஸ்டிக்கும்
1: கிடையாது, க்ரோ பேக்ஸ் வச்சுதான் பண்ணிருக்கிறோம்.
0: அந்த க்ரோ பேக்ஸ் எல்லாம் எவ்வளவு காலம் இருக்கும்?
1: அது எனக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தினா 10 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தான் சார் இருக்குது. ஒரு ஒரு குவாலிட்டியை பொறுத்து, நாங்கள் வாங்கினது நல்ல குவாலிட்டி, அதனால் வந்து கிட்டத்தட்ட நான் 2013 ஆரம்பித்தேன், இப்போ 26 இப்போ வரைக்கும் வந்து எனக்கு நல்லாவே இருக்குது.
0: அப்போ வாங்கின க்ரோ பேக் இன்னும் இருக்குது?
1: ஆமாங்க சார்.
0: ஆச்சரியமாக இருக்கேங்கம்மா.
1: அதுதான் பயன்படுத்துகிற முறை.

0: ஒன்று இருக்குது, அதை நல்ல விதமாக நம்ம பயன்படுத்தினோம்னாக்கா நிச்சயமாக அது வந்து நமக்கு உழைக்கும்.
1: ஆக குரோ பேக்ஸில் தான் மாடித்தோட்டம் அமைக்கணும். அதில் வந்து பாதி கோக்கோபிட் தென்னைநார் கழிவு, அதுக்கப்புறம் அதில் பாதி வந்து தாய் மண், செம்மண் அல்லது நிலத்துடைய மண், அப்புறம் அதே அளவுக்கு இயற்கை உரம் அல்லது மண்புழு உரம்.
0: ஆமாங்க,
1: இதுதான் உங்களுடைய மீடியா.
0: ஆமாங்க சார்,
1: இல்லையா?
0: ஆமாங்க,
1: அந்த செடி கொடி வளர்வதற்கான ஒரு மீடியம்னு சொல்லலாம்.
0: ஆமாங்க சார்.
1: இதில் செடி வச்சிருக்கிறேன், கொடி வச்சிருக்கிறேன், நீங்க மரமும் வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க.
0: ஆமாங்க சார். மரங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து காய்கறி செடிக்கு ஒரு மாதிரியான மண் தயார் பண்ணோம், மரங்களுக்கு ஒரு மாதிரியா தயார் பண்ணோம், இதே பூச்செடிங்க வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரியா தயார் பண்ணோம்.
1: எதுக்கு எந்தெந்த மாதிரின்னு சொல்லுங்களேன், விளக்கங்க.
0: நிச்சயமாங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மரங்களை வந்து உங்களுக்கு வந்து நாட்டு ரகமா வளர்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து நம்ம பூமியில் வைக்கும் போது அது வேர் வந்து நல்லா பதிஞ்சு நல்லா ஆழமாக போயிட்டு நல்லா வளர்த்தி வளரும். ஆனால் நம்ம இது தொட்டியில் வைக்கும் போது அது வந்து ஆழம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மரங்களை வந்து தேர்வு செஞ்சு நம்ம வாங்கி வளர்க்கணும். அந்த மரங்கள் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மண் பேஸ் வந்து அதிகமாக தேவை. மண் அதிகமாகவும் மக்கன உரங்கள் கம்மியாகவும் கொக்கோ பீட்டு வந்து அதை காயற்பி தின்ற தென்னநார் கழிவு வந்து கீழ்ப்பக்கமும் போடணும். அது வந்து லேயர் லேயராக போடணும். கீழ்ப்பக்கம் ஃபஸ்ட்டு வந்து தென்னநார் கழிவு, அப்புறம் மணல், அதுக்கப்புறம் வந்து இந்த உரங்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் தென்னநார் கழிவு. அந்த மாதிரி நம்ம போடும்போது லேயர் லேயராக போடும்போது தான் மண் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து கழிப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் பொலபொலப்பாக இருக்கும். வேர் வந்து நல்லா உள்ளே இறங்கும், அதே நேரம் நல்லா பிடிப்பாகவும் இருக்கும். நீங்கள் வெறும் இந்த கொக்கோ பீட்டில் போட்டாலுமே வந்து உங்களுக்கு பிடிப்பு இருக்காது. மரம் வந்து வெயிட்டு, அது பிடிப்பு இருக்காது. ஏதோ ஒரு காற்று மழை வந்து சாஞ்சிரும். அதனால மண்ணும் இடையில போடும்போது நல்லா பிடிப்பாகவும் இருக்கும், உங்களை வளர்ச்சி நல்லா இருக்கும், நல்லா ஈரத்தன்மை கிடைக்கும், நல்லா வளரும்.
1: என்ன மரம்லாம் வச்சுருக்கிறீங்க?
0: நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை வச்சுருக்கோம், கொய்யா வச்சுருக்கோம், சப்போட்டா வச்சுருக்கேன், அத்தி மரம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்குறேன்.
1: இது எல்லாமே வந்து குரோபேக்ஸில்?
0: குரோபேக்கில் தான் சார் வளர்க்குறேன். ஒவ்வொன்றுக்கு ஒரு சைஸும் இருக்குதுங்க சார். மரத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ், 24x24 ஒரு சைஸுங்க சார். அந்த சைஸில் நான் வளர்க்குறேன்.
1: 2 அடி?
0: 2 அடிக்கு 2 அடி.
1: மரத்தை பொறுத்த வரைக்கும் இது சொல்லிட்டீங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மரம்னு நினச்ச உடனே ஏதாவது ஒரு புங்கன்னு சொல்லுவீங்க, ஒரு வேம்பு சொல்லுவீங்க, ஒரு வாதநாராயணன் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப விவரம், எல்லாத்துலேயுமே பழமரங்களாக வச்சுருக்கிறீங்க.
0: நமக்கு
1: ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறீங்க.
0: நிச்சயமாங்க சார், நமக்கு தேவையானது தானே சார். நம்ம வந்து நம்ம பயிர் வைக்கிறது, நம்ம ஒரு மாடியில் ஒரு தோட்டம் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு நம்ம மேலே செய்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு பயன் தரக்கூடியதாக தானே சார் பார்க்கணும். அதனால தான் பழமரங்களாக வச்சுருக்கோம். அது நஞ்சில்லாத உணவும் சொல்கிறோம். வெளியில் வாங்குறதெல்லாம் மருந்து எல்லாம் அடிச்சிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு பழம் பழுத்தா சாப்பிடும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி.
1: நீ சொல்லும் போதே உங்கள் சந்தோஷம் தெரியுது உங்கள் முகத்தில். கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஆடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சுப்பாங்க. அது மாதிரி நான் மரமும் வளர்க்குறேன், பழமும் சாப்பிட்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். விவரம் தாங்க. மரமாச்சு, செடி கொடிக்கு வாங்க.
0: செடின்னு பொறுத்தளவுங்க வந்து காய்கறி செடிகள், காய்கறி செடிகளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து எல்லாத்தையும் வளர்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் அது வந்து நடைமுறையில் சாத்தியப்படாது. அதனால் நம்மளால் ஃபஸ்ட்டு என்ன முடியும், நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம மேற்கொண்டு அதிகப்படியாக நம்ம பண்ண முடியும். அதனால் ஈஸியாக வளரக்கூடிய மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி செடிங்களை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வளர்க்கணும்.
1: நாட்டு காய்கறிகள்,
0: நாட்டு காய்கறிகள் ஃபஸ்ட்டு வளர்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வளரும். அதாவது இந்த இயற்கை உரங்களை வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொடுத்தீங்கனாவே நல்லபடியாக வளரும். அதோட மண் கழிவு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை நார் கழிவு இப்போ வந்து ஒரு குரோ பேக்கில் வந்து ஒன்றுக்கு ஒன்று செஞ்சு 12x12 அந்த சைஸ், 1 அடி சைஸு தான் வந்து நம்ம வந்து காய்கறி வளர்க்கறதுக்கு சரியான அளவு. அந்த 1 அடி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த மண் பார்த்தீங்கன்னா 11 கிலோ நமக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது பாதி அளவுக்கு, பாதி இந்த 10.5 கிலோ அப்படின்ற போது பாதி ஒரு 5 கிலோ அளவுக்காச்சும் நம்ம இந்த தென்னநார் கழிவை எடுத்துக்கணும். மீதி 2 கிலோ 2.5 கிலோ அளவுக்கு வந்து மண்,
1: அப்புறம்
0: மீதி 2.5 கிலோ இருக்கிற அளவுக்கு வந்து இந்த உரங்கள், இயற்கை உரங்கள்,
1: சாணி குப்பை அல்லது மண்புழு உரம்,
0: மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, நம்ம வந்து நுண்ணுயிர் உரங்கள் சொல்லக்கூடிய அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ், டைகோடர்மா விரிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் உரங்களையும் நம்ம கலக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு, அதாவது ஒரு ஒரு தொட்டிக்கு 1-5 கிராம் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம். இதெல்லாம் எடுத்து நல்லா கலந்து மொத்தமாக சேர்த்து ஈரப்பதம், ஒரு புட்டு பதம் சொல்லுவோம், அதில் எல்லாத்தையும் நம்ம கலந்துட்ட அப்புறம் அந்த கையில் பிடிச்சி பார்த்தா உதறணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கலந்துட்டு அதை ஒரு நிழலான இடத்துல நம்ம வந்து பயிர் வைக்க, அதாவது தொட்டியில் வந்து செடி வளர்க்க போகிறோன்றதுக்கு ஒரு 15 நாள் 20 நாளைக்கு

0: முன்னாடி நம்ம இந்த கலவையை ரெடி பண்ணிக்கணும். தயார் பண்ணி நம்ம ஒரு நிழலான இடத்துல வந்து மூடி வச்சிடணும். ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டிங்கன்னா இந்த 20 நாள் அப்படி 15 நாள் 20 நாள் ஆகும்போது அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மண் கலவையாக ஆகிடும். நீங்கள் அதை எடுத்து இந்த தொட்டிங்களை நிறச்சி நீங்கள் செடிகளை வைக்கலாம்.
1: இப்போ ஒரு தொட்டிக்கு எத்தனை செடி வைக்கலாம் அல்லது எத்தனை விதைகள் ஊணுவீங்க?
0: நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விதைகளாக நேரடியாக போடக்கூடியது, நாற்று விட்டு எடுத்து வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன விதைகளாக இருக்கும், இந்த தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாற்று விட்டு தான் வைக்கணும். நம்ம இந்த மண் கலவை வந்து தயார் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போவே இந்த நாற்றுகளையும் நம்ம விட்டு வச்சுக்கிறோம். நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரி தான், வயலில் விவசாயம் பண்ணுற மாதிரி தான் மாடி தோட்டத்துலேயுமே. அப்போ வந்து அதை நம்ம வந்து எடுத்து விட்டு வச்சுக்கிட்டோம்னா 21 நாள் 25 நாளில் அந்த நாற்று வந்து நல்லா வளர்ந்துடும், அது மாதிரி நம்ம மண்ணும் தயாராகிடும். அப்போ அந்த தயாரித்த மண்ணை வந்து அந்த தொட்டிங்களை நிறச்சிட்டு ஒரு 2 நாளைக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த நாத்துகளை எடுத்து நடணும். இது வந்து நம்ம நாத்து விட்டு போறது கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி.
1: ஒரு தொட்டியில எத்தனை நாத்து வைப்பீங்க?
0: இந்த ஒரு தொட்டியில வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நடுப்பகுதியில் ஒண்ணுதான் வைக்கணும்.
1: ஒண்ணுதான்
0: வைக்கணும், ஏன்னா அது வந்து அடர்த்தியா வளரக்கூடிய செடி. அதே மாதிரி அந்த செடியிலேயே நிறைய காய்கள் கிடைக்கும் நமக்கு, அதனால அது ஒரு செடி தான் வைக்கணும். அதுக்கு போதுமான இடம் தான் அந்த
1: ஒரு அடி தொட்டிங்கிறது.
0: ஆமா, இதுவே வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் செடியா இருந்தா 2 செடி வைக்கலாம். அது நேரடியாவே நம்ம
1: ஒரு தொட்டிக்கு ஒரு செடி அல்லது 2 செடி இடத்துக்கு தகுந்த மாதிரி செடிக்கு தகுந்த மாதிரி வச்சிடறோம். இந்த மாதிரி வைக்கிற செடி கொடிகள்லாம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அல்லது எத்தனை மாசம் வச்சிருப்பீங்க?
0: ஆமாம் சார், இந்த செடிங்கெலாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போகிறதெல்லாம் நீங்கள் 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இதெல்லாம் வந்து நீங்கள் அதே நீங்கள் வந்து பராமரிப்பை பொறுத்து தான், பூச்சி நோய் தாக்கம் இல்லாமல் நீங்கள் பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம்.
1: தொட்டி செடிகள்லையுமா பூச்சி நோய் தாக்குது?
0: நிச்சயமா, அது இல்லாத இடத்துல நம்ம வாழலைங்க சார். அதனால பயிர் இருக்கிற இடத்துல நிச்சயமா வந்து பூச்சியெல்லாம் வரதான் செய்யும். அதுக்கு நம்ம இயற்கை முறையாகவே வந்து நம்ம
1: அதுங்களை
0: கட்டுப்படுத்தலாம்.
1: எப்படி கட்டுப்படுத்துவீங்க இயற்கை முறையில்?
0: ஆமாம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் ரெடி பண்ணி நாங்கள் தெளிப்போம். அதுக்கப்புறம் திரிஞ்சி கரைசல்ம்பாங்க, இஞ்சி பூண்டு கரைசல், அது சேர்த்து நம்ம வந்து தெளிக்கலாம். அப்புறம் வந்து தேமோர் கரைசல் தெளிக்கலாம், வேப்ப எண்ணெய் அது தெளிக்கலாம். இந்த மாதிரி வந்து வாரத்தில் 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து தெளிக்கும் போது இந்த பூச்சியெல்லாம் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம்.
1: இப்போ வேப்பெண்ணெய் தெளிச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு கசப்புக்கு அந்த பூச்சி வராது, நோய் கிருமிகள் கூட வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பஞ்சகவியா தெளிச்சீங்கன்னா எப்படி அது கட்டுப்படுத்தும்? தேமோர் கரைசல் தெளிச்சீங்கன்னா எப்படி கட்டுப்படுத்தும்? அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, இஞ்சி
0: பூண்டு
1: மிளகாய், அது அதுல கூட கொஞ்சம் காரம் இருக்கும் கிட்டத்தட்ட, அது வேப்பெண்ணெய் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பஞ்சகவியாவும் எனக்கு தேமோர் கரைசலும் புரியலையே.
0: பஞ்சகாவியம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இயற்கையாகவே வந்து அது மாட்டு சாணத்தில் நம்ம வந்து தயார் பண்ணுறோம். அதனால் அதிலேயே வந்து இயற்கையாகவே பூச்சி விரட்டுற தன்மை இருக்குது நம்ம அதில். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சகாவியாக பூச்சி விரட்டியாக மட்டும் இல்லாமல் செடிகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு இது உரமாகவும் நமக்கு பயன்படுது. அது தயாரிக்கிற முறைன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: அதை நீங்களே தயார் பண்ணுறீங்க?
0: நிச்சயமாங்க சார், அது தயார் எல்லாருமே பண்ணலாம். அதாவது அது மாட்டு சாணம், கோமியம் இதெல்லாம் கிடச்சா நம்ம வீட்டில் நமக்கு தேவையான உரங்களை நம்மளே தயார் பண்ணிக்கலாம்.
1: பஞ்சகாவியம்
0: மட்டும் ஒரு 3 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம், மத்ததெல்லாம்
1: பூச்சிக்கொல்லியோ அல்லது நோய்க்கொல்லியோ அந்த விஷ மருந்துகளுக்கு இடம் உண்டா?
0: இல்லைங்க சார்,
1: கிடையாது.
0: அது நம்ம தெளிக்கிறது வந்து நம்ம தோட்டம் வளர்க்கவே தேவையில்லையே. நம்ம வந்து கஷ்டப்படாமல் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போய்க்கிறலாமே. இந்த மாதிரி நம்ம வந்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்தின காய்கறிகளை வேண்டாம், நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணுன்றதுனால தான் நம்ம மாடியில் தோட்டம் பண்ணுறோம். அப்புறம் அது தெளிக்கிறதுக்கு நம்ம தோட்டம் வளர்க்க தேவையில்லையே.
1: அதனால இப்போ எந்த விதமான விஷமும் வர்றதில்லை, எந்த விதமான ரசாயன உரமும் வர்றதில்லை.
0: நிச்சயமா சார், ரசாயன உரங்கள் எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்லைங்க.
1: யூரியா, சூப்பர் பொட்டாஷ்
0: எல்லாம் போடுறது இல்லைங்க.
1: போடுறதே இல்லை,
0: போடுறது இல்லைங்க.
1: எத்தனை நாளைக்கு கூட நீர்ப்பாசனம்?
0: நீர்ப்பாசனன்றது வந்து இதுக்கு நாள்தோறுமே தேவைப்படும் சார்.
1: நாள்தோறும்
0: நாள்தோறும் தேவைப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வைக்கிறது வந்து மாடியில் வைக்கிறோம், நல்ல வெயில் இருக்கும். அதே போல் வந்து மாடியில் வைக்கும்போது நாங்கள் அதிகப்படியான தண்ணீரும் கொடுக்கக்கூடாது.

0: ஏன்னா அது வழிஞ்சி மாடியை ஃபுல்லாக வந்துச்சுன்னா மாடியை கெட்டு போயிடும், அந்த
1: அந்த கான்கிரீட்
0: காங்கிரீட்டை
1: வீணா
0: கெட்டு
1: போயிடும்.
0: போயிடும். அதனால் ஒரு செடிக்கு எவ்வளோ தண்ணி தேவை, அது நம் முதல்ல செடியில் மண் நிறச்சிட்டு நல்லா மண் வந்து குளிர்ற அளவுக்கு தண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் செடி வச்சதுக்கு அப்புறம் சின்ன செடினா ஒரு அரை லிட்ரு, வளர்ந்து வர்றது நல்லா வளர்ந்துருச்சுன்னா ஒரு லிட்ரு, அந்த மாதிரி அளவாக கொடுத்தா மட்டும் போகிறோம். அப்படி அதனால் வந்து மறுநாளைக்கு வெயில பொறுத்து, இன்னைக்கு அதிகமாக வெயில் இருக்கா காஞ்சிரும் மறுநாளைக்கு கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் மழை நேரமாக இருக்கா ஈரப்பதம் இருந்தால் கொடுக்க தேவையில்லை.
1: எவ்வளவு பேருக்கு இது போல ஆலோசனைகள் சொல்லி நீங்க மாடி தோட்டம் அமைக்க வச்சிருக்கீங்க? ஒரு குத்து மதிப்பா?
0: ஒரு 200-300 பேருக்கு மேல நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: அப்படிங்களா?
0: நிச்சயமா.
1: எல்லாரும் இது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்களா?
0: ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் வேணும்ன்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வயதுகள் முதியவர்களாக இருந்தால் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த தலைமுறை அவங்கள பார்க்கறதுக்கு ஆள். ஏன்னா நாங்கள் பண்ணி கொடுத்ததுலே வந்து அதிகமாக ஆர்வத்தோடு பண்ணது முதியவர்கள் தான், ரிட்டையர் பர்சன் தான் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த மாடி தோட்டம் அமைக்கிறது மெயினாக காய்கறி சாப்பிட்றோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே மன நிம்மதி சந்தோஷம் மன அழுத்தத்துலேருந்து நிறைவு விடுதலை பெறதுக்குன்னு வச்சுக்கிறலாம். அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு எங்களை கூப்பிட்டு மாடி தோட்டம் அமைக்க சொல்லி அவங்க பராமரிச்சுட்டு வந்ததே அவங்க தான். அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செடி கொடிகளையும் பூக்கும் போது காய்க்கும் போதும் அந்த கிடைக்கிற சந்தோஷத்தை நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிறப்ப அது நமக்கு ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அவங்கள பார்க்கும் போதும் அவங்க கூட பேசும் போதும் அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்காங்க.
1: தொடருது
0: தொடருது.
1: ஜெயமலர் அம்மாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லாமா?
0: என்னுடைய ஃபோன் நம்பர் 9840-9840
1: சொல்லுங்க.
0: 347-347-746-746-746.
1: உங்களை தொடர்பு கொண்டா மாடி தோட்டம் அமைப்பது அதற்குண்டான ஆலோசனைகள் எல்லாமே சொல்லி கொடுப்பீங்க?
0: நிச்சயமா நிச்சயமாங்க சார், எல்லாருக்குமே நாங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் சார்.
1: பொதுவாக ஒரு பெண்மணியா மற்ற பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லுங்க, பொதுவான சில ஆலோசனைகள்.
0: பெண்களாகிய நம்ம நினைச்சா முடியாது எதுவும் கிடையாது, அதுலேயும் வந்து நம்ம வீட்டுக்கு பயனுள்ளதா இந்த இயற்கை காய்கறிகளை வளர்க்குறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை வந்து பெரிய கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். நேரம் இருக்கும்போது ஒன்று ரெண்டு செடிகளை வளர்க்க பழகினீங்கனாவே உங்களுக்கு வந்து அதில் வந்து ஈடுபாடு அதிகம் ஆகிடும். ஏன்னா வந்து நம்ம சின்ன குழந்தைங்கள பிறந்து அதுங்களை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஒவ்வொரு செடிகளையும் நீங்கள் வளர்க்கும் போது அந்த செடி வளர்ந்து அது பூத்து காய்க்கும் போது உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், வீட்டில் எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் வரதான் செய்யும், அந்த பிரச்சனைகள்லேயே உள்ளே சூழ்ந்துகிட்டு இருக்காம அதிலிருந்து விடுபட்டு நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளவோ அதே மாதிரி தான் நீங்க செடி கொடிகளை வளர்த்து அதை பூக்கும் போதும் காய்க்கும் போதும் பார்க்குற சந்தோஷம் மிக மிக அதிகமாக இருக்கும். உங்க மன அழுத்தத்திலிருந்து நீங்க இங்க வந்து விடுதலை பெறலாம், சந்தோஷமான லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணலாம்.
1: நிச்சயமா. இன்னொன்னு, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை பறிச்சு சமைச்சு சாப்பிடுற ஒரு சுகமே அது அலாதி.
0: நிச்சயம்.
1: அதனால அந்த ஒரு சுகத்தையும் நாம அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். மாடி தோட்டம் அமைத்தோம் என்றால் தொடரட்டும் உங்களுடைய விவசாய பணி.
2: என்ன மருதானிக்கா, மாடி தோட்டம் அமைச்சு பராமரிச்சு வர திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவங்க பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையா விளக்கங்களை கொடுத்திருந்தாங்கல்ல?
3: ஆமா பிள்ளை, கேட்டேன். விவரங்க ஒன்று ஒன்றும் முத்து முத்தா இருந்துச்சு. இடம் இல்லையேன்னு யோசிக்கிறத விட காய்கறி பழங்களை சாகுபடி பண்ண மாடி தோட்டம் அமைக்கலாம்னு இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்.
2: அக்கா, இதனால நமக்கு செலவும் மிச்சம், அதோட ஆரோக்கியமான காய்கறி பழங்களை நாமளே உற்பத்தி பண்ணி வீட்டுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். விளைச்சல் அதிகமா இருந்தா அதை சந்தைப்படுத்தி லாபத்தையும் பார்த்துடலாம்.
3: ஆமா முத்தழகு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நாமளே உற்பத்தி பண்றது தான் சரி. அதுக்கான விவரத்தை தான் இப்ப சொல்லிட்டாங்களே.
2: என்ன இருந்தாலும் நம்ம தோட்டத்துல விளைவிச்ச காய்கறிகளை சமைச்சு சாப்பிடுற போது வர திருப்திக்கு ஈடு இன வேற எதுவுமே இல்லக்கா.
3: ஆமா பிள்ளை, எனக்கு நீ சொல்றத கேட்டதும் இப்பவே எங்க வீட்டு மாடியில தோட்டம் போடணும்னு ஆர்வம் வந்துடுச்சு. உடனே நான் வீட்டுக்கு போய் மச்சான் கிட்ட விஷயத்த சொல்றேன். அப்ப நான் கிளம்புறேன் புள்ள.
2: அக்கா, மாடி ஏறி வரும்போது முடியாம ஏறி வந்தீங்க, விவரத்தை கேட்ட பிறகு துள்ளி குதிச்சுல இறங்குறீங்க, பார்த்து பொறுமையா இறங்குங்க.
4: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
5: அங்கக வேளாண்மையில்

இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். உலக அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவு சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல்நல கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புதிய யுகத்தின் தேவையாகும். எனவே மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது. உலகளாவிய தேவை விரிந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான பெரும் திறன் உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும்

0: காப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக அங்கக பயிர் வளர்ச்சி ஊக்கிகள். அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன. இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறது. இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம். இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மீன் தலை, குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்துக் கொள்ளலாம். மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்து விட வேண்டும். இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 5 கிலோ மீன் கழிவுகளை எடுத்துக்கொண்டால் 5 கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும். பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்திரத்தில் 1/3, அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும். பின்பு இதை மூடி அல்லது பருத்தி துணியை கொண்டு இருக்க மூடி வைத்து விட வேண்டும். இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும். பிறகு இந்த கலவையை 15 நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும். அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்துக் கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்துக் கொள்ளலாம். தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்க கூடாது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை 6 மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம். முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். இந்த 2 பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம். அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும். அங்கக இடுபொருட்களான 3G கரைசல் மற்றும் 5 இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். இந்த பூச்சி விரட்டுகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி உள்ளூரில் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இதுகுறித்து எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக அளவில் இந்தியா சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்வதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார வாய்ப்பாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாளொன்றுக்கு 30 நிமிடம் தூய்மைப் பணிகளுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கல்வி நிறுவனங்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் பொது இடங்களிலும் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று திரு பிரகலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரை இது அமலில் இருக்கும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கூறியுள்ளது. மேலும் சர்க்கரை இருப்பு வைக்கும் கால அளவு 15 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரையை பதுக்கி வைப்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இயக்கத்தின் மூலம் மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லி IIMC கல்விக் கழகத்தில் தூய்மையே சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் கல்விக் கழக வளாகத்தில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றை நட்டு வைத்தார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராமப் பொருட்களை வாங்கி நூற்பாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். அகிம்சை என்ற ஆயுதத்தை ஏந்திய காந்தியடிகள் ராட்டை என்னும் நூற்பு சக்கரத்தின் மூலம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரத்தையும் சுயசார்பையும் பெற்றுத்தந்தார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கதர் ஆடையை வாங்குவது நெசவாளர்களின் கைத்திறனுக்கு அளிக்கும் அங்கீகாரம் என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொழில் நிறுவனங்கள் இரவு நேரங்களில் ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மானக் கழகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், 24 மணி நேரமும் சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறையினரின் நலனையும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டேக் அடையாளம் காணும் கருவியும் வாகனங்களின் எண்களை பதிவு செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களையும் இணைத்து இது செயல்படுத்தப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அது தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் 1 மணி நேரத்திற்கு

0: ாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம் 23 வெள்ளி 32 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
2: இசையோடு கொஞ்ச நேரம், இனிமையான நிகழ்ச்சிகளோடு சிறிது நேரம். உங்கள் மனதுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 8:05. வண்ண வண்ணமாய் சிறகடித்து வானில் பறக்கும் பட்டாம்பூச்சிகள், அதுபோல குட்டி குரல்களும் குட்டி கனவுகளும் சிறகடிக்கட்டும் நம் குமரி பண்பலையில். உங்கள் செல்ல குரலை கேட்கவும் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் இதோ தொடங்குகிறது பட்டாம் பூச்சிகள். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு உங்க குரலை கேட்க நாங்க ரொம்ப ரெடியா இருக்கோம். உங்க குரலும் உங்க பாட்டும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை இன்னும் அழகாக்க போகுது. சரி குட்டீஸ், யாரு முதல்ல லைன்ல பேச போறீங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்பர்ல கால் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 260-240-290-722 டயல் பண்ணுங்க. இணைப்பு எண் 0462. மொபைல் நம்பர் 8903257039. ஒரு குட்டீஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல், படத்தின் பெயர் ஜீன்ஸ்.

0: எல்லாருமே வந்து லீவை வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அந்த குழந்தை என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்க? கட்டிமாங்கோடுல இருந்து. ஆதிக், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? கதை சொல்ல போறீங்களா? சரி, இந்த கதை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, சொல்லுங்க கேக்கலாம்.
1: பெரிய எலும்பு வச்ச மாதிரி இருந்துச்சான். அப்போ அது எடுத்து போனது அதோட எலும்பு கீழே விழுந்துட்டான். அப்போ அந்த நாய் சோகமா இருந்தான்.
0: நன்றி. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில ஒரு அழகான கலக்கலான சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. இது நாமுத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், பேபி சாதனா பேபி சஞ்சனா பாடியது, தங்க மீன்கள் திரைப்படத்தில் இருந்து.
2: அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான்.

0: சல்ல சல்ல குரல்கள்ல சின்ன சின்ன குட்டீஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம் வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? கட்டையின் விலையில இருந்து பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்கம்மா? என்ன
1: பாட்டு?
0: அழகா வந்து பாடல் பாடியாச்சு. நிகழ்ச்சியில் சூப்பரா

0: பேசிருக்கீங்க. சரி, தியாஷ் கலை சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? ஆப்பிள் சாப்பிட்டீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு லீவ் தானே? உங்களுக்கு இப்போ லீவு தானே? என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில இருந்து? விளையாடிட்டு இருக்கீங்களா? ஓ சூப்பர், அழகா நிகழ்ச்சியில பேசிருக்கீங்க. நன்றி
1: நன்றி.

0: கதையில் சொல்லும் நேரம் 8:20 ஆயாச்சு. இந்த நேரத்துல நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய அந்த செல்லக்குட்டி யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பட்டாம்பூச்சிகள்.
1: வணக்கம்
0: வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க? இருளப்பபுரத்துல இருந்து பேசுறீங்களா? சரி டாக்டர்னா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்லி தர போறீங்க? பாட போறீங்களா? சரி, என்ன பாடல்? ஓகே சொல்லுங்க. சூப்பரா அழகா வந்து மகிஷாசுர மர்த்தினிக்கான பாடலை வந்து பாடியாச்சு. நவராத்திரி வரப்போகுது இல்லையா? சரி, அதனால இந்த பாடல் பாடி இருக்கீங்களா? ஓ, செல்லக்குட்டி படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. நீ நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அழகா பேசிருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வருது. இது பசங்க 2 திரைப்படத்திற்காக யாழினி ஏ.எல். ஸ்ரீகாந்த் பாடியது.
2: மணி மணி மணி மணி மணி ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டா.

0: 8:25 நேயர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பட்டாம் பூச்சிகள். சின்னஞ்சிறு சிட்டுக்களின் சிங்கார கனவுகளை வெளிக்காட்டும் நிகழ்ச்சி. நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கூடிய அந்த செல்லக்குட்டி யார் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க? என்ன சொல்லி தர போறீங்க உங்களுக்கு? பாட்டு பாட போறீங்களா? சரி பாடுங்க.
1: எங்க தமிழ் நல்ல தமிழ் பேச எளிய தமிழ் ஏனே ஆட்ட எங்களை இன்பமாக பாடும் தமிழ் குழந்தையாக தகுந்த கொஞ்சி முத்தம் சுத்த தமிழ் இரவை காட்டி நாயை காட்டி நேயும் சோறும் தந்த தமிழ் அண்ணின் தந்தை அத்தை மாமா அருமை கடவுள் சொன்ன தமிழ் பெரியோர் சிறியோர் பலரும் கூடி பேசி பேசி நகரும் தமிழ் பாலும் தேனும் கலந்த தமிழ் நாங்கள் நாங்கள் காட்டும் தமிழ் ஆசை தீர பாதிப்போம் காக்கும் பொண்ணும் சோதிப்போம்.
0: தமிழ் மொழியை பத்தி அழகான ஒரு பாடல் பாடியிருக்கீங்க. இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
1: அம்மா.
0: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, அழகா பேசிருக்கீங்க. நன்றி.
1: நன்றி.

0: சின்னஞ்சிறு சிட்டுக்கள் எல்லாம் அழகா சூப்பரா வந்து நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க.
1: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
2: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
1: பக்தி மாலை.
2: தினமும் காலை 6:15
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
2: பக்தி மாலை.
1: உள்ளம் முறியிடுவோம்,
2: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
0: சேர்ந்த குட்டி குரல்கள், சின்ன சின்ன பாடல்கள், குட்டீஸ்களின் அழகான குரல்களையும் இனிமையான பாடல்களையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 9:30 நாடக மலர், விட்ட கதை தொட்ட கதை. நாடகம் எழுதியவர் அகஸ்டோ, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை முதல் இரவு வரை எங்கும் எங்கெங்கும் என்றென்றும் உங்களோடு. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஒவ்வொரு முறையும் சின்ன சின்ன பேச்சுக்களோடும் அழகான பாடல்களோடும் நம்ம பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும்.

0: நாளை இதே நேரம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் குட்டி சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. நேர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
0: புது நேரம், புது சுவை, புது சிந்தனைகள் மலரும் நேரம். காத்திருக்கும் உங்கள் காதுகளுக்கு இனிய நிகழ்ச்சியோடு வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. எழுத்தில் வந்த உங்கள் எண்ணங்கள் இசையாக மலரும் உங்கள் விருப்பங்கள். ஒவ்வொரு கடிதத்திலும் ஒரு கதை, ஒவ்வொரு பாடலிலும் ஒரு நினைவு. உங்கள் கடிதங்களோடும் உங்கள் விருப்ப பாடல்களோடும் தொடங்குகிறது கடித வழி நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. வழி தெரியாத நேரத்திலும் நம்மால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா அதுவே போதுங்க. நிகழ்ச்சியில முதலாவதா சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் இந்த நேரின் விருப்பமாக கேட்கலாம். வெற்றிக்கரங்கள் திரைப்படத்திற்காக அருள்மொழி மனோ பாடிய பாடல் கங்கை அமரன் வரிகள் இளையராஜா இசையில்.

நேயர்களே, இது உங்களின் அனைவருக்கு. நாளை காலை 8 மணிக்கு வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நாளை காலை 10:02 இளம் சாரல் வாழ்க்கையின் துணைவர்களான வனவிலங்குகள் தொகுப்பு நிகழ்ச்சி. கடிதவழி நிரப்பு பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா மண்டைக்காடிலிருந்து டி முருகன் இந்த நேரின் விருப்பமாக கேட்கலாம். நாளை நமதே திரைப்படத்தில் இருந்து MS விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகளில் TM சவுந்தரராஜன் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைக்காமல் போகலாம், ஆனால் முயற்சியை நிறுத்தாதவர்களுக்கு வெற்றி நிச்சயம் தேடி வரும். இப்போ உங்களை தேடி வருது அந்த பாடல்.

நேர்களே, இது உங்களின் அனைவருக்கு. நாளை பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு முறையும் எழுந்து நடப்பதுதான் விடாமுயற்சி. கடிதவழி நிருப பாடல்கள் நிகழ்ச்சியில நாகர்கோவில் நம்பி இடைத்தரு எஸ் மந்திரமூர்த்தி இந்த நேரின் விருப்பமாக கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய ஈஸ்வரி படத்தின் பாடல்.

நம்ப தொடங்கும் அந்த நொடியில்தான் உன் வெற்றிக்கான முதல் அடி தொடங்குகிறது. நேர்களே, கடித வழி நிரூபப்படல் நிகழ்ச்சியில அடுத்ததா நாகர்கோவில் எஸ் அகிலா இந்த நேரின் விருப்பமாக கட்டா குஸ்தி திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல், விவேக் வரிகள், பென்னிதயாள் குழுவோடு பாடியது ஜஸ்டின் பிரபாகரன் இசையில்.

வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் கிடைப்பது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்பிக்கையோடு தொடர்ந்து உழைத்தால் கிடைக்கக்கூடிய பரிசுதான் வெற்றி. இனி கேட்கலாம் புதுக்குடியிருப்பையே கலில் ரகுமான். இந்த நேரின் விருப்பமாக என் தம்பி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

நேரம் 8:55. குமரிப்பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடித வழியை நேர்விருப்ப பாடல்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். நிகழ்ச்சியில் கோட்டார் ஆ கோலப்பன் இந்த நேரின் விருப்பமாக புதிய பறவை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் பி. சுசிலா பாடிய பாடல் எம். எஸ். விஸ்வநாதன் இசையில்.

0: நீங்கள் இதுவரை உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களோடு இனிய இசை பயணத்தோடு இணைந்திருந்தீர்கள். நேர்கள் இதுவரை கேட்டது கடித வழி நேர்விருப்ப பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் உலகம் முழுவதும் நடக்கும் முக்கிய செய்திகளை உங்கள் செவிகளுக்கு கொண்டு வரும் நேரம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்றல். செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள், நிகழ்வுகளோடு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: Good evening. This is Akashvani. I am Anuja Kumar with the news at 9.

வாசல் தேடி வரட்டும். உங்கள் எண்ணங்களோடு என்றும் துணைந்திருக்கும் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:15. இனிய இசையால் உங்களை மகிழ்ச்சியூட்ட காத்திருக்கிறது திரை இசை.

நீ ஒருவரை அன்பு கொண்டு நேசிப்பது அழகானது, ஆனால் உன்னை ஒருவர் உரிமையோடு நேசிப்பது மிகவும் ஆழமானது. புலமை பித்தன் வரிகளில் மலேசியா வாசுதேவன் எஸ் பி சைலஜா பாடிய பாடல், சந்திரபோஸ் இசை, விடுதலை திரைப்படத்தில் இருந்து பாடல்.

0: நேயர்களே, இது உங்களின் அனைவருக்கு நாளை இரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டு வெண்டை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாவல்காடு பி கண்ணன் அவர்கள், அமுதசுரபி பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெற்பயிரில் இலை மஞ்சள் ஆவதை தடுக்கும் வழிமுறைகள் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள். வசந்த காலம் வருவதற்கு பூக்களிடம் அனுமதி கேட்பதில்லை, அது வந்ததும் பூமியே அழகாகி விடுகிறது. அதே மாதிரிதான் சில மனிதர்களும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் அழகாகி விடுது. அப்படி ஒரு அழகான உணர்வோடு கேட்போம் இந்த பாடலை. இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல், கிருஷ்ணன் வந்தான் திரைப்படத்திலிருந்து.
1: நாங்க ஊர் சுத்தி நாடு சுத்தி காடு சுத்தி ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். ஐயா கேட்டா கொஞ்சம் திறந்து

பாதையில் புதிதாக இருக்கலாம், பார்க்கும் இடங்கள் புதிதாக தெரியலாம். ஆனால் மனதுக்கு பிடித்த ஒருவர் அருகில் இருந்தால் சாதாரண ஒரு பயணம் கூட வாழ்க்கையின் அழகான நினைவாகிவிடும். கேட்கலாம் ஆர்வி உதயகுமார் வரிகளில் ஹம்சலேகா இசையில் புதிய வானம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் பாடியது.

0: நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்தது தீரை இசை. இன்னும் சில நொடிகளில் நாடக மலர் விட்டக்கதை தொட்டக்கதை நாடகம் கேட்கலாம் சென்னையில் இருந்து.
1: ஆகாஷ்வாணி விட்டக்கதை தொட்டக்கதை நாடகம் எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், நடிப்பு ரவி சுப்பிரமணியன், அகஸ்டோ.

0: சுகணேஸ்வரன், ஆர் கீதா, வி லோகபாபு, எம் அப்துல் ரஹ்மான் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். விட்டகதை தொட்டகதை நாடகம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அலுவலக மனமகிழ் மன்ற கூட்டத்திற்கு உங்களை வருக வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இதுவரை பல சிறப்பு விருந்தினர்களை அழைத்து வந்து பேச வைத்திருக்கிறோம். ஆனால் இன்று நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கதைமணி வித்தியாசமானவர். எப்படி என்றால், தமிழ் கதாசிரியர்கள் எழுதிய கதைகளை சில வரிகள், நன்றாக கேளுங்கள், சில வரிகள் மட்டுமே படித்துவிட்டு அந்த கதையின் பெயர் என்ன, எழுதியவர் யார் என்று உடனே சொல்லிவிடுவார். அதனால்தான் இவருக்கு கதைமணி என்ற பட்டப்பெயர். இவருக்காக பலத்த கையொலி எழுப்பலாமா? வாங்க கதைமணி சார்.
2: அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நேரா சப்ஜெக்டுக்கே வந்துடுறேன். இங்க இருக்கிற நண்பர்கள் என்ன டெஸ்ட் பண்ணலாம், நான் ரெடி.
1: சார், நாங்க முதல்லயே ரெடி. இந்தாங்க
2: இந்த கதை. கரிசல் கதைகள் தொகுப்புல கி ராஜநாராயணன் எழுதிய நிலை நிறுத்தல்.
1: கரெக்டா சொல்லிட்டீங்க சார். இந்தாங்க அடுத்தது.
2: இது வந்து இது ஜெயகாந்தன், ஓ கோகிலா என்ன செய்து விட்டாள். இது கு அழகிரிசாமி எழுதின அழகம்மா. இது புதுமை பித்தன் சாப விமோசனம். அப்புறம் அம்மா வந்தாள், தி ஜானகிராமன். அசோகபரம் பூக்கவில்லை, லக்ஷ்மி. கடல் புறா, சாண்டில்யம். இது வந்து நகரம், சுஜாதா. அப்புறம் இது ஒரு புளிய மரத்தின் கதை, சுந்தர ராமசாமி. இது கடைசியில் சருகுகள், சோ தர்மன். இவ்வளவுதான் கொடுத்துருக்கீங்க, இன்னும் இருக்கா?
1: இல்ல சார், அவ்வளவுதான். நிஜமாவே உங்களை பாராட்டணும் சார். எப்படி சார், எப்போ படிச்ச கதை, கதாசிரியர் பேரு எல்லாமே கண்ணு முடிக்கிட்டு கண்ணை திறக்கிறதுக்குள்ளே சொல்றீங்க
2: சார். சார், முடியாத உலகத்தில் எதுவுமே கிடையாது சார். முடியும், அந்த ஆர்வம் மட்டும் இருந்தா போறோம்
1: சார். இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி, உங்ககிட்ட பதில் சொல்ல முடியாத கதையோ அல்லது எழுத்தாளர் பேரையோ உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா?
2: இதுவரைக்கும் இல்ல. இனிமே அப்படி யாராவது வந்தா அவரை சந்திக்க நான் காத்திருக்கேன்.
1: நிச்சயமா அப்படி ஒரு ஒருத்தரை இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. நன்றி சார்.
2: நன்றி சார். வாங்க வாங்க. நீங்க?
3: என் பேரு ரவி, உங்களை பார்க்கத்தான் வந்தேன்.
2: உள்ளோங்க உள்ளோங்க, உட்காருங்க உட்காருங்க. இருங்க இருங்க, குடிக்க தண்ணி கொண்டு வரேன்.
3: சார் சார், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.
2: சரி சொல்லுங்க, என்ன விஷயம்?
3: நேத்து எங்க ஆபீஸ்ல இருந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருந்தீங்க, அப்படியே அசத்திட்டீங்க சார்.
2: இல்ல சார், உங்க ஆபீஸ்ல இருந்தவங்க தான் பிரமாதமா கேட்டு அசத்திட்டாங்க. எல்லாரும் இலக்கியத்தனமான வாசகர்களா இருக்காங்க. சொல்லுங்க, இப்ப நீங்க ஏதாவது கேக்குறீங்களா?
3: ஆமா சார், ஆனா மத்த மாதிரி எனக்கு பெரிய இலக்கிய ஆர்வம் எல்லாம் இல்ல சார். ஆனா நாடகம் எழுதுவேன்.
2: ஓ, நாடக எழுத்தாளரா? வெரி குட், வெரி குட், வெரி குட்.
3: இப்ப நான் ஒரு புத்தகம் கொண்டாந்துருக்கேன்.
2: எங்க காட்டுங்க.
3: அதுக்கு முன்ன அது எனக்கு எப்படி கிடைச்சது அத சொல்லணும் சார்.
2: புக்கை காட்டாம சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க. ஆக நாடக எழுத்தாளர் நிரூபிக்கிறேன். சொல்லுங்க.
3: கோயம்புத்தூர் போயிருந்தேன். ட்ரெயின்ல வர்றப்ப என் சீட்ல பழைய கதை புத்தகம் இருந்தது. நாலு பக்கம் படிச்சுட்டு வச்சிடலான்னு பார்த்தா
2: படிக்க ஆரம்பிச்சுங்க, கேள்வி வைக்க முடியல.
3: ஆமா சார்.
2: சரி சரி, அந்த கதை என்ன அதை சொல்லுங்க.
3: பார்வை இழந்த சிவான்னு ஒரு இளைஞன், காலையில அப்பா கூட ஆள் நடமாட்டம், டிராபிக் இல்லாத ரோட்ல எப்பவும் போல அன்னைக்கு வாக்கிங் போறாங்க. அப்போ ரோட்ல வந்த காரு அப்பா மேல மோதி நிக்காம போயிருச்சு. அப்பா செத்து போயிடுறாரு. இப்ப சிவாக்கு அந்த கார் எதுன்னு தெரியாது, டிரைவர் முகமும் தெரியாது. ஆனா எப்படி கண்டுபிடிச்சிருவேன்னு சேலஞ்சு பண்றாரு சார்.
2: ஓ கிரேட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இதுக்கு அப்படியே நாடகமா பண்ணிடலாமே. சரி, சிவா எப்படி இதை கண்டுபிடிச்சாரு?
3: அதான் சார், அந்த கிளைமாக்ஸ் இதுல இல்ல.
2: கிளைமாக்ஸ் இல்லையா?
3: இல்ல சார், இதான் அந்த கதை புத்தகம்.
2: ஓ.

0: ஓ, இதானா? என்னது கிழிஞ்சிருக்கு? ரொம்ப பழசாக வேற இருக்கு. பக்கம் 98 வரைக்கும் தான் இருக்கு. கதை பேர் இல்லை, எழுத்தாளர் பேர் இல்லை, எதுவுமே இல்லையே. இதில்
1: என்ன சார் இவ்வளோ நேரம் பார்க்குறீங்க? அன்னைக்கு என்னடா பார்த்தீங்க, டக்குன்னு சொன்னீங்க.
0: சாரி, ஆனால் இதை மட்டும் வச்சு என்னால் சொல்ல முடியும்னு தோணலை.
1: ஏன் சார்?
0: பிரபல எழுத்தாளர் எழுதின கதைகள்லாம் நிறைய தடவை படிச்சிருப்பேன், அதால் அவங்க ஸ்டைலை கண்டுபிடிச்சிருவேன். இது பிரபல எழுத்தாளர்து இல்லை, முதல் தடவை எழுதின மாதிரி தெரியுது.
1: அப்போ இந்த கதை எழுதினவர் யாரு, கதை பேர் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா சார்?
0: உங்களுக்கு என்ன, இப்போ இந்த கதையோட போக்கு முடிவு தெரியணும், அவ்வளோதானே?
1: ஆமாம் சார். ஆனால் இந்த கதையை படித்தப்ப ஒரு நாடகக்காரனாக காட்சிகளாக எனக்கு வருது.
0: வெரி குட். அப்போ நீங்கள் நாடகக்காரனாக பாருங்க, நான் கதை படித்த அனுபவத்தில் பார்க்குறேன். ஸோ ரெண்டு பேருமா சேர்ந்து இதை உருவாக்குறோம், ஓகேவா?
1: சூப்பர் சார்.
0: நாடகத்தை என்ன தலைப்பு வைக்கலாம்?
1: விட்ட கதை தொட்ட கதை.
0: அருமை அருமை. சரி, நாடகத்தை எங்கிருந்து எப்படி தொடங்குறீங்க?
1: கண் பார்வை இல்லாத சிவா வீட்டிலிருந்து.
2: சார், சார்.
3: யாரு?
2: வணக்கம் சார், நான் பகலிரவு பத்திரிகை நிருபர், பேரு பிரபு. உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன்.
3: ஓ, அப்படிங்களா? பார்வை இல்லாத என்கிட்ட என்ன பேட்டி எடுக்க போறீங்க? உட்காருங்க. அந்த கையில் கொண்டாந்துருக்க பைய அந்த டேபிளில் வச்சுட்டு கொஞ்சம் வசதியாக உட்காருங்க.
2: சூப்பர் சார், பையனு கரெக்டாக சொல்றீங்க. விட்டா பையில் என்ன இருக்கு அதை கூட சொல்வீங்க போல இருக்க. இந்தாங்க ஆப்பிள் உங்களுக்கு தான்.
3: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: அன்னைக்கு நடந்த விபத்தை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க.
3: அதுக்கு முன்ன விபத்துல இறந்து போன என் அப்பாவை பத்தி சொல்லணும். எனக்கு பிறவியிலேயே பார்வை இல்லாத விஷயம் அப்பா அம்மாவுக்கு 6 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சது. அம்மா துடிச்சு போயிட்டாங்க. அந்த கவலையிலேயே அம்மா இறந்தும் போயிட்டாங்க. ஆனால் அப்பா கலங்கலை, இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கல. தனி ஒரு ஆளாக என்னை வளர்த்தாரு, படிக்க வச்சாரு, பட்டதாரி ஆக்கினார். இன்னைக்கு நான் அரசாங்க வேலையில் உயர் பதவியில் இருக்கேன். அதுக்கு காரணமே எங்கள் அப்பா தான். எனக்கு எந்த வித தாழ்வு உணர்ச்சியும் வராமல் ஊக்கப்படுத்துறதுக்காக பல நிஜமான சம்பவங்களை சொல்லிக்கிட்டே வருவார். அதே சமயம் என் வேலைகளை நானே பார்த்துக்க எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
2: சமையலுக்கு மட்டும் ஆள் வச்சிட்டிங்களோ?
3: சமையல்னு சொன்ன ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம், அந்த டேபிளில் இருக்கிற அந்த ஃப்ளாஸ்கை கொஞ்சம் எடுங்க. அப்படியே பக்கத்தில் அந்த கிளாஸ் டம்ளர் அதையும் எடுங்க.
2: இந்தாங்க சார், ஃப்ளாஸ்க், டம்ளர், கிளாஸ். சார், சார். என்ன சார், நீங்களே ஃப்ளாஸ்கை திறக்கிறீங்க?
3: ஆமாம்.
2: கரெக்டாக கிளாஸில் காப்பியை ஊற்றுறீங்க? யாருக்கு சார்?
3: உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் சார். இந்தாங்க.
2: காப்பியை ஊற்றுறப்பவே வாசனை தூக்குது சார். ஆஹா சார், டேஸ்ட் பிரம்மாதம். காப்பி யார் சார் போட்டது?
3: நான் தான். ப்ளீஸ் குடிங்க. இப்போ அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்கிறேன். அப்பாவும் நானும் நடந்து வந்தப்பவே பிளாட்ஃபாரத்தில் அந்த பக்கம் ஏதோ தோண்டி பள்ளமாக மேடாகவும் இருக்கிறத கவனித்தேன். என்கிட்ட தீவிரமாக பேசிக்கிட்டு பள்ளத்தில் அப்பா விழப்போகிறாரோ அப்படின்னு பிடிக்கிறதுக்குள்ளே காலை வச்சு தடிக்கி ரோட்டில் விழுந்துட்டார்.
2: ஐயோ,
3: அந்த நேரமாக ஸ்பீடாக வந்த கார் அப்பா மேலே
2: ஏற்றிட்டு நிற்காமல் போயிடுச்சா சார்?
3: நோ நோ நோ, சடன் பிரேக் போட்டு ரிவர்ஸ்ல எடுக்கிறாங்க.
2: அப்படியே போயிட்டாங்களா?
3: இல்ல இல்ல, 20-30 மீட்டர் தள்ளி கார் நின்னுச்சு. ஓட்டினவங்க கார் கதவை திறந்துட்டு வந்தாங்க. அப்ப காருக்குள்ள இருந்தவர் போவாத, வண்டி எடு எடுன்னு கோமா சொன்னதை கேட்டேன். அதுக்கப்புறம் கார் போயிடுச்சு
2: சார். ரோட்ல போறவங்க வரவங்க யாருமே உதவி பண்ணலையா?
3: அது ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த பக்கமாக ஒரு வேன் டிரைவர் கவனிச்சார். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். ஆனால்

0: அப்பா எப்போ இறந்து போயிட்டத சொல்லிட்டாங்க.
1: ஒருவேளை அப்பாவை அவங்க கார்ல கொண்டு போயிருந்தா காப்பாத்தி இருக்கலாமோ?
0: தெரியல, போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்தாதான் தெரியும்.
1: இப்ப என்ன முடிவில் இருக்கீங்க?
0: நிறுத்தாம போன ஆள் யாருன்னு தெரியணும்.
1: அது எப்படி முடியும்?
0: என்னால முடியும்.
1: அதை நீங்க இப்பவே போலீஸ் கிட்ட சொல்லலாமே. அட்லீஸ்ட் அதை என்கிட்டயாவது சொல்லுங்க சார், பத்திரிகையில போட்டுடுறேன்.
0: அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ்.
1: ஏன் சார்?
0: நானே கண்டுபிடிப்பேன்.
1: கண்டுபிடிச்சு பழி வாங்க போறீங்களா?
0: நோ நோ நோ நோ, பார்வை இல்லாத ஒருத்தனை ஏமாத்திலான்னு யாரும் நினைக்க கூடாது. அதுக்கு தான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், அதை மட்டும் நீங்க செய்வீங்களா?
1: என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? சொல்லுங்க, செய்ய தயாரா இருக்கேன்.
0: உங்க பகலிரவு பத்திரிகை, எல்லாரும் படிக்கிற ஒரு பெரிய பத்திரிகை, உங்க பத்திரிக்கையில நல்லா தெரியற மாதிரி நீங்க போடணும்.
1: கண்டிப்பா சார், எடிட்டர் கிட்ட சொல்லி உங்க பேட்டி முதல் பக்கத்திலேயே வர்ற மாதிரி செய்யறேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரொஃபசர்.

0: அப்பா, அப்பா, அப்பா!
1: சித்ரா, ஏன் மூச்சு முட்டை பதபதப்பா ஓடி வர்ற?
0: இன்னைக்கு பகலிரவு பத்திரிக்கை பாத்தீங்களா?
1: பார்த்தேன், பார்த்தேன்.
0: என்னப்பா பார்த்தேன் பார்த்தேன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அதான் அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்தப்பவே நான் காரை நிறுத்தி பார்க்க போனப்ப, சித்ரா வேணா வேணான்னு என்ன அதட்டினீங்க. கார்ல முதல்ல ஏறுன்னு கட்டாயப்படுத்தி ஏற வச்சீங்க. காரை ஸ்பீடா எடுக்க சொல்லிட்டீங்க.
1: ஆமா சொன்னேன். ஏன் சொன்னேன்? முதல்ல அதுவும் தப்பே இல்லை. அந்த ஆளு பள்ளத்தை பார்க்காம தடுக்கி கீழே விழுறதுக்கும், சரியா அந்த நேரம் பார்த்து நீ ஓட்டிட்டு வந்த கார் அவர் மேல மோதுறதுக்கும், நோனோ நோனோ அது கூட மோதவே இல்லை, சடன் பிரேக் போட்டு நிறுத்திட்ட, அப்புறம் ரிவர்ஸ்ல காரை எடுத்து தள்ளி போய் தான் நிறுத்தினேன்.
0: இருந்தாலும் கீழே விழுந்தவரை தூக்கி இருக்க வேண்டாமா? போகாத போகாதன்னு ஏன் என்ன அவசரப்படுத்தி கார்ல ஏற வச்சீங்க? ஏன்பா ஏன்?
1: ஏன்னா உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இருக்குமா? இந்த நேரத்துல நீ அங்க போய் ஹாஸ்பிடல், போலீஸ் கேஸ், அது இதுன்னு ஆயிட்டா?
0: அதுக்காக மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படித்தான் நடக்கணுமா? பாவம்பா, அவரோட மகனுக்கு பார்வை கிடையாது, அவருக்கு எல்லாமே அப்பா தான்ப்பா.
1: சரி சரி, இப்ப என்ன, அவருக்கு ஏதாவது நீ உதவி பண்ணும் நினைச்சினா யாரோ மாதிரி போய் உதவி பண்ண?
0: அதுவும் முடியாது போல இருக்கே.
1: ஏன் முடியாது?
0: ஆக்சிடென்ட் பண்ணவரே எப்படியும் கண்டுபிடிச்சிடுவேன்னு அவர்தான் சொல்றாரு.
1: அதெல்லாம் சும்மா சித்ரா, இது ஒரு தந்திரம், குழப்பிக்காத. இப்ப உனக்கு மட்டும் மேரேஜ் பிக்ஸ் ஆகாம இருந்திருந்தா ஆக்சிடென்ட் அப்ப நானே காரை விட்டு இறங்கி அவருக்கு ஏதாவது உதவி பண்ணிருப்பேன்.
0: அப்ப இத அப்படியே விட்டுடலாம்னு சொல்றீங்களா?
1: வேற என்ன பண்றது, அத அப்படியே மறந்துடு.
0: இல்லப்பா இல்ல, நானே நேரடியா போலீஸுக்கே போய் என்ன நடந்ததுன்னு சொல்ல போறேன்.
1: அதுக்கு முன்ன நீ மேரேஜ் பண்ண போற தினேஷ் கிட்ட போய் பேசிடு.
0: நீங்க எப்படியும் இதத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும்பா. அதான் தினேஷ நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அதோ தினேஷ் வந்துட்டாரு.
2: வாங்க தினேஷ்.
3: சாரி அங்கிள்.
1: எதுக்கு இப்ப சாரி?
3: இல்ல அங்கிள், நீங்க வந்து கதவை திறக்கிறக்குள்ள நானே கதவை திறந்துட்டு உள்ள வந்துட்டேன்.
1: சரி இத்த விடுங்க, சித்ரா ஏதாவது சொன்னாலா?
3: ஆமாம் அங்கிள், சித்ரா கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தப்போ ஏதோ ஆக்சிடென்ட்டு, அதுவும் சித்ரா மேலே தப்பு இல்லை, பெரியவர் கால் தடுக்கி ரோட்டில் விழுறதுக்கும் கரெக்டாக கார் அவர் மேலே மோதுறதுக்கும்.
1: நோ நோ நோ, முதல்ல நூல் இழையில் பிரேக் போட்டு கார் நின்றுடுச்சு.
3: ஓஹோ,
1: ஏமா சித்ரா சரியாக சொல்லக்கூடாதா? என்னமோ தப்பு உன் மேலே இருக்கிற மாதிரி இல்லை சொல்லியிருக்க.
3: அங்கிள் அங்கிள் இல்லை அங்கிள், சித்ரா சரியா தான் சொல்லியிருக்கா, நான் தான் அதோ தவறா சொல்லிட்டேன்.
1: ஓகே ஓகே தினேஷ், இப்போ இத போலீஸ்ல சொல்லலாமா வேண்டாமா, என்ன சொல்றீங்க?
3: அது வந்து அங்கிள், மேரேஜ் நடக்கிற சமயத்துல அப்பா வேண்டான்னு சொல்றாரு.
1: பாத்தியா சித்ரா, நான் சொன்னதை தான் சம்மந்தியும் சொல்லியிருக்காரு, இத அப்படியே விட்டுடலாம்.
3: அங்கிள், நாம எல்லாருமா சேர்ந்து சித்ராவை வற்புறுத்துறதா இருக்க வேண்டாம். சித்ரா உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே முடிவு பண்ண. அப்போ நான் புறப்படுறேன் அங்கிள்.

0: வரேன் சித்ரா.
1: எஸ், உள்ள வாங்க.
0: சார், என் பேரு தினேஷ்.
1: சொல்லுங்க, என்ன விஷயம்?
0: முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும்.
1: நீங்க மேட்டரே சொல்லாம மன்னிக்க சொல்றீங்க. முதல்ல விஷயத்த சொல்லுங்க.
0: அது வந்து பார்வை இல்லாத ஒருத்தருக்கு எல்லாமே அவருடைய அப்பா தான். அந்த அப்பாவை அவர் உயிருக்கு உயிரா நேசிச்சாரு. ஒரு நாள் வழக்கம் போல அப்பா கூட வாக்கிங் போறாரு. பிளாட்ஃபார்ம் ஓரமா தான் நடக்கிறாங்க. பேச்சு வாக்கில் அந்த பிளாட்ஃபாரத்தில் இருந்த பள்ளத்தை அப்பா கவனிக்கல, தவறி அதுல விழறதுக்கும் அப்ப சரியா அந்த நேரமா அந்த பக்கம் வந்த கார் மோதுறதுக்கும் சரியா இருந்தது. ஆனா எந்த கார் மோதிச்சோ அந்த கார் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நிக்காம போயிடுச்சு சார். கடைசியில அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. டாக்டர்ஸும் அப்பா இறந்துட்டதா சொல்றாங்க. பாவம் அந்த பார்வை இல்லாதவர்.
1: சரி, அந்த பார்வை இல்லாத அவர் யாரு?
0: அது நீங்க தான் சார். அப்பாவும் உங்க அப்பா தான் சார். உங்க அப்பா மரணத்துக்கு காரணம் நான் தான் சார்.
1: என்ன சொல்றீங்க, நீங்களா?
0: ஆமா சார், நிக்காம உதவி பண்ணாம போனது நான் தான் சார். அந்த நேரத்துல நான் செஞ்சது மன்னிக்கவே முடியாத பெரிய குற்றம் சார். பகல் இரவு பத்திரிகையில உங்க பேட்டியை படிச்சேன். படிச்சதுல இருந்து எனக்கு மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு சார். இப்ப நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க வந்திருக்கேன் சார்.
1: அதெல்லாம் சரி, அந்த குற்றத்தை நீங்க தான் செஞ்சீங்கன்னு நான் எப்படி ஏத்துக்கிறேன்?
0: என்ன சார் நீங்க இப்படி கேக்குறீங்க?
1: ஆமா சார், எனக்கு பார்வை இல்லை. விபத்து நடந்தப்ப அங்க யாருமே இல்லை.
0: அதான் நானே சொல்றேனே.
1: நீங்களே சொன்னா அது உண்மைன்னு நான் எப்படி எதை வச்சு முடிவு பண்றது?
0: நான் வேணா ஓட்டிட்டு வந்த கார் நம்பரை சொல்லட்டுமா? இல்ல அது என்ன கலர் என்ன மாடல்னு சொல்லட்டுமா?
1: நீங்க சொல்றத நான் கேட்டுக்க முடியும், அவ்வளவுதான். அது சரியா தப்பா, ஒரு பார்வை இல்லாதவன் அதை எப்படி முடிவு பண்ண முடியும்?
0: அப்போ நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா சார்?
1: சந்தேகம் இல்லை சார், கண் இருக்கிறவங்களுக்கே கண்ணால் காண்பதும் பொய் அப்படின்னு பழமொழி இருக்கே.
0: ஆனா நான் சொல்றது பொய் இல்லை சார், முழுக்க முழுக்க உண்மை. பொய் சொல்றதால எனக்கு என்ன சார் லாபம்?
1: அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு அப்பாவிய காட்டி கொடுத்துட்டோமோ அப்படின்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குமே.
0: ஓகே சார், அப்போ என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க.
1: சரி, நடந்தது நடந்து போச்சு, பேசாம இப்படியே இருந்துலான்னு இருக்கேன்.
0: ஆனா குற்றவாளியே எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு பத்திரிகையில பேட்டி கொடுத்துருக்கீங்களே.
1: அப்ப ஏதோ ஒரு வேகத்துல கொடுத்துட்டேன்.
0: ஓ சார், ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன்
1: சார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க?
0: நீங்க புத்திசாலி மட்டும் இல்லை சார், மனிதநேயமும் உள்ளவர்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார். என்னோட மொபைல் நம்பர், என்னோட பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் எழுதி இந்த பேப்பர்ல கொடுக்குறேன். நீங்க வச்சுக்கோங்க, எப்ப வேணாலும் கூப்பிடுங்க. அடுத்த 10வது நிமிஷம் நான் வந்து இங்க நிப்பேன்.
1: தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ.
2: சித்ரா, இன்விடேஷன் டிசைன் செலக்ட் பண்ணிட்டியா? நம்ம லேட் பண்ண பண்ண பிரஸ்காரங்க லேட் பண்ணிடுவாங்க, பார்த்துக்க. பியூட்டி பார்லருக்கு இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிடு. கரெக்டாக மேரேஜ் ஹாலுக்கு எத்தனை மணிக்கு வரணும், ரிசப்ஷனுக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடு. சித்ரா, சித்ரா.
3: என்னப்பா?
2: என்னது என்னப்பான்னு கேட்குற? அப்போ நான் சொன்னது எதுவுமே நீ கேட்கலையா? உன் கவனம் எல்லாம் எங்கம்மா இருக்கு?
3: அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா.
2: நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு மாசத்துல கல்யாணமாக போற பொண்ணு மாதிரியா இருக்க, முகத்துல சந்தோஷமே இல்லை.
3: எப்படிப்பா இருக்கோ?
2: அப்போ அந்த கார் ஆக்சிடென்ட பத்தியே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க.
3: ஆமாப்பா.
2: அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு எவ்வளவு தரம் சொன்னாலும் ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுது.
3: என்னப்பா?
2: இந்த குழப்பத்திலிருந்து நீ வெளியே வரணும்னா நாம போய் டாக்டர் சந்துருவை பாக்கிறோம்.
3: சந்துருவா? அவரு மனோதத்துவ டாக்டர்ப்பா.
2: இப்போ அவர் உதவிதான் உனக்கு தேவை.
3: அப்பாப்பா வேண்டாம்ப்பா.
2: நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல.
3: அப்பா

0: பாப்பா ப்ளீஸ்பா வேண்டாம்ப்பா.
1: உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியலம்மா. ஒருவேளை உன் அம்மா இருந்திருந்தா நீ இப்படி இருந்திருக்க மாட்டியோன்னு தோணுது.
0: ஏன்பா அப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் எனக்கு அம்மா இல்லைங்கிற குறையே தெரியாம தானே பாத்துக்கிட்டீங்க.
1: அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான்.
0: அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த உலகத்துல எனக்கு உங்களை விட்டா வேற யாருப்பா? சரிப்பா, இன்னைக்கு ஒரு நாள் டைம் தாங்க.
1: நம்பலாமா?
0: நிச்சயமா, நாளைக்கு டாக்டர்கிட்ட போலாம்.

0: சார், சார்
1: வாங்க. பிரபு, பகலிரவு பத்திரிகையாளரே, வாங்க.
0: எப்படி சார், கரெக்டா சொல்றீங்க?
1: புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு.
0: என்ன சார் சொல்ல வரீங்க?
1: இங்க வரத்துக்கு முன்ன நீங்க சிகரெட் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அன்னைக்கு அப்படிதான் வந்தீங்க, இன்னைக்கும் அப்படிதான் வந்திருக்கீங்க.
0: சார், உங்களுக்கு பார்வை ஒன்று தான் இல்லையே தவிர மற்ற சென்ஸ் எல்லாம் எக்ஸலண்டா இருக்கு.
1: சரி, இப்போ எதுக்கோ தேடி வந்திருக்கீங்க, அது என்னன்னு சொல்லுங்க
0: சார். உங்க பேட்டியை படிச்சுட்டு வாசகர்கள் உங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்னன்னு கேக்குறாங்க?
0: அதான், உங்க அப்பாவுக்கு நடந்த விபத்துக்கு காரணமானவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க.
1: இன்னும் இல்ல, ஆனா நம்பிக்கையோட காத்திருக்கேன்.
0: எந்த நம்பிக்கை இல்ல சார்?
1: செலந்தி எந்த நம்பிக்கையில காத்திருக்கு?
0: புரியல சார்.
1: அதான் நீங்க அடிக்கடி சொல்றீங்களே எக்ஸ்ட்ரா சென்ஸ், அதை வச்சுதான் சொல்றேன்.
0: கரெக்ட் சார். ஆனா எப்படி சார்?
1: செலந்தி வலைய பின்னிட்டு பூச்சிக்காக காத்திருக்கும், கொக்கு மீனுக்காக காத்திருக்கும், அந்த மாதிரி தான்.
0: பூச்சியும் மீனும் மாதிரி தானா உங்களை தேடி வரும்னு சொல்றீங்களா?
1: உங்க பகலிரவு பத்திரிகையில பேட்டி வடிவத்துல வலைய பின்னிருக்கேன். அதோட எஃபெக்ட் வேலை செய்யும்னு நான் நம்புறேன்.
0: அதை படிச்சிருந்தாலும் குற்றத்தை செய்தவன் தேடி வருவானா?
1: எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். வழக்கமா குற்றத்தை செய்யறவன் தடயத்தை மொத்தமா அழிச்சிட்டு போவான். ஆனா முதல் தடவை செய்யறவன் தடயத்தை அழிக்க அந்த இடத்துக்கே மறுபடியும் வருவான். என்ன, கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும்.
0: அப்போ நான் வரேன் சார்.
1: ஆ வாங்க
0: சார். யாரோ வந்திருக்காங்க.
1: ஆ தெரியும், நீங்க போங்க.
2: சாரி சார், யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீங்க.
1: பரவாயில்லம்மா, நீங்க சொல்லுங்க. சித்ரா.
2: சித்ராவா? எப்படி சார், ஏன் பேரை சொல்றீங்க?
1: அதானமா உங்க பேரு?
2: ஆமா, ஆனா கரெக்டா சொல்றீங்களே.
1: போன் பண்ணி என்ன பார்க்க வரலாமான்னு பர்மிஷன் கேட்டீங்க.
2: ஆமா கேட்டேன். அப்ப கூட நான் என் பேரை சொல்லலையே.
1: நீங்க சொல்லல, ஆனால் நீங்க போட்டிருக்கிற பாடி பர்ஃபியூம் சொல்லிடுச்சு.
2: நான் போட்டிருக்கிற பர்ஃபியூமா சார்? நான் யாருன்னு தெரியுமா?
1: ஏன் தெரியாம? அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப இதே பர்ஃபியூம் தான் போட்டிருந்தீங்க. காரை விட்டு இறங்கி கீழே விழுந்த அப்பா கிட்ட வர பார்த்தீங்க. அப்ப கார்ல இருந்து ஒருத்தர் சித்ரா வேணாம் வேணாம்னு அதட்டினாங்க. முதல்ல கார்ல ஏறு அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்தினாங்க. நீங்களும் கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டீங்க.
2: சார், சார் என்ன சார், கண்ணால பார்த்த மாதிரி சொல்றீங்க. நிஜமாவே உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல சார். சித்ராங்கிற என் பேரை மறக்கல, போட்ட பர்ஃபியூம மறக்கல சார். போலீஸுக்கு இப்ப நீங்க கால் பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா?
1: எதுக்குமா?
2: அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமே நான் தானே. இது வரைக்கும் மறைச்சது தப்புதான் சார். நானே போன் பண்றேன் சார்.
1: இருங்க இருங்க இருங்க, இதே ஆக்சிடென்ட்க்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு.
2: வந்திருக்காரா?
1: ஆமா.
2: சான்ஸே இல்ல சார், ஏதோ உள்நோக்கத்தோட வந்திருக்காரு.
1: என்னமா உள்நோக்கம் இருக்க முடியும்? சொத்துனா உள்நோக்கம் இருக்கலாம், செத்ததுக்கு என்ன உள்நோக்கம்?
2: சரி, அவரை கூப்பிடுங்க, நானே அவர்கிட்ட பேசுறேன்.
1: தினேஷ், தினேஷ் சார், கொஞ்சம் வெளியில வாங்க.

0: தினேஷ், நீங்க எங்க?
1: சித்ரா, நீ எதுக்கு இங்க வந்த? ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் நான் தான். நீ இல்ல நான் சொல்றத கேளு.
0: இல்ல இல்ல, நான் தான் காரணம். சிவா சார், இவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல.
1: இல்ல சிவா சார், நான் தான் காரணம்.
0: தினேஷ், எனக்காக உங்க மேல பழிய போட்டுக்காதீங்க. நீங்க வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு

0: அம்மா, தினேஷ், சித்ரா, உங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த திருமண நல்வாழ்த்துக்கள்.
1: எதுக்கு சார்?
0: உங்க திருமண வாழ்க்கைக்கு தான்
1: சார். உங்க அப்பா மரணத்துக்கே நான் தான் சார் காரணம்.
0: நீங்க இல்ல. அப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதான் அந்த டேபிள்ல இருக்கு.
2: ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க சார்?
0: ஆக்சிடென்ட்டுக்கும் அவர் மரணத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஏற்கனவே ஹார்ட் பேஷண்டான அப்பா பிளாட்ஃபாரத்தில் இருந்த பள்ளம் தடுக்க அந்த அதிர்ச்சியில தான் மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு.
1: இருந்தாலும் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம உதவியும் பண்ணாம அந்த இடத்த விட்டு போனது தப்பு இல்லையா சார்?
0: அதுக்கு நீங்க எந்த விதத்திலையும் காரணம் இல்லம்மா. கார்ல கூட இருந்தவர் உங்களை அதட்டி கூப்பிட்டா நீங்க என்ன பண்ண முடியும்? அநேகமா அவர் உங்க அப்பாவா கூட இருக்கலாம்.
1: கரெக்ட் சார், அவர் அப்பா தான்.
0: பாத்தீங்களா, உங்களுக்கும் தினேஷுக்கும் கல்யாணம் நடக்கிற இந்த நேரத்துல இந்த பிரச்சனை சீரியஸ் ஆயிடுமோன்னு அவர் பயந்துருக்கலாம். இது பொதுவா எல்லா அப்பாக்களுக்கும் நியாயமா வரக்கூடிய பயந்தானம்மா. ஸோ சித்ரா, தினேஷ், நீங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்த மறந்துடுங்க.
2: சரிங்க சார். ஆனா அப்ப அந்த போலீஸ் விசாரணை?
0: போலீஸ் கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இது கார் விபத்துனால இல்லன்னு எழுதியும் நேத்தியே கொடுத்துட்டேன்.
1: ஆனா அப்பாவை நீங்க விபத்துல இழந்தது பெரிய சோகம் தானே சார்?
0: ஒரு விதத்துல அந்த விபத்துலயும் ஒரு நன்மை நடந்திருக்கே.
1: என்ன சார் சொல்றீங்க?
0: நான் தான் காரணம் அப்படின்னு வீட்டை தேடி சித்ரா நீங்க வரீங்க. நான் தான் காரணம் அப்படின்னு உங்களுக்காக பழியை ஏத்துக்க தினேஷ் வந்திருக்காரு. உங்க வாழ்க்கை அற்புதமா நல்லபடியா அமையும்னு இதுலேருந்து தெரியலையா? இதை விட வேற என்ன வேணும்? ஸோ மறுபடியும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி சார்.
3: எப்படி சார் நான் சொன்ன விட்ட கதை தொட்ட கதை?
4: அருமை அருமை அருமை. அதாவது ரயில் பயணத்துல உங்களுக்கு ஒரு கதை புத்தகம் கிடைக்குது, அதை எடுத்து சும்மா படிக்கிறீங்க. படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. திடீர்னு பார்த்தா பக்கங்கள் இல்ல, அப்புறம் என்ன நடந்தது, கிளைமாக்ஸ் என்ன, எதுவும் தெரியல. கதை யாரு எழுதுனது, கதை பேரு, வெளியிட்டது யாரும் எதுவும் தெரியல. பல கதைகளை படிச்சு எனக்கும் தெரியல. ஆனா
3: ஆனா என்ன சார்,
4: உங்க கற்பனையில விட்ட கதை தொட்ட கதைன்னு சூப்பரா ஒரு நாடக வடிவம் கொடுத்துட்டீங்க பாருங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
5: இதுவரை விட்ட கதை தொட்ட கதை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடித்தவர்கள் சிவாவாக ரவிசுப்ரமணியன், கதைமணியாக அகஸ்டோ, தினேஷாக சுகனேஸ்வரன், சித்ராவாக ஆர் கீதா, நாடக எழுத்தாளராக வி லோகபாபு, செயலாளர் மற்றும் நிருபராக எம் அப்துல் ரஹ்மான் ஆகியோர், அமைப்பில் உதவி வி அர்ஜுன், அமைப்பு கே பவானி எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: 260 240 290 722க்கு கால் பண்ணுங்க. மொபைல் நம்பர் 8903257039. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் நலா மற்றும்
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கையா? நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து என்ன பாடல் சொல்லுங்க.
1: நலமாக இருக்கிறேன், பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு நடிப்பின் இமயம் நமது சிவாஜி கணேசன் ஐயா உடைய பிறந்த நாள். அவர் நடித்த ஒரு படம் படிக்காத மேதை. அதுல ஒரு
0: சரி, உங்களுடைய ஃபேவரட் சாங் எல்லாரும் சேர்ந்து கேட்போம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புது நாகர்கோவில் 9842111394.
2: நிலாமுற்றத்தில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க?
3: விஜயதர்ஷினி மேடத்துக்கு வணக்கம். வாரசாலை ராதாகிருஷ்ணன்.
2: சொல்லுங்க சார், நீங்க நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: பச்சை விளக்க படத்தில்
2: சரி பாடல் கேட்டுவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
3: நன்றி.

0: நேரம் 10:31. குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: நாகர், விஜயநகர், ஜெயகுமார்.
0: சரி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்கயா?
1: படம் வந்து தாய்மேலான பாடல் வரி கவிஞர் வைரமுத்து சந்தோஷ் பாடிவர்.
0: சரி, பாடல் கேட்டவும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.

0: நேயர்களே, இது உங்களின் அனைவருக்கு நம் குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாகும் நேரல் நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதுக்கப்புறமா பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் தோழிகள் பங்கேற்று பேசலாம். அதில் தலைப்பு என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்களாக இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாம். 3:02 தேனிய நேரம், இதில் வந்து வாராய் தோழி, இதில் வந்து ஞாபக மறதி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுலையும் தோழிகள் பங்கேற்று உங்களுடைய ஒப்பீனியனை வந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லலாம். அதுக்கப்புறமா நைட்டு இரவு 10:20 நிலாமுற்றம், நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரேட் சாங்கை கேட்டு மகிழலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 260 240 290 722 டயல் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் 890 325 703 9. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம்.
1: அன்பான இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: நான் தக்கலில இருந்து அமான் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் வந்து பணம் படைத்தவன், அந்த படத்தில இருந்து கண் போன போக்கிலே கால் போகலாம் என்ற தத்துவமான பாடலை இந்த இரவு நேரத்தில் கேட்டு.
0: சரி, பாடல் கேட்டுவோம். நன்றி
1: நன்றி வணக்கம் மேடம்.

நேரம் 10:43 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். நிலாமுற்றத்தில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நிலாமுற்றம் வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க? இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க? சரி, பாடல் கேட்டும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.

0: நேயர்களே, இது உங்களின் அனைவருக்கு நாளை இரவு 8:30 திரைக்களஞ்சியம். வெள்ளிச்சந்தை தா ரூபா கிறிஸ்டோபர் என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம்.
1: அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: சண்முகம், மேற்கு சுரப்பள்ளம்.
0: சரிங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் பொன்னஞ்சல். ஆகாய பந்தலிலே பொன்னூலாடுதம்மா, அந்த பாடல் மேடம்.
0: சரி, பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: செவிக்கீதமாய் மனதுக்கு சுகமாய் தென்றல் வழி உலா வந்து கொண்டிருப்பது உங்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை இரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டு வெண்டை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாவல்காடு பி கண்ணன் அவர்கள், அமுத சுரவி, பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெற்பயிரில் இலை மஞ்சளாவது எடுக்கும் வழிமுறைகள் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள். நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேய, வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: ராஜகுமாரி.
0: சொல்லுங்க மேம், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: நூறுவேலி திரைப்படத்திலிருந்து பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் குரலில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி.
0: சரி, பாடல் கேட்டுவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: அன்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: கேட்ட நேரமெல்லாம் பாசமாய் இணைந்தீர்கள். குரல் கொடுத்த ஒவ்வொரு தருணமும் இந்த இரவை இனிமையாக்கினீர்கள். உங்கள் குரலும் உங்கள் விருப்பமும் இந்த இசை பயணத்தின் அழகான நினைவுகள். நேயர்கள், இதுவரை இணைந்திருந்தது நிலாமுற்றம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். 4 மணியில் தொடங்கிய நம் பயணம் 11 மணியை நெருங்கிவிட்டது. நேரம் கடந்து போனதே தெரியவில்லை. உங்களோடு இருந்த ஒவ்வொரு நிமிடமும் இசையாய் இனிமையாய். நேற்று எப்படி இருந்தது அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க, நாளை எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியம். நம்பிக்கையோடு ஒரு அடி முன்னே வைத்தால் வெற்றி நிச்சயம் நம் பாதையை தேடி வரும். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJMI நித்யதர்ஷினி கண்ணன். வணக்கம் நேயர்களே, இனி மனசு மயங்கும் திரை இசை சென்னை அஞ்சல்.

0: பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 மணி வரை கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கிணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இன்னைக்கு தீமா வரப்போறது பறவைகள் பற்றிய பாடல்கள் தான். அதில் குறிப்பாக எந்த பறவையில் இருந்து பாடல்கள் வரப்போகுதுன்னு முதல்

0: பாடலை தெரிஞ்சுக்கலாம். அதிசய பிறவி படத்தில் மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே, சந்தேகம் உனக்கு.

எண்ணங்கள் சந்தேகங்கள் காரணமாக வரும். அந்த சந்தேகத்தை அன்பில் சந்தேகம் வரக்கூடாது, இந்த சந்தேகம் உனக்கு ஏனம்மா அப்படிங்கிற மாதிரி தான் பாடல் வரிகள் இருந்துச்சு. ஒரு மெலடியான ஒரு பாடல் தான், ஆனால் பாடல் கேட்கும்போது ஒரு சின்ன மனசில் ஒரு துள்ளல் இசை இருந்து கொண்டே இருக்கும். இளையராஜாவினுடைய இசையில் கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான் கேட்டு ரசித்தோம்.

பறவைகளில் பல விதம் இருந்தாலும் கிளிகள் மேல் நமக்கு அத்தனை ஒரு அன்பும் பாசம் இருக்கும். நம்ம அதை பேசி பழக வைப்போம், அது நம்ம அழகாக பழகும், அது பார்வைக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும், ரொம்ப மனசை கொள்ளை கொள்ளும் விதமாக இருக்கும். அதனால் கிளிகளை வைத்து பாடல்களை நிறைய கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. இந்த சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி அப்படின்னு சொல்லி பாடல்கள் மூலமாக எழுதிப்பாங்க. ரெண்டு பேரும் இணைந்து அந்த பாடல் அந்த பேக்ரவுண்டில் அந்த கிளிகள் அது அப்படி சத்தம் போட்டிருக்க மாதிரி அந்த பாடல் காட்சி அமைச்சிருப்பாங்க. இளையராஜாவினுடைய சில ஆர்வி உதயகுமார் அவர்களுடைய பாடல் வரிகள் தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் ஒரு கிளி ஒரு கிளி அப்படிங்கிற பாடல், லீலை படத்திலிருந்து சதீஷ் சக்கரவர்த்தி மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

கேட்டு பாடல் கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான். சதீஷ் சக்கரவர்த்தி தான் இசையமைச்சினா பாடலில் இணைந்து பாடினாங்க. பாடலில் பழைய கிளாசிக் திருக்குறள்லேருந்து ஒரு அழகான வரிகளை எடுத்து அந்த வரிகளில் இருக்கக்கூடிய ஒரு வரியை பாடல்களில் பயன்படுத்தியிருந்தார். இமைகளின் இடையில் நீ இமைப்பதை நான் தவிர்க்கிறேன், விழிகளின் வழியில் நீ உறக்கம் வந்தால் தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். பாடல் வரியெல்லாமே அவருடைய ஐகானிக் வரிகள் தான் இருந்திருக்கும். விழியல்ல விரல் இது ஓர் மடல் தான் வரைந்தது, உயிரல்ல உயில் இது உனக்குத்தான் உரியது அப்படின்னு எழுதியிருப்பார். காதல் தான் என்னாலும் ஒரு வார்த்தைக்குள் வராதது, காலங்கள் சென்றாலும் அந்த வானம் போல் விழாதது அப்படின்னு எழுதியிருப்பார். பால் வரிகள் அமைப்பு புதுக்கவிதை வரிகள் தான் அழகான சூப்பரான இந்த இரவு நேரத்திற்கான ஒரு இனிமையான மெலடியாக அந்த

பாடலை கேட்டோம். தூரத்து மேகத்தை துரத்தி செல்லும் பறவை போல் தோகிய உரை நான் தேடியே வந்தேன் இங்கே. பொய்கள் போல் கிடந்தவன் பார்வை எனும் கல் எறிந்தாய் கலங்கினேன் உன் கையில் விளங்கினேன் என்ன இன்றே அப்படின்னு சொல்லி அழகழகாக அதே வரிகளை எழுதியிருப்பார். ஒரு கிளி ஒரு கிளி உனைத் தொலைவே அனுமதி அப்படின்னு சொல்லி பாடல்கள் இருந்தது. பாடல் வரிகளை கேட்டு ரசித்தோம்.

நேரம் இரவு 11:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் அடுத்ததா பரமசிவன் படத்திலிருந்து மது பாலகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல், ஒரு கிளி காதலில் ஒரு கிளி ஆசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேஜி ஏசுதாஸ் மற்றும் சித்ரா குரல்களில் ஒலிக்க இருப்பது பூவிழி வாசலிலே படப்பாடல்.

0: கேஜே யேசுதாஸ் சித்ர அவர்கள் இணைந்து பாடினாலும் பாடலை கோரஸ் செக்ஷன் பாடலை ரொம்ப இன்னும் அழகாக வச்சுருந்துச்சுன்னா அந்த பாடல் அந்த ஹம்மிங் அந்த இடையில் வரக்கூடிய அந்த லலலல்லா எல்லாமே அந்த பாடல் வரிகளோடு இணைந்து வந்திருந்தது. முத்திரத்தினம் உனக்கு சூட முத்திரை கவி இசைந்து பாட நித்தம் நித்திரை கரைந்து ஓட சித்தம் நித்தமும் நினைந்து கூட சிறுமலலை மொழிகளிலே இனிமை தவள இதயம் மகிழ இருமலரின் விழிகளிலே இரவும் மறைய பகலும் தெரிய ஆசையால் உன்னை அள்ள வேண்டும் அன்பினால் உன்னை கொள்ள வேண்டும் சேரும் நாள் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது அந்த லலலல்லா இணைந்து அந்த பாடலை இன்னும் அழகாக இருந்தாலும் அந்த ஒரு குழந்தைக்கான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் அமைந்திருந்தது. கங்கை அம்பன் அவர்களுடைய வரிகள் தான், இளையராஜாவினுடைய இசை தான். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் உழைப்பாளி படத்திலிருந்து ஒரு கோலக்கிளி. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.
1: ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே

நேரில் நேரம் இரவு 11:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசையில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பறவைகள் பற்றின, கிளிகள் பற்றின பாடல்கள் தான் இன்றைக்கி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அலங்கரிச்சிடும். கிளிகளாக பாடல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு கேட்க போகிற பாடல் பொன் விலங்கு படத்திலிருந்து பாடல், பி ஜெயச்சந்திரன், சுனந்தா குரல்களில்.

வாழ்க்கையில் சில நேரங்களில் சோகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பாடல்களை கேட்கும்போது மனசுக்குள்ளே அந்த சோகங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பாடல் நம்மளை ஆறுதல் படுத்துகிற மாதிரி பாடல் இருந்தது. அந்த பாடல் அழகாக ஜெயச்சந்திரன் அவர்களும் சுனந்தா அவர்களும் ரொம்ப அழகாக பாடினாங்க. கோயில் சன்னதி உள்ளே சென்றாலே கிண்கிணி மணியும், ஓசை தந்ததே ஒன்றாக வாழ சொன்னதே வழியும், காலம் இணைத்ததே பிரித்திட இங்கு யாரும் இல்லையே, வாழ்க்கை கிடைத்தனே நம்பி விடு எந்த சொல்லையே அப்படின்னு சொல்லுவோம். இடையில் அவர் அந்த ஜெயச்சந்திரன் அவர் அந்த ராகத்தை அழகாக இழுத்து அந்த கொண்டு போய் முடிப்பாங்க. ஒரு மாலை எனக்கு கொடுக்க வருங்காலம் முழுதும் இனிக்க, அந்த காதலின் கோயிலில் கூட்டிலே வாழ்ந்திடும் கோலக்கிளி சொன்னதே உண்மையா உண்மையா, அது பேசும் பிள்ளை மொழியே நன்மையா நன்மையா, அதெல்லாம் ஒரு அழகான ஒரு ஓமையாக வச்சுக்கிறார் கவிஞர் அவர்கள். ரோஜாவிலே முள்ளில்லாத பூவில்லையே, ராசாத்தியே முல்லை பூவில் முள்ளில்லையே அப்படிங்கிற மாதிரி பாடு சொல்கிறார் காமக்கோடியான். அவங்க தான் பாடல் வரிகள் எழுதியிருந்தாங்க. இளையராஜாவினுடைய இசை பாடல் கேட்டவுடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும்.

மனசமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சோலை கிளிகள் ரெண்டு கொஞ்சி கொஞ்சி குலவுதையா அப்படிங்கிற ஒரு பாடல் கோயில் காலை படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி குரலில் வருது, கேட்டு ரசிப்போம்.

நேரம் இரவு 11:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்கள் யாருன்னு பார்த்துடலாம்.

நிகழ்ச்சிக்கு பர்வதவர்த்தினி நேயர் அவங்க நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரை ஒலித்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு கிளியின் தனிமையிலே உறவு, உழைப்பாளி படத்தில் இடம்பெற்ற கோலக்கிளி பாடல், அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதிசய பிறவி படத்தில் ஒலித்த பாடலையும் குறிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சியை கேட்டிருக்கோம், நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. திருமலிசை அஸ்வினி நாகராஜ் மனசுமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரமா

ரவி அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கிலிருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் இன்றைய தீம் பாடல்களுக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. ராசாமகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் மற்றும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜீவ் நல்லன் அவங்களும் இனிப்பான பாடல்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் கவிதை வரிகள் எழுதியிருக்காங்க. கண்களை ஈர்த்த பதாகை, செவிகளை கவர்ந்த கீதமலை, நீலாம்பரி ராகம் வந்தது, நித்திரை மறந்து மனம் மயங்கியது, கிள்ளை மொழியில் பாடல்கள் கிரங்கடித்து வழியில் சென்றது, பிள்ளை தமிழில் இனித்தது, பரவசம் மனதில் நிலைத்தது, நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க கவிதையாக கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், பறவைகள் பாடல்கள் அருமை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, இரவு வணக்கம் தெரிவிக்கோம். மேற்கு மாம்பலம் சென்னையிலேருந்து அவங்க கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. மீனா திருநெல்வேலியிலேருந்து இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அம்மு நிகழ்ச்சிக்கு இனிய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில் அந்த இனிய ஹம்மிங்கோடு, அல்லி அர்ஜுனா படத்திலிருந்து சொல்லாயோ சோலை கிளி.

பாடல் துவக்கத்தில் கேட்ட அந்த ஹம்மிங் பாடல் முடியும் போதும் அந்த பாடல் ஹம்மிங்கோடு முடிந்தது. மனசை விட்டு நீங்காமல் அந்த பாடல் மனசுக்குள்ளே ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த பாடல் வரிகளில் எத்தனை அழகான பாடல் வரிகள், அழகான கவிதை வரிகளில் தான் அந்த பாடல் வரிகள் இருந்தது. பச்சை கிளி இலைகளுக்குள்ளே இச்சை கிளி ஒளிதல் போல இச்சை காதல் நானும் மறைத்தேன். பச்சை கிளி மூக்கை போல வெட்கம் முன்னை காட்டி கொடுக்க காதல் உள்ளம் கண்டுபிடித்தேன். அதில் வந்து அழகான அந்த கலவு எப்படி அவங்களுக்குள்ள வளர்ந்துச்சு, அதை எப்படி அவங்க சொன்னாங்க, நீர் இல்லாமல் சோலை இல்லை, பொய் இல்லாமல் காதல் இல்லை, பொய்யை சொல்லி காதல் வளர்த்தேன், பொய்யின் கையில் 1000 பூட்டு, மெய்யின் கையில் ஒற்றை சாவி, எல்லா பூட்டும் இன்றே திறந்தேன்னு சொல்லி எஸ்பி பாலசுமி ரொம்ப அதை ஸ்மைல் பண்ணி ரொம்ப அனுபவித்து அந்த பாடலை பாடியிருப்பாங்க. அப்புறம் சேராத காதலர்க்கெல்லாம் சேர்த்து நாம் காதல் செய்வோம், காதல் கொண்டு வானை அளப்போம் அப்படின்னு எழுதி சொல்லிப்பார். புதிய கம்பன் தேடி பிடித்து லவா இனம் எழுதிட செய்வோம், நிலவில் கூடி கவிதை படிப்போம், கொஞ்சம் கொஞ்சம் ஊடல் கொள்வோம், நெஞ்சம் நெஞ்சம் மோதிக்கொள்வோம், சண்டை போட்டு இன்பம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். பூவும் பூவும் மோதிக்கொண்டால் தேனைத்தானே சிந்திச்சு தரும், கையில் அள்ளி காதல் குடிப்போம் அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளில் வரிகளாக கவிதையாக இரண்டுமே இணைந்து பலமுறை கேட்டு மனசுக்குள்ள அந்த பாடல் வரிகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஏராகமா இசையில் கவிஞர் வைரமுத்துவின் பாடல் வரிகள் தான் கேட்டு ரசித்தோம். இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக சிறைச்சாலை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் ஆளுநர் கிளி தோப்பிலே அந்த பாடலாம் கேட்க போகிறோம். இளையராஜாவின் இசையில் அறிவுமதியினுடைய பாடல் வரிகள் கிளிகளாக இன்று நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

நெல்லை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுர எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
1: செம்பவனம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டித்தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டா.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி திரையிசையில் பக்தி

புள்ளி 3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழினி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது வாலியேற்றி ஸ்ரீயின் இசையில் அம்மன் படத்திற்காக.

நிகழ்ச்சியினை ஜெய்ராம் பாலசுப்ரமணியம் குரலில், பா விஜயின் பாடல் வரிகள், கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில், மூக்குத்தி அம்மன் படத்திற்காக.

திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் காலை 4:10 நேர்களின் கேட்கலாம். பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம் மற்றும் பி வி ரகுராமன் ஆகியோர் இணைந்து வாசித்திருக்கும் நாகஸ்வர இசை, வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில்,

நேர்கள் இதுவரை பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம் மற்றும் பி வி ரகுராமன் ஆகியோர் இணைந்து வாசித்திருந்த நாகஸ்வர இசை கேட்டோம். வடபழனி எஸ் வடிவேல் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நிலை நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக என் சி சவுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சுப்பிரபாதம்.